0: என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் எந்திருக்கும். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அந்தாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து எதிர்த்தூனின் குமாரனாகிய இந்த ஓபேத் ஏதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். கிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்தியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து இவர்களோடும் கூட ஏமானையும் எதிர்த்தூனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும் பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாத்தியங்களையும் துவனிக்க செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதிர்த்தூனையும் வைத்து எதிர்த்தூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க
1: எசேக்கியேல் 28 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், இரகசியமானதொன்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலையில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடியினால் இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல் சாவாய். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே? மறு தேசத்தாரின் கையினால் நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சாவது போல் சாவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திர நீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னுமுனை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினி மயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினி மயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகளில் இரத்தத்தையும் வரப்பண்ணுவேன். அதற்கு விரோதமாய் சுற்றிலும் அந்த பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெறிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும் போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே? மேலும் சகோதரனே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாய் இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
2: Recording stopped.
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வேதாகமத்தில் நாளைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி அம்மா பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற தேவ ஊழியரை வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் அம்மா. உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், காலை வணக்கங்களை கூறுகிறோம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் இணைந்து எவ்வளவு வேலைக்கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே இந்த வேளையில் உங்களை ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்களும்
4: ஆமேன். ஸ்தோத்ரமய்யா ஸ்தோத்ரமய்யா ஸ்தோத்ரமய்யா ஸ்தோத்ரமய்யா துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் சேனகலிங்கத்தாவே பரிசுத்தர், துதிக்கு பாத்திரரே பரிசுத்தர் பரிசுத்தர், கிராபிங்கள் சேராபிங்கள் பரிசுத்தவாங்கள் மத்தியில் இருக்கிறவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஸ்தோத்ரமாண்டவரே ஸ்தோத்ரமாண்டவரே துதிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேலை இந்த புதிய மாதத்துக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. கோடி நன்றிகள் ஐயா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. இவ்வளவு சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவங்கள சமூகத்துல நிக்கிறோம் சுவாமி, நிக்கிறோம் சுவாமி, நிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக, இந்த ஜெப வேலைக்காக, இந்த புதிய நாளுக்காக நன்றி நன்றி. மட்டுமாய் நடத்த தேவன் 9 மாதங்கள் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த கிருபையப்பா, கிருபையப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் செக்கனும் உங்களுடைய கிருபையப்பா. எங்களால் எதுவும் ஆகாதப்பா, நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்களுடைய கிருபையப்பா. உங்களுடைய கிருபை தந்த பலன், சுகம், சமாதானம் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே எங்க பாதபடி ஜெபிக்க வந்திருக்கிறோம் சாமி. எங்களுக்கு எவங்களும் சமூகத்தில் வந்து ஆண்டவரே இருக்கிறபடினால் நன்றி சொல்லுறோம். எவத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அதன் காலத்தில் ஆண்டவனே அதுக்குரிய காலங்களை வைத்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுறோம் சுவாமி. உங்களோட காலங்கள், உங்களோட வேலைகள் உங்களுடைய கரத்தில் உண்டு சுவாமி. உங்களுடைய கரத்தில் உன்னொரு மனுஷனால் அல்ல சுவாமி, ஒரு மனுஷனால் அல்ல ஆண்டவரே. அப்பா அந்த காலங்கள் சூழ்நிலைக்கா வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று சொன்னதே அவன், எப்படியான காலத்தில் இருக்கிற மக்களுக்கா உங்களுக்கு விண்ணப்பம் செய்யறோம் சுவாமி. மன்னிப்புகளுக்கா வந்திருக்கிறோம் சுவாமி, வேண்டுதல் செய்யறோம் சுவாமி, மனம் திரும்புதலுக்கா வேண்டுகிறோம் சுவாமி. அப்பனே காலத்தில் இருக்கிற கொடிய காரியங்கள் அப்பா எல்லாவற்றையும் மன்னிங்க சுவாமி. ஞானங்கள் மனம் திரும்பட்டும். எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கொடுமையான செய்திகள், ஆண்டவரே கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் மனம் திரும்பி சூழ்நிலைகளை பார்த்து தகப்பனே அவர்கள் உங்களை நோக்கி பார்ப்பார்களாக, உங்களை நோக்கி பார்ப்பார்கள், தங்களை தாழ்த்துவார்களாக, தங்களை தாழ்த்துவார்கள். அவர்களுக்காக வண்டி கொள்ளும் இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா வார்த்தைகள் உண்டு சுவாமி. ஐயா உங்களுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகளாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சகப்பனே, வேண்டிக் கொள்கிறோம் அன்னைங்க சுவாமி. அப்பா அந்த கிருபையின் காலத்தின் அனுக்கிரமான காலத்து தகப்பனே, இந்த ஜனங்கள் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என ஜெபிக்கிறோம் சுவாமி. மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஒருவர் தானும் கட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஐயா நீங்க கிருபையின் காலத்தை கூட்டி கூட்டி கொண்டே வாரீங்க சுவாமி. ஆண்டவரே இந்த காலத்தில் ஆண்டவர் ஜனங்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி, ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஐயா, மனம் திரும்பட்டவர்களுக்காக வண்டிக் கொள்ளும் ஐயா. ஐயா யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்கள் அப்பா கண்ணீரப்பா, ரத்தம் சென்று உயிரிழப்புகள், வாழ்வாதாரங்கள் இழந்து அலைகிற மக்கள் அப்பா, உங்களோட வழியை கண்டு கொள்ளட்டும் சுவாமி, உங்களோட வழியை அறிந்து கொள்ளட்டும் சுவாமி, கீழ்படியட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். எங்கெல்லாம் அல்லப்படுகிறாலும் சுவாமி தகரக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, ஆறுதல் செய்யுங்கப்பா. அந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யுத்தங்களை எல்லாம் உயப்பண்ணுற தேவன் நீங்க அந்தவரே. அப்பா அதன் காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேத்திய செய்ய முடிக்கிற தேவன் நீங்க சுவாமி. சகாபனே இந்த நாட்கள் இந்த யுத்த காலத்தில் ஆண்டு யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்களை ஒரு விஷயம் இங்க நோக்கி பார்க்க முடியாது, வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. நீங்க இறங்க விட்டால் யாருங்க முடியாது, அந்த யாரும் இறங்க முடியாது சுவாமி. அகப்பனே இந்த யுத்தத்தில் ஏதப்படுகிற ஜனங்கள் தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் கிருபையானப்பா வேணும், உங்கள் இறக்கம் தானப்பா வேணும். ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அகப்பனே கிருபை செய்யுங்கப்பா. அப்பா யாரையும் கொடுமை அதிகமாண்டு யாரி படுக்கையில் அல்லல் படுகிற ஜனங்கள் அநேகம் அப்பா பிரிக்கொண்டே போறோம். சாபங்களும் பாவங்களும் ஆண்டு ஒரு வியாதிக்கு காரணம் இருக்கிற சகல காரியங்களை இவர்கள் விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் சுவாமி. மனம் திரும்பினால் ஆசீர்வாதம் கூடத்தில் வந்த ஒவ்வொருவரும் நீங்க சொத்தி கொடுக்கிற தேவன் சுவாமி. அப்படியான இறுதி இவர்களுக்கு உண்டாகட்டும். வியாதி படுக்கையிலிருந்து உங்களை நோக்கி கூப்பிடட்டும். தங்களை பொல்லாத வழிகளையும் தங்களோட காரியங்களையும் விட்டு சுவாமி சுவாமளிக்கிற தேவன் நீங்க, இரக்கமுள்ள தேவன் நீங்க, ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க என்று சொல்லி தங்களை தாத்தி ஒரு விஷயம் ஆண்டவர் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து விடுதலை பெறுவார்களா, சுகத்தை பெறுவார்களா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யப்பா, உதவியை தீர்ப்பார்களான உதவிகளை எழுப்பி கொடுங்க சுவாமி, உதவியை தீர்ப்பார்களான உதவிகளை எழுப்பி கொடுங்க சுவாமி. நீங்க தேவனப்பா, உங்களால காரியம் ஒன்றுமில்லை. யாரான வியாதி படுக்கைகளுக்கு ஒவ்வொரு வயோதிகர் முதியவர்கள் ஆண்டவரே முயற்சிய சாலையை நிரம்பி வருகிறோம். அனாதரவாய் கிடைக்கிற முதியவர்கள் கத்தாவே, உங்களை இரக்கத்தின் கண்கள் தாய உள்ள கண்களை நோக்கி பார்க்கட்ட சுவாமி. கூப்பிடுற யாவருக்கும் சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி, சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி, உதவிகளை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சாப்பனே, மரண தருவாய் இருப்பார்களான தகவல் ஆத்மாவின் நிலையை உணர்ந்தவர்களாய் தகப்பனே, குடத்தில் ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும். கீழ்படியட்டவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, எங்களை தலை மட்டும் தாத்துறோம் சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. இரக்கங்களும் மன்னிப்புல இரக்கங்களும் உங்களுக்கு தானப்பா உண்டு. ஆண்டவர் ஒரு மனிதனத்தில் இல்லையப்பா, இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க. என்ன மாதேசத்தை ஆண்டவர்கள் தலைவர்கள் மத்தியிலே ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் காண்கிறீங்க. உண்மை இருக்கட்டும் சுவாமி, கொடுத்த ஆளுகை நீங்க சுவாமி. அந்த ஆளுகை தேவ பயத்தோடு நீதியோடு நடத்துகிறவளாய் கொண்டு வாங்க சுவாமி. அகப்பனே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு நீதி உண்டாகட்டும் சுவாமி, உண்மை உண்டாகட்டும் சுவாமி. தகப்பனே, தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவ பயம் தேவ கரம் இவர்களை நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அகப்பனே, தலைவர்களுக்காக தலைமத்துவம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக ஏற்படுத்தின தலைமத்துவம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்க தேசத்திலே ஆண்டவர் நீதிகள் புறப்பட்டப்பட்டு உண்மைகள் புரட்டப்பட்டு தவிக்கிற மக்கள் ஆண்டவர், கண்ணிகளோடு தவிக்கிற மக்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் உண்டு சுவாமி. பெருகிக்கொண்டே போகிறோம் சுவாமி. நீதியும் இல்லை ஐயா, நியாயமும் இல்லையாப்பா, ஜனங்களுடைய கண்ணீர் அதிகம் ஆண்டவர். அப்பனே, இவர்கள் எல்லாருக்கும் நீதி செய்யற தலைமத்துவம் உண்டாகட்டும், நீதி செய்கிற தலைமைத்துவம் உண்டாகட்டும். அப்பா, அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். இவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாட்களில் நீங்க தானப்பா ஆசீர்வாதம். தகப்பனே, இவர்கள் குடும்பங்களுக்காக மனந்திரும்பட்டும் அப்பா. தகப்பனே ரட்சிக்கப்பட்டு, தகப்பனே அவர்கள் உங்களுடைய ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்ளப்படவே நம்முடைய பிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம். எப்படியாவது தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காவண்டிக்கு ராணுவ வீரர்கள் ஆண்டவர், தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர், எங்கெல்லாம் நிற்கிறார்கள், ராணுவத்தில் நிற்கிறார்களோ நிலையில நிற்கிறார்களோ சுவாமி, உண்மையோடும் ஆண்டவர தேசத்தை காக்கிறவர்களாய் விழிப்போடும் நன்று தேசத்தை காக்கிறவர்களா இருக்கட்டும். தேவ பயம் இவர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு, நீதி நிரப்பட்டு சுவாமி. இவருடைய காலங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி. எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களா, எப்பொழுதும் உங்களுடைய வருகையை பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இவர்களை நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி, இப்படியா தேசங்களுக்காக வேண்டி, தேசத்திலேயப்பா பஞ்சங்களப்பா, வேலை இல்லையப்பா, வறட்சியல் அப்பா, ஜனங்களுடைய கூக்குரல் அப்பா, போராட்டங்கள் அப்பா. தகப்பனே, என் தகப்பனே, இவர்களெல்லாம் தங்களை தாழ்த்துவார்களா, தங்களை தாத்து அசிரமத்தை கொடுக்கிற கத்தன் நீங்க ஆண்டவர், சிரமத்தை கொடுக்கிற கத்தன் நீங்க ஆண்டவர், வறட்சி நீக்கிற கத்தன் நீங்க ஆண்டவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவர். தகப்பனே, கீழ்ப்படியட்டும், தங்களை தாழ்த்தட்டும், தங்களுடைய கூக்குரலையும் தங்களுடைய போராட்டங்களையும் உங்கள் பக்கமாய் திருப்பட்டும் சுவாமி, உங்கள் பக்கமாய் திரு. உங்களை நோக்கி கூப்பிடுறவர்களா இவர்கள் கூக்குரல் மாறட்டும் சுவாமி. தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம் சுவாமி, நன்றி சொல்கிறோம் சுவாமி. இரக்கத்தின் தேவன் நீங்க, எல்லாரவர்களை இருக்கிறவர் போல் அழைக்கிற தேவன் நீங்க அப்பா. தேவன் மாறாதவர் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். எப்படியாவது தேசங்களுக்காக, தேசத்தாளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே, பஞ்சம் அப்பா, பஞ்சத்தினால் ஆளுகிற மக்கள், உணவே உணவில்லாமல் தவிக்கிற மக்கள் கத்தாவே இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுடைய பசியை போக்கி இவர்களை ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு வாங்க. வாங்கப்பா, கொண்டு திரும்பட்டும் திரும்பட்டும் உங்களோட வார்த்தையே ஆசீர்வாதம், உங்களோட வழியே ஆசீர்வாதம் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். போஷிங்கப்பா போஷிங்கப்பா போஷிங்கப்பா, தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி தானப்பா. எங்களால் சொல்ல முடியும், ஜபிக்க முடியும். கிரிய செய்கிறதேவன் நீங்க ஆண்டவர், இறங்குகிறதேவன் நீங்க ஆண்டவர். இவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்று செழிப்பை பெற்று ஐயா அந்த வருகையின் காலத்தில் நிற்கத்தக்கதாக இவர்கள் ஆசீர் வைக்கப்பட்டு நிற்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சகப்பனே இந்த தேசத்திலே ஆண்டவர் இருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டி, கடைசி காலம் ஆண்டவரே, போராட்டமான காலம் ஆண்டவன், பாவம் அக்கிரம் அநியாயங்களில் நிறைந்த காலம். இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கெல்லாம் ஊழியத்தை செய்து கொண்டு நிற்கிறோம், அவங்கள வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு நிற்கிறார்கள், இவர்களுக்காக வேண்டிக்கிறோம் சுவாமி. பிள்ளப்படுத்துங்க சுவாமி, உண்மை இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இவர்களுடைய போராட்டங்களிலும் மத்தியிலும் கர்த்தாவே வெள்ளத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஐயா நிற்கத்தக நிலை இவர்களை கொடுங்க சுவாமி, கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரன் உண்மை உள்ளவர்களாய் தகப்பனே, உண்மை உள்ள எது வந்தாலும் நாசமோ பட்டயமோ பசியோ எது வந்தாலும் கர்த்தாவே விழுந்து விடாதபடி, சோர்ந்து போய் விடாது தகப்பனே. நிற்கத்தக்கதாய் பல்லாங்கனை கேட்கத்தக்கதான வெள்ளத்தை இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். அந்த ஊழியக்கார ஒருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நிற்கிறார்களோ உங்களை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களும் பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. அவர்கள் குடும்பங்களை எல்லாம் தாங்குங்க சுவாமி, வழிநடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. விழுந்து போன ஊழியர்கள் ஆண்ட, விழுந்து போன விசுவாசிகள், ரட்சிப்பை மறுதளித்து போன மக்கள் ஆண்டவர் தகப்பனே, இந்த நாட்களில் உண்டு சுவாமி, உண்டு பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. ஐயா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் மகிமையை, உங்களோட ரட்சிப்பின் மகிமையை. ஐயா இவர்கள் கண்டு ஆண்டவரே திரும்பமாய் எழும்பு தகப்பனே, உங்களுக்கு வரும்படியாய் வேண்டிக் கொள்வோம். ஊழியர்கள் ஆண்டவர் உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஐயா, சத்ருவானவன் ஆண்டவரை தூஷிக்காதபடி ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தின் மகிமையை இவர்கள் மனம் திரும்பி கண்டு உணர்ந்து ஆண்டவர் திரும்பமா உங்களுக்கு வந்து சேரட்டும். அந்த சேரட்டங்கள்லாம் எந்த நிலையில எல்லாம் விழுந்து கொண்டு போறார்கள் சுவாமி, அந்த இடத்துல எழும்பத்தக்க வேலனை கொடுங்க சுவாமி, கொடுங்க மன்னிப்பை, கொடுங்க சுவாமி சமாதானத்தை, கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் சுவாமி, கொண்டு வருகிறோம். இவர்களுக்காக இந்த நாட்கள் வேண்டி கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, தாகத்தோடு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிருபையப்பா, கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை தகப்பனே. இந்த நாட்களில் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா, முக்கியமாப்பா கடைசி நாட்களில் சபையை சேர்த்துக் கொள்ளப்படுவாருங்க என்று சொல்லி இருக்கிறது சுவாமி. நேரமோ பிதா தவிர யாரும் அறிய முடியாது என்று சொன்னபடியினால் ஆண்டவரே, எந்த நேரத்திலும் ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரே சபைகள் எல்லாம் மனவாட்டி சபைகளாக நிற்கட்டும் சுவாமி. உண்மை மாண்டும் ஆவியோடும் ஆண்டவர் உங்களை ஆராதிக்கிறவர்களாய், ஒரு மனம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், சபையை கட்டுகிறவர்களாய் அப்பா, குடும்பம் குடும்பமாய் சபைகள் எல்லாம் சீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே சத்துருவானவன் சபைகளை கெடுத்து விடாதபடி அப்பா, சபைகளை எல்லாம் காத்து கொள்ளுங்க சுவாமி, காத்து கொள்ளுங்க சுவாமி. காக்கிற தேவன் நீங்க தான் அப்பா, சத்துருவின் பலமே முறியடிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சபைகளுக்காக வேண்டிக் கொள், வெளியில் நிற்கிற மக்கள் ஆண்டவரே சபையில் ஆண்டவரே ஒரு அசை உண்டாகட்டும் சுவாமி. அப்போ சில நாட்களில் நடந்த அசை ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் என்று சகப்பனே சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு சுவாமி, சேர்த்து அவர்களுக்கும் தேவன் நீங்க ஆண்டவர், அவர்களுக்கும் ரட்சிப்பு நீங்க தான் அப்பா. சபையில் வந்து சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். நாளுக்கு நாள், நாளுக்கு நிமிஷத்துக்கு நாலு நிமிஷம் அப்போ ஒரு அற்புதங்களை நடத்துறது நீங்க அசைவு உண்டாகும்படியாக இருக்கிறது. பூமியை வானத்தை மறுமுறை அசைய பண்ணவேன்னு சொன்னவரு அந்த காலங்களாக இருக்கட்டும் சுவாமி. சபையை அசையட்டும் சுவாமி. இவர்களுக்காக சபைகளுக்காக சபையில் இருக்கிற போதவர்கள் உதவி ஒளியக்காரன் ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த நாட்களில் உற்சாகம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நிதானம் உள்ளவர்கள், சபையை நடத்துறவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நடத்துங்க, நடத்துங்க, நடத்துங்க. ஊழியத்தை பெற்றவர்கள் ஆண்டவரை ஊழியத்துக்கு ஏற்றபடி ஆண்டவரை ஊழியம் செய்கிறவர்களாய் நடத்துங்க சுவாமி. நடத்தவர்கள் குடும்பங்கள் சாட்சி உள்ள குடும்பங்களா இந்த நாட்களில் திரும்ப ஆண்டவரை மாறட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக முன்மாதிரியாக இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்கான வார்த்தைகள் ஆண்டவரே, ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்க வார்த்தை ஆண்டவரே நீங்க கொடுங்க சுவாமி. நீங்க பழிவிடமெல்லாம் அக்கினியாய், அக்கினியாய், அபிஷேகமாய் நிரம்பி வார்த்தைகளால் நிரம்பட்டும் ஆண்டவரே. கூட வார்த்தைகளினால் நிரம்பட்டும் மக்கள் எல்லாம் படமடப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக இப்படியா சபைகளுக்காக ஒன்றி கொள்ளுவோம் சகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லு ஐயா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. ஆச்சியத்தின் சுவிசேஷம் சாலையாதிகளுக்கு அறிவிக்கப்படவன் அப்பொழுதுதான் முடிவு வரும். அப்படியான காலத்துக்குள் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. சகப்பனே, எங்கும் கூட இவ்வளவு வார்த்தைகள் அறிவிக்கப்படுவார்கள் நன்றி. அதுக்குரிய காலங்களை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. மீடியாக்கள், ரேடியோக்கள், டெக்னாலஜி என்று ஒன்று சொல்லி வளர்ந்தது ஆண்டவரே. வார்த்தைகள் எவ்வளவு வேகமா செல்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் நன்றி. இன்னும் போதாதப்பா, இன்னும் போதும் அறுவடையோ மீடியாக்களோ குறைகின்ற பிரகாரம் சுவாமி. இந்த நாட்கள் அறுவடைக்குரிய ஊழியர்களை எழுப்புங்க சுவாமி, எழுப்புங்க சுவாமி, எழுப்புங்க. ஒவ்வொரு மகனும் மகளும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளை சொல்லுகிறாய் மாட்டுங்க சுவாமி, மாட்டுங்க சுவாமி, மாட்டுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. தாழ்வு மனப்பாடுகள் எடுத்து போடுங்க, வயங்களிலாம் எடுத்து போடுங்க. எழுதலோ பாடசாலைகளில் ஒருவருக்காவது தகப்பனே எங்களோட ராஜ்யத்தை பற்றி சொல்லக்கூடிய வழிகளை ஆண்டவரே இவர்களுக்கு கொடுங்க சுவாமி, கொடுங்க. வழி நடத்துங்க சுவாமி. இப்படியா இந்த காலத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக்கு ஐயா, எங்கெல்லாம் அழைக்கப்பட்ட போட்டோம் இரண்டு தேசங்களும் ஐயா எல்லாம் திறக்கப்படுவோம்னால் நன்றி. தேசங்கள் எல்லாம் ஆண்டவரை வெளிச்சத்தை காண்கிறபடினால் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அதி நெடுங்காலத்தில் நீங்கள் நேர்த்தியா செய்து வாரீங்க சுவாமி. இப்ப இப்ப இந்த காலத்தில் எந்தெந்த தேசங்கள் திறக்கப்படுமோ அதே பிரகாரம் ஐயா உங்களோட அதீனத்தில் உள்ளபடி ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து வருகிறது. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் ஐயா. இந்த மாயாண்டவர் கஷ்டமான பிரதேசங்களில் உள்ளான பிரதேசங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிசுண்டர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்பனே தாங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, கண்ணீரை துடங்கியப்பா. பாடுகளில் இருந்து ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காட்டில் இடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பன தேசங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். அந்த இடத்து மக்கள் எல்லாம் சுவிசேஷத்தை ஆண்டவரை கேட்கிறவளாய், கீழ்படுகிறவளாய், குடும்பம் குடும்பமாய், வாழ்வாதாரத்தோடு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கட்டும் சுவாமி. தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகள் உண்டு. பாடசாலைகள் சுவாமி, இத்தனையோ ஊழியக்காரர்கள் குறையோடு நிற்கிறார் சுவாமி. திறப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, இறப்புங்கப்பா, தேவைகளை நிரப்புங்கப்பா, தேவைகளை நிரப்புங்கப்பா. உதாரணத்துள்ள மக்களை ஒழிப்பி கொடுங்கப்பா, கொடுக்கிற மக்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்க. அவர்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு இவர்களோட குடும்பங்கள் எல்லாம் நிறைவான வாழ்க்கைக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. அப்பா கூடிய காலங்களில் வாழ்கிற மக்களுக்காக அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, தகப்பனே அன்பில்லை. ஆண்டவரே எங்கு பார்த்தால் இறக்கமற்ற காரியங்கள், கண்ணீரும் காரியங்கள், தூர் செய்தியும் ஐயா, கொலைகளும் கொள்ளைகளும் ஆண்டவரே. தகப்பனே நிறைந்த காலமாய் இருக்கிற சுவாமி, ஒவ்வொரு விஷயம் கூட அன்புன்னு சுவாமி. திரிந்த குடும்பங்கள் அநேகமான குழந்தைகள், பிள்ளைகள், பெற்றோர்கள் ஆண்டவரே கண்ணீரோடு வாழ்கிற காலம் ஆண்டவரே. சத்துருவானவர்களை சிறைப்படுத்தி ஆண்டவரை கொண்டு போகாதபடி தகப்பன் இவர்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சார், விடுதலை வேணும் சார், விடுதலை கூட அன்புதானப்பா விடுதலை ஒற்றுங்கப்பா. அந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை கூட வர வைக்கும் அன்பாவா உங்களுடைய அன்பினால் நிரப்புங்க நிரப்புங்க. ஒருவர் ஒருவர் நேசித்து சமாதானம் சந்தோஷம் வாழட்டும் வாழட்டும் வாழட்டும். யாழ்வ பிள்ளைகளப்பா வாழ்வ பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்கப்பா. இந்த பொல்லாங்கான காலத்தை விழுந்து நடக்கிற வாழ்வ பிள்ளைகள் ஆண்டவரே போய்கொண்டுக்கிற வழிகள் ஆண்டவரே தூக்கி விடுங்கப்பா தூக்கி விடுங்க. அவர்களுடைய பலன் போதாது சார், பலன் போதாது. அவங்களுடைய பலத்தினால் ஆண்டவர் அவளை நெருக்கி நிறுத்தி ஆசீர்வதிபர்களெல்லாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறட்டும். பெற்றோருக்கு ஆண்டவர் நல்ல சுதந்திரமான பிள்ளைகளாக மாவட்டம் இங்க கொடுத்த சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி இந்த வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் எங்களோட பிள்ளைகள் பெற்றோரும் எங்களோட பிள்ளைகள் எங்கள பேர பிள்ளைகளை போல இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் நடத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா தூக்கி விடுங்கப்பா. அல்லப்படுகிறார் சுவாமி வேலை இல்லை படிப்பு இல்லை அப்பா. அல்லப்படுகிற பிள்ளைகளுக்கு விஷயங்கள் வாலிய பிள்ளைகள் இந்த நாட்கள் உங்களோட ராஜ்யத்துக்காக எழும்பட்டும் எழும்பட்டும். வாலிப வயதில் சிருஷ்டி கத்தரை நினைந்த வார்த்தையின்படி உங்களை நினைக்கிறவாழ் இதே நடகுதிலே நடவுங்கள் அந்த சத்தத்தை கேட்கிறவளாய் அப்பா வாலிப பிள்ளைகளை எல்லாம் திருப்பி கொண்டு வாங்கப்பா திருப்பி கொண்டு வாங்கப்பா திருப்பி கொண்டு வாங்கப்பா.

0: நீங்க நடத்துங்க, ஆவியானவரின் சித்தப்படி ஆண்டவரை நடத்துங்க. அப்போ அதுல உள்ள மனுஷீக தன்மைகள் எல்லாம் நீங்க உங்களை வழி எதுவோ அதன்படி அந்த ஊழியர் நடக்கட்டும் சுவாமி. நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ரேடியோவையும் ஆசீர்வதிங்க, வார்த்தைகளை ஆசீர்வதிங்க, ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்களில் உங்களுடைய ஆசீர்வாதம் தானப்பா வேணும், பாதுகாப்பு தான் வேணும். பாதுகாப்பின்றவன் நீங்க, ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க, கரத்தினால் மூடுகிற தேவன் நீங்க, சட்டையின் மறைவில் வைத்திருக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா அந்த பலங்கான காலத்து பிள்ளைகளுடைய வழிகள் ஒவ்வொன்றையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அவருடைய சிந்தனைகள் நினைவுகள் கிரிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே சத்துருவானவன் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எல்லா கனமும் துதியும் மகிமே நீங்க தான் அப்பா. ஏசு நாமத்தில் வேண்டிக்கொள்வோம் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வத்தை உங்களை கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு, பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு, காலை வேளையிலும் புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் இணைந்து ஜபித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையானவளை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். கதர்தாமை வழி நடத்துவாராக. கதரை கரத்திலே ஒப்புவிப்போம். கதர்தாமை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்போம் எங்களுடன் தேவ ஊழியர் அவரும் மாயந்தன்யா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் பாஸ்டர் விஜயன் ஜோசப் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் சுசேகரின் வாணர் அவர்கள் இணைவரணும் விசுவாசிக்கிறோம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி. வேளையில் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். சகோதரி ஜானட் அவர்கள் மீதியானவற்றை புறப்படுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் அம்மா.
2: பிரைஸ் தி லார்ட் அண்ணா.
1: ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.
2: ஹல்லேலூயா. எங்களுக்காக மகேந்திரம் அண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமென்.
3: ஆமென். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கம வானொலி நிலையத்திலே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை கத்தாவே நீர் ஒரு விசை நினைந்தொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொள்ளும் போது நீர் எங்களோடு பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. இந்த கேள்விக்கு சரியான பதில் எந்த அதிகாரம் எந்த வசனத்தில் இருக்கிறோமே எங்களுக்கு காட்டி தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆவியானோரே. நீரை கேட்கிற பிள்ளைகளோடு வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கம வானொலியை கேள்விபதி நிகழ்ச்சியை தொகுத்துள்ள ஜனத்தையும் இந்த கேள்விபதி நிகழ்ச்சிக்கு எங்களை தந்த சங்கம வானொலி நினைவு கூறுகிறோம். கேட்போரையும் மறுகொழப்பை கேட்போரையும் ஆசீர்வதித்து இன்றைய நாளே கேள்விபதி நிகழ்ச்சியை தொகுத்து அளிக்கிற ஜனத்தையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் மேல இயேசு கிறிஸ்துவ அதிகாரமுள்ள நாமத்தினாலே
2: முதலாவது கேள்வி, நம்முடைய பாரத்தை யார் மேல் வைக்க வேண்டும் என வேதம் சொல்லுகிறது?
1: கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று பாட்டம் இருக்கு.
3: கத்தர் மேல்
2: கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமேன். நெகேமியாவின் நாட்களில் எரிசேமில் குப்பை வாசலை பழுது பார்த்தவர்கள் யார்?
1: நெகேமியாதான்
2: இல்லை. மற்ற வாசல் எல்லாம் கட்டப்பட்டது, ஆனால் குப்பை வாசல் திருத்தப்பட்டது.
3: கேள்வியை திரும்பி கேளுங்க.
2: நெகேமியாவின் நாட்களில் எருசலேமில் குப்பை வாசல் பழுது பார்த்தவர் யார்?
4: இருங்க நான் சொல்றேன்.
2: யா
4: ஜஸ்ட் அ மினிட். நெகேமியாவின் நாட்களில் இந்த வாசல் இருக்கிறேன் நான்.
3: பதினாலு ரெண்டா?
2: இல்லை.
3: நாற்பத்தொன்பது 39
2: இல்லை.
4: நெகேமியாவின் நாட்கள் அம்மா சொன்னது கரெக்ட்மா?
2: யா

0: நெகேமியா மூன்றாவது அதிகாரத்தில் இருக்கு.
1: நெகேமியா 3:14 குப்பை மேட்டு வாசலை பெத்கேரேபின் மகானத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்தார். நெகேமியா 3:14 மல்கியா என்பவர் பழுது பார்த்திருக்கிறார்.
0: ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். மெலித்தா தீவில் இருந்து பாவல் ரோமாபுரிக்கு செய்த அலெக்சாந்திரா பட்டணத்துக்கு கப்பலில் இருந்த அடையாளம் என்ன? மெலித்தா தீவில் இருந்து பாவல் ரோமாபுரிக்கு அலெக்சாந்திரா பட்டணத்துக்கு கப்பலிலே அந்த கப்பல்ல இருந்த அடையாளம் என்ன? மிதுனம். அப்போ 28:11 இருக்குது மிதுனம். இரண்டாம் குமாரனுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன? நான் இது முதல் கேட்டேனா
1: குமாரனா, அதாவது ரெண்டாவது 3 அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க மம்மி, ஒரே பைபிளை செக் பண்ணலாமா? தப்பு இல்லையா?
0: இல்ல இல்ல இல்ல, செக் பண்ணலாம் நீங்க.
1: ஓகே ஓகே, பைபிள் செக் பண்றேன். 3 அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி, நேத்து தான் ஏசாயா புத்தகம் முழுதும் வாசிச்சேன் நான். இருங்க,
2: அவன்
1: கர்ப்பதியாகி மகேர் சாலால் அஸ்பாஸ் என்னும் பேரை அவனுக்கு இட்டார்.
0: எபிரேய பாசையிலே பாதாளத்தின் தூதனுடைய பெயர் என்ன?
1: பாதாளத்தின் தூதன் செக் பண்ணிடலாருங்க. அது பைபிள் இருக்கு மம்மி?
0: யா, வெளிப்படுத்தல இருக்கு.
1: பாதாளத்தின் தூதன் இல்லைங்களா?
0: யா,
1: பாதாளத்தின் தூதன் அம்மா சொன்னது இல்லைங்களா? பாதாளத்தில் இருங்க, செக் பண்ணிட்டே இருக்கிறேன். பாதாளத்தில் சூதன்
3: பேர் போடலையா? வெளிப்படுத்தல் 20:1 சொல்லுது, ஒரு தூதன் பாதாளத்தின் பிரபுவலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே இருக்கா?
1: இருங்க, அவ்வளவுதான் வந்தாச்சு. இருங்க, ஒரு தூதன் பாதாளத்தின் பிரபுவலையும் இருங்க இருக்கு. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 17:1
0: வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 9:11 வசனத்தில் இருக்கு.
1: ஓ ரைட், சாரி. ஆமா, இருக்கு. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையில அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர். அபெத்தோன், அப்போலியோன்.
0: அடுத்து கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் என்று 3 சொல்லப்பட்ட இடம் இருக்குது. அது எந்த இடம் அல்லது எந்த தீர்க்கதரிசி சொன்னது?
1: கர்த்தருடைய
0: ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் என்று 3 சொல்லப்பட்டிருக்கு ஒரு வசனத்துல.
1: இருங்க, செக் பண்ணிடுவோம். இருக்கு இருக்கு இருக்கு மம்மி, இருக்கு மம்மி. 1 Samuel, சாரி, 1 ராஜாக்கள், இல்லை இல்லை, இருங்க சொல்றேன். ஒன்னு ராஜாக்கள் 7 அதிகாரத்துல அது இருக்குன்னு நான் தோணுது எனக்கு. இருங்க சொல்றேன். கர்த்தருடைய சந்நிதியில் ஒன்னு ராஜாக்கள் இல்ல இருக்கு, இத பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அருமையின் பொக்கிஷத்தையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசையும் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அதுதானே?
0: இல்லை இல்லை இல்லை,
1: அதுலதான் 3 டைம் சொல்லப்பட்டிருக்கு.
4: இருக்கு
1: புஸ்தகத்துல 7 அதிகாரமா? சரி, நான் செக் பண்ணாம விட்டேன். இருங்க இருங்க, எடுத்தாச்சு. 7 அதிகாரத்துல எரேமியா 7 அதிகாரத்துல
0: 4வது வசனத்துல இருக்கு.
1: இது போய்கிட்டே இருக்கு, நீளமா போய்கிட்டே இருக்கு. வந்தாச்சு. எரேமியா 7 அதிகாரத்துல
0: 4வது வசனம்.
1: யூதாவின் பட்டணங்களிலும், 26வது வசனம், யூதாவின் பட்டணங்களிலும்
0: 7:4
3: கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள்.
1: இது பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. இது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு இந்த பாடம்.
0: அதெல்லாம்
1: தெரிஞ்சுக்கிறோம். இருங்க, அப்படியே இல்லைங்க. எரேமியா புஸ்தகத்துல
0: 7:4
1: கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள்.
0: ஆமென்.
1: சூப்பர், பா நல்லா இருக்கு. இதெல்லாம் நோட்ஸ் பண்ணிக்கிறேன். இருங்க,
4: அடுத்த வர கேளுங்க.
1: அடுத்து தாமா.
0: நெகேமியால
1: சொல்லப்பட்டிருக்கு.
0: இல்ல, ஓ, நெகேமியா 3வது அதிகாரம்,
1: நெகேமியால 2வது 3வது அதிகாரம்.
0: யா, முழுக்க அந்த வாசல்ல
1: குறிப்பிட்டான். அந்த வசனம் முழுசு நம்ம வாசித்தோம்னா ஃபுல்லா இருக்கும் நெகேமியால.
3: நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், அதுக்கு நீங்க கொஞ்சம் கடைசியில பதில் சொல்லுங்க.
4: ஓகே.
3: கத்தர் நோவாண்ட புகழையில 8 பேரை காப்பாற்றினார், என்ன சரியா? அதன் முக்கியத்துவம் என்ன? அதான் கேள்வி.
1: என்னையா மறுபடியும் சொல்லுங்க.
3: கத்தர் நோவாண்ட புகழையில கத்தர் 8 பேரை பாதுகாத்தார், சரிதானே? அதன் முக்கியத்துவம் என்னதான் கேள்வி.
0: ஓ,
1: அதாவது தீட்டுப்பட்ட உலகத்தினுடைய முடிவை கொண்டு வந்து நோவாவின் மூலமாக புதிய சந்ததி வருகிறதற்கு முக்கிய நோக்கமாக தேவன் செய்தார். அதாவது பாவம் உள்ள வந்துருச்சு, வந்த உடனே அதை சுத்தப்படுத்தி நோவாவின் மூலமாக இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பது தேவ திட்டம்.
3: அந்த 8 பேருக்கு முக்கியத்துவம் என்னன்னு
4: கேட்டேன்.
0: முக்கியத்துவம்
3: அப்படித்தானே? 8 பேரை காப்பாற்றினார். 10 பேரை காப்பாற்றிக்கலாம், 5 பேரை காப்பாற்றிக்கலாம், 8 பேரையும் காப்பாற்றினார். அதுன்ற முக்கியத்துவம் இப்போ நடைமுறையில இருக்குது, விஞ்ஞான ரீதியாகவும் இருக்குது. அதனாலே அதுதான் கேட்டேன். நீங்கள் ஆறுதல யோசிச்சு முடிவில் பதில் சொல்லுங்க. ஓகே, நீங்க தொடருங்க.
2: இப்ப இந்த க்வெஸ்சன் கொடுத்தது யாரு, லெஸ்லி ஐயாவா இல்ல மகேந்திரன் ஐயாவா?
3: இது தொகுத்து வழங்குறது ஜெனட், மகேந்திரன் ஐயாவும் தொகுத்து வழங்குவார். நான் ஒரு கேள்வியை கொண்டிருந்தேன், அதுதான் இந்த கேள்வி. ஜெனட் தொடருங்க.
0: ஓகே ஓகே. ஆன்மீக ரீதியானா லெஸ்லியானா அது பேராற்றலுக்காகவோ அல்லது ஆன்மீக இதழுக்காக கொடுக்கப்பட்டதா?
3: இல்ல இல்ல, விஞ்ஞான ரீதியா இப்போ நடைமுறையில இருக்குது. அதை நீங்க ஆறுதலா சொல்லுங்க, அதை நீங்கள் உங்களோட தொடருங்க. கடைசியா இதை டிஸ்கஸ் பண்ணுவோம்.
4: பைபிள்ல இருக்கும் நம்முடைய?
3: பைபிள்ல இல்ல.
4: பைபிள் இல்லாட்டி எப்படி நான் பதில் சொல்றது? பைபிள்ல இல்லாட்டி எப்படி பதில் சொல்றது?
3: பைபிள்ல இல்ல. அது இந்த காரியம் என்னத்துக்காக ரெண்டு பேரை ஆண்டவர் காப்பாற்றினார், அது இப்போ நடைமுறையில இருக்கு. நடைமுறையில இருக்கு.
4: இது மாமிசமான கேள்வி போல தெரியுது.
0: ஓகே, தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒரே சமயத்தில் 800 பேரை கொன்றவர் யார்? தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒரே சமயத்தில் 800 பேரை கொன்றவன் யார்?
4: அவன் என்னத்தாலியோ என்ன தடியோ இதோ வாரம் பேரை கொண்டவன் அவன் தலைசாலி வாருங்கோ. அது 4-5 பேர் இருக்கிறாங்க, நீங்க 800 பேரை தான் கேக்குறீங்க. அதுதான் பிரச்சனை.
0: மொத்தமா கேக்குறேன்.
4: கேள்வி முடிஞ்சு கேட்ட ஞாபகம் இருக்கு.
0: கொஞ்சம் சொல்றேன் போடுவேன்
4: சொல்லுங்க. அவன் பேர் வந்து பேரை கொண்டவன். வருகிறேன்.
0: ரெண்டு சாமுவேல் 23:8 இருக்குது.
4: ரெண்டு சாமுவேல் 10:18
3: ரெண்டு சாமுவேல் 23:8 ஐயா.

0: ரெண்டு சாமியோ இருபத்தி மூணு எட்டு அதை பார்க்குறோம். சரி உண்டு, செக் பண்ணி பார்க்கணும். இருபத்தி மூணு தாவிதுக்கு இருந்த பராக்கிரம் அவங்க டக் மோனியாவின் குமாரனாய யோசபெத்து நின்பவன் 800 பேர் மேல். இதில் சில ஜனர்
1: சொல்லுங்க,
0: இது அதில் விழுந்து அவர் ஒரு மக்கள் வெட்டி போ விழுந்து 800 பேர் மேல் விழுந்து வெட்டே இல்லை விழுந்துருக்கிறான். இவன் 800 பேர்கள் மேல் விழுந்து வெட்டினவனோ இல்ல
2: அவர்களின்
3: பராக்கிரமசாலிகளில் ஒரே சமயத்தில் 800 பேரை கொன்றவன் யார்? நான் விழுந்தோன்னு சொல்லலையே.
0: இல்ல 800 பேர் வந்து அவர்களை ஒரு மக்கள் வெட்டி போட்ட அதினோ எசி உரானவன்
3: அது வேற கேள்வி. இது யோசேப்பாசேவா
0: யோசேப் சாப்பா அவன் கொல்லே இல்லையே, விழுந்தவன் தான், விழுந்திருக்கிறான், விழுத்திருக்கிறான்.
2: ஐயா விழுந்து வட்டி போட்டான் இருக்கு இல்லையா?
0: அது
2: விழுந்து 800 பேர் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதோனி ஊரானவன்
0: வெட்டி போட்ட வேற ஒருத்தன் ஐயா. இவன் வெட்டே இல்ல,
2: இவன் இவன் ஐயா இவன்
0: சேர்ந்த தலைவர் இவன் 800 பேர் மேல் விழுந்து சரி அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏசி ஊரானவன்
2: அந்த ஊர் ஊர் அவன் ஊர் அதையா அவன் பேர் யோசேப்பே செபே விக்டோரியாவிலிருந்து நீங்கள் போய் 800 பேரை பிடிச்சு வெட்டி போட்ட அதோ விக்டோரியா ஊரானவன் சரியா?
0: வெட்டினவன் அதுரோனா ஊரானவன்
2: ஐயா இவன்
0: வாசிங்க
2: ஐயா. தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன தக்கமேனியின் குமாரனாகிய யோசபேத் என்பவன் சேர்வைக்காரனின் தலைவன் இவன் 800 பேர்கள் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி
0: அடுத்தது
2: விழுந்து வெட்டி போட்டான் ஐயா அதன் அவன் ஊரை சொல்லி இருக்கு
0: அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்டு அதினோ ஊரானவன்
2: ஐயா அந்த ஊரா அவன் ஊரை சொல்லுகிறீ ஐயா
0: கேள்விக்குறியா இருக்கு. சரி மறந்த கேள்வி.
3: பவுல் ரோமாவுக்கு பயணம் பண்ணின கப்பல் சேதமடைந்த போது எத்தனை பேர் இருந்தார்கள்?
2: 248 பேர்.
0: 247
3: சரி பாத்தி சொல்லுங்க.
0: அதான் அந்த கப்பல்ல
2: இங்க இருக்க 27 இல்லையா?
0: 28 ஆகும்.
2: அப்போ சிலர் இல்லையா? அப்போ சிலர்
3: வைக்க கூடாது. 200 தான் அது இல்லையான்னு தான் சொல்லல.
0: 218 வா
2: அப்போ சில எத்தனையா? 27 இல்லையே. அப்போ சிலர்ல 27 இல்ல.
0: இருநூத்தி எழுபத்தாறு
3: அப்போ சில 27
2: அப்போ சில 27 இருக்கா இல்லையான்னு காட்டுது.
0: அப்போ சில 27 அதிகாரம் முப்பத்தேழாம் வசத்தை வாசிங்க பக்கம் 205
2: 27 என்னாவது
0: 27 அதிகாரம் 37 வசனம் 3:7
2: 37 வசனம். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட
0: அனுப்புவீங்க. அப்போஸ்தலர் 27 37 3:7
2: அப்போஸ்தலர் 27
0: 276
2: பேர் இருந்தோம்.
0: எங்க பாஸ்டர் போயிட்டார் போல இருக்கு.
2: போயிட்டாரு, பிஸியா அங்க போயிட்ட காலமையில வந்தவர் பிரேயருக்கு நின்றவர் போயிட்டார்.
0: இன்னும் உங்களோட சட்டம் வந்து அவ்வளோ கிளியரா வேற இல்லை.
3: ஓ, அது என்னவோ அந்த குழிக்குள்ள இருந்து கதைக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியா இருக்கு.
0: பட்டக்கடங்கள் இருந்து கேட்கற மாதிரி இருக்கு.
2: அப்படியாவது இந்த சிஸ்டங்கள் ஐயா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி நிற்கும்.
1: கொஞ்ச நேரத்துல அப்படியே வெளியே போயிருவேன், நாளைக்கு வந்துடுறேன் நான் ஜாயின் பண்றேன். என்னோட செகண்ட் பார்ட் சாட்சி வந்து சொல்லணும், அதுக்கான டைம் சொல்லுங்க. நன்றி.
0: அடுத்த கேள்வி.
3: ஓகேயா? தீர்க்கதரிசி தன்னை அடிக்கும்படி ஒருவனிடம் கேட்ட போது அவன் மறுத்ததால் சிங்கத்தால் கொல்லப்பட்டார். அந்த சம்பவம் எந்த ராஜா காலத்தில் நடந்தது?
2: தாவீது. தாவீதின் காலத்தில்
3: இல்லை.

0: திங்கத்தகுந்து வந்துட்டீங்களே.
1: என்ன பத்தியும் சொல்லத்தானே மேடம்.
2: என்ன பத்தியும் சொல்ல இல்ல வேணும்.
1: இந்த ராஜாவின் காலத்தில்

0: இந்த கல்வி திருப்பி கிளம்போ
1: சிம்சோன் 13:24 இருக்குது. ஒன்று ராஜாக்கள் 13:24
2: ஒன்று ராஜாக்கள் 20:13 35-36 அந்த வசனம் அப்படியே கிடக்குது.
1: அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கத்தடி சத்தத்துக்கு கீழ்க்கப்படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் என்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்டவன ஒரு சிங்கம் அவனை கொன்று போட்டது.
2: முதலாவது வசனத்துல இருக்குது சிகிரியா ராஜாவின் ராஜாவாகிய பெனநாத் காலத்துல.
1: ஒன்று ராஜாக்கள் 20 உண்டா?
2: முதலாவது வசனத்துல இருக்கு.
1: ஒன்று ராஜாக்கள் 20 உண்டா
2: இல்லையா? ஒன்று ராஜாக்கள் 20:13 35-36 இருக்குது. முதலாவது வசனத்துல தான் அந்த ராஜான்ற பேர் இருக்கு.
1: அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவை ஆகிய ஆகாபுத்துடன் வந்து, அந்த ஏராளமான எனக்குட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நான் கத்தர் என்று அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார். ஒன்று ராஜாக்கள் 20 ஒன்று ராஜாக்கள் 20
2: ராஜாக்கள் 35-36 இருக்குது.
1: ஒன்று ராஜாக்கள் 22 வரையும் தான் கிடக்காது.
2: ஒன்று ராஜாக்கள்
1: இருபதாவது அதிகாரமா 35 அதிகாரமா?
2: 35-36 இல்லையோ?
1: 20:35-36 இருக்கலாம் பாருங்க.
2: ஒன்று ராஜாக்கள் அப்பொழுது தீக்கதர்சிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்படும் போக முன்னமே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் அவனை கொன்று போட்டது.
3: மிகாயான் ஒரு தீர்க்க தரிசி சொன்னாரு. மிகாயான் ஒரு தீர்க்க தரிசி சொல்லி அவர் கேட்காம போய்தான் போற வழியில அவரு ஏதோ சம்திங் நடக்கும். அதுக்கப்புறம் சிங்கம் வந்து அடிச்சு இது பண்ணிரும்.
1: அவருடைய பேர் கிடக்கு
3: பேர் அவரு பேர் சொல்லல. அந்த இடத்துல அவரு பண்ணிருக்க மாட்டாரு.
2: அந்த ராஜா அந்த பேர் தான் ஒரு தீக்கதர்சி தான் அந்த இடத்துல இதண்டு அந்த சிங்கம் வந்து அவரை கொன்றது. அந்த ராஜா வந்து ராஜா காலத்துல தான் கேட்டேன்னா அது பெனநாத் ராஜா காலத்துல.
1: பேர் சித்தவற்ற பேர் எழுதியில
2: தீக்கதர்சின் பேர் இல்ல அதுல. ஓகே, பலிபீடம் வெடித்தது, ராஜாவின் கை மரித்து மரத்தது யாருடையது?
1: சவுல்
2: இல்லை.

0: கலிய தெருவிக்காரங்கோ.
1: அழிவிடம் வெடித்தது ராஜாவின் கை மறித்தது, மறத்தது யாருடைய கை? அந்த ராஜாண்ட பேர் என்ன?

0: ரெண்டு ராஜாக்கள் பதிமூணுல இல்லையே.
1: பதிமூன்று நாள்ல பாருங்க, பெத்தேல்ல இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்ட போது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்தில் இருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாய் முடக்க கூடாதபடிக்கு மறத்து போயிற்று.
0: கரெக்ட் ஆன்சர். தேங்க் யூ.
1: ஓகே, சரி, நீங்க கேளுங்க.
0: ஓகே, என்னுடைய கேள்வி, மூன்று சிங்கங்களை கொன்றவன் யார்?
1: மூன்று தாவீது
0: இல்லை,
1: சிம்சோன்.
0: சிங்கம் உண்டத்தான கொண்டா, மூன்று சிங்கங்களை கொண்டவன்.
1: என்னன்னா,
0: மூன்று சிங்கங்களை கொன்றவன் யார்?
1: மூன்று சிங்கங்களை கொன்றவன்
2: கிதியோனா?

0: சரியாடி கையெழுத்துங்கோ சரண்டா.
1: பாருங்க பாருங்க, நாங்க கொஞ்சம் பார்க்கணும்.
0: நீங்க பதில் சொல்ல சிங்கம் போயிடும். மூன்று சிங்கங்களை கொன்றவர், சின்ன கேள்வி.
1: ஒன்று நாளாமா, 11:22 இருக்கிறதா?
0: தவறு, தவறான விடை.
1: 23:20
0: சரியா? என்ன பதில், பதில் சொல்லுங்க. எந்த கேள்வி? மூன்று சிங்கங்களை கொன்றோம் கேட்டான். நீங்கள் 2:23 போல
1: பெனாயா யோதாவின் குமாரன் அவனா?
0: இல்லை,
1: மூன்று சிங்கங்களை கொண்டவன் தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒருவனான பெனாயா.
0: சரியான விடை. பெனாயா
2: நல்ல சுவாரஸ்யமா போகுது இந்த பகுதி.
0: இப்ப 4-5 போகுதுன்றேதான் நீங்க கேக்குறீங்களா? சரியா? எலிசபெத் கன்ஃபார்ம்.
3: 2 Samuel
0: 23:20
3: பராக்கிரசாலிய யோதாவின் குமாரனும் கப்சேல் ஊரானாகிய பினாயாயும் செய்கைகள் வெள்ளமெல்லாம் தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் இல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் கபியில் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். ஓகே ஓகே.
2: டியர் ஆல் பாஸ்டர், டியர் ஆல் பாஸ்டர், நான் வெளிக்கடுறேன். நாளைக்கு நான் வந்துறேன், நாளைக்கு நான் வந்துறேன்.
3: ஓகே ஓகே பாஸ்டர்.
2: ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்த கேள்வி. தாவீதின் ராணுவத்தில் விசேஷமான 3 வீரர்கள்.
3: அகித்தோப்பேல்.
0: என்ன மாதிரி?
3: அகித்தோப்பேல்.
0: மூன்று வீரர்கள், தாவீதின் ராணுவத்தில் விசேஷமான 3 வீரர்கள்.
3: ஒன்று அகித்தோப்பேல்.
0: தவறான விடை.
1: மூன்று விசேஷித்த
0: வீரர்கள்.
3: தளபதி, தளபதிக்கு என்ன பேர் மறந்துட்டு?
0: நீங்க எந்த இந்த கேள்வி காட்சியில ஒரு ஆண்டு பேரை சொன்னீங்க, மறந்துட்டீங்க. பத்தி தாவீதின் இராணுவத்தில் விசேஷமான 3 வீரர்கள்.
3: வீரர்கள் வருது இல்லையா?
0: எல்லாம் 2 Samuel இருக்கு.
1: 2 Samuel 23 உண்டானா? 23
0: இல்லை. யோசேப்பா சேபோத் 2 Samuel 23 கேட்டு, எலியேசர் 2 Samuel 23:9-10.
1: அப்படி சொல்றீங்களா? நீங்க அப்படி சொல்லி இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல கிடக்கு, நாங்க ஒரு இடத்துல தகுறோம்.
0: நீங்க கேட்டால நான் சொல்றதுக்கு கேட்டீங்களோ
1: இல்ல? நாங்க நினைச்சோம் கேள்வியோ ஒரு இடத்துல எல்லாம் பதில விருக்குமாக்க.
3: அபிஷாய், அபிஷாய் இருக்கா? அபிஷாய் கப்சேல்
0: இஸ்ரவேலை 40 வருடம் அரசாண்ட முதல் 3 பிரபல ராஜாக்கள்.
1: நாற்பது வருஷம்
0: இஸ்ரவேலை 40 வருடம் அரசாண்ட முதல் மூன்று பிரபல ராஜாக்கள்
3: ஒன்று தாவீது, ஒன்று சவுல், ஒன்று தாவீது
0: சரி சவுல் சரி,
3: மூன்றாவது
1: இல்ல
3: அப்சலோம் இல்ல இவன்
1: தான்
0: சாலமோன். வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்த கேள்வி

0: மீகால் மூன்று புருஷருக்கு மனைவியா இருந்தார். ஆறாருக்கு
1: தாவீதுக்கு மெத்தபென்னாத்தன்ற ஒருவனுக்கு மென்றது.
0: மீகால் மூன்று புருஷருக்கு மனைவியா இருந்தால் தாவீது சரி. அடுத்தவர்
1: பென்னாத்தோ அவர்
0: இல்லை. அந்த காலத்துல பிரச்சனை இருந்திருக்கு.
2: அந்த தாவீதோட எடுத்து கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன பேர் வரும்?
0: தாவீது சரி.
2: அது அபிஷா
1: பார்த்து பார்த்து சொல்றாங்க.
2: அது அபியே அபியேல்
0: அபிஹால் வந்து மூன்று புருஷனுக்கு மனைவியா இருந்தார். இந்த காலத்துல அப்படி இருந்தா புரசுல
2: அரசர் மாறியா பிரச்சனை இல்லை.
1: அவளுக்கு மூன்று புருஷன் இருந்தாலும் அண்ணா ரெண்டு கணவன் மட்டும்தான். அவன் மூண்டா இருந்தாலும் ரெண்டு தானும் கணவன் என்று சொல்லி எழுதியிருக்கு. தாவீதுக்கு தாவீதும் பத்தியேலும்
0: இல்லை.
1: யா
0: பத்தியே அப்படி இல்லை வேதத்துல மூன்று பேர்
1: கட்டி அது ஒரு இதா போட்டு அது வந்து கணவனா இல்லையன்றது இருக்கு.
0: அதாவது பைபிள் சொல்றது கணவன் புத்த மனைவியா இருந்தான். அவர் அடுத்த கேள்வி தூப வர்க்கம் நான்கு வித பொருள்களால் தயாரிக்கப்பட்டதுன்னு காண்டாம். தூப வர்க்கம் நான்கு வித பொருள்களால் தயாரிக்கப்பட்டது என்னென்ன?
2: குங்கிலியம்
0: குங்கிலியம் சரி.
2: லவங்கம்
0: நோ தவறான விடை. தூப வர்க்கம் நான்கு வித பொருள்களால் தயாரிக்கப்பட்டது. குங்கிலியம் சரி. மற்ற மூன்று

0: சுத்தமான வெள்ளப்போளம், குங்கிலியம், ஹல்வான் பிசின், சுத்தமான சாம்பிராணி.
1: சாம்பிராணி நாலாவது சாம்பிராணிங்கிற சாம்பிராணி.
2: நடுகொண்டிருக்கும் அது
1: கதைக்கிறது வேற புகைக்கிறது வேற.
0: அடுத்த கேள்வி, கழுகை குறித்து நான்கு முக்கிய விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. கழுகு ஈகிள்.
2: ஓகே,
0: ஈகிள் குறித்து நான்கு முக்கிய விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. எங்கெங்க?
1: அழகு, உயரப்பறக்கம்,
0: நான்கு முக்கிய விஷயங்கள். உயரப்பறக்கம் எல்லாருக்கும் தெரியுந்தானேயா?
1: முக்கிய விஷயங்கள்
2: அது கூர்மையான பார்வை உடையது, அதிக உயரம் பறக்கும், ஆயுள் காலம் 70 ஆண்டுகள். அது வந்து கழுகு வந்து என்ன? ஓகே, இதெல்லாம் தான் எனக்கு தெரியும்.
0: கழுகை குறித்து நான்கு விஷயங்கள். கழுகு முதலாவது தன் கூட்டை கட்டுகிறது போல, எரேமியா 49:16. இரண்டாவது, கழுகு இரண்டாவது தன் கூட்டை கலைப்பது போல. மூன்றாவது, கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டை மேல் சுமந்து கொண்டு போகிறது. கழுகு நான்காவது தன் கூட்டை கண்மணியில் சிறத்தில் கட்டுகிறது போல. ஈஸியான கேள்விக்கு முகத்தப்படுறீங்க நீங்கள். தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்ட ஸ்திரீகள், யா ரெண்டு ஸ்திரீகள் தங்கள்
2: வஸ்திரங்களை தாமாரம்
0: இல்லை, தாமார் சரி, மற்றது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட ரெண்டு ஸ்திரீகள், ஒன்று தாமார். ஓகே, அடுத்த அத்தாலியா.
2: ஓகே,
0: ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ரெண்டு ஸ்திரீகள்,
2: சாரால் ரெபேக்கா
0: இல்லை,
2: ராகேல்
1: மரியாள். மரியாள்
0: மரியாள்
1: மரியாள் எலிசபெத்
0: யாகேல் மரியாள். இரண்டு, வெண்கல விலங்கு போட்டப்பட்டிருந்த இருவர்,
2: சிதேக்கியா ராஜா, சிம்சோ.
0: சரியான படை. தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட இரண்டு அப்போஸ்தலர்கள்,
2: பவுல் பர்னபா.
0: பவுல் பர்னபா ஈஸியா கொஞ்சம் கடுமையா சொல்லுவோம். கை கால்களை தறுத்து தூக்கில் போடப்பட்ட இருவர், கை கால்களை தறுத்து தூக்கில் போடப்பட்ட இருவர்,
2: அது சிதேக்கியா ராஜா உண்டு
0: இல்லை. கை கால் கையும் காலம் வெட்டி தூக்கில் போடப்பட்ட
2: தரிசு ராஜாவா
0: இல்லை,
2: அரூர் ராஜாதா.
0: தவறான விடை.
2: என்ன?
0: கால்களை தரத்து தூக்கில் போடப்பட்ட இருவர்,

0: தெரியாதாவோ? சரண்டர் சொல்லுங்க ரெண்டு பேரும். கை கால்களை தறுத்து தூக்கில் போடப்பட்ட இருவர். நேரம் கடந்து செல்கின்றது.
1: பேதுரா
0: உங்க
1: பேதுரா
2: சொன்னா
0: என்னது என்னரா
2: சின்சோ நான் கேட்டேன?
0: இல்லை, கை கால் தறுத்து தூக்கில் போடப்பட்டோம். கையை காலம் தறுத்து அப்புறமே தூக்கில் போடுவோம். அந்த போட்டுட்டாங்க. ஒன்று ரேகாப், ஒன்று பானா. ரேகாப் 2 Samuel 4:5-12 இருக்கு. அடுத்தது பானா. சரி, அஹினோவாம் என்ற பெயர். இரண்டு ஸ்திரீகள், யார் யார்? அஹினோவாம் என்ற பெயர்ல இரண்டு ஸ்திரீகள்.
2: மனைவியின்
0: பேர் அகினோவாம் என்ற பெயர். இரண்டு ஸ்திரீகள். முக்கியமான ராஜா
2: கண்டிப்பின்
0: மனைவி மனைவியா. அடுத்தது இயேசு மருதமலைக்கு 3 சீடர்களை கூட்டி கொண்டு போன யார் யார?
2: ஜோவான், பேதுரு, அந்தியேகா.
0: தவறான விடை. ஜோவான் பேதுரு. சரி,
2: ஜோவான் பேதுரு அவன் சகோதரன். ஜோவான் சகோதரன்.
0: தவறான விடை.
2: ஜோவான் பேதுரு.
0: இயேசு மருதமலைக்கு 3 சீடர்களை கூட்டிக் கொண்டு வர. 1 பேதுரு சரி, 2 யோவான் சரி, 3 மத்தேயு 17:1 இருக்கு.

0: இல்லை. வேதாகமத்தில் முதலாவது சொற்பனம்
1: பார்வோன்.
0: பெயர் என்னவோ?
1: பார்வோன்.
0: அது
1: பார்வோன்
0: இல்லை. வேதாகமத்தில் முதலாவது சொற்பனம் கண்டவன் அபிமேலேக்கு. ஆதியாகமம் 23.
1: ஆதியாகமம்
2: 23.
0: இப்ப நூவாண்ட கப்பல்ல 8 பேர் ஏறினாங்க. அந்த 8 பேர் 8 பேருடைய 8 பேர் அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டால், 8 பேர் தான் போனா தப்பின 8 பேர் தானே? அப்ப இதுதான் 8 பேர். 8 பேர் குணாதிசயமா?
1: கேட்டா தெரியும்.
0: 8 பேர் குணாதிசயம்
2: என்னன்னோ அந்த கேள்வியோர்க்கா சொல்லுங்க அண்ணா.
1: கத்தருடைய அந்த காரியம் என்ன? 8 பேரு தப்ப விட்டார், மிச்சிட்டாரையும் ஜாக்கிரதை போட்டார்.
0: தப்பே 8 பேர்
1: தான். 8 பேரையும் தப்ப விட்டார், மிச்சாக்களை கூட
0: குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன்.
1: அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, யார் பின்னோக்கி ஒரு காரணம் வச்சுக்கிறேன்.
0: காரியம் இருக்கு 8 பேர். 8 என்றால்
1: 7 9.
2: நோவாவின் நீதியா? நீதி கீழ்படிதல்
1: இல்லையா? உலகத்துல 8 விதமான ஆக்கள் இருக்கணும். அப்ப யூதா கோத்திரத்துல 12 கோத்திரம் இருக்கல்லோ, அது மாதிரி உலகத்துல 8 விதமான ஆக்கள் இருக்கணும்.
0: 8 விதமான ஆக்கள் உலகத்துல?
1: ஆமா.
2: அதே எப்படியாண்ணா?
1: உலகத்துல உள்ள எல்லா ஜனத்தின்றையும் டிஎன்ஏ 8 விதம், 8 வித்தியாசமான டிஎன்ஏ. அதுக்காக 8 பேரை தெரிஞ்சு வச்சு 8 பேர் மூலமாக உலகத்தில் படைச்சிட 8 விதமான டிஎன்ஏ இருக்கு உலகத்தில்.
0: ஒரே குடும்பத்தில் 8 பேர் உண்டு தானே? ஒரே நேரத்தில் புற என்ன
1: விளங்கல?
0: ஒரு குடும்பத்தில் வந்த 8 பேருக்கு ஒரே நேரத்தில் தானே புற என்ன வேற என்ன?
1: ஐயா, உங்களோட டிஎன்ஏ வித்தியாசம், உங்களோட வாய்ப்பின் வித்தியாசம், உங்களுக்கு பார்க்குற பிள்ளைன்ற வித்தியாசம் தெரியுமா? அது
2: அது 4 பேர், 4 விதம் தானே அண்ணா?
1: 8 விதமாம் டிஎன்ஏ, 8 விதமா இருக்கா
2: இல்லையா? நாலு
1: நாங்கள் கேள்விப்பட்டது 4, 8 விதம் இருக்காம்.
2: அப்படி
1: வராதான்
2: அப்படி எனக்கு தெரியல. நாங்களும் இதுக்கெல்லாம் படிச்ச நாங்களும் இல்ல, தெரியல. நாலு விதம் தான் எனக்கு இதுவரையில தெரியும் பாப்பம். ஆனா அப்படி நான் நினைக்கலையாண்ணா. இப்ப வந்து எங்கட குடும்பத்துல நான் ஏ ப்ளூஸ்ல இருக்கிறேன். என்னுடைய மகள் ஏபி மீனூஸ், அப்படித்தான் மருவினம். அப்ப அந்த ப்ளூஸ் மீனூஸ சேர்க்கணும் போல கிடக்குது. வேறு

0: ஒன்றும் அங்க அதுக்கெல்லாம் வராது. இப்ப வந்து ஏ ப்ளூஸ் பி பி ப்ளூஸ் மீனூஸும் இருக்கும், மீனூஸும் ப்ளூஸும் வரும். இந்த நாலுக்குள்ளையும் புளூஸ், அந்த புளூஸ் சக சக கூட்டலும் கழித்தலும் வரும், வேறு ஒன்றும் வராது இந்த நாளுக்குள்ள.
1: இங்க கேள்விப்படையிலேயே அன்யூஷுவல் ஆன ஆக்கள் ஒரு ஒரு இரு பேர் இருக்கணும், அவைக்கு பிளட் இல்லையென்று கேள்விப்பட்டீங்களோ? ஆயிரத்தில் ஒரு ஆள் இருக்கணும், லட்சத்தில் ஒரு ஆள் இருக்கணும், அப்படி கேள்விப்பட்டீங்களா?
0: அப்படியானவ உயிர் வாழ முடியாது அண்ணா. அது வேத இதுக்கு பிழியல்ல அண்ணா. ஏனண்டா அந்த பிளட் டம் என்று சொல்லப்படுகிற அந்த பிளட் இரத்தம், இரத்தம் தான் உயிரை கொடுக்குது. அப்படியா? அப்படி இரத்தம் இல்லாத மனுஷன் உலகத்தில இருக்க மாட்டான் கடைசி வந்த அது வேத இதின்படியும் இல்லை.
1: நேற்று ஒரு கேள்வி பதில்ல, அந்த ஒரு 10 விதமான கேள்வி, நீங்கள் 1-2 கேள்வி இன்றைய கேட்டீங்களா? அதுல இருந்து அந்த கேள்வி பதில் ஒன்று வந்திருக்கவனு நீங்க பாத்தீங்களோ தெரியல, இதுல பேஸ்புக்ல அதுல ஒரு
2: பாத்துறீங்களா?
1: அதுல முதலாவது கேள்வி இதுதான், நோ வாண்ட்.
0: அது வேதத்துல இருக்கானா? அப்படி
2: வேதத்துல இல்ல,
0: வேதத்துல இல்லாட்டிக்கு அப்படி நீங்க சொல்லுவீங்க?
2: வேதத்துல இல்லாம எப்படி நான் பதில் சொல்றது?
3: அதான் உங்களோட டாக்டரை போய் கேட்டு பாருங்க ஐயா.
0: எனக்கு தெரியாதே சொல்றேன். ஆனா நான் அப்படி கேள்விப்படையில இதுவரை காலமும்
2: ஒன்று கோடி பசுல பிளட் வந்து எத்தனைக்கு ஒரு ஆளுக்கு தானே இருக்கும்.
0: அது ஓ குரூப் வந்து மற்ற வேண்ட ரத்த குரூப்புக்காக இருக்கு. ஓ குரூப் தான் ரத்தம் ஏத்தோணும், அவைகளுக்கு மற்ற வேண்ட ரத்தம் ஏத்த முடியாது. அது ஓ குரூப்
1: இதுல போட்டிருக்கம்மா, கூகுள்ல போட்டிருக்கு. ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ பி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏ பி நெகட்டிவ்.
0: அதுதானே நான் இப்ப சொன்னேன். நான் ஏ ப்ளூஸ் பி ப்ளூஸ் ஏபி ப்ளூஸ் ஓ ப்ளூஸ். அடுத்த பக்கம் என்ன வரும்? ஏ மீனூஸ் ஏபி மீனூஸ் பி மீனூஸ் ஏபி மீனூஸ் ஓ மீனூஸ். இந்த அதாவது நான் என்னண்டா கூட்டலும் கழித்தலும், இஞ்சால கூட்டப்படும் இஞ்சால கழிக்கப்படும்.
1: கூகுள்லயே போட்டிருக்க, ஆறு ஆறு போட்டிருக்கம்மா. நீங்க நாலண்டியில் ஏபி ஏபி ஆறு கிடக்குது.
0: ஓ வந்து சில நேரம் வராது அண்ணா, ப்ளூஸ் மீனூஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஏனண்டா ஓக்காரருக்கு எந்த விளட்டும் ஏத்தியலாது. ஓக்காரருக்கு ஓக்காரரின் விளட் தான் ஏத்தோணும். அவைகளுக்கு இல்லாட்டிக்கு ஆபத்து. என்ற காரியத்தில்
1: 10 போட்டிருக்கமா கூகுள்ல. பொம்பே பிளட் ஒன்று போட்டிருக்கு, ஆர்ஹெச் நல் ஒன்று போட்டிருக்கு, ஓ நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் அதுவும் போட்டிருக்கு.
0: அப்படியாண்டா கூட வருமே அண்ணா. அப்ப புளுஸ்ல நாலு விதமான இருக்குது. புளுஸ் அங்கால புளுஸ்ன்றது நான் கூட்டுறேன். ஆ ப்ளூஸ் பி ப்ளூஸ் அதெல்லாம் ப்ளூஸ்ல நாலு இருக்குது. இஞ்சால மீனூஸ்ல நாலு இருக்குது. நாலு இல்ல, நாலு வராது, ஓ வராது, மீனோசுக்கும் ப்ளூஸுக்கும் வராது. அப்ப மூன்று மூன்று ஆறு வரும். ஓகே ஓகே, ஆறு வரும். ஓ வந்து வராது அண்ணா, மீனோஸ் ப்ளூஸ் வந்து வராது ஓவில, பிளட்
1: இருக்கு பொம்பையும் கேள்விப்படையில நான். ஆனா எட்டு வேறு
2: காட்சி கொண்டு ஒரு நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல வாரம்
1: ஒரு நிமிஷத்துல வரேன்டா, ஒரு பாட்டு போடுறேன்.

0: ஆகுது. ஹலோ,
1: சொல்லுங்க அண்ணா.
0: அடுத்த கேள்வி
1: சொல்லுங்க.
0: தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட இரண்டு அப்போஸ்தலர்கள்.
1: அதான் பாவலும் பர்னபாவும்.
0: சரி. அடுத்த கேள்வி. வெண்கலம் விலங்கு போடப்பட்டவர்கள் நான்கு பேர் யார்? வெண்கலம் விலங்கு. வெண்கலம்
1: சிதேகியா, சிம்சோன், யோவா.
0: சிதேகியா, சிம்சோன். சரி. வெண்கலம் விலங்கு போடப்பட்டவர்கள் நான்கு பேர். ஒன்று சிம்சோன் சொன்னீர்கள், இரண்டாவது சிதேக்கியா ராய். மற்ற ரெண்டு பேர்
2: பேதுரு. பேதுரு
1: வெண்கலம் விலங்கேனா?
0: வெண்கலம் விலங்கு போட்டவர்கள் சிம்சோன், சிதேக்கியா. ஓகே.

0: Joachim Manesse. Joachim Simpson, Joachim Sitekia Manesa. Arthagalli. Sinemiyavan veettil, thevudaiya manushan Elisa vandu thanga, mervittarail vekkapatta naangu porutkal.
1: குத்து விளக்கு, மேசை,
2: நாற்காலியும் பெட்டும்
1: என்ன
2: படுக்க
0: மனுஷன் எலிசா தங்க வீட்டில் வைக்கப்பட்ட நான்கு பொருட்கள். குத்து விளக்கு சரி,
1: மேச சரியல்ல,
0: மேச சரி, குத்துவளக்கு மேச வேற என்ன,
2: நாற்காலி,
0: ஆமா இதை விட
1: காதிரா, காதிரா
0: சரி, காதிரா மற்றொன்னு உண்டு, கட்டில் சரி, இந்த கட்டில் என்னத்தை குறிக்குது, இந்த கட்டில் என்னத்தை குறிக்குது
1: தெரியல,
0: மேச என்னத்தை குறிக்குது,
1: மேச வந்து சமூகத்து அப்பத்தை குறிக்கு,
0: கட்டில் என்னத்தை குறிக்குது, உதாரணமா கட்டில் இருக்க என்னத்தை குறிக்குது, கட்டில்
1: ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு,
0: சொல்லுங்க,
1: ஆறுதல் படுத்த,
0: சற்று இழப்பாரு, சரி சற்று இழப்பாரு, மேச
1: மேச படிக்க, குத்து விளக்கு வைக்க,
0: குத்து விளக்கு வைக்க, படிக்க, சாப்பிட, ஓகே, நாற்காலி,
1: நாற்காலி இருக்க,
0: உட்கார, குத்து விளக்கு,
1: குத்து விளக்கு வெளிச்சத்துக்கு,
0: சரி சற்று வேதத்தை வாசிக்க, ஓகே அத ஒத்துக்கொள்ளலாம். மன்னாவின் நான்கு விசேஷ குணங்கள் எழுதப்பட்டிருக்கு
1: என்னென்ன, கொத்தமல்லி அளவு, தேனிலிட்ட பனியாரம் போல தூய்மையானது, மூன்றாவது
0: கொத்தமல்லி அளவானது கரெக்ட், அதை துசி துசி தேனிட்ட பனியாரத்துக்கு ஒப்பாட்டா, சரி மற்றது
1: வெண்மையானது தூய்மையானது,
0: முத்து போல் வெண்மைய வெண்மை, சரி அது இன்னும் உண்டு, கொத்தமல்லி அளவானது முத்து போல் வெண்மை நிறமா இருந்தது, அதன் துசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பா இருந்தது, நாலாவது
1: சூரியனை கண்டா அது உருகி போ,
0: இல்லை இல்லை
2: பசிய போக்குறது,
0: அது கொத்தமல்லி அளவானது சரி, முத்து போல வெண்மையானது சரி, அதன் துசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்படுது, நாலாவது அதுதான் கேள்வி, நாலாவது என்ன, அதன் துசி புது ஒளிவ எண்ணெயின் துசி போடுவோம்,
1: எண்ணெயின் துசியா,
0: சொல்லு சரி, திருச்சியில நீல மகளம் மொத்தம் எவ்வளவு,
1: ஆண்டவரே என்ன, 10, 12
2: என்பது, 40, 12
1: என்பது, 40 ஓகே,
0: இல்லை இல்லை தவறு, 80 நீளம் சரி, 80 நீளம் சரி,
2: 12 அடி 12
1: இது
0: இல்லை இல்லை, 80 நீளம் சரி, அகலம்
2: நாற்பது
0: இல்லை
2: முப்பது
0: இல்லை
2: எண்பது அடி நீளம்
0: எண்பது அடி நீளம் இருபது அடி ஆகலாம் மொத்தம்
2: மொத்தம் பன்னெண்டு
1: பன்னெண்டு
0: இல்லை
1: அப்ப தெரியா
0: பதினெட்டு அங்குலம் மறக்க கூடாது
1: அந்த கொப்பில அடியில எழுதி வச்சிருந்தேன் காணையில
0: சரி அடுத்த கேள்வி கொஞ்சம் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி மனுஷரை பச்சு அஞ்சு சம்பவங்கள் அதாவது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி மனுஷரை பச்சுட்டு அஞ்சு சம்பவங்கள்
1: முதலாவது வானத்தில இருந்து இறங்கினது எங்கேண்டா யாத்திரமம் பதிமூன்றில இருக்குது வானத்தில இருந்துல எலியாவின் வழிபடத்தின் மேல் இறங்கின அக்கினி சரியானா
0: முதலாவது சோதோம் குமாரா பாட்டுறோம்
1: அதுல இறங்கின அக்கினி
0: ரெண்டாவது
1: முச்சடியில இறங்கின அக்கினி
0: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு வாரம் வரேன்

0: இந்த இதில் இறங்கின துர்கா. ரெண்டாவது அக்னி ஸ்தம்பம், அங்க இஷ்டவேலர் வழிநடத்தப்படுகிற அக்னி ஸ்தம்பம் வந்தது. மூன்றாவது எடியாவின் பலிபீடத்தில் அந்த நெருப்பு இறங்கினை பட்சித்தது. நான்காவது எபிரேயர் அந்த அந்த அப்ராக்னேசாக் இடத்துல இறங்கின அக்கினி. அஞ்சாவது பெந்தகோஸ் நாளில் இறங்கின அக்கினி.
1: நெருப்பு சொன்னீங்க, நெருப்பு
0: நெருப்பு அக்கினியும் நெருப்பும் ஒன்று தானே.
1: ஓகே, வேதாகமத்தில் முதலாவது விருந்து செய்தவன் யார்?
2: அர்வோன்.
1: எப்ப செய்தவன்?
2: அர்வோன்.
0: அந்த மூன்று தூதர்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையில வந்தவர்கள்.
1: வேதாகமத்தில் முதலாவது விருந்து செய்தான் ஆபிரகாம். என்னத்துக்கு செய்தான்?
0: ஆசீர்வதிக்கத்தான் வீட்டை, அந்த குழந்தை ஆசீர்வதிக்க, ஈசாக் என்ற குழந்தை ஆசீர்வதிக்கத்தான்.
1: இல்லை,
2: மூன்று தூதர் மேர் ஐயா, ஆண்டவர் தூதர் மேர் வந்த எல்லாம்
1: என்ன ஒரு விஷயம் இருக்கு.
2: காணிக்க கொடுக்கா.
1: ஈசாக்கு பால் மறந்த நாளில்.
2: ஓ, ஈசாக்கு பால் மறந்த நாள்.
1: அதான் ஆதியா 21 விருந்து செய்த.
2: ஓ,
0: அதுக்கு முதல் விருந்து செய்தார் தானே அண்ணா. அந்த மூன்று பேர் வந்து மன மர நினைல படுக்க விட்டுட்டு சாரான
1: கொண்டு
0: சாப்பாடு
1: கொடுத்தவன்ல, அவைய கூப்பிட்டு ஆகாரம் கொடுத்தவன்.
0: அது 1000 கொடுத்தா விருந்து தானே அண்ணா. நீங்களே
1: சரி. முதலாவது ஒரு கப்பலை கொப்பர் மரத்தை கட்டணும். நோவாவை சொல்லக்கூடாது. முன்னோராக
0: நோவா தான்.
1: சரியான விட அப்படி சொல்ல நோவாதான். அடுத்த கேள்வி கவுத. ஓகே, தேவனோடு சஞ்சரித்து பிரசகித்த இரண்டு பேர்.
0: ஏனோக்கு.
1: ஏனோக்கு ரைட். தேவனோடு சஞ்சரித்து பிரசங்கம் பண்ணவங்க.
0: யோவான்ஸ்தான.
1: இல்லை, கேட்ட கேள்விக்கு அதுல விடை இருக்கு. கேள்வி கேட்டவர் இல்லோ? அந்த சம்பவத்துக்குள்ள விடை இருக்கு.
0: நோவாவா?
1: நோவா. இரட்ட பிள்ளைகளை பெற்ற இரு பெண்கள்
0: இவதான். ரிமேக்காவும் இந்த ரிவிகா சாரா. என்ன? ஓ, ரிவிகா தான். என்ன
1: ரிபேகா? ஏசா யாக்கோபு. அடுத்தது
0: அடுத்தது அங்கால வந்தாங்கால
1: ஏசா யாக்கோப்ப பெற்றால் மற்றொரு பிள்ளை
0: எந்த இடம் வந்து சொல்லுங்க, நாங்க சொல்லிடுறோம்.
1: பாரசேராவ பெற்றவர். பாரசேராவ பெற்றவர்
0: பாரசேர மெச்சுலாவா?
1: இல்லை, பாரசீராபித்தாய்.
0: அவியானவரையுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாடுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிவரை அவியானவர் நடத்தினீரப்ப ஆண்டவரே. மீண்டும் கேட்க போறவர்களுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் நிராளமாய் பதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்று வந்து ஆண்டவரே எங்களோடு இணைந்து கொண்ட அந்த சோதனைக்காய் அந்த ஊழியக்காரனுக்காய் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வரக்கூடியதாய் ஒரு நல்ல விருப்பத்தின் ஆவியை நீர் போட்டு நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்படியாய் மந்திரமா நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவரே செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்து பல்கை பெருக செய்யும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே இன்னுமாய் ஆண்டவரே லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேர் வேறாய் நீர் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்க வல்லவர் இந்த முதலாந்தியதி இயேசுகிறிஸ்துவின் நாமத்தினா ஆசீர்வதிக்கிறோம். சகல துதிகன மகிமே உமக்குரியதப்பா, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
2: இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும் சௌரமாயிருந்த ஐயா அதிகாலையில் இணைந்து விவிதாமக்கு கல்விபதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினீர்கள். நாளில் விசேடமாக இணைந்த சௌரன் விஜயன் ஜோசப் அவர்களை நினைவு கூறுகிறோம். கத்திரசாமி அவருடனும் கூட இருந்து அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் வழி நடத்துவாராக. வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரையும் அதே வழியிலே மறுவொழிப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கத்திரசாமி இந்த வார்த்தைகளை வீதாக மக்கள் நிகழ்ச்சிகளை இணைந்த இணைய போகிற ஒருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வேதாமத்தில் மேன்மேலும் ஞானத்தை கூட்டிக் கொடுக்க, அறவை கூட்டிக் கொடுக்க கத்திர உதவி செய்வாராக. நேரத்தை பயன்படுத்தி கேள்விகளை எடுத்து வந்த சௌரி ஜனட் அவர்களையும் அதே வேளையிலே சௌரன் மகேந்திரன் ஐயா அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் ஒப்பிக்கிறோம். கத்தர்தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வளர்ந்து வராக. இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே நாங்கள் வேதாகம கேள்விப்பதிலே இணையும் வரை கத்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. மாலை நேர நித்திய ஒளிச்ச நேரம் காலை வேளையிலே இலங்கை இந்திய உலக ஜபேளையிலும் அதே வேளையிலே சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனையிலும் இணைந்து ஊழியங்களை செய்வங்களில் ஒரு கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கருத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். இப்பொழுதும் ஜெப வேலை கூட கடந்ததில் இருக்கிறோம், ஆயத்தமாகவும் கத்தர்தாமை வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற வரவேற்போம். பிரைஸ்லோட்டம்மா. ஆமே, இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. மாதத்தின் முதல் நாளிலும் கத்தருடைய கரத்திலே போகிறோம், வழி நடத்துங்கள்.
3: ஆமேன். அன்பின் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம், இந்த நாளுக்காக நன்றி ராஜா. விசேஷமாக இந்த மாதத்தின் முதல் நாளை நாங்கள் காண செய்த கிருபைக்காக, அது மட்டுமில்ல உங்களோட பாதத்தில் வந்து உங்களுக்கு நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் செலுத்தத்தக்கதாக, உங்களோட செய்திகளை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபி ஐயா. எங்களோட பலவீனத்தில் நீங்கள் தான் பிளனாயிருந்து உங்களோட நீதியின் விளக்கிறதுனால் உங்களோட பிள்ளைகளை நடத்துறதுக்காக எங்களுக்கு வெலப்பக்க நிழலாயும் எல்லாமாய் போதுமானவராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நீங்க போதுமான தேவனா இருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பில் இருந்து நாங்கள் விலகாதபடி எங்களுக்குள் எங்களோடு கடைசி மட்டும் கூட இருப்பேன் என்று வாக்கு தந்த பரிசுத்தாவியானவரே, எங்களை இடகட்டி வழி நடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் வெலப்பக்கம் இடப்பக்கம் சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் எந்த இச்சைகளுக்கும் அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு ராஜா, உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் நடக்கத்தக்கதாக எங்களை நீங்க வழிநடத்தி கொண்டு வரதுக்காக, நீதியின் பாதையில் எங்களை வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்கள் ஒருவர் தான் ஐயா எங்களை மறக்க மாட்டீங்க, நீங்கள் ஒருவர் தான் ஐயா எங்களை கைவிட மாட்டீங்க, நீங்க ஒருவர் தான் எங்களோடு எந்த நிமிஷமும் கூட இருக்கிறீங்க. நாங்கள் வலப்பக்கமும் இடப்பக்கமும் சாய்ந்து உங்களை விட்டு விலகாதபடி உங்களை பாதையில் எங்களை வழிநடத்தி கொண்டு வர எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற எங்கள் நல்ல மேய்ப்பரே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நன்றி சொல்ல ஞாபகம் போதாது ஐயா, எங்களுக்கு சுவாசிக்க காத்து தாரீங்க, குடிக்க தண்ணிய தாரீங்க, உண்ண உணவை தாரீங்க, எல்லாவற்றுக்கு மேலாக ஈவ உணவாகிய உங்களோட உணவை நாங்கள் அதுகளையும் ஆண்டவரை அனுபவிக்கத்தக்கதாக செய்திகளுக்கூடாகோ துதிக்கூடாகோ பாடல்களுக்கூடாகோ அப்பா நாங்கள் அதுகளையும் எங்களோட காதுகளால் கேட்கத்தக்கதாக நீங்க செய்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு ரெண்டு காதுகளை சிருஷ்டித்த தேவனே, ஒரு காதால் கேட்டுமற்ற காதால் அது போய்விடாதபடி எங்கள் உள்ளங்களை ஆண்டவர் உள்ளங்களுக்குள் ஊடுருவி சென்று ஆண்டவர் எங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாரதுக்காக, உங்களோட ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களோட வருகையில் நாங்கள் உங்களோடு கூட இடம்பெறத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வார. இந்த வார்த்தைக்காக, செய்திகளுக்காக, பாடலுக்காக, துதிகளுக்கூடாக, துதிகளுக்காக உங்களை நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கமம் ஒளியலிய காலை தொடங்கி இதுவரை நேரமும் நீங்க தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக நன்றி. நீங்க தொடக்கின ஊழியம் உங்களோட ராஜ்யம் வளர வேணுமென்றும் உங்களோட நாமம் மாமப்பட வேணுமென்றும் வாஞ்சியோடு தொடக்கின இந்த ஊழியத்தை, இந்த ஒளிபரப்பை நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நடத்தி கொண்டு வாரீங்க, என்னும் நடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே உங்களுக்கு துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாதி கத்தாவே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே காலையில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை நீங்க வெளிப்பாட்டை அவர்கள் கொடுத்து இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீங்கள் உயிருள்ள வார்த்தைகளை 365 நாளும் பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக நீங்கள் பழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக, இதில் இணைந்திருந்து கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல வார்த்தை ஐயா, உடம்பையும் ஊனையும் ஊடுருவி சொல்ற வார்த்தைகள் ஆறார் கேட்டார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்கோ அருவப்படுத்துங்கோ. என்ன நாங்கள் இந்த வார்த்தைக்கு எப்படி கீழ்படிய ஓடுமோ கீழ்படியத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஆகிய எங்களோ ஒவ்வொருதரோடும் கீழ்ப்படிவ விரும்புகிற தேவன், ரக்கத்திலும் ரத்தத்தில் எல்லாம் கீழ்ப்படிவ விரும்புகிற தேவன், அந்த கீழ்ப்படிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும், செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே செய்தியை கொடுத்த சகோதரிக்காக ஆண்டவரே சகோதரன் மகேந்திரனுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டு அவர்களை நீங்கள் கட்டி எழுப்பி உங்களோட ராஜ்யத்துக்கு பிரபஞ்சத்திலிருந்து தெரிந்தெடுத்து உங்களோட ராஜ்யத்துக்கு உதவியாளர்களாக வேலையாளர்களாக ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதத்தை அபிஷேகம் பண்ணி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இன்னும் தொடர்ந்து ராஜா அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் சந்ததிகளும் உங்கள் சாட்சியா இருந்து உங்களுக்கு என்று சேவை செய்யத்தக்கதாக அவர்களையும் நீங்க பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே உயிருள்ள தேவனே நீங்க பரிசுத்தர் ஐயா, நீங்க பரிசுத்தர், நீங்கள் ஒருவர் தான் ஐயா பரிசுத்தர். சேரா பெருங்களும் கீரா பெண்களும் உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்க துதியல் மத்தியில் வாசம் செய்கிறங்க தூய தேவனே, உங்களோட பிள்ளைகளாகிய நாங்களும் இருக்கும் இருக்கும் இடத்தில் இருந்து பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உங்களை தடதாமதமின்றி வந்தடையத்தக்கதாக அப்பா உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருடைய ஆவியாத்மா சரஞ்சித்த சினையையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்கோ ராஜா, இடகட்டி கொள்ளுங்கோ, இடகட்டியாண்டவரே எந்த விதத்திலும் ஆரே நியாயம் தீர்த்து விடாதபடி எந்த விதத்திலும் நாங்கள் மரப்பக்கமோ போல பின்வாங்கி போய்விடாதபடி காலூன்றி கல்வாரியாக உங்களுக்குள் நன்று உங்களை மமப்படுத்தி உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக சாட்சியாக ஒளியாக உப்பாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வழிநடத்தி கொண்டு வாரீங்க. வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன தொடர்ந்து இந்த சங்கம மொழிகளே இனிய போற பிள்ளைகளும் வருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். செய்திக்கூடாக, பாடலுக்கூடாக, துதிக்கூடாக, ஒரு வார்த்தை ஒரு வசனத்துக்கூடாக தன்னம் வந்து உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்த சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே உபரதரே மிடகட்டி வளர்த்துங்க, அலங்கரிங்க, முடிச்சு விட்டுங்க ராஜா. பரிசுத்தாவியானவரும் கூட வரங்களினால் அலங்கரித்து முடிச்சூட்டி அந்த வரங்களை ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் சபையிலையோ சமுதாயத்திலேயோ எங்கெல்லாம் வேலைகள ஸ்தலங்களிலோ பாவிக்கத்தக்கதாக அவர்களை நீங்க சாட்சிகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைத்து பால் நடத்துங்கிறார்களோட குடும்பங்களை ஆசீர்வதிங்க தப்பனே. அவர்களை சக்கி ஐக்கியப்படும் சபையை ஆசீர்வதிங்கும். அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ரத்தத்தால முத்திர போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. சங்காரத்துடன் அணுகாதபடி காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சொத்திருக்கோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பூமி வானமும் கூட சிங்காசனம், பூமியும் கூட பாதபடி எல்லாவற்றையும் சித்த மெனக்குளம் எல்லாரையும் கூட சாயலாக சிருஷ்டித்தீங்களே ராஜா, அதுக்காக நன்றி சொல்லுவோம். சிருஷ்டிகர்த்தரே, உங்களோட சாயலாக சிருஷ்டித்த மனுக்குலம் உங்களை அறியாமல் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக உங்களை வருகிறோம். உங்களை நேசித்து உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த பிள்ளைகளுக்கு நோ பேரையா அப்பா, உங்களை ஆராதிக்காமல் உலக மாயலுக்கு ஆண்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களை உங்களுக்கு தெரியும், நாங்கள் பேர் சொல்லாவிட்டாலும் இவர்களை உங்களுக்கு தெரியும். அவர்களை திரும்பவும் ஐயா ஆண்டவரே அவர்களை உங்களோட பக்கம் இழுக்க முடியும் ஆண்டவரே, எடுக்க முடியும். ஏதோ விதத்தில் ஆண்டவர்களை உணர்த்தி உங்கள் அண்டையில் பெறத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சீக்கிரமாக வருகிறேன் என்று வாக்கு தந்ததுனே, நீங்கள் சீக்கிரமாக வர இருக்கிறதுனே ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் காத்துக்கொண்டு உங்களோட பிள்ளைகள் மேலும் மனுக்குலத்தில் மேலும் கண் வைத்திருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியலையே இத்தனை வருஷ காலமாக சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் உண்மையோடும் கையோத்த வண்ணம் மகனும் கணவனும் மனைவியுமாக இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் அவருக்கு கொடுத்த சோபல தைரியம் நேரம் எல்லாவற்றுக்காக உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு தாழ்மை உண்மை ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரிக்கணும். அழைத்தவரே நீங்கள் உண்மை உள்ளவர் என்ற தேவர்களை உணர்ந்து நாங்கள் அறிந்த ஜீவன் உள்ள தேவனை எங்கள் இனசன பந்துக்களாக எல்லார் அன்பானவர்கள் அறியாதவர்கள் அறிய வேணும் அந்த வாஞ்சியை நீங்கள் அவர்களிடம் மனதில் போட்டு அந்த வாஞ்சியை நீங்கள் இந்த சங்கம மொழியால் நடத்த வேணும் என்று அதை நடத்தி நிறைவேற்றி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. பிள்ளைகளுடைய உங்களோட சிக்கும் பிள்ளைகளுடைய வாஞ்சிகள் நிறைவேற்றுவர் நீங்கள். அவருடைய மகமைக்கு அல்ல ராஜா, உங்களோட நாமம் மகமப்பட வேணும் என்று நீங்க நிறைவேற்றி நடத்தி கொண்டு வரது இதனை உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா. உங்களுக்கு இருபதான ஐயா அவர்களை தாங்குகிறது, உங்களுக்கு இருபதான அவர்களை வழிநடத்துறது, என்ன ஆண்டவரையவர்கள் என்னென்ன தேவைகள் அவர்களுக்கு இருக்கிறதோ இந்த சங்கம மொழியிலேக்கு அவர்களோட வாழ்க்கையை நடத்துவதற்கும் என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நினைக்க முதலும் கேட்க முதலும் நீங்க சந்தித்து கொண்டு வர கிருபைக்காக அவர்களுடைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு உங்களுக்கு சாட்சியாக அவர் பிள்ளைகள் மத்தியில் மருமக்கள் மத்தியில் பேர பிள்ளைகள் மத்தியில் ஐக்கியப்படும் சபை மத்தியில் அயலர் மத்தியில் இனசன மத்தியில் நீங்கள் அவர்களை வைத்து பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. காலையப்ப போல நல்ல பிள்ளைங்க கொடுத்த ஆசீர்வதிங்க ராஜா. அபிஷேகத்தினால் நிறைத்த ஆசீர்வதிங்க. அவர்களை மட்டுமல்ல அவருடைய மகள் மகன் நரம்புகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய அபிஷேகத்தினால் அபிஷேகத்த அந்த அபிஷேகம் அவர்கள சேகரிசில் இந்த ஊட்டுப்பட்டு மற்றவர்களின் தொண்டத்தக்கதாக எங்கேயப்பட்டாலும் வேலை ஸ்தலத்திலேயோ பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையிலேயோ எங்கேயப்பட்டாலும் அந்த அபிஷேகத்தை மற்ற கண்டுகொள்ளத்தக்கதாக மற்றவர்களின் தொண்டத்தக்கதாக அபிஷேக நாதனே நீங்கள் அபிஷேகத்தை கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். துதிக்கிறோம் மகனுடைய மக மருமகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. வருங்கால சந்ததியாக அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. உங்களுடைய அடிச்சோடே அவர்கள் பின்பற்றி நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனே என்னும் என்னென்ன விதமாக அவர்கள் உங்களுக்கு கீழ்படுந்து உங்களை மாமப்படுத்தி வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை அந்த வழியில் நீங்கள் வழிநடத்தி பரலோக ஞானத்தினால் நிறப்பீர் ராஜா. அவர்கள் என்ன படிக்க வேணும், எதை படிக்க வேணும், எதில் வெற்றி பெற வேணும் என்றதை நீங்கள் அவர்களுக்கு உணர்த்தி நீங்கள் வழிநடத்துங்க ராஜா. உங்களோட கோலாலையும் தடியாலையும் அவர்களை வழிநடத்துங்க தகப்பனே. வாழ்வ பிள்ளைகளையா வாழ்வ வயதில் வந்ததே செய்த தேவனே உங்களுக்குள் சாட்சியா இருக்கத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊட்டி அந்த இன்றுமுள்ள மாறாத மகிமனவந்த கிருபியை ஊட்டி இந்த சந்ததியை வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. சந்ததி சந்ததி ஆசீர்வைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. என்னும் ஆண்டவரே இவர்களை உங்களுக்கு பிரியமாக இன்னும் என்னென்ன செய்ய வேணும், எது செய்ய வேணும், தர்ம சங்கமம் ஒலியலி இன்னும் என்னென்ன விதமாக அற்புதமாக அதிசயமாக அக்கா மக்களை இணைந்து உங்களை உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக செய்ய முடியுமோ செய்யத்தக்கதாக நீங்க வழியில திறந்து ஆசீர்வதிக்கிறார்கள். வாசம் பண்ணும் கூடாரத்தை இரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. ஓடும் வாகனங்களை மகன் பெருமகள் ஓடும் வாகனம் இவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஒவ்வொன்றையும் இரத்தத்தால மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எந்த விதத்திலும் உங்களுக்கு உங்களோட கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு உலக பிரகாரமான கட்டளைகளுக்கும் கட்டளைகளையும் மீறி நடக்காதபடி நீங்கள் அவர்களை காத்து கொண்டு வாரதுக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரே நீங்கள் அவர்களை ஒளியாக விட்டு வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தூக்கிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை ஆண்டவரே உங்களை பாத்துல ஓடி வந்து பலவீனத்தோடும் சுவீனத்தையோடும் இருக்க மாத்து மக்களுக்காக வருகிறோம் ராஜா. அப்பா உங்களோட கரத்தை நீட்டி அவர்களுக்கு அற்புதம் கொடுக்கும் நீங்க பரம வைத்திய நல்லவா பரிகாரியான தேவன் அல்லவா. உங்களோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் கேட்கொண்டால் வைத்தியருக்கு வர பண்ணவே அது ஒன்றுமே நான் வரப்பண்ணேன். நான் தானே உங்களுடைய பரிகாரியான தேவன் என்று வாக்கு தந்த தேவரி வாக்கு மாறாத தேவனே. இந்த வாக்கு நம்பி உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுக்கு உறுதியாயிருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். என்ன பார்வை குறைந்து பார்வை கண் பார்வையில் குறைவு உள்ளவர்களாக இருப்போருக்கு ஐயா ஆண்டவரே அவர்களுக்காக கண்ட தொட்டு உங்களால் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும். அதுக்காக உங்களுக்கும் என்னை எத்தனையோ பேர் பிளவீனத்தினால் நடக்க முடியாமல் இருப்போருக்கு ஆண்டவரே உங்களுடைய நீட்டி நீங்கள் அவர்களுக்கு ஊன்றுகோலா இருந்து இப்படி பானிய எழுப்பி எலும்பு நடந்து சொன்னீங்களோ அதே போல அவர்களோடு பேசி எலும்பு நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் பேர்களை உச்சரிக்காவிட்டாலும் உங்களுக்கு அவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியும். உங்களோட கிருபையின் சித்தத்தின்படி அவர்களை தொட்டு சுகம் கொடுக்க முடியும். ஆண்டவர் விசேஷமாக உங்களை சேவை செய்து உங்களை நேசித்த பிள்ளை டேனியலுக்காக முரண்டை வருகிறோம். ஆண்டவரே வேறாத வியாதி என்று டாக்டர்ஸால் ஆண்டவரே தீர்க்கப்பட்டாலும் நீங்கள் அற்புத சுகத்தை கொடுத்து ராஜா அந்த மருந்துகளோ அந்த ட்ரீட்மெண்ட் கூட தூக்கி எழுப்பி என்னும் உங்களை சேவையை செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. அதை செய்ய வல்லவர்க்காக நன்றி சொல்கிறோம். வாணியை ஆசீர்வதிங்க, பொறுப்புங்க, அவருக்கு நல்ல சோகலத்தை கொடுத்து எப்படியா அடிபடியாகவே நீங்கள் தொட்டு உங்களை பிள்ளை ஆக்கினீங்களோ அதுக்கு சாட்சியாக நீங்க வழிநடத்தினீங்க தகப்பனே. இன்னும் அவரோட பிள்ளைகள், மருமக்கள், பிறப்பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அந்த சந்ததியும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த டிலியாண்ட சௌதரிக்காக, மிஸ்டர் செல்லத்துறைக்காக வருகிறோம். அந்த டிலியாண்ட சௌதரிக்கு நீங்கள் அற்புதமாக ஆண்டவரே தொட்டு சுகம் கொடுத்தது நல்லவா. இப்ப எழுப்பி நடமாடத்தக்கதாகும், எந்த அளவு தட்ட வேலையை செய்யத்தக்கதாகும் பல்லெடுத்து கொண்டு வாரதேவனே. கணவன் செல்லத்துறையே ஆண்டவரையே நல்ல சுகத்தை கொடுத்து அவரையும் திரும்ப ஒரு விடுகணம் சேர்த்து ரெண்டு பேரும் கைகோத்த வண்ணம் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். ஆண்டவர்கள் எல்லாரையும் நீங்கள் பிரபஞ்சத்தில் இருந்து தெரிந்தெடுத்து ஒளியின் பிள்ளைகளாக தொட்டு குணமாக்கினது நல்லவா. என்னும் இருக்கும் நாளில் உங்களுக்கு சாட்சியாக இருவர் இருக்கத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் இஷ்டமிஷர் மதியாபரணத்துக்காக உங்களை வருகிறோம். அமிஷ மதியாபரணத்துக்கு நீங்கள் இவ்வளவு வல்லுமையாக ஆடவரே உங்களை கொடுத்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ரெண்டு பேரும் உங்களுக்கு சேவை செய்து ஆண்டவர் உங்களை அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக பிள்ளைகள் மத்தியில், மருமக்கள் மத்தியில் சாட்சியாக வைத்திருக்கிறதற்காக அந்த சபையிலேயே நிலநின்று உங்களை ஆராதிக்கத்தக்கதாக நீங்க அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். பொறுப்புடுங்க ராஜா. என்ன சந்ததியில் ஆறாரு உங்களை என்ன அறியாமல் இருக்கிறார்களோ எங்கள வாழ்க்கை கூடாக அவர்களும் உங்களை அறியத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு வருத்தப்பட்டு பாரஸ் மற்றவர்களை என்னெடுத்து வாருங்கள் என்று சொல்லுவேன். சரீர வருத்தம் அல்லாமல் ஆண்டு எத்தனையோ மன நோய் மனவேதனைகளோடு பிரிவினால் எத்தனையோ ஆண்டவரே வேதனைகளோடு இருக்கும் ஆத்துமாக்களுக்காக உங்களிடம் வருவோம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களிடம் வருவோம். கணவன் உங்களை நேசிக்கிறவராக, மனைவி உங்களை நேசிக்கிறவாக, நேசிக்காதவாக இப்படியாக குணங்கள் குடும்பங்களுக்காக உங்களிடம் வருவோம் ஐயா. அவர்களின் தொட்டு உங்களாக்க முடியும், அற்புதமாக குணமாக்க முடியும் ராஜா. இவ்வளவு அற்புதத்தை எங்களோட கண்கள் காணத்தக்கதாக நீங்க செய்த தேவன் சாட்சியாக என்று நிலநாட்டி எத்தனையோ ஆத்மாக்களை உங்களுக்குள் கொண்டு வைத்து இந்த தேசத்தில் கொண்டு வைத்து வழி நடத்துறது இதனே என்னும் இப்படிப்பட்ட வருங்கால சந்ததிகை ஆண்டவரே நீங்க தொட்டு குணமாக்கி கணவனும் மனைவியும் கையகூத்த வண்ணம் உங்களை ஆராய்ந்து உங்களோட நாமத்தை உயர்த்தத்தக்கதாக ஜீவன் உள்ள தேவன் நீங்கள் ஒற்றுவர் தான் என்றதை உணர்த்தி அவர்களை உங்களால் ஆசீர்வதித்து ஆதாயப்படுத்த முடியும். ஆதாயப்படுத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால சந்ததிக்காக உங்களை வருகிறோம் ராஜா. அப்பா இந்த வாழ்வ சந்ததிகளை பொறுப்பிடுங்க தகப்பனே. இந்த உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகளின் குடும்பங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வாழ்வ பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ராஜா. இந்த தேசத்தில் அவர்களுக்கு படிக்க கொடுத்த வாய்ப்புக்காக அவர்கள் நன்றி சொல்ல கீழ்ப்படிவோடு உங்களுக்கு பிரியம் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க உங்களால் நடத்த முடியும். இங்க இலவசமாக படிக்க கொடுத்த வசதிக்கு அவர்கள் நன்றி சொல்லி ராஜா அதை போட்டடித்து விடாதபடி உங்களோட கிருபை ஊற்றி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால சந்ததியை வாளாக்காமல் தலையாக்கி ஆசீர்வதிங்க ராஜா. படுத்து பட்டம் பெற்று விரலுக்குள் உங்களை வாங்கிய கொடுத்து உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக விரலுக்கு அழைப்பை உங்களால் கொடுக்க முடியும். ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளாகிய உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுடைய சந்ததி ஒவ்வொன்றுக்காக ஆண்டவரே வருங்கால சந்ததிக்காக உங்களை ஆண்டவரே பாரத்தோடு முடத்தில் ஓடி வருகிறோம். வாழ்க்கை துணைக்காக எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களிடம் வருகிறோம் ராஜா. அன்பின் தேவனே பொறுமையை நீங்க கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த பொறுமைக்காக நன்றி. அவர்கள் பொறுமையோடு உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட சித்தத்துக்கு காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் பரலோக சித்தத்தை வெளிப்படுத்தி ஆசீர்வதிங்க ராஜா. மனம் தளர்ந்து போகாத சோர்ந்து போகாத இருந்த பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ரட்சிப்பை நிச்சயத்தை பெற்ற பிள்ளைகள் ஏற்ற துணையை நீங்க கொடுப்பீங்கள் என்பதை உணர்ந்து அதுக்கு காத்திருந்து அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் ராஜாதே ராஜனே, உங்களை துதிக்கிறோம். உயிரோடு எழுந்திருந்து தன்னுடைய வலது வாரத்தில் திறந்து பேசிக் கொண்டிருக்கிறங்க இயேசுவே, உங்களை துதிக்கிறோம். நல்லது செய்கிறங்கள் நல்ல தரப்பினே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களுக்கு இருக்கும் போராட்டங்களை நிற்க வேண்டதல்லவரே, உங்களை துதிக்கிறோம். இயற்கையினே தாக்கப்பட்ட தேசங்களுக்காக மக்களுக்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு இருப்பிடங்களையும் உன்ன உணவையும் உங்களால் தான் ஐயா கொடுக்க முடியும். இப்படி காகத்து கூடாக போஷித்த தேவன் அல்லவா, உங்களால் போஷித்த ஆண்டவர்களுக்கு அவர்கள் சாட்சியாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உங்களால் நடத்த முடியும். ஒரு ஆத்மா தான் உங்களை அறியாமல் மாணவர் உங்களுக்கு பிரியமில்லை அல்லவா. அன்பின்றவரே உங்களால் தான் இப்படிப்பட்ட அழுகர் வந்து உங்களை எந்த ஆத்மாவும் எந்த மனுக்குலத்தையும் அழிக்காதபடி காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தை நீங்கள் காத்து கொண்டு வர கிருபைக்காக, அந்த சிறிய தீவை நீங்க காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அங்கு உங்களோட பிள்ளைகள் நிலத்திலிருந்து ஊழியம் செய்யத்தக்க வேலையை கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பேர் பேராக உங்களுக்கு வைக்கிறோம். விசேஷமாக அந்த தலைவர் பொறுப்படுங்க ராஜா, கண்மூடி ஜனமாக இன்னுங்க ஆட்டிருக்கிறங்களை நாட்டாகபடி உணர்த்தி உங்களை எதிரத்திலும் உங்களை ஜீவன் உள்ள தேவன் நீங்கள் என்றதை என்று அறியத்தக்கதாக ஒரு அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உலக நாடுகள் எல்லா தேசத்த அதிகாரிகளுக்காக உங்கள் வருகிறோம். இந்த அதிகாரிகளோடு நீங்கள் பேசி இந்த உங்களை நேசிக்கும் அதிகாரிகள் இந்த ஒவ்வொரு தேசத்தையும் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக, ஆண்டுகளே உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் நமக்கு இடம் கொடுக்காதபடி உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக உங்களால் தான் அவர்களை உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரியுங்கள், அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டுகளே இந்த கனடா தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்கோ, அமெரிக்கா தேசத்து அதிகாரியை பொறுப்பு, இவர்களுக்கு ஐயா உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான இந்த நேரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த மீதியான சங்கம் அமொழியே நீங்கள் தடதாமல் நின்று நடத்தி முடிக்க வல்லவர், அதுக்காக நன்றி. என்னும் உங்களோட நாமத்தின் நிமித்தம் எங்கெங்கெல்லாம் உங்களோட பிள்ளைகள் ஐக்கியப்பட்டாலும் அந்த ஐக்கியத்தில் உங்களோட அன்பை அவர்கள் ருசிக்கத்தக்கதாக, உங்களோட அன்பு இல்லாமல் உங்கள் தவிப்போருக்கும் உங்களோட அன்பை காண்பித்து உங்களை சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை அது சாட்சியாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு உலக விதமான அந்தஸ்துகளுக்கு உரிமை பாராட்டாதவர்களாக நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லி தாழ்மையோடு நடந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யுங்கள் ராஜா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒளியாயிருங்கள் உப்பாயிருங்கள் என்று சொன்ன தேவனே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளும் ஒளியாக உப்பாகவும் இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபையை ஊற்றி உங்களை பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உங்களால் நடத்த முடியும். தள்ளாடாதபடி காலூன்றி கல்வாரிய இயேசுவே, உங்களை ஊன்று நின்று உங்களை மாமப்படுத்தத்தக்க செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நீதியான சங்கமம் இயலே தடதாமதமின்றி நடத்த வல்லவரே, நடத்த விரும்பினவரே, தொடக்கினவரே, நடத்த வல்லவரே. என்ன மங்களுக்காக உங்களை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களுடைய வலது பாரசத்திலிருந்து பரிசு பேசிக் கொண்டிருக்கிறேன் இயேசுவே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாக செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, God bless you. ஆமென்.
3: நன்றி அப்பன், God bless you. God bless you. ஆமென். ஆமென்.
2: அருமையான உலகிலே நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவில் இணைந்து ஜனங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர்தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக ஜபங்களுக்கூடாக கத்தர் மகிமைப்பட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.

0: synchronized with its message, and you speak out of the abundance. And you speak out of that abundance. So know the gospel more than anything else in life, for it is the power of God unto salvation. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, thank you for granting me understanding of the gospel to experience its transformative power in my life. My whole being is inundated with the truth of the gospel, and my life is the living expression of Christ. My words, thoughts, and actions are in sync with your divine will. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Have a wonderful month of October. Good morning. In Andavarum, Gachakramaki, Jesus Christ, Killa, Makinim Sedati, Deva Sitatin Padi, Devanudan, Silanimidangal, Indringa, Veda Vasipukul, Kadandasin Mom, Indra, Viala Kilame, October Mada Mudalam, Tihadirandaira, Tirubati are Injakuria Talipu, Illa Vatrim Vida Suvisate, Adihamahar in the Kolangal. Aramba Vasanamaha, Romer Undre, Vasanam Padinare Papom. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். விசுவாசிக்கிற எவனுக்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா பலனாயிருக்கிறது. ஹாலேலூயா. ஒரு கிறிஸ்தவராக இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் விட முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே. சுவிசேஷத்தை விட முக்கியமானதும் வாழ்க்கையை மாற்றக்கூடியதும் நித்தியமானதுமான அறிவு வேறொன்றுமில்லை. அது ஜீவனின் செய்தி, தேவனுடைய நீதியின் வெளிப்பாடு, மேலும் எல்லா மனிதர்களுக்குமான அவருடைய இரட்சிப்பின் வெளிப்பாடாகும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது மனப்பாடம் செய்ய வேண்டிய தகவல்களையோ விளக்கப்பட வேண்டிய கோட்பாடுகளையோ விட மிகவும் மேலானது. சுவிசேஷமே ஜீவன். அது இயேசு கிறிஸ்துவை குறித்த தேவனுடைய வார்த்தை. அவர் யார், அவருடைய பணி என்ன, அவர் எதை செய்ய வந்தார் என்பதை குறித்த செய்தியாகும். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தின் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கும் ஏற்பாடுகளுக்கும் ஒத்ததாக இல்லை என்றால் நீங்கள் இன்னும் சுவிசேஷத்தை உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். சுவிசேஷத்தை உண்மையாக புரிந்து கொள்ளும் போது அதிலுள்ள முழுமையான ஆசீர்வாதங்களில் வாழவும் அவற்றை அனுபவிக்கவும் அது உங்களை வழிநடத்தும். சுவிசேஷத்தை நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையே அதன் வெளிப்பாடாக மாறும். உங்கள் வாழ்க்கை இயல்பாகவும் எளிதாகவும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தைகள், சிந்தனைகள், பதில்கள் மற்றும் நடத்தை அனைத்தும் கிறிஸ்துவின் செய்தியோடு ஒன்றிணைந்திருக்கும். ஏனெனில் சுவிசேஷம் உங்கள் ஆவியிலும் உங்கள் உணர்விலும் ஆழமாய் பதிந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 Corinthians 3:2 கூறியதை போல, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிரூபம் நீங்கள் தானே. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒரு உயிருள்ள கடிதமாக மாறுகிறது. மக்கள் உங்கள் மூலமாக கிறிஸ்துவை வாசிப்பார்கள். உங்கள் குணநலனிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் தேவனோடு நீங்கள் நடக்கும் சிறப்பான வாழ்க்கையிலும் சுவிசேஷத்தின் நிஜத்தை அவர்கள் காண்பார்கள். நீங்கள் உங்களை முழுமையாக சுவிசேஷத்துக்கு அர்ப்பணிப்பதன் விளைவு இதுதான். உங்கள் முழு வாழ்க்கையும் அதன் செய்தியோடு ஒன்றிணைந்து விடுகிறது. உங்கள் இருதயத்தில் நிறைந்திருப்பதையே நீங்கள் பேசுவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே வாழ்க்கையில் வேறு எதையும் விட சுவிசேஷத்தை அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அது இரட்சிப்புக்கான தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளும் அறிவை எனக்கு தந்து அதன் மாற்றம் வல்லமையை என் வாழ்க்கையில் அனுபவிக்க செய்ததற்காக உமக்கு நன்றி. சுவிசேஷத்தின் சத்தியங்களால் என் முழு வாழ்க்கையும் நிரம்பியுள்ளது. என் வாழ்க்கை கிறிஸ்துவின் உயிருள்ள வெளிப்பாடாக இருக்கிறது. என் வார்த்தைகள் சிந்தனைகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் உம்முடைய தெய்வீக சித்தத்தோடு ஒன்றிணைந்திருக்கின்றன. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: Recording in progress.
1: கிறிஸ்தவ கோட்டையினால் சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:16. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இயேசுவானவர் இந்த பூமியிலே இருக்கும் போது பேசிய வாயின் வார்த்தை. நீங்கள் ஒரு மரத்தை காட்டி அது கனி கொடுக்கும் நாளில் அதன் கனியை புசித்து விட்டு அது புளிப்பாக அல்லது கசப்பாக இருந்தால் அல்லது இனிமையாக இருந்தால் அது கேட்டபடி அதன் தன்மையை சொல்வீர்கள். அதுபோலவே நாம் ஆவிக்குரியவர்களாய் தேவ பிள்ளைகளாய் வாழும் போது எம்மில் ஆவியின் கனி காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அநேகர் அதை உற்று பார்ப்பார்கள். சிலர் ஆவியின் கனிகளில் எம்மிடம் 2, 3 அல்லது 4 உண்டு என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், தன்னடக்கம் என்பவை. இவை எல்லாமே ஆவியானவர் எமக்கு தந்தவை. ஆவியானவரின் நிறைவை பெற்றவர்கள் அதன் கனியையும் தமது ஜீவியத்தில் காண்பிப்பார்கள். ஆவியானவரின் நிரப்புதலுக்கு அடையாளமாக எம்மில் அநேகர் ஆவியின் வரங்களை வெளிப்படுத்தலாம். அந்நிய பாஷை பேசலாம், குணமாக்குதலை காணலாம், இப்படியான அற்புதமான வரங்கள் எங்களுக்கூடாக கிரியை செய்யலாம். இவைகள் நல்லதும் முக்கியமானதும் தான். ஆனால் தேவனோ ஆவியின் நிரப்புதலால் எம்மில் ஏற்படும் மாற்றங்களையும் வெளிப்படும் கனிகளையுமே தான் விரும்புகிறார். மாமிச கனிகளோ தேவனுடைய நாமத்தை தூசிப்பதாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஆகவே அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளினால் நிறைந்தவர்களாய் வாழ அவரிடத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவநாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:34 வாசிக்கலாமா? தேவனுடைய வல்லமை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும், அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். நம்ம இந்த உலகத்துல பிறந்தது, வாழ்ந்தது, வளர்வது எல்லாமே யாருக்காகனா இயேசு கிறிஸ்துவாக தான். எப்பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அதுதான் நோக்கம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. நாம நம்ம பெயரை பிரஸ்தாப்படுத்திக்கொள்ள, நம்ம பெரியாளுன்னு காமிச்சிக்க, நம்ம செய்கிற காரியங்களாம் பயங்கரமா இருக்குன்னு சொல்வதற்காக அல்ல, அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துவதற்காக. ஆமேன். அல்லேலூயா. வல்லமை என்றால் என்ன நம்ம தெரியும்ல? பவர். அந்த வல்லமை எப்படி இருக்கும்? அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு வாங்க யார்? அந்த வல்லமை எப்படி இந்த உலகத்துல பிரசித்தமாயிற்று? அன்றைய வல்லமை எப்படி உணர்ந்தாங்க? ஆதி நாட்டில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவருடைய வல்லமை எப்படி உணர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபத்து நிமித்தம் உணர்ந்தாங்க. எலியா ஜெபிக்கிறாரு, எல்லா பாகால் தீர்க்க தரிசிகளையும் ஓரமா போக சொல்லிட்டு அவர் கற்களை அடுக்கி 12 கற்களை அடுக்கி 12 கூடம் தண்ணீரை ஊற்றி அவர் வந்து முழங்கால் பண்ணிட்டு என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு வானத்தை நோக்கி கர்த்தாவே கேட்டருளும், கர்த்தாவே கேட்டருளும் அப்படின்னு ஜெபித்த மாத்திரத்துடைய வல்லமை இறங்கி வந்தது. அக்கினியாய் ஒரு வல்லமை இறங்கி வந்தது. வல்லமை இறங்கி வெளிப்பட்டது. சரிங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி வல்லமை வெளிப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவே மனுஷனாக இந்த பூமிக்கு வந்துட்டார் இல்லைங்களா? அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. புதிய ஏற்பாட்டுல வேற யாருக்கிட்டே இருந்தோம்ல, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. அது என்ன செஞ்சதுங்க? 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீன் வியாதியை சுகமாக்குச்சு, 38 வருஷம் படுக்கி மாத்துச்சு, மறித்த லாசருவை உயிரோடு எழுப்புச்சு, மறித்து போன 12 வயது பெண்ணை உயிரோடு எழுப்புச்சு, ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்புச்சு. அந்த வல்லமை அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வல்லமைங்க. அந்த வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது. அதை பிரசித்தப்படுத்தணும்னு ஆண்டு விரும்புகிறார். பிரசித்தப்படுத்துதுன்னா உங்க மூலமா அது செயல்படணும், அது பிரஸ்தாபமாகணும். அன்னைக்கு நடந்துருச்சு, அதை சொல்லிக்கிட்டே இருக்கனால இல்ல, சொல்லுவதை காட்டிலே மீண்டும் அதே போலவே நம்ம என்ன செய்து ஆண்டவருடைய வல்லமை பிரசித்தப்படுத்தி காமிக்கணும் இல்லையா. அது நம்மால முடியாது, ஆனா தேவன் உங்களை கொண்டு செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த வல்லமையை பிரசித்தப்படுத்த நீங்களும் நானும் அர்ப்பணிச்சா போதும், ஒப்பு கொடுத்தா போதும். கர்த்தாவே, என்னிலே உங்க வல்லமை விளங்குவதாக, என்னிலே உங்க வல்லமை செயல்படுவதாக. சரிங்க, சீஷர்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்தார். நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. ஆனா அவங்க போயிட்டு ஊழியம் செய்த போது வந்து சொன்னாங்க, இப்ப சாசு நடுங்குச்சு, பேய் ஓடிச்சு, எல்லாம் சொன்னாங்க. அவர் சொன்னாரு, இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதீங்கப்பா, பரலோக ராஜ்யத்துல உங்க பேர் எழுதப்பட்டிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து பிசாசு வல்லமையை முடியும். ஆண்டவர் அந்த வல்லமையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் அந்த வல்லமையை அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தந்து அதை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறார். பேதுரு போன போது வெள்ளியும் என்னிடத்துல பொண்ணும் இல்லை, நீ எழுந்து நட, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்துட்டான். அந்த வல்லமை அந்த வாயிலிருந்து புறப்பட்டு போய் அவனை சுகப்படுத்தினது. இன்றைக்கும் அது கிரீசையை காத்திருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, தேவதாசர்களே, தெய்வ மனுஷர்களே, தெய்வ மனுஷர்களே, அப்பா அவருடைய வல்லமைக்காக நம்ம அவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு செயல்படுத்த நம்ம வாஞ்சிப்போம், செயல்படுவோம், ஜெபிப்போம். நல்ல தெய்வம் என்ன நாளில் எங்க கூட பேசிருக்கிறீங்க ஐயா. உங்க வல்லமையை பிரசித்தப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நாங்க அன்றுவரே உண்மை தொழுது கொள்ள நாங்க அன்றுவரே பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். உங்க வல்லமை யாருப்பா பிரசித்தப்படுத்துவா, அதை எங்களை கொண்டு கர்த்தர் செய்யுங்க அன்றுவரே. அப்பா நீங்க செய்த அந்த காரியங்களை என்னை விட நீங்க அதிகமா செய்வீங்கன்னு சொல்லிட்டு போனீங்களே, அதே மாதிரி உங்களை காட்டில் அங்க அதிகமாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலுடைய வல்லமை இறங்கி கிரிய செய்யட்டோம்ப்பா. கேட்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற, கேட்க ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
0: இந்த நாளிலும் ஒரு புதிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு புதிய மாதத்தில் புதிய வாக்குத்தத்தங்களோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வியாழக்கிழமை 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுக்க கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய மாதத்துக்குள் நடத்தி வருகிற மகத்துவமான வல்லமுள்ள தேவனுக்காக நாங்கள் அந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமம் ஒன்றே உயர்ந்திருப்பதாக. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 128:2 இப்படியாக சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இந்த நாட்களில் தருகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உன் கைகளுடைய பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த கைகளின் பிரயாசத்தின் ஊடாக அந்த நாட்களை சாப்பிட்டு அந்த நன்மையும் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும், பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்பதை குறித்து, எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து முதலாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் அவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. முதலாவதாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனை உருவாக்குகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பக்தனாகிய யோபு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுடைய கதையை இந்த நாட்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த யோபுனுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், யோபு ஒரு பெரிய காரியத்தை இந்த நாட்களில் செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ஆராதனையோ அல்லது இந்த நாட்களில் பெரிய செயல்பாட்டையோ இந்த நாட்களில் செய்யவில்லை. ஆனால் யோபு செய்த முதலாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோபுனுடைய வாழ்க்கையிலே, யோபுடைய குடும்பத்திலே, யோபுக்குள்ளே இந்த நாட்கள் இருந்தது. பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், என்னுடைய குடும்பம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தை பிள்ளைகளை இந்த நாட்களே கர்த்தருக்கு நேராக இந்த நாட்களே திருப்பி இந்த நாட்களே நடத்தி கொண்டு வந்த அந்த தேவனுடைய மனுஷனாகிய அந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள் இன்னல்கள் துன்பங்கள் இந்த நாட்களே வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் வேதம் சொல்கிறது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பான நன்மையும் இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளும்படியாக அந்த நாட்களை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். மர்ம பிள்ளைகளே, அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு மனுஷன் கர்த்தருக்கு, அவர் தன்னை உருவாக்கின தேவனுக்கு, தனக்கு நாசியிலே சுவாசத்தை கொடுத்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களில் எள்ளளவும் இந்த நாட்களில் மனுஷருக்குள்ளே இல்லை. அதனாலே தான் துணிகரமான பாவங்கள், துணிகரமான இச்சையான செயல்கள் இந்த நாட்களில் செய்கிறார்கள். ஏனென்றால் ஒருவரும் தன்னை காண மாட்டார்கள் என்ற ரீதியிலே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களில் செய்கிறார்கள். மற்றவர்களுடைய உடைமைகளை அபகரிக்கிறது, மற்றவருடைய காணிகளை அபகரிக்கிறது, மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிக்கிறது, மற்றவர்களுடைய பணத்தை இச்சிக்கிறது, இப்படியான அநேக காரியங்களை இந்த நாட்களில் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனையிலே, அவருடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று ஒரு இந்த நாட்களிலே தீர்மானம் இல்லாததின் நிமித்தம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை அறிந்திருந்தும் அவருக்கு பயப்படாமல் இந்த நாட்களிலே நாங்கள் இருப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே அதிலே என்ன பிரயோஜனம் இந்த நாட்களிலே இருக்குது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? முதலாவது நாங்கள் கர்த்தருக்கு இந்த நாட்களில் பயப்பட வேண்டும். இன்றைக்கு துணிகரமான காரியங்களை இந்த நாட்களில் செய்த அநேகருடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் நீங்கள் பாருங்கள். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையிலே பாருங்கள். இந்த நாட்களில் ஆண்டவரால் விடப்பட்ட ஒரு அசுத்தாவி அந்த இடத்துல அவனை அலக்களிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமாய் அநேகர் தேவனுக்கு பயப்படாமல் இருந்தவர்கள் வேதத்திலே எப்படியாக அந்த நாட்களிலே அங்கே செயல்பட்டார்கள் என்பதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம் நம்முடைய கைகளின் பிரியாசத்தினால் நாங்கள் சாப்பிட முடியும், நமக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்க வேண்டுமாயிருந்தால் முதலாவது நாங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு இந்த நாட்களிலே அவரோடு நாங்கள் நடக்கிறவராக இருக்கணும். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள் இந்த நாட்களிலே சிறப்பாக இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மேய்ப்பரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.

0: பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்
1: பாலசனி பரிசுத்த தேவனி வசனம்
0: என்ன
2: Recording stopped.

0: ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையையும் செம்மையானதையும் செய்தார்.
1: மகன் செய்ததற்கு மேலாக தாப்பன்
2: செய்திருக்கிறார்.
1: சொல்லுறது நன்மையையும் செம்மையையும்
2: செய்தார்.
1: என்ன செய்தானா
0: ஆசா தமாகி தேவு சுவாமின் வாசிக்கு எஸ்ஸாமே யா பத்து அறிவு திபுரு தேக்கலேய மக்னி சாது அன்னிய பூஜாசனது உஸ்தந்த பகாக்கொட்ட ரூபஸ்தம்ப பிந்த அஷிரா கணு கபாதமுய ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதையும் செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும்
1: இன்னும் எங்களுடைய இதயத்துக்குள்ளே பலிபீடங்கள் நிறைய இருக்கிறது. அருமையானவளே
2: அந்நிய
1: பலிபீடங்களை இன்னும் உள்ளதாக அமைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
2: அந்நிய பூஜா சாப்பிட்டு
1: இச்சைகளை உள்ளுக்களே வைத்துக்
2: கொண்டிருக்கிறோம்.
1: இச்சைகளை பலிபீடங்களாய் உள்ளுக்களே இருக்கிறது.
2: அங்கே
1: பயங்கரமாய் இருக்கிறது. பயங்கரத்துவருப்புகள் உள்ளே இருக்கிறது.
0: அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினார். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது.
1: அருமையானவளே ராஜாவான
2: பொழுது
1: எல்லா பாகால் தோப்புகளையும் சுட்டளித்தான். புதுப்பாளிப்பிடம் கட்டி அங்கே காரியங்களை செய்ய அமைத்தான்.
2: மட்டுமில்ல
1: தேசத்தின் குடிகளுக்கு
2: சொன்னான்
1: ஆண்டவுடைய நியாய பிரமாணத்தின்படி நீ எல்லாரும் நடக்க வேணும்.
2: சுவாமி நியாய
1: பிரமாணத்தில் நடக்க முடியாத மிப்பதிலே அதை வாசித்துக் கொண்டு போனான். கற்பனைகளின்படி நடக்க வேண்டும்.
2: அனப்படி
1: நீ நடக்க வேண்டும் என்று கட்டளை போட்டான். தேசத்துக்களை நம்முடைய தேசத்திலே அந்நியதேவர்கள் எழும்பிக்
2: கொண்டிருக்கிறார்கள்.
1: அப்படி
2: செய்தபடியினால்
1: அமைதியாயிருந்தது.
2: அமைதியாயிருந்தது.
1: ஜனங்கள் யுத்தத்தை காணவில்லை.
2: அடவுடைய
1: பசுத்தாவி தேசத்திலே
2: உலாவுமானால்
1: தேசத்திலே பஞ்சம் கொள்ளை கொள்ளை நோய்கள் வரமாட்டாது. மாற்றங்கள் வரமாட்டாது. அவன் எல்லாம் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கும்
2: பொழுது
1: எத்தியோப்பியா தேசத்திலே இருந்து விரோதமாக காரியங்கள் எழுப்பி வந்து
2: விட்டது.
1: நல்லது செய்தான். அங்கே ஒரு பகுதியிலே இவனுக்கு விரோதங்கள் எழுப்பி
2: விட்டது.
1: அப்பொழுது ஜனங்களை
2: கூட்டுகிறான்.
1: கம்பீரமாய் பாடும்படி அங்கே கத்தருக்கு நல்ல முதலிடங்களை
2: கட்டளையிடுகிறான்.
1: சொல்லப்படுகிறது 11 அப்பதான் சொல்றான். 7
2: அத்தனை
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம்.
2: அப்பக்கே தேவனா செய்வா
1: அவன் கர்த்தரை தேடுகிறான். ஆசா
2: ஆசா தேவனா செய்யணும்.
1: தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இழைப்பார்களை கட்டளையிட்டார். அப்படியே அவர்கள் கட்டினார்கள் தேசத்தை.
2: தேசம் கொண்டாங்க
1: வசனம் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. சுற்றிலும் நமக்கு இழைப்பார்களை கட்டளையிட்டார்.
2: ஜீவிதத்தை அவர் நிவாரணம் தூண் சேர்க்க
1: வாழ்க்கையிலே ஆறுதல் இல்லாதபடி
2: ஜீவித சனசமனத்து
1: வாழ்க்கையிலே இழப்பார்கள் இல்லாதபடி
2: ஜீவித சகனத்து
1: வாழ்க்கையிலே சஞ்சலப்பட்டுக் கொண்டு
2: ஜீவித கடமை
1: வாழ்க்கையிலே கண்ணீரோடு இருந்து கொண்டு
2: ஜீவித கதலை
1: அலக்களிக்கப்படுகிறோம்
2: கலமரமா
1: எல்லாரும் நீங்க வந்திருக்கிறீர்கள் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பிரச்சனை
2: அருமையான
1: ஒவ்வொரு பாரத்தோடு சுமந்து வந்து
2: கொண்டிருக்கிறீர்கள்
1: எல்லாரும் எல்லாத்திலும் நிம்மதியா இல்லை மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை
2: அருமையான
1: அப்பொழுது அங்கே ஆசா கத்தரை நோக்கி கெஞ்சின பொழுது இழைப்பாறுதல் விரோதமாய் ஒரு கூட்ட ஜனங்கள்
2: எழுப்பினார்கள்
1: சிங்களத்தில் மட்டும் நம்முடைய தேவனாகிய கத்தரை தேடினோம் வாசிக்கவும்
0: அப்பவிசேன் அப்பே தேவு சுவாமின் வாசே செவ் பெவின் தேசே தாம நிறவுள்ள அப்பே திரேத்தி பே அப்பே உன்வாசே செவ்வெமுவ உன்வாசித ஹெமாத்தின் அப்பத நிவாடுவ தீதி பே ஐக்கிவேய
1: அப்பொழுது ஆசாமிய சேனைகள் இருந்தது
2: வீரர்கள்
1: இருந்தது
2: எட்டாம்
1: வசனத்தில் நீங்க பார்த்தால் யூதேயாவிலே பரிசையும் மீட்டியும் பிடிக்கிற 300,000 பேர்
2: இருந்தார்களாம்
1: பெஞ்சமின் கோத்திரத்திலே 280,000 பேர் இருந்தார்கள்
2: பெஞ்சமின் கோத்திரத்தில்
1: கவனியங்கள் ஆசாவுடைய சேனையின் பட்டலத்தின் பலன்
2: ஆசா சேனாவை பலைய
1: 5,800
2: பந்தாசியா
1: கவனித்துக் கொள்ளுங்கள்
2: சவாந்தண்டு
1: அவனுடைய
2: ஓகே
1: சேனையின் இலக்கம்
2: சேனாவை லக்குனா
1: எல்லாம் 580,000 பேர்
2: 580,000
1: அவனுக்கு விரோதமாக
2: எத்தியோப்பியா
1: தேசத்திலே இருந்து அங்கே அவனுக்கு விரோதமாய் ஜனங்கள்
2: எழுப்பிவிட்டார்கள்
1: அந்த ராஜா 10,000,000 சேனையோடு
2: வருகிறான்
1: 10,000,000 சேனை
2: அருமையான
1: கடந்து மத்திய கடலை கடந்து வந்து கொண்டிருக்க
2: வேண்டும்
1: அப்பொழுது அவன்
2: ஜனங்களுக்கு
1: யோசபாத் கேட்டான் ஏராளமான கூட்டத்துக்கு முன்னதாக நிக்க ஆண்டவர் எனக்கு பலனில்லை என்று மகன்
2: சொன்னான்
1: அப்பனோ சொல்லுகிறான்
2: ஐயோ
1: என்னிடம் 580,000 பேர் தானே இருக்கிறான்
2: ஏராளமான
1: கூட்டத்துக்கு முன்ன நிக்க எனக்கு பலன் இல்லையே எனக்கு பலன் இல்லையே முதியவர்களே வயதானவர்களே
2: வயசாய
1: பெற்றோர்களே சரீர நிலையின்படி
2: சரீர தாத்தானும்
1: எங்களுக்கு பெல்லன் இல்லாமல் இருக்கலாம்
2: ஒரு பலனத்தை என்ன
1: போல ஆனால்
2: எனமோ
1: ஆவிக்குள்ளாக
2: ஆவிக்குள்ளாக
1: ஆத்மீகாவிக்குள்ளாக பெல்லன்
2: இருக்கிறதா
1: சொல்றான் ஆசா ஐயோ எத்தியோப்பியன் 10,000,000 பேரோடு
2: வருகிறான்
1: நான் இவ்வளவு பேரோடு நிக்கிறேன் அப்படி பெலன்
2: இல்லாதவனுக்கு
1: உதவி செய்ய முடியும்
2: உதவி
1: செய்ய முடியும் என்ற விசுவாசம்
2: உதவக்காரன் போல விசுவாசம்
1: பெரிய விசுவாசம் ஆசா இருக்கு
2: விசுவாசம்
0: அப்பேன் அப்படி பீட்டுவ மனவ மக்னிசாது அப்படி ஒப்பகிரே விசுவாசே தபா ஒப்பகே நாமே மே சமூகாட்டு விருத்தவ அவின் சிட்டிமுவ சுவாமின் வாச ஒப்ப அப்பே திவ்யன் மாசே ஒப்பட விருத்த மனுஷா ஜய நுகனிவாய் கிவே ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே
1: ஆசா
2: ஆசா
1: மகன் சொல்லுகிறார் ஜோசபாத்
2: ஜோசபாத் புத்தா கேனவா
1: எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கூப்பிடுகிறது
2: அப்பகேதாஸ் உபகரியம்
1: கரதேவே எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது
2: அப்பகேதாஸ் உபகரியம் வேதவே
1: தாப்பன் சொல்லுற வார்த்தை
2: பியாக்கின வச்சனே
1: தாப்பன் சொல்லுற வார்த்தை
2: பியாக்கின வச்சனே
3: ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி
1: மனுஷனுக்கு மேற்கொள்ள விடாதே
2: மனுஷ ஜெயகண்டா
1: கத்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக
2: முறியடித்தார் பராஜய பாட்கலா
1: அதனால் எத்தியோப்பியர் ஓடி
2: போனார்
1: நோக்கி கெஞ்சினதற்கு பலாபலன் நோக்கி அவயமுட்டதற்கு பலாபலன் நோக்கி அவன் அழுததுக்கு
2: காரணம்
1: எத்தியோப்பியர் முறியடிக்கப்பட்டார் சொன்னது போல யார் விரோதமாக எழுப்புகிறார்களோ ஒரு வழியாய்த்தான் வருவார்கள் ஒரு வழியாய்த்தான்
2: வருவார்கள்
1: வாழ்க்கையில் கண்டுகொண்டிருக்கிறோம் கண்களால் சொந்த கண்களால் பார்த்துக் கொண்டு வருகிறோம் ஒரு வழியாய் வருவார்கள் வழியாய் ஓடி போவார்கள் அருமையானோட எப்படி ஏழு வழி
2: என்கிறாயா
1: மேற்கே
2: உத்தரதாக்கு நகர
1: வழியிலே நான் நிற்கிறோம் ஒரு வழியிலே நாங்கள்
2: நிற்கிறோம்
1: தென்மேற்கு கிழக்கு மேற்கே வடக்கு என்று வேறுமே மெட்டல் வழிகள் மூன்று வழிகள்
2: உத்தரநகர்த்து
1: வடமேற்கு
2: உத்தரப்பத்து
1: வடகிழக்கு
2: தென்மேற்கு நகரப்பத்து
1: தென்கிழக்கு
2: தாக்கு நகர்
1: ஏழு வழி கற்பனின்படி நடந்தவர்களுக்கு
2: மட்டும்தான்
1: செய்துவிட்டு காதவழியான எல்லாம் வலிமையின்றி நான் தான் ராஜா என்று சொன்னா கத்த
2: வரமாட்டேன்
1: நடக்கும்படி தேசத்துக்கு
2: கட்டளையிட்டான்
1: ஆரவாரித்தார்கள்
0: என்ன
1: செய்தார் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிட்டு சொல்லி பட்டணத்தை கொள்ளு
2: விட்டார்கள்
1: ஜனங்கள் செய்தது போல அடிக்கிறார்கள் ஆடு மாடுகள்
2: எல்லாவற்றையும்
1: அரேபியா தேசத்திலே
2: ஒட்டகங்கள் ஒட்டுவந்தலே
1: ஒட்டகங்களையும்
2: ஒட்டுவோர்
1: ஆடுகளை மாடுகளை கொண்டு வந்து
2: விட்டார்கள்.
1: ஆடுகளும் ஒட்டகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அதிகாரத்திலே ஒட்டகங்களும் மாடுகளும் ஆடுகளும் என்று சொல்லப்படுகிறது.
2: நீங்கள்
1: கத்தரோடு இருந்தால்
2: இவருக்கும்
1: நடக்கிற செய்தி பின்னதாக அறிவீர்கள். பக்கத்தில் ஒரு பிள்ளை இல்லாவிட்டால் எப்படி அந்த பிள்ளை இருக்க முடியும்? நீங்கள் அவரோடு இருக்க முடியும். இருக்காமல்
2: நீங்கள்
1: உங்களுக்கு வெளிப்படுவார். உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை
2: விட்டீர்களையாக
1: அவரை விட்டு விட்டீர்களாய் அவர் உங்களை விட்டு
2: விடுவார்.
1: போதிக்கிற ஆசாரியர்கள் இருக்கவில்லை.
2: அருமையான
1: சொல்லுகிறது, அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிறதுக்கு ஆசாரியனும் இல்லை,
2: உபதேசக்காரன பூஜை
1: சத்தியமும் இல்லை, ஆசாரியன் இல்லை, மனுஷன் நடந்து கொள்ள சத்தியம் இல்லை, நியாய பிரமாணம் கற்பனைகள். ஆனாலும் ஜனங்கள் அடுத்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஜனங்கள் நேராக காத்திருக்காவிட்டாலும் மனம் திரும்பினார்கள். எடுத்தால்
2: என்
1: பாவம் மன்னிக்கப்படும் என்று
2: நினைக்கிறீர்கள்.
1: அறிக்கை செய்து
2: போடுங்கள்,
1: அறிக்கை செய்து
2: போடுங்கள். அப்பொழுது
1: அந்த தேசத்துக்குள்ள ஒருத்தரும் வர முடியாது, தேசத்துக்குள்ள போக முடியாது. தேசத்துக்குள்ள சண்டையும் சச்சரவும், அங்க பெரிய விரோதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டணத்துக்கு பட்டணம் சண்டை, கிராமத்துக்கு கிராமம் சண்டை. முதல் வசனத்திலே சொல்லுறது, தேசத்திலே வேதம் இல்லை, தேசத்திலே சத்தியம்
2: இல்லை,
1: ஆசாரியன் இல்லை,
2: வேதம்
1: சொல்லுறது. பதினோராம் வசனம் பதினாலாம் அதிகாரம்
2: வாசிக்கவும்,
1: நோக்கி கூப்பிடுறான், அவர் ஆண்டவரோடு
2: பேசுகிறார்,
1: பேசுகிறான். வாசிக்கவும், மீண்டும் ஜனங்கள் அண்டர்லைன் பண்ணி வீடுகளில் போய் வாசியுங்கள். மீண்டும் வாழ்க்கையில் அவசியமான வார்த்தைகள், வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள், விசுவாசிக்க வைக்கிற வார்த்தைகள்.
3: ஆசா தாமாகி தேவியு சுவாமின் வாசர் கதா கொட்ட சுவாமின் வாசர் பலசம்பன அயாத் டெலிஹினாய கத்திரை பீட்ட வேண்ட உபேர கிசுவேக் நெத்தேய அப்பே தேவு சுவாமின் வாசர் அப்பட பீட்டவு மெனவ மக்னிசாத அப்பே உபகிரே விசுவாசே தபா உபகே நாமே மே சமூகையாடு விருத்த வேடித் சிட்டிமுவ சுவாமின் வாசர் உப அப்பே தேவியன் வாசேய உபட விருத்த மனுஷியா ஜய நுகனீவை கீவேய.
4: ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே ಬಲಮುಳ್ಳವನ ಕಾಗಿಲು ಬಲ ನಟವನ ಕಾಗಿಲು
1: கலங்கிய உள்ளங்களாக கலங்கிய மனதோடு கலங்கிய உள்ளத்தோடு
2: தெரிகிறீர்கள்
1: பலனற்று
2: பலனது
1: பலனற்று
2: பலனது
1: பலன் இல்லாம
2: பலனது
1: ஆனாலும்
2: ஆனாலும்
1: வாத்தியம்
2: சங்கீத
1: கேட்கிற வாத்தியம்
2: கதாகரம்
4: பலமுள்ளவனுக்காகிலும்
1: பலமுள்ளவனுக்காகிலும்
2: பலனத்தியாரத்
4: பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது
1: உதவி செய்கிறது
4: உமக்கு லேசான
1: காரியம்
2: ஆண்டவரால்
1: முடியாதது ஒன்றும்
2: இல்லை
1: முடியாதது ஒன்றும்
2: இல்லை
1: அந்த வார்த்தையை சொல்லி பேசுகிற ஆசாவுக்கு என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள்
2: பின்னதாக பலன்
1: இல்லாதவனுக்கு
2: பலன்
1: உள்ளவனுக்கு
2: பலன்
1: அற்றவனுக்கு
2: பலன்
1: இல்லையே நினைக்கிறவனுக்கு
2: லட்சம்
1: சேனையோடு ஆசா
2: வந்துவிட்டான்
1: 580,000 பேரோடு
2: நின்றவன்
1: என்று சொன்னவன் சமூகத்திலே அவன் வெற்றியை பெற்றுக்
2: கொண்டான் வெற்றியை
1: பெற்றுக் கொண்டு சகோதர மருடத்திலே
2: கூடினார்கள்
1: கொண்டு கொள்ளையிட்ட பொருட்களை
2: 7,000
1: மாடுகளையும் 700 மாடுகளையும் தேவனுக்கு பணி
2: செலுத்தினார்
1: சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரையும் வரவழைத்தார்
2: குடாலோக்கு
1: சத்தத்தோடு கம்பீர
2: சத்தத்தோடு
1: வீர நடை போட்டான் ஆசா
2: எருசலேமுக்கு பெருடைய கமங்கள
1: வணக்க சந்திர சென்று விட்டார்
2: நமஸ்கார
1: தன்னுடைய அரண்மனைக்கு
2: சென்றான்
1: போகும் வழியிலே தானும் தன் தகப்பனும்
2: சமத்தமாக
1: தானும் தன் அவனுடைய தகப்பனும்
2: தானும்
1: யோசபாத்தின் பேரனும் ஆசாவும் தன் தகப்பனும் ஆண்டவருக்கு நேர்ந்து
2: கொண்டார்கள்
1: நேற்றுக்கடனை நேர்ந்து கொண்டார்கள்
2: சொன்னார்
1: வெற்றி பெற்றுக் கொண்டார் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களை அரண்மனைக்கு உள்ள பொக்கிஷங்கள் அங்கே வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள்
2: தேவாஸ்தானம்
1: வேதம் சொல்லுகிறது பலன் இல்லாதவர் அவ்வளவு பெரிய சேனியை முறியடித்து பொக்கிஷங்களையும் கொண்டு வந்து சன்னிதானத்திலே
2: வைத்தார்
1: அப்பொழுது நாட்களிலே ராஜ்யம் அமைதியாக 35 எருசலேமே அமைதியாய் அரசாண்டது
2: அரசாண்டு
1: கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள் அமெரிக்காய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆசாவுக்கு விரோதமாய் ஆசாவுக்கு விரோதமாய் பாஷா என்பவன்
2: எழும்பினான்
1: ஆசாவுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது
2: அவன்
1: என்ன செய்தான் அங்கே தப்பனும் தன் தானும் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ற ஒரு வார்த்தை வருகிறது
2: அருமையான
1: செய்து விட்டார் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நடுவிலே ராமா என்ற ஒரு பட்டணம்
2: இருக்கிறது
1: அந்த பட்டணத்திலே ஜனங்களை போக விடாதபடி ஆசாவிடம் தன்னுடைய கட்டளையிலே கட்டுவதற்கு
2: முற்பட்டான்
1: மல்சுவரை போட்டுப்பானாக்கம் ஒரு பெரிய எல்லையை
2: போட்டுப்பானாக்கு
1: மரங்களை கற்களை கொண்டு வந்து கட்டி கொண்டிருக்கும் பொழுது ஆசா என்ன நிற்கிறான் ஓ என்னுடைய தகப்பு அன்று செய்த உடன்படிக்கை ஒன்று
2: என்ன
1: செய்து விட்டான் என்று சொன்னார் இந்த ஆலயத்தின் பொக்கிஷங்களை மீண்டும் எடுத்து
2: தன்னை
1: காப்பாற்றும்படியாக அங்கே தர்ஷியில் இருக்கிற சீரியா என்னும் ராஜாவிடத்திலே ஒப்படைத்து விட்டான் எல்லாவற்றையும்
2: அந்த
1: வசனத்தை ஆயத்தமாய் அப்பொழுது அதுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி எழுந்து
2: சொன்னான்
1: உனக்கு பாஷா விரோதமாய் வந்த பொழுது நீ அவனோட தோழமை கொள்ளுகிறாய் யோசபாத் தோழமை கொண்டான் என்று முதலில் சொல்லப்பட்டது சீரியா ராஜாவோடு சீரியா ராஜாவோடு வெனநாத் என்பவனோடு வெனநாத் என்ற ராஜாவோடு சீரியா ராஜாவாகிய வெனநாத்தோடு உடன்படிக்கை செய்து
2: கொண்டான்
1: உடன்படிக்கை ஆலயத்தின் பக்கிஷங்கள் பல எல்லா பொருட்களை உனக்கு தருவேன்
2: பாதுகாப்பில்
1: வைத்துக் கொள்ள
2: தன்னை
1: அதுக்குள்ளே தீர்க்கதரிசி எழும்பி
2: வாசிக்கலாம்
1: தீர்க்கதரிசி எழுப்பி
3: சேனாவ நுபே அத்தின் கலவீகி ஆய
1: முதலே சொல்லப்பட்டது ஏராளமான கூட்டங்களுக்கு நீ பயப்படாமல் போன்று ஒரு தீர்க்கதரிசி முன்னதாக நிக்க வேண்டிய
2: நீக்கி
1: கெஞ்சினாய் பலம் இல்லை என்று
2: சொன்னாய்
1: துணை நில்லும் என்று சொன்னாய்
2: உபகாரணி
1: நோக்கி தூப்புல என்று
2: சொன்னாய்
1: பக்கத்தில் இரும் என்று
2: சொன்னாய்
1: பக்கத்தில் இரும் என்று சொன்னாய் மொழி சொல்லும் என்று
2: சொன்னாய்
1: நோக்கி கூப்பிடுகிறேன் கண்கள் உங்களுக்கு முன்னதாக இருக்கிறது என்று
2: சொன்னார்
1: என்ன சொல்லுறாய் என்ன சொல்லுறாய் சீரியா ராஜாவிடம் பாதுகாப்பு தேடுகிறார் நீ 10 லட்சத்துக்கு முன்னதாக இருக்கும் பொழுது நீ ஒன்று தேடவில்லை ஒருவன் கட்டிக்கொண்டிருக்க நீ விரோதமாக வருவதையே இவன் இந்த சீரியா ராஜா வந்தவுடனே பாஷா விட்டு ஓடி
2: விட்டான்
1: ஓடின ஆசா என்ன செய்தான்
2: கரு
1: அங்கிருக்கிற கல்லுகளையும் மரங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய பட்டணத்தை கட்டத்
2: தொடங்கினான் தமாக நகரை கொண்டாகுவா
1: அவன் கூடாது நல்லதில்லை கட்டின மரங்களையும் பொருளை நீ எடுத்துக்கொண்டோடி
2: அடுத்த
1: வசனம் அங்கு தன்னுடைய பட்டணங்களை கட்டிக் கொண்டிருக்கும் பொழுது தீர்க்கதரிசி எழுப்புகிறான்
2: தமாக நகரை கொண்டான்
1: 8 வசனம் 14, 16, 16 எட்டாம் வசனத்தை வாசியுங்கள்
2: ஏராளமான
1: மிகவும் ஏராளமான இரதங்களும் குதிரை வீரரும்
2: உள்ளோபியரும்
1: மகாசேனையுமா இருந்தார்கள்வா
2: மகாசேனவா
1: கத்தரை சார்ந்து கொண்டு
2: போதவனே
1: அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தார்
2: அம்மை
1: பற்றி உத்தமையத்தோடு இருக்கிறவர்களுக்கு
2: சாமின்கிற சம்போஷத்தினாட்டம்
1: நம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி
2: உன்னாசு பழைய பாடைய
1: கண்கள்
2: சாமின்கிறது
1: ஆகவே கடவுளில் நீ கஷ்டம் துன்பம் வரும் பொழுது என்னை தேடி வருகிறாய் கத்தோடைய கண்கள் பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறது பார்த்துக்
2: கொண்டிருக்கிறேன்
1: வேதனை கஷ்டம் வரும் பொழுது என்னை ஓடி
2: வருகிறான்
1: உனக்கு வசதியாய் வந்துவிட்ட பொழுது மாமிசத்திலே
2: ஓடுகிறான்
1: ஆவியிலே தொடங்கின நீங்கள் ஆவியிலே தொடக்கத்திலே தொடங்கின நீங்கள் முடிவோ மாம்சமாயிருக்கிறது
2: அவசான மாசம்
1: முடிவோட மாம்சமாயிருக்கிறது அந்த வசனத்தின்
2: ஆலோசனை
1: சரியா நிற்கும் பொழுது உதவி கேட்டாய் வசதிகளும் வந்த பொழுது இன்னொருவனை நாடி ஓடுகிறாய்
2: நிற்கும்
1: பொழுது உனக்கு எல்லா உதவியும் செய்த தேவனை மறந்துவிட்டு ராஜாவை நாடிக்கொண்ட படியினால்
2: சிறிய ராஜா
1: என்ன நடந்தது
3: பக்திசாது சுவாமி சம்பூர்ண சித்தாந்த பீட்டவென பிணிசு உன்வாசிக்கு பழைய பாமி உன்வாசிக்கு பொலவ முன்னுள்ளே உபமப துவண்ணிய
4: தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில் இல்லாதவராய் இருந்தீர் ஆகையால் இதன் முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள்
1: எந்த விஷயம்
2: கல்யாண
1: விஷயமா
2: திருமண
1: விஷயமா வியாபார விஷயமா
2: வியாபார
1: இல்லை நீ கத்தரை தேடாத விஷயத்துல மதியீனமாய் போய்விட்டாய் மதியீனமாய் போய்விட்டாய் அதனால் அதனால்
2: எனக்கு
1: யுத்தம் நேரிடும் யுத்தம் நேரிடும் என்று சொல்லிட்டு
2: போயிட்டேன்
1: பயங்கர துக்கம் பயங்கர துக்கம்
2: பயங்கர துக்கம்
1: வேதனை
2: வேதனை
1: அப்பொழுது அந்த புத்தி தெளிந்தது ஏராளமான கூட்டத்துக்கு முன்னதாக எத்தியோப்பியனை முறியடித்து கொள்ளையின் கூட்டாரங்களை
2: கொள்ளையின்
1: கூடாரங்களை ஆடு மாடுகளின் கூடாரங்களை கொள்ளையிட்ட பொருட்களை ஆண்டவருக்கு கொண்டு வந்து பரிசெலுத்தினான் ஆனாலும் மதியினமாய் போய்விட்டாயே ஆசா மதியினமாய் போய்விட்டாயே
2: அவருடைய
1: மதி சிறவிலே குறைந்து போகிறது மதி என்றால் பேரன் நினைக்காதீர்கள் புத்தி
2: புத்தி
1: மதி என்று பெயர் வைக்கிறார்கள் மதியினமாய் போய்விட்டீர்களே மதி இல்லாமல் போய்விட்டீர்களே அருமையான அப்பொழுது
2: ஆசா
1: புத்தி சொல்லிந்தது
2: ஒரு
1: நாள்
2: தவசா
1: அவனுடைய யுத்தங்களும் விளம்ப ஆரம்பித்து
2: விட்டாங்க
1: ரெண்டு கால்களும் நோய் வாய்ப்பு கொண்டது நோய் பட்டு
2: விட்டார்
1: நடக்க முடியாது
2: வேதனை
1: கவலை
2: சோகய
1: துன்பம்
2: துக்க
1: கண்ணே
2: மதுர
1: யாருக்கு
2: காட்டது
1: ராஜாவுக்கு
2: ரஜதமாட்ட
1: நீங்க நினைக்கலாம் ராஜா என்றால் எல்லாம் வசதியா இருப்பாருண்டே
2: உபிதான ரஜதமா
1: எல்லாருக்கும் இருக்குது வீட்டுக்கு வீட்டு வாசற்படி அருமையானவர்களே
2: துரட்டு வாக்குமே துறக்கடா
1: வீட்டுக்கு வீட்டு வாசற்படி
2: துறக்கடா
1: வீடுகளிலும் அவர் பிரச்சனை இருக்குதான் செய்யறது
2: ராஜாவுக்கு
1: வியாதி
2: ரஜதமா ரோக
1: ரெண்டு கால்களும்
2: பாத்துக்கே
1: வேதம் சொல்றது 15 அதிகாரம்
2: வாஸ்தாவுக்கேனா
1: ஆரம்ப
3: வெளிப்படுவார்
1: அவரை விட்டீர்களையா

இதோ அந்த மிக மேலான குதிரை.

0: அருமையானவர்களே,
1: பிரேமந்தேனி,
0: ஒரு வீட்டிலே ஒரு காரியத்தை கவனிக்க
1: வேண்டுமானால்
0: அல்லது ஒரு திருமணத்தை ஆயத்தம் செய்ய
1: வேண்டுமானால்
0: அல்லது ஒரு தொழிலுக்கு போவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய
1: வேண்டுமானால்
0: ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமானால்
1: கவனிக்க
0: சில காரியங்களை நாங்கள் செய்து வருகிறோம்.

0: போல விசேஷமாக திருமண
1: காரியங்களே சரணமங்கல கட்டத்துல
0: ஆணையும் பெண்ணையும் அவர்கள் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: ஆனால்
0: ஒரு கொஞ்ச பகுதியிலே
1: நமக்கு
0: சில மணவாளனை யார் என்று அவர்கள் விசாரிப்பார்கள்.
1: மணமாலையா கவதைக்கல ஹோயா பால்
0: அந்த மனுஷனுக்கு என்ன வேலை,
1: மனுஷன்
0: எங்கே இருக்கிறார், யாருடையவர், யாருக்கு இனத்தவர், என்ன இருக்கிறது,
1: குமத்து
0: என்ன சொத்து இருக்கிறது, என்ன பங்கு இருக்கிறது,
1: குமத்து
0: ஆராய்வார்கள். பெண் வீட்டாரை ஆராயும் பொழுது
1: மணமாலிகை பத்தி பாலமட்ட
0: சில வெள்ள பெண் அழகா இருக்கிறதா,
1: சமாறு லசனத்தை
0: பார்ப்பார்கள்,
1: லசனபாலாய்
0: கழுத்தை பார்ப்பார்கள்,
1: வெள்ளபாலாய்
0: காலை பார்ப்பார்கள்,
1: கனபாலாய்
0: கையை பார்ப்பார்கள், பணம் இருக்கிறதா,
1: முதலத்தை
0: இப்படி எல்லாம் ஆராய்ந்து கொண்டு போவார். ஒரு கண் இருக்கிறதா,
1: ரெண்டு
0: கண்ணா, ஒரு காலா, அப்படி ஒவ்வொருவரை
1: விசாரிப்பார்.
0: அதே போல நான் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றுக்குமே முதல் ஆராய்ச்சி தேடி பார்ப்பார்கள். என்ன ரகசியம்
1: இருக்கு,
0: சகலம் சரியாய் வரும் பொழுது காரியம் நிறைவாகும்.
1: இப்படியாக
0: பல ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு
1: முன்னதாக
0: எண்ணகம் புஸ்தகத்திலே பதிமூன்றாம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க
1: போனால் பறிச்சது
0: இது மனுஷ காரியங்கள் மேல,
1: மனுஷ
0: வேறு தொழில் காரியம் அல்ல, தேசத்தை பார்க்கும்படியாக,
1: தேச
0: அருமையான தேசம் அப்படிப்பட்டது என்று பார்க்கும்படியாக,
1: தேச கொய்யாக்காரத்துக்கு பண்ணப்பினு
0: இது சுத்தி வளைத்து முதலாவது உங்களுக்கு விளக்கத்தோடு சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீங்கள் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். விசுவாசி
1: உன்னிப்பாய்
0: கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது அடிமைத்தனத்திலிருந்த உங்களுக்கும் எங்களுக்கும் அவரை நோக்கி கெஞ்சின பொழுது பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே எங்களை உடனே நடத்தி
1: செல்கிறார். ஆசீர்வாதமாக
0: இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னதாக
1: அடிமைப்பட்டிருந்தார்கள்.
0: கடவுளை பத்து தடவைக்கு மேலாக சோதித்து பார்த்தவர்களா
1: இருந்தார்கள். பரீட்சா கலவசம்
0: கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்த பொழுதிலும் கடவுளை நோக்கி சில இடங்களே முறுமுறுத்தார்கள்.
1: திவ்யாசி ஆசீர்வாத கொந்தரவு
0: பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனாலும் இந்த 40 லட்சம் ஜனங்களை வழி நடத்தின மோசைக்கு
1: ஜனங்களை
0: கானானுக்குள்ளே கொண்டு செல்ல
1: வேண்டும். ஆனால்
0: போக முடியாமல்
1: இருக்கிறார்கள்.
0: அங்கே அவர்களுக்கு விரோதமான சத்ரு அந்த தேசத்திலே இருக்கிறது.
1: சத்ரு
0: எமோரியர் என்னும்
1: ஜாதி,
0: எபூசியர்
1: என்னும்
0: ஜாதி,
1: எபீரியர் ஜாதி
0: அங்கே மலை தேசத்திலே குடியிருக்கிறார்கள்.
1: கந்துகர பிரதேசம்
0: கானானியரோ,
1: கானானியவரு
0: கானானில் இருந்த ஜனங்கள்,
1: கானானியர் ஜனதா
0: யோர்தான் நதிக்கு பக்கத்திலேயும்,
1: யோர்தான் கங்கலங்க
0: கடலுக்கு பக்கத்திலேயும் வாழ்ந்து வந்தார்கள் என்று
1: சொல்லப்படுகிறது.
0: ஆகவேதான் கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கடமையை
1: ஆண்டவர்
0: மோசேக்கும் யோசுவாக்கும்
1: கட்டளையிட்டார்.
0: மோசே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால்,
1: மோசே அவளுக்கு
0: பாதி தூரம் வந்த பொழுது
1: அங்கே
0: 12 கோத்திரத்திலே இருந்து அருமையான புதிய நண்பர்களே, இது உங்களுக்கு விளங்காவிட்டாலும் கதையாக சொல்லிக் கொண்டு
1: போகிறேன்.
0: ஒவ்வொரு ஆராதனையிலும் நீங்கள் அமர்ந்திருங்கள். அப்பொழுது வேதத்தின் வசனங்கள் உங்களுக்குள்ளே மிக தெளிவாக காணப்பட முடியும்.
1: இதன்
0: பயிர்கள் விளங்காமல் இருக்கலாம்.
1: அதுதான்
0: வேதத்தை எடுத்து கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். 13 அதிகாரம் எண்ணாகமம் என்ற
1: புத்தகத்தை பறிச்சது
0: அதை சுற்றி பார்க்கும்படியாக மோசே 12 பேர்ல ஒவ்வொரு தலைவனை பிடித்து சேர்த்து அனுப்புகிறான் கானான்
1: தேசத்துக்குள்ளே.
0: தேசத்திலே இருந்தாலும் வீட்டிலே இருந்தாலும் சத்ருவானவன் எதிரியானவன் உங்களுக்குள்ளே
1: இருப்பான்.
0: உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனக்கூட்டம் ஒரு பகுதியில் இருக்கத்தான்
1: செய்யும்.
0: உங்களுக்கு வஞ்சிக்கிற ஜனங்கள் ஒரு பகுதியா இருக்கத்தான் செய்யும்.
1: விரோதமாக
0: எதிராக அவர்களும் மினிக்கிற ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள்.
1: உபரோத நகர் ஞானபிசாக் சிட்டி.
0: அதே போல இவனுக்கு அங்கே அதுக்குள்ளே கானான் தேசத்துக்குள்ளே இந்த ஜாதியார் இருக்கிறார்கள்.
1: கானான் தேசத்துல
0: இருக்கிறான், இவர்கள் போக முடியாதோடு பயப்படுகிறார்கள். இந்த அடிமையின் ஜனங்கள்
1: பயவேனமா?
0: எத்தனை விதத்துல நீங்கள் அடிமையா இருந்தீர்கள்? எத்தனை தீமையான காரியங்களுக்கு அடிமையா இருந்திருக்கிறீர்கள்? உள்ளான மனுஷன் சுத்தமாகும் வரையும் அவன் அத்தீமையை
1: செய்திருந்திருப்பான்.
0: வெளியரங்கமாக உடுத்தி படுத்தி பூச்சி புணத்தி வருகிறோம். உள்ளான மனுஷனுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை யார்
1: அறிவார்கள்?
0: கானானுக்குள்ளே இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று மோசைக்கு தெரியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அருவறுப்புகளை கத்தர் அறிவார், மற்றவர்கள் அறிய
1: மாட்டார்கள்.
0: கடவுள் தயவுள்ளவர் என்பதை,
1: கடவுளுடைய
0: இரக்கம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை
1: நீங்கள்
0: உணரும் வரையும், நீங்கள் நினைக்கும்
1: வரையும்,
2: கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும்,
0: துன்மார்க்கமான காரியங்களை விட்டு விடுங்கள்.
1: என்னென்ன
0: காரியமா? மறைந்திருக்கிறது குஷ்டம் உள்ளுக்கங்களுக்கு மறைந்திருக்கிறது. வெளியே காட்ட
1: முடியாதபடி
0: குடைஞ்சு கொண்டே இருக்கிறது. உள்ளிருந்து குடைஞ்சு கொண்டே
1: இருக்கிறது.
0: வெளியே வர
1: வேண்டும்.
0: அப்பொழுதுதான் நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல
1: மாமிசம்,
0: நகமாண்டே மாமிசம்,
1: புதிதாய்
0: பிறந்த குழந்தையின் மாமிசம்
1: போலானது.
0: அவன் சமாதானத்தோடு சென்றான்.
1: சமாதானம்
0: பாவம் இல்லாதவன். எல்லாம் விட்டு
1: விட்டான்.
0: அழுக்கு போயிட்டு நீங்க கழுவின உடனே எல்லா துன்பமும் போயிட்டு பட்டாளத்து சேனை தளபதி எத்தனை பேரை கொண்டிருப்பான், எத்தனை பேரை நாசமாக்கி இருப்பான், எத்தனை பேருக்கு துன்பம் விளைவித்திருப்பான், எத்தனை பேரை கொலை செய்திருப்பான். துர்க்குணங்கள் உள்ளுக்கு
1: துர்க்குணங்கள்
0: வரும் வரையும் அவனை விடவில்லை அல்லவா? வார்த்தை அவனை கிட்டு வேறமட்டும் அவனுடைய நோய்கள் குணமாகவில்லை.
2: சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும்,
0: சகலவித துர்க்குணங்கள், எங்களுக்குள்ள எத்தனையோ துர்க்குணங்கள்
1: இருக்குறோம்.
0: மற்றவர்களை பார்த்து பார்த்து பொறாமைப்படுகிறோம். அவர்கள் நல்லா இருக்கிறார்களே,
1: இவர்கள்
0: இப்படி இருக்கிறார்களே, அவள் அழகா இருக்கிறாளே, நல்ல புடவை கட்டி இருக்கிறாளே, நல்ல அலங்காரமா இருக்கிறாளே,
1: அலங்காரம்
0: நல்லா சாப்பிடுகிறார்களே,
1: அவளுக்கு
0: என்ன
1: குறை?
0: பொறாமைப்படுவோம். வேண்டாம் அந்த பழக்கம், வேண்டாம் தேவ பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம்.
1: இந்த
0: குஷம் எல்லாம் அவனுக்குள்ளே சரீரம் மாம்சத்திலே மட்டுமல்ல,
1: அவனுடைய
0: சொந்த நினைவிலும் அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். சொந்த நினைவிலும் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அவைகளை
1: விட்டுவிடுங்கள்.
2: சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும்,
0: கபடம் கபடம் இந்த நேரம் கபடம்
1: இதுக்குள்ளே
0: வருவார்கள். இதுக்குள்ளே இருந்து கதைப்பார்கள். கபடமான வேலைகளை செய்வார்கள். தாங்களும் கெட்டதுமல்லாம மற்றவனையும் கெடுத்து போட்டு
1: போய்விடுவார்கள்.
0: கபடமான வார்த்தைகள் பேசுவார்கள். ஜாக்கிரதையாருங்கள்
1: விசுவாசிகள்.
0: கபடமாக உன்னை ஆசீர்வதிக்கப்பட கூடாதபடிக்கு உன்னை கபடான வார்த்தைகளை சொல்லி திசை திருப்பி போடுவார்கள். கேள்விப்பட்டபடியாத்தான் நான் சொந்தமாய் உங்களோட பேசிக்
1: கொண்டிருக்கிறேன்.
2: வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு,
0: புறம் கூறுதல்
1: அகுணக்கியம்
0: புறம் கூறிக்கொண்டே இருக்கிறோம்.
1: அகுணக்கியம்
0: எங்கட வீட்டு வேலைகளை பார்க்க நேரம் இல்லை. அடுத்த வீட்டுக்காரன் என்ன சமைத்தான்? அடுத்த வீட்டுக்காரன் போர் வீலர்ல ஓடுறானா, பஜ்ரோவில்
1: ஓடுறானா,
0: எண்ணத்துல நீந்திரான்
1: சாப்பிடுறான்.
0: அடுத்தவண்ட கதை
1: அண்ணா,
0: எங்கட வேலை பார்க்க நேரம் இல்லை. எங்களுக்கு எத்தனையோ வேலைகள்
1: உண்டு,
0: புறம் கூறுதலை விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்க கபடுகளை விட்டுவிடுங்கள். இந்த குஷரோகம் உங்களை விட்டு நீங்கிவிடும்.
2: நீங்கள் வளரும்படி புரிதாய் பிறந்த
0: நீங்கள் வளரும்படி.
1: அப்ப வார்த்தனை பேச,
0: நீங்கள் வளரும்படி
1: வார்த்தனை பேச,
0: நீங்கள்
1: அப்ப
0: தேவனுக்குள்ளே வளரும்படி,
1: ஆண்டவருக்குள்ளே
0: வளரும்படி,
1: சுவாமியின் வார்த்தனை,
0: புதிதாய் பிறந்த குழந்தை, புதிய குழந்தைக்கு பாவம் தெரியாத
1: அருமையானவளே,
0: தெரியாத அருமையானவளே,
1: பஞ்சம்
0: தெரியாத அருமையானவளே,
1: போய்
0: தெரியாத அருமையான துர்க்குணம் தெரியாது,
1: அகுணக்கும் தானே,
0: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல இருப்பீர்களானால்
1: அம்மானுடைய
0: சரீரம்,
1: நாமன் சரீரம்,
0: சிறு பிள்ளையினுடைய
1: புஞ்சு தருவது,
0: புதிதாய் பிறந்த குழந்தைய சரீரத்தின்
1: அழுத்தத்தை
0: போல ஆயிட்டது,
1: மாச வகை வேணா சொன்ன
0: பாவம் இல்லாத சரீரம்,
1: பாப சரீர
0: கடவுளோடு அவன் நடக்கக்கூடிய நிலையிலே அவனை கொண்டு வந்தார்.
1: திவ்யாசம கமங்கரம்
0: சொல்லுறான், சமாதானத்தோட போ,
1: சமாதானம்
0: நீங்கிட்டு, சந்தோஷம்,
1: சந்தோஷம்,
0: சந்தோஷம், பெரிய சந்தோஷம்,
1: சந்தோஷம்,
0: அருமையான சந்தோஷம்,
1: சந்தோஷித்த
0: சந்தோஷம்,
1: சந்தோஷம்,
0: சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போன்று சொல்லு,
1: சந்தோஷம், சமாதானம்,
0: வசனத்தை கேட்டு
1: அருமையானவர்களே,
0: கைகளை வச்சு செவித்துக் கொண்டிருங்கள்,
1: இடங்களிலே
0: கைகளை வச்சு செவித்துக்
1: கொண்டிருங்கள்,
0: பிறந்த குழந்தைகளை போல மனம் திரும்பி, மனம் திரும்புதல் அவசியம் அருமையானவர்,
1: அவசியம்
0: திரும்புதல் அவசியம்
1: அருமையானவர், அவசியம்
0: சீக்கிரமாக
1: பிரச்சனைக்காக
0: சிறு
1: பிரச்சனை.

0: நீங்கள் செய்தியை கேட்கறது மட்டுமல்ல நடக்கிறீர்களா இப்பொழுது சட்ட செஞ்சிட்டு
1: பாருங்க. ரெண்டு
0: ராஜாக்கள் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே அஞ்சாம் அதிகாரம் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு தனக்கு நோய் வந்த பொழுது
1: தம ரோகியோட பசு
0: பரிகாரிகளை நாடினான் என்று வேதம் சொல்கிறோம்.
1: செவ்வாய்க்கிற
0: வச்சனைக்கு அவன் ராஜா இதோ இது ஒரு படைத்தளபதி படைத்தளபதியின் பெயர்
1: நாகமான்.
0: அவனுடைய நாகமானுக்கு குஷ்ட ரோகம் இருந்தது.
1: அவனுடைய
0: ராஜா சீரியா ராஜா பல தேசங்களுக்கு அனுப்பி அவனை சுகமாக்கி
1: இருக்கலாம்.
0: பெரிய பெரிய பரிகாரிகளை பார்த்து அங்கே அவனுக்கு வைத்தியம் செய்திருக்கலாம்.
1: பிரதிகாரத்துனா
0: பெரிய பெரிய இடங்களுக்கு அவனை அனுப்பி ஏதாவது குணமாக்கும்படியாத காரியங்களை செய்திருக்கலாம்.
1: ஆனால்
0: தேசத்தை ரட்சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி
1: நம்ம தேசாண்டோனு
0: சீரியா தேசத்தை ரட்சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தை ரட்சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை ரட்சிக்க வைக்க வேண்டும் என்று
1: சொல்லி
0: சில காரியங்களால் இன்னும் கர்த்தர் காலதாமதமாக்கி கொண்டு வருவார். உங்கள் நோய்களை
1: குணமாக்குவதற்காக
0: ரட்சிப்பு சரியாக வரும் வரையும் ஆண்டவரும் உங்களை விடமாட்டார். ஒரு காரியம் வாய்க்க
1: வேண்டுமான
0: யார் வந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார்.
1: அருமையான என்ன
0: தலையால போட்டு உடைத்தாலும் ஆண்டவன் இல்லையா அவர் சொல்லும் வரையும் அந்த காரியம் நடந்தே முடியாது. குணாதிசயங்கள் மாறும் வரையும்
1: அவருடைய
0: ஆசீர்வாதம்
1: குறைவாயிருக்கும்.
0: சீராக்கி
1: போட்டுத்தான்
0: நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில அவர்
1: செய்வார்.
0: முதலாம் வசனம் சீரியா ராஜாவுடைய படைத்தளபதி
1: சீரியா ராஜதுமாக சென்பத்தியா
0: அவன் படைத்தளபதி அதாவது பட்டாளத்திலே சீஃப் கமாண்டர்
1: பிரதான நாயக்காய
0: செய்தி தளபதி
1: சென்பத்தியா
0: எல்லா கட்டித்தனமும் இருக்கிறது அவனுக்கு. எல்லா பராக்கிரமசாலியான காரியங்களை செய்யக்கூடியவனைத்தான் தளபதியாக்குவார்கள்.
1: அவன்
0: பெரியவனாயிருந்தா அந்த தேசத்தில் அவன் பெரிய மனுஷன் என்று
1: மதிக்கப்பட்டான்.
0: இவ்வளவு இருந்தும் நோயோ வாட்டிக்கொண்டிருக்கும் கடன் ஒரு தலைவடியா இருக்கலாம். சந்தோஷம் இல்லாமல் நடைபெறும் வரும் வரையும் எங்களுடைய ஆசீர்வாதம் குறைவாய்த்தான்
1: இருக்கும்.
0: காணும் குஷ்ட சுவிசேஷம் சாஸ்திரத்தில் இருந்தது.
1: மகிமை
0: வெளிப்பட வேண்டும் என்பதனால் சீரியா தேசத்துக்குள்ளே இப்படி பெரிய வெற்றிப்பை உண்டாக்க வேண்டும் என்பதனால்
1: சீன
0: தளபதிகளே குஷ்டத்தை வைத்துக் கொண்டே
1: இருந்தார்.
2: சிறிய ரகுகே சேனாபதியாக நாமன் தமாகே சுவாமியாவித்த உத்தமேக்கு கருத்தரலவு மனுஷேக்கு சிட்டியேய மக்னிசாத ஓ கலந்து கொட்டகின சுவாமின் வாசி சிறியோட்டு ஜய தீத்திப்புனேய ஹெத்தம பல சம்பன்ன விக்ரமாங்கத்த கிரிக்கு நமுத் குஷ்டரோகியேக் விய சீரிய ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு வெற்றிப்பை கட்டளையிட்டார்.
0: மகா கொண்டாரு மேலே யாரை கண்டு
1: அவனை
0: கொண்டு யாரை கண்டு அவனை கொண்டு சீரியாவுக்கு வெற்றிப்பை உண்டாக்கினார்.
1: சிறுண்ட ஜெயலாபாது சேகர்
2: மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான்.
0: அவன் பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது.
1: எண்ணிக்கையில
0: பெரிய மனுஷன்
1: மகத்துவ கிணக்கு
0: படி தளபதி
1: சென்பதி
0: எல்லாரும் மதிக்கக்கூடிய மனுஷன்
1: கருக்கணக்கிறான்.
0: நோய் குஷ்டர்
1: நோகே குஷ்டர்
0: வேலையை சொரிந்து கொண்டிருந்திருப்பான்.
1: இந்த
0: வேலையும் அந்த தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கலாம்.
1: நிறத்திரம தீரகலாண்டது
0: எந்த நேரமும் நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்திருக்கலாம்.
1: நிறத்திரம கண்டகசாண்டது
0: எந்த நேரமும் சொரிந்து
1: கொண்டிருப்பான்.
0: அப்படிப்பட்டவனே ஒரு நாள் இந்த யுத்தத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சின்ன பெண்ணை
1: குடா தரியா
0: அவன் அந்த யுத்தத்திலே போய் அங்கே சண்டை பிடிக்கும் பொழுது
1: சண்டுக்கொண்ட
0: அங்கே அதில் பெற்றுக் கொண்ட ஒரு அடிமைகள்
1: சிறிய
0: பெண்ணை தள்ளிய வீட்டுக்கு பணிவிடை செய்யும்படியாக
1: வைத்திருந்தான்.
0: சிறிய பெண் ஒரு சிறிய பெண் கடவுளை அறிந்திருந்தவளாய் இருந்தார். அடிமை கடவுளை அறிந்திருந்தாய் இருந்தார். அறிந்தபடியினால்
1: தான்
0: வார்த்தையை
1: கேட்டேன்
0: சொல்லி கேட்டேன். அதுக்கு
1: அடிபணிந்தேன்
0: கடந்து
1: செல்கிறான்.
0: அவன் ராஜாவுடன் தனக்கு தேவையான எல்லா நிருபங்களையும் பெற்று
1: செல்கிறான்.
0: ராஜாவுடன் வேண்டிய ரெக்கமெண்டேஷன் கடிதங்களை எல்லாம் பெற்று செல்கிறான். அருமையான விசேஷமான கடிதம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வருகிறான் இருதங்களோடும் குதிரைகளோடும் என்று வேதம்
1: சொல்லுகிறது.
0: கொடுக்க வேண்ட காணிக்கைகளோடு அதிகமாய்
1: வருகிறான்.
0: வேதம் சொல்லுகிறது. ஒன்பதாம் வசனத்தை பாருங்க. வாசற்படியிலே வந்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது.
1: வாசற்படியிலே
0: சேனை தளபதி அவன் உள்ளுக்கு போகிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவனுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது சேனை தளபதி. ஆனால் இயேசுவின் தளபதியாக எலிசாவின் வீட்டு வாசலே தான் நின்றான்.
1: நம்ம இயேசு சாசியா செல்பதியாக
0: சேனையின் தளபதியாக எலிசா சேனையின் தளபதியாக இயேசு ஆண்டவருடைய ஊழியக்காரிய வீட்டு வாசலே
1: நின்றான்.
0: அவ்வளவு கனம் கொடுக்கிறான்
1: சமாரியாவை
0: நோக்கி யோதான் நதி
1: சமாரிய யோதான்.
3: நாட்டுக்கு
2: அவன் மனுஷனும் வேதனையும் ஏழுதலும் முடியும் போது அவர் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல
0: சிறு பிள்ளையின் மாம்சம்
3: போதுமன்றுபடி
0: செய்ய போய்களை எல்லாம் சரிந்து கொட்டு போய்விடும். உண்மையாக நடக்கிற சம்பவங்கள் யாவருக்கும் நடக்கிற சம்பவங்கள் அதுக்கு முன்மாதிரியாக இந்த சப்ஜெக்ட்
3: இருக்கிறது.
0: என்ன செய்தான்
3: தகப்பனுக்கு
0: பேர் ஆசா.

இந்த ஒளிநாடாவை வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வந்தபொழுதே என் மனதிற்கு வந்ததான ஒரு தேற்றுகின்ற பாடல், இந்த ஏழைகளுக்கும் இப்பேற்பட்டொரு கிருபை கிடைக்குமா? நம்மையும் தேவன் பயன்படுத்துவாரா? நம்மையும் தேவன் உயர்த்துவாரா? ஏன் அவர் செய்ய மாட்டார்? அவர் ஒரு நாளும் ஏழைகளை அவர் கைவிடுவதில்லை. நம்மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார். ஆமென். யா

0: 14:15 ஐய வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வேலையை குறித்து பேசி வருகிறோம். மூன்று பகுதிகளாக இதை போதிப்பேன் என்று சொன்ன முதல் பகுதியில் நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். வேத வசனம் சொல்லுகிற காரணங்களை சொன்னேன். ஏன் வேலை செய்யணும், வேலையை எந்த காரணத்துக்காக காத்திருந்த உலகத்தில் வச்சிருக்கார் மனுஷ வாழ்க்கையில், ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசினேன். பல காரண காரியங்களை காண்பித்தேன். ரெண்டாவது பகுதியில் இப்போ இருக்கிறோம். வேலை ஏன் இன்றைக்கு கடினமாக இருக்கிறது என்பதை குறித்து, வேலையில் ஏன் சிரமங்கள் ஏற்படுகிறது, இடையூறுகள் கஷ்டங்கள் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வேலை ரொம்ப சுலபமாக இல்லை, பல சவால்களை சந்தித்து அதெல்லாம் மேற்கொண்டு தான் நாம் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் இன்றைக்கு கடினமாகிவிட்டது என்பதை குறித்து போதிக்க ஆரம்பித்து பண்ணிட்டு வர்றோம். முதல் காரணம் சொன்னேன், பாவம் வேலையை கடினமான ஒன்றாக மாற்றிவிட்டது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் sin has made work a toil. ஒர்க்ன்றது ஒன்று, டாயில்ன்றது வேற. டாயிலுங்கிறது வந்து பெரும்பாடு, டாயிலுங்கிறது வேர்வை சிந்துறது, அதுதான் டாயில். கடவுள் நமக்கு நம்மை உண்டாக்கின போது டாயிலை வைக்கல, மனுஷனுக்காக ஒர்க்கை தான் வச்சார். இங்கிலீஷில் சொல்லும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருது. அது கடினமான உழைப்பை வைக்கல, வேர்வை சிந்தி படாத பாடுபாடு அப்படிங்கிற மாதிரி வேலையை வைக்கல, வேலையை வச்சார். வேலை நல்லது, இந்த வேலையில் இருக்கிற பாடு இருக்குது பாருங்கள், கஷ்டம் இருக்குது பாருங்கள், அதில் இந்த வேர்வை இருக்குது பாருங்கள், அதுதான் கெட்டது. வேலையை கடினமாக்குற அந்த காரியம் தான் கெட்டது, அது சாபத்தோடு வந்தது. வேலை சாபம் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன் நல்ல ஆசீர்வாதமான நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்த போது வேலை கொடுக்கப்பட்டது. அப்போ இதை குறித்து பார்த்தோம், வேதவசனத்துலேயும் சொல்லியிருக்கு. இப்போ நான் 14:15 மட்டும்தான் வாசித்தேன். 16 வாசித்து பார்த்தீங்கன்னா 3 ஆதிகாரத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவன் வந்து மனுஷன்கிட்ட பேசுகிறார். ஆதாம்கிட்ட பேசும்போது சொல்கிறார், நீ நெத்தி வேர்வையினால் ஆகாரம் பூசிப்பாய், பூமி உன்னத்தம் சதிக்கப்பட்டிருக்கும் முள்ளும் குறுக்கும் பிழப்பிக்கும்ன்றார், முளைப்பிக்கும்ன்றார். அதுக்கு முன்னால் முள்ளும் குறுக்குமே விளையலை, போட்டது தான் விளைஞ்சுது. இப்போ போட்டதும் விளையுது, கூடவே முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு போட்டதையெல்லாம் நெருக்கி போடுகிறது. நம்ம போட்டது சரியாக வராமல் இதெல்லாம் வந்து இந்த நிலத்தில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் சத்து எல்லாத்தையும் இது சாப்பிட்றது, முள்ளும் குறுக்கும். இது வந்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது, அழிக்கிறது. இப்படி ஒரு சக்தி வேலை செய்கிறது, சாபம் என்கிற ஒரு சக்தி வேலை செய்கிறது. அதனால தான் வேலை கடினமாகிவிட்டது. இதை பார்த்தோம். அதன் பிறகு மரணம் எப்படி வேலையை அர்த்தமற்றதாக்கி விட்டது, அர்த்தமற்றதாகிட்டதுனால இப்போ வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரணம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், வேலை செய்யும்போது ஒரு புதிய உத்வேகம், ஒரு பெரிய உத்வேகம் இருந்திருக்கும். ஏன்னா வேலை செய்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அதை வச்சு வீடை கட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம், என்றைக்குமே காலாகாலமாக நம்ம அதை அனுபவிக்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய உத்வேகத்தோடு போக முடியுது. மரணம்னு வந்த பிறகு மனுஷனுக்கு சீப்போன் ஆகிடுது, விட்டு போயிடுது. ஏன்னா என்ன தான் வேலை செஞ்சு, என்ன தான் சம்பாரித்து, என்ன தான் கட்டி, என்ன தான் பண்ணாலும் திடீர்னு சாவு வரும், எப்போ சாவோன்னு தெரியாது, அதுக்கப்புறம் இதெல்லாம் யாருக்கு போகும்னு தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, இதை நம்ம காலாகாலமாக அனுபவிக்க போகிறோமா, உழைச்சி வச்சுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுது இல்லையா. நிறைய கிறிஸ்தவர்கள் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி, தப்பான காரியங்களெல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிரசங்கியினுடைய அந்த தத்துவம் அவர்களுக்கு இருக்குது, எல்லாம் மாயை. கிறிஸ்தவங்க சொல்லி கேட்டிருக்கீங்களா, நாங்கள் நான் இல்லையே வளர்ந்தவன் அதனால் சொல்கிறேன், எல்லாம் மாயை. ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா சொன்னால் எல்லாம் மாயை, இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, கட்டினீங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மடாருங்க. சாவு வந்தால் உடனே போக வேண்டியதுதான், இப்படி தான் பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் அள்ளிக்கிட்டா போக போகிறீங்க, எடுத்துக்கிட்டா போக போகிறீங்க, இது கிறிஸ்தவர்கள் பேசுகிற பேச்சு பாருங்க. இப்படி இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்கன்றீங்க, வேலையில் பெரிய உத்வேகம் இருக்குமா, இதே வேலையை நல்லா கற்றுக்கணும், சிறந்த முறையில் அதை செய்யணும், அதை உண்மையாக செய்யணும், உழைப்பு நல்லா இருக்கணும், சிறந்த ஒரு ஈடுபாடு இருக்கணும் அதில் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஏனோ தானே தான் செய்வாங்க, ஏன்னா நம்ம இருக்க போகிறோமா அனுபவிக்க போகிறோமா, ஏதோ தள்ளுவோம் காலத்தை அப்படின்னு தான் செய்வாங்க இல்லையா. வேலையை அது பாதிக்குது, கஷ்டமானதை ஆக்கிடுது, மோட்டிவேஷனையே அது எடுத்து போடுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு காண்பிச்சேன், நாம் அர்த்தமற்ற விதத்தில் வாழுகிறவர் இல்லை, எனக்கு அர்த்தம் இருக்குது, நான் தினந்தோறும் அர்த்தத்தோடு வேலை செய்கிறேன், ரொம்ப உற்சாகத்தோடு செய்கிறேன், முழு மனதோடு செய்கிறேன், முழு ஈடுபாடோடு செய்கிறேன், அர்த்தம் எனக்கு விளங்கிருச்சு, நான் கடவுளுக்காக வாழ்கிறேன். ஆமாம், சாவு வரும் தான், ஆனால் அது வர்றதுக்கு முன்னால் கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு நான் முடிக்கணும். செஞ்சு என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டா போக போகிறேன், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக போகிறேன். வேதம் சொல்லுது அவனுடைய கிரிகள் அவனோட கூட போகும். காசை எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டை எடுத்துகிட்டு போக முடியாது, வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் அதையெல்லாம் வச்சு கடவுளுக்காக வேலை செஞ்சு எனக்கு கொடுக்குற காசு, எனக்கு கொடுக்குற வெள்ளி, எனக்கு கொடுக்குற பொண்ணு, எனக்கு உள்ள சொத்து எல்லாத்தையும் வச்சு கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு இதெல்லாம் என்கேஷ் பண்ணிட்டு போகிறேன். ஃபாரினுக்கு போகும்போது எல்லாத்தையும் டாலராக மாத்திரம் இல்லை, ஏன்னா அங்கே போய் நம்ம ரூபாய் நோட்டு நீட்டினா யாரும் வாங்க மாட்டாங்க, அங்கே போகிறப்ப டாலர் நோட்டு ரெடியாக இருக்கணும், அதனால் மாற்றி எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் இங்கே இருக்கும்போதே நம்முடைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்தையும் மாற்றிடணும். என்னவா மாத்திரணும், நற்கிரியைகளாக மாத்திரணும், நல்ல காரியங்களாக மாத்திரணும். என்ன செஞ்ச, கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது கேட்க போற, என்ன செஞ்ச, நான் உனக்கு இவ்வளவு கொடுத்தன என்ன செஞ்சேன் பாரு, அப்ப நான் சொல்ல முடியணும், இதெல்லாம் செஞ்சிருக்க ஆண்டவரே, எல்லாம் கொடுத்தீரு, இவ்வளவு வந்தது கையில, அவ்வளோத்தையும் வச்சு நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன், நீ சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நீ வழிகாட்டின விதத்தில் நடந்திருக்கிறேன் அப்படின்னு காமிக்க முடியணும். இதான் அர்த்தம் வாழ்க்கைக்கு. அப்ப எனக்கு உத்வேகம் இருக்குது, இது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது, எனக்கு வேலையில் ஒரு ஈடுபாடு கொடுக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சாக போறமேங்கிறதுனால நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இழந்துடல, இதெல்லாம் எடுத்துட்டு போக போறோமா அப்படின்னு நினைச்சு ஒண்ணும் செய்யாம விட்டுறது இல்லை. கண்டிப்பா எடுத்துட்டு போக போறேன், வேற விதத்தில் இதெல்லாம் எடுத்துட்டு போக போறேன், கடவுள் கொடுக்குற எல்லாத்தையும் வச்சு நல்ல காரியங்களை செஞ்சு அதை என்னோட கூட எடுத்துட்டு போக போகிறேன். இப்படி மரணம் கூட வாழ்க்கையை நமக்கு அர்த்தமற்றதை ஆக்குகிறது இல்லை, பொதுவாக ஜனங்களுக்கு அதை அர்த்தமற்றதை ஆக்கிறதுனால தான் வேலை கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டமான உலகத்தில் வேலையை நம்ம ஈடுபாடோடு செய்ய முடியுது, எனக்கு முழு உற்சாகத்தோடு எந்திரிச்சு காலையில் வர முடியுது, செய்ய முடியுது, நாளெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுது. ஏன், அர்த்தம் வழங்கிடுச்சு எனக்கு, இதுக்காக தான் என்னை பிறக்க வச்சிருக்காரு, இதுக்காக தான் என்னை இருக்க வச்சிருக்காரு, இதுக்காக தான் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு, நல்லா கவனிக்கிறார், என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, விளங்கிருச்சு எனக்கு அர்த்தம், நல்ல உயிரை கொடுத்துருக்கார், பலத்தை கொடுத்துருக்கார், அறிவை கொடுத்துருக்கிறாரு, கடவுளுக்காக நான் இதெல்லாம் செய்யும்படியா கொடுத்துருக்காருன்னு விளங்கிச்சு. எத்தனை பேருக்கு அர்த்தம் வழங்குது வாழ்க்கை, அர்த்தம் அர்த்தம் வழங்கிட்டு நல்லா வேலை செய்வீங்க, கஷ்டமா இருக்காது வேலை, கடினத்தை எடுத்து போடுறது. அடுத்தது மூணாவது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம், அது என்னன்னா பகை என்கிற ஒரு ஃபேக்டர். அதுதான் இன்றைக்கி வாசித்தேன், இந்த 14-15 வாசனத்தில் வாசித்தேன் இல்லையா. அதாவது இந்த வேலை ஏன் கடினமாக இருக்குதுன்றதுக்குரிய காரண காரியங்கள் எல்லாமே பாவம் செஞ்ச பிறகு மனுஷன் மேலே வந்த அந்த பாவம் செய்த பிறகு சர்ப்பத்தினிடத்திலும் மனுஷியினிடத்திலும் மனுஷனிடத்திலும் கர்த்தர் பேசுகிறார் இல்லையா, அதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா வேலை ஏன் கடினமாக இருக்குதுன்றது இதோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்போ இங்கே சர்ப்பத்தினிடத்தில் கர்த்தர் பேசுகிறார், 14-15 வசனத்தில் பாவம் செஞ்ச உடனே தோட்டத்துக்கு வந்து ஆதாம் ஏவாளை சந்திச்சு கேட்குறாரு என்னன்னு. ஆதாம் சொல்கிறான், நீர் கொடுத்த இந்த மனைவி தான் கொடுத்தா நான் சாப்பிட்டேன்றான். மனைவியை கேட்டால் அவ சொல்கிறா இந்த சர்ப்பம் என்ன வஞ்சித்தது அப்படிங்கிறா. கடைசியில் சர்ப்பத்துக்கிட்ட பேசுகிறாரு, சர்ப்பத்துக்கிட்ட பேசும்போது தான் சொல்கிறாரு எல்லா மிருகங்களும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வசனம். 3:15 வசனம் வேத வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அது. 3:15 அது என்ன சொல்லுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ரெண்டு விதமா பிரிய போதாம் மனு வர்க்கம், ரெண்டு விதமா பிரிய போதும் அன்னைக்கே சொல்லிட்டார். ஒன்னு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, அதுக்கு பேரு ஸ்திரீயின் வித்து. இன்னொன்னு இந்த பிசாசின் வித்து, சர்ப்பத்தின் வித்து, பிசாசின் குணத்தோடைய அப்படிப்பட்ட ஒரு சந்ததி. ரெண்டா பிரிய போகுது மனு வர்க்கமே. அடுத்த அதிகாரத்திலே பாக்குறீங்க ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளை பிறகுது, ரெண்டா பிரியுது. காயின் சர்ப்பத்தின் சந்ததி, கொலகாரன் சர்ப்பத்தின் சந்ததியா வர்றான். ஆபேல் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியா வர்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவா பிரிஞ்சு போகுது, இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய பகை. அப்ப இந்த பகையின் நிமித்தமாக இந்த சர்ப்பத்தின் சந்ததி வந்து என்னைக்குமே தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நசுக்கிறதுலையும் ஒடுக்கிறதுலையும் அவர்கள் ரொம்ப மும்முரமா இருக்கிறார்கள், எப்படியாவது நம்மளுக்கு எடுக்கிறதுல. அதனால பாத்தீங்கன்னா உலகத்துல நம்முடைய எல்லா முயற்சிகளும் பெரிய தடைகளும் இடையூறுகளும் அச்சுறுத்தல்களும் உயிருக்கு ஆபத்து போன்ற நிலைகள் இதெல்லாம் சரித்திரத்தில் எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பகை ஃபேக்டர், இந்த பகை என்கிற அந்த காரியம் எல்லா காரியங்களையும் மனுஷ வாழ்க்கையை பாதிக்கிறது. அதுவும் தேவ பக்தி உள்ள சந்ததியை அது பெரிதாக பாதிக்கிறது. ஏன்னா எதிராக வேலை செய்கிற ஒரு சக்தி இருந்துகிட்டே இருக்குது, ஒரு ஆப்போசிட் குரூப் ஒன்று இருந்துகிட்டே இருக்கிறது. இது நிமித்தமாக வேலையும் கடினமாகிறது. வேதவசனத்தில் அதை பார்க்குறோம் நிறையா. நான்கு உதாரணங்கள் பயன்படுத்தி அதை நான் காண்பிக்க இருக்கிறேன் என்று சொன்னேன். நான்கு பேர்கள், ஒன்று யோசேப்பு, இன்னொன்று தானியேல், இன்னொன்று நெகேமியா, நாலாவது ரூத் என்கிற ஒரு பெண். இந்த நான்கு பேருடைய கதைகள் ரொம்ப அற்புதமான கதைகள் வேதவசனத்தில். ஏன்னு சொன்னால் இந்த நான்கு பேரும், இந்த முதல் மூணு பேரும் படுத்துக்கிட்ட ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்நிய தேசத்தில் போய் இருந்து ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில் வித்தியாசமான ஜனங்கள் மத்தியில் தங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் இருந்து அங்கே வேலை செய்கிறார்கள் அந்நியர்கள் மத்தியில். இவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் எப்படி சந்திக்கிறார்கள்? அந்நிய தேசத்திலே, அந்நிய கலாச்சாரத்திலே தங்களுக்கு ஒவ்வாத ஒரு ஜனத்தின் மத்தியில், அநியாயம் பண்ணுகிற, அக்கிரமம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் இருந்து கொண்டு இவர்கள் வேலை செஞ்சு அந்த வேலையிலையும் எப்படி சிறந்து வந்து அவர்கள் மத்தியிலே பெரிய பெரிய அதிகாரிகளாக இவர்கள் எழும்புகிறார்கள் என்பதை பற்றிய தான் அந்த கதை. அதனால தான் இது ரொம்ப ரெலவெண்ட் ஸ்டோரிஸ். ரெலவெண்ட்னா நமக்கு ஏற்ற, நம்முடைய காலத்துக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு சத்தியம் அது. எப்படி ஒரு சமுதாயத்தில் வாழ்வது? சிறுபான்மைன்னு சொல்றீங்க, எப்படி சிறுபான்மையரா என்னரா ஒரு சமுதாயத்தில் வாழ்வது? எப்படி சில நேரத்தில் சில ஒடுக்குதல்களை, சில நியாயமற்ற காரியங்களை சந்தித்தாலும் கூட அதன் மத்தியில் நாம் எப்படி சிறந்து விளங்குவது, அதன் மத்தியில் எப்படி மேலே வருவது, அதன் மத்தியில் எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறத பற்றி இது போதிக்கிறதுனால எனக்கு என்னமோ இது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதிகளாக இந்த நான்கு பகுதிகள் இருக்கு. நிறைய இருக்குது, அந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். யோசேப்பு, தானியேல், நெகேமியா, ரூத்து, ஒன்று நாலு கதைகள். ரூத்து கதை அது ஒரு தனி. இது ஒரு அந்நிய பெண் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் வந்து வாழ்ந்து எப்படி அவள் இயேசுவுக்கே, இயேசு அவளுடைய சந்ததியில் வர்ற அந்த அளவுக்கு அவள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். அவளுடைய நிலையே மாறுது. புருஷன் செத்து எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிற அவளுக்கு ஒரு மறுவாழ்வும் உதவும் உண்டாகுது. இதையெல்லாம் பற்றி படிக்கும்போது அநேகருக்கு, அநேக பெண்களுக்கு இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம தானியல் புஸ்தகத்துக்கு போகும். இங்கே நிறைய பேர் தானியல் புஸ்தகத்தையே வாசிக்காதவர்கள் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் புதுசாக வந்து ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து இப்பொழுது ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களாக இருக்கலாம். தானியல் புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இங்கே வந்தீங்கன்னா எல்லா புஸ்தகத்தையும் எப்போது ஒரு தடவையாவது விசிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. 66 விடுறதில்லை, எப்போது ஒருக்க வந்து தான் ஆகும் ஒரு ரவுண்டு. அதில் இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்குள்ளே எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்களே இன்ட்ரெஸ்டாக வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே சில பகுதிகளை நான் வாசிக்க போகிறேன். கொஞ்சம் நீண்ட பகுதிகள், ஒரு 4-5 பகுதிகளை வாசிக்க போகிறேன். ஏன்னா அது அவசியம் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்கிறதுக்கு. கவனமாக கவனிங்க. சிலர்லாம் ஏற்கனவே வாசித்திருப்பீங்க. சில கிறிஸ்தவர்களாகவே இப்போ பல தலைமுறைகள் இருக்கிறவங்களுக்கு சண்டே ஸ்கூல் காலத்திலேருந்தே இதை படிச்சிருக்கிறீங்க இல்லையா? சண்டே ஸ்கூல் நாட்கள்லேருந்தே இதை படிச்சிருக்கிறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் இங்கே உட்காரும்போது எப்படி இருக்கும்? தானியல் கதையாக சொல்கிறாரு, சண்டே ஸ்கூல் கதை எனக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கும். சண்டே ஸ்கூல் கதை தான், ஆனால் நான் சொல்ல போகிறது கவனிங்க. இப்போ நான் சொல்ல போகிறது இந்த சண்டே ஸ்கூல் கதையை எடுத்து நீங்கள் இதுவரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் வேலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு. நீங்கள் வாழ்கிற இந்த கடினமான சூழ்நிலையில், கடினமான காரியங்களை நீங்கள் சந்திக்கிறீங்களா, சவால்களை சந்திக்கிறீங்களா, அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்கிறது, அதில் எப்படி நடந்து கொள்வது, எப்படி அதை அப்ரோச் பண்ணுவது, உங்கள் கடினமான சூழ்நிலையில் எப்படி நீங்கள் ஜெயிக்கிறது, எப்படி அதை மேற்கொள்வது என்பதை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டீங்க. கதை தெரியும், டானியல் கதை. அது என்ன சொல்ல வருதுங்கிறது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. வேத வசனம் வந்து ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம், ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லுது. இது ஒரு சரித்திர புஸ்தகம் இல்லை. சரித்திரம் அல்ல அது நோக்கம். நோக்கம் வந்து சரித்திரத்தை சொல்லணும்னு கிடையாது. நாட் எ ஹிஸ்டரி புக்கு. நோக்கம் வந்து ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கணும். சரித்திரத்தை இல்லை சத்தியத்தை போதிக்கணுன்றதுதான் அந்த நோக்கம். சில பாடங்களை ஜனங்களுக்கு சொல்லணும், சில காரியங்களை சொல்லணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி சில உண்மைகளை சத்தியத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக எழுதப்பட்டது. அந்த நோக்கத்தோடு தான் இந்த தானியேலை பற்றிய இந்த புஸ்தகம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய சரித்திரம் எல்லாம் இங்கே வர்றது வந்து சரித்திர நோக்கத்தோடு அல்ல, ஆவிக்குரிய சத்தியம் அது விளங்க வேணுங்கிற நோக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்போதுமே மனசில் வச்சுக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது சிலர் அப்படியே இந்த இதை மாத்திடுறாங்க, வாசிக்கிற வேதத்தையே மாத்திடுறாங்க, சிலர் சயின்ஸ் புக் மாதிரி ஆக்கிடுறது. இது என்னங்க சயின்ஸ் படி இது சரியில்லை, நான் சயின்ஸ் படி திங்க் பண்ணுறேன் பைபிளா, சயின்ஸ் படி திங்க் பண்ணாதீங்க, இது வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் புக் இது. சிலர் வந்து சரித்திரம் மாதிரி சரித்திரம் சிலது இருக்குது இல்லை, ஆனால் சரித்திரம் இல்லை, நோக்கம் நோக்கம் சத்தியம், ஆவிக்குரிய சத்தியம். ஸோ திருப்பி வைத்துக் கொள்வோம் தானியேல் புஸ்தகத்தை சில பகுதிகளை நான் இங்கே வாசிக்கப் போகிறேன். இவருடைய தானியேலும் அவருடைய நண்பர்களும்
1: பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த 9 மாதமும் கர்த்தர் கண்ணின் மணி போல எங்களை காத்தது மாத்திரமல்ல, ஊழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் கர்த்தரே துணை நின்று நடத்தி வந்தார். அவருக்கே சோஸ்திரம் செலுத்துகிறேன். அந்த ஊழிய பாதையிலும் சங்க வானொலிக்கு ஆசீர்வதித்து கர்த்தன சங்க வானொலி ஊழியத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவாய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்தி இந்த 10ஆம் மாதத்தையும் கர்த்தர் நடத்துவார். அவரே தந்தவர், அவர் கண்ட மாதத்தை நான் காணுகிறேன், நீங்கள் காண்கிறீர்கள். இந்த வானொலி ஊழியம் காண்கின்றது. அந்த ஊழியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாளிலும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் இந்த 10ஆம் மாதத்துக்காகவும் கர்த்தர் நடத்தி வந்த அந்த 9 மாதத்துக்காகவும் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, கர்த்தாவே நாங்கள் வேண்டிக் கொள்வத நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறோமட கிருபை கிரிகை அதை கண்டோம். 9 மாதங்கள் கர்த்தாவே இவ்வளவாய் நேசிக்கிறேன். நெருக்கத்திலிருந்து கூப்பிட்ட வேலையில விசாலத்தை கொடுத்து நெருங்கி வந்து எங்களை விசாரித்து நடத்துற ஒரு நல்ல தகப்பன் நீங்கப்பா. ஒரு தாயை போல, நண்பனை போல, சிநேதனை போல, நல்ல மெய் நாக இருந்து கூட எங்களை நடத்துறீங்க. அவங்களை கோலு தட்டியும் எங்களை தேய்ச்சி வழிநடத்துற கிருபைக்காக நன்றி இயேசப்பா, கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நான் 9 மாதத்தை நீங்க கண்ணின் மணி போல எங்களை காத்து வந்த ஊழிய பாதையை கூட வந்தீங்க ஆண்டவர். அப்பா நீ ஆசீர்வத்த கிருபைகளுக்கு நன்றி நன்றி. தடைகளை தகத்து காரியத்தை வாய்க்கு பண்ணி எங்களை ஆளுக செய்தீங்கப்பா. ஆசீர்வாத வார்த்தைகளால் தந்து எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை திடப்படுத்தி சிறப்படுத்தி நிலைப்படுத்தி நீங்களை உண்மையில அந்த கிருபைக்காக நன்றி நன்றி. இந்த 10ஆம் மாதத்துக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. தகப்பனே இந்த புதிய மாதம் எங்களுக்கு புதிய கிருபை, புதிய பலன், புதிய வல்லமை, புதிய சத்து வந்தது. அப்பா புதிய ஆவிக்குரிய வரங்களை நிரப்பி கனிகளால் நிரப்பி எங்களை ஆளுக செய்யும்படியா சங்க வானொலி ஒப்பு கொடுக்கிறேன். வானொலி ஆசீர்வதி செபிக்கிறேன். அதே போல தகப்பனே ஊழியரும் ஊழிய சாபருமான லட்சிபிரதுக்கா நன்றி செலுத்துறேன். இது அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, அவருடைய உறவுகளுக்காக, உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்தும் பிரகாரத்தில் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஒப்புக் கொடுக்கிறேன். 10ஆம் மாதங்களை நீர் வழி நடத்த வேண்டும், ஆசீர்வதிக்க முடியும். இன்னும் புதிய காரியங்களை செய்ய, பெரிய காரியங்களை செய்ய உடனே நாம மகிமைப்பட கிரிய செய்யுங்க, திருபியாளிங்க, வழி நடத்துங்க. இயேசுவி நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறாங்க. நிஜ வெளிச்சத்தையும் பகுதியும் கரத்தை தருகிறேன். இதுக்காண்டவரை ஊழியராயிருக்கிறோம் மகேந்திரையாக்காக நன்றி செலுத்து. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செல்லும் படுத்திருக்கிற தனது ஆளுக செய்ய ஆசிரியர் வெளிச்சத்துல வெளிச்சமாய் எழுதுங்க. மாலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதிக்க, மாலை நேரத்திய வெளிச்சத்தையும் ஆசீர்வதிக்க எழுந்தல் இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நாளிலும் கேட்டு அன்பு நேர்களை காட்சி அமைக்கிறோம். மறுவழி போய் கேட்க அன்பு நேர்களை தருகிறேன். இருக்க இடத்தினுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க இந்த 9 மாதம் உடைய ஊழிய பாதையில இந்த வானொலி கூட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை பாராட்டினேன். அந்த வாசலுக்காக, அந்த துறப்பின் வாசலுக்காக நன்றி செலுத்த ஒளியலையாக சென்று அநேக உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமித்தீர்கள். உமக்குள்ளவர்கள் சங்கமிக்க கிரிய செய்தீரே. அந்த கிருபையார வழிக்காக நன்றி கோடி கோடி சோஸ் அப்பனே. 10வது மாதத்தினாசி எங்கெல்லாம் சொல்ல முடியும், அங்கெல்லாம் சொல்லட்டுமே. வல்லமை இறங்கட்டும் ஐயா. எரியோக்கள் தகர்க்கப்படட்டும், ஜோர்தான்கள் பின்னடட்டும், செங்கடல் பிள்ளைக்கட்டும், நட்டிகளை தகர்த்து காரியத்தை வாய்க்க பண்ண கத்திரத்துல ஒப்பு கொடு செவிக்கணும் இயேசுவினாம். இணைப்புகள் யாவையும் விட கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எல்லா தடைகளும் தைக்கிறோம் இயேசுவினா. ஒழுங்கும் சுமையும் வசதி முட்டிக்கத்தக்க கிருபை செய்யுங்க. அப்பா தொகுத்து வழங்கத்தக்க அடியாளுக்கு பலன் சத்துவது தாங்க. குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ரத்த கோட்டைகள் வையுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்க. என்னோடு இணைந்து தொகுத்து வழங்கப்போற டோலி சிஸ்டருக்கா அவருடைய குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதி எல்லைகளை சாலப்படுத்த வல்லமையை அடுத்து பயன்படுத்த நல்ல கருத்துக்களை கொடுத்து இந்த நேரம் கூட நீங்க வெளிப்படும்படியாக நம்ம கருத்திலே ஒட்டு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்து ஆட்கொண்டங்களை மகளை பண்ணும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கமான அளிக்கூடாக மாலை நீரடித்த வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அத்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்த தேவன், அவரே பறந்து காக்கும் பச்சையை போல இருக்கிறதுக்கு ஆதரவாயிருக்கிறது. அவரை காத்து தப்ப பண்ணுவார் கடந்து வந்து விட்டு. இந்த நாள் இந்த 10வது மாதத்தை கத்தர் அப்படியாக ஆசீர்வதித்து உங்களை மகளை பண்ணுவார். அவனே கத்தர் நல்லவர், அவர் கிருபை எந்திரம் உள்ளது. அவரை ருசித்து பாருங்கள் அமர்ந்திருந்து. அவன் இப்படியாக அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல மகத்துவம் உள்ள யோசனையில் பெரியவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதனால கத்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான சாவும் அது ஏகமாய் காணும் என்று சொல்லி கத்தர் இந்த நாள் இந்த வார்த்தையோடு பேசுகிறார். எசாயம் புஸ்தகம் 40:5 எப்படியாக சொல்கிறது, கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான சாவும் அது ஏகமாய் காணும், நித்தியமாக காணும். அவருடைய மகிமை வெள்ளியரங்கமாகும், விடுதலையின் மகிமையாக, வெளிச்சத்தின் மகிமையாக, அப்பா எல்லாம் சுவையிருப்பின் மாற்றத்தின் மகிமையாக, உடச்சி செழிப்பாக்கின் மகிமையாக அவர் வெளிப்படுவார். மாம்சமான மனுஷர்கள் பண்பார்கள், இது தேவன் செய்த செயல், இது தேவனால் வந்தார், இது தேவனால் நான் முடிந்தார், இந்த தேவன் பெரியவர் என்று அங்கே உண்மை தெய்வம் நீயே அவர்தான் என்பதை, இயேசு கிறிஸ்து தான் என்பதை இந்த மாம்சமான கண்கள் யாவும் காணும். அப்படியாக இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். கர்த்தர் உழவு நல்லவர், மட்டும் உதவி செய்து வினேசரலமா இனிமேல நடத்த நம்மோடு இம்மேனுவிதா கூடவே இருக்கிறார். நாளும் நிகழ்ச்சியின் நிரலாவும் இந்த 7 மணி தொடக்கம் 9:30 எங்களுடைய நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். 7:30 நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்கு கலந்து செல்வோம். 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கலந்து செல்ல போறோம். இந்த நாளிலும் வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் 4 விதமான ஊழியர்கள். அத்திரை ஆவியானவர், ஒரே ஆவியானவர் என்று நம்மோடு பேச போகின்றார். 4 விதமான ஊழியர்களோடு பேச போறார். அவர்களுடைய நாவில தன் வார்த்தையை வைத்து என்னோடு உங்களோடும் பேச போறார். அந்த பேசுகிற வார்த்தை தான் என்னவென்று கேட்க நாங்கள் ஆவலுடன் சோவிசாய்ப்போமா. முழுமனதோடு அவர் சமூகத்துல காத்திருப்போமா. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோமா. அந்த வார்த்தை இந்த நாளிலும் 7:30 to 8 முதலாவது தேவை செய்தி எடுத்து வருகிறார்கள். சௌரி சாணி சேர்ந்து அவர்கள் 2வது தேவை செய்தி எடுத்து வருகிறார்கள். பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் 3வது தேவை செய்தியை எடுத்து வருகிறார்கள். பாஸ்டர் தனசேகரம் அவர்கள் 4வது செய்தியை எடுத்து வருகிறார்கள். பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் 1வது தேவை செய்தி, சகோதரி சியாணி சேர்ந்து அவர்கள் 2வது தேவை செய்தி, பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் 3வது வார்த்தையின் வெளிச்சத்துல, பாஸ்டர் தனகரன் தனசேகரன் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். நான்காவதாக பாசன்ராசனவர்கள் வார்த்தை வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். முடிவாக நாங்கள் முடிவிச்ச போது நன்றி செபத்தை ஏறெடுத்து நாங்கள் மறு ஒளியை போடு இணைவோம். கர்த்தர் நல்லவர். அவரை துதிப்போம். அலையுங்கள், இணையுங்கள். சங்கம் வானடிக்க சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்த நிச்சய வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வித்துக் கொண்டிருக்கின்றார். அவரே நித்திய சூரியனா இருக்கிறார். நித்தம் நம்மை நடத்துகிறார். வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இருளிலே நடக்க முடியாது. நாங்கள் விழுந்து விடுவோம். நிச்சயமாக அந்த வெளிச்சம் உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி, அந்த மெய்யான ஒளி இன்றைக்கு வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்க வார்த்தையின் வெளிச்சமாக துதியின் வெளிச்சமாக அங்கு எழும்புகிறார். அந்த துதித்து அவரை நாமத்தை உயர்த்தி அவருடைய சமூகத்துல நிற்போமா. அவர் நாமத்துல உயர்த்துவோமா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அப்பர் நல்லவர். ஆமேன். நன்றியோடு சோசரிக்கிறோம் அப்பா. 9 மாதமும் கன்னிமணி போல காத்து வந்த கிருபைக்காக நீங்கினி சுமந்தினி தாங்கினி தப்புவித்து நடத்தினீர் ஆண்டவரே. நீ நடத்தின விதம் பெரிதல்லவா அப்பா. நீ கண்ட விதம் பெரிதல்லவா ஆண்டவரே. புலமாய் நெருக்கத்திலும் நெருங்கி வந்து நேசிக்கிற ஒரு நல்ல தகப்ப நிமிஷம் தோர்வுகள் விசாரித்து நடத்துறீரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்ட. நீ அடைக்கப்பட்ட தோட்டம் மறை கட்டப்பட்ட நீரூற்று முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கான்னு சொன்னீங்களே அப்பா. என் பிரியமே என்றே உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுங்களே. பிரியமானவனே என்று அழைத்தீரப்பா. பிரியமாய் தீரியாண்டவரை உண்மை நோக்கி கூப்பிடுகிற சாவருக்கும் உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிடுகிற சாவருக்கும் சமீபமாய் வந்து எங்களுக்கு ஆளுகை செய், எங்களை ஆளுகை செய், எங்களை நடத்துகிறேன் அப்பா. இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவர். புதிய மாதங்களை நடத்துங்க ஆண்டவர். புது கிருபை தாங்க ஆண்டவர். புது பலன் தாங்க ஆண்டவர். நாங்க சோர்ந்து போவதில்லை, உடைந்து போவதில்லை ஆண்டவர், மடிந்து போவதில்லை ஆண்டவர். மா நீங்க நடத்துறீங்க. எங்களுக்குள்ள இருக்கிற நீங்க பெரியவர் ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றியோடு நன்றியோடு சோசரிக்க. நீர் வருவே ஒருவரே பெரியவர் ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர் ஆண்டவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் என்றங்கள் தூயாதி தூயவரே உண்மை சோஸ்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவர். சவால்கள் சந்தித்திட இந்த

முதுக்கிருவை தாரும் தேவா, முது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்துக்குள் உம்மை நடத்தும், புதிய கிருவையால் உம்மை நிரப்பும், புதிய நாளுக்குள் உம்மை நடத்தும், புதிய கிருவையால் உம்மை நிரப்பும். விருத்தத்துக்கு பதிலாக தாரும் தேவா, வெட்டத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மைய தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஒதுக்கிருவை தாரும் தேவா, முதுபலனை தாரும் தேவா, முதுக்கிருவை

புதிய கிருபை உம்மை நிரப்பும், புதிய நாளுக்குள் உம்மை நடத்தும், புதிய கிருபையால் உம்மை நிரப்பும், அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ ஜுவாலையே. இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் செவிக்க செவிக்க அவர் தலை அசைப்பார், நான் செவிக்க செவிக்க அவர் தலை அசைப்பார்.

அண்ணலாக்கும் அங்கலத்தினே இன்று அசைவாடும் அண்ணலாக்கும் எங்களாக்கினே துவாலையே நீர் வற்றி போனாலும் வற்றாத சிவநதி நமக்கு உண்டு. கேரி தாத்து நீர் வற்றி போனாலும் வற்றாத சிவநதி நமக்கு உண்டு. நான் பின்னிட்டு பாராமல் முன்னெடுப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னெடுப்பேன், அழைத்தவர் கரம் நடத்தும் என்று.

0: அனலாக்கும் எங்களாக்கே வாழையே, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினே சுவாலையே, இந்த வேலை அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினே வாழையே. துதியும் எல்லா கரம் எல்லா மகிழ்வு மக்கொருவதற்கே தரு விதியான வேலையை பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதி இவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உடனே நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்த போற கிருபைக்காக நன்றி ஆட்டம் பார்த்து முத்தம் செய்து ஜபிக்கிற ஜபத்துக்களும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமீன். சங்கீத பகுதிக்குள்ள தியானத்துக்களா கடன் சொல்வோம். நாளும் வார்த்தை இப்படியாக சொல்கிறது, சங்கீதம் 150 சங்கீதம் வாசிப்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசம் உள்ள சாவும் கர்த்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, ஆமென். இந்த சங்கீதக்காரன் நமக்கு ஒரு சத்தியத்தை ஆழமாக சொல்லித்தருவார். என்ன சத்தியம்? துதியுங்கள், துதியுங்கள். சுவாசம் உள்ள சாவும், இந்த சுவாசத்தை தந்தவர் கர்த்த்தர் அதுரா இயேசு கிறிஸ்து. இந்த சுவாசத்தை தராவிட்டால் இந்த நாள், இந்த மாதம், இந்த நிமிஷத்தை நானும் நீங்களும் காணவே முடியாது, காணவே முடியாது. அந்த சங்கம் உனக்கு இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த செகண்ட்ல, இந்த நொடி பொழுதுல நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னா, இணைந்திருக்கோம் என்று சொன்னா, இந்த அன்பில நனைந்திருக்கிறோம் என்று சொன்னா, இந்த சங்கம் உனக்கு சங்கமித்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர் அந்த சுவாசம், அந்த சுவாச காற்று, அந்த வல்லமையுள்ள காற்று நம் மேல் வீசி இருக்கிறது, நம் மேல் வீசி கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனுள்ள தகப்பனை துதியுங்க. அது எப்படி துதிக்கிறோம், எவ்வளவு வசதியோடு இருக்கு நீங்க துதிக்க விருப்பமா, அவ்வளவாய் அவரை வீணையோடு கைத்தாள ஓசைகளோடு அவரை துதியுங்க. அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ண தூயவர், துதிக்கு பாத்திரர், கிணத்துக்கு பாத்திரர், மகிமையின் உடையவர், ஆராதனைக்குரியவர். அந்த ஆராதனை உள்ளத்தவரை துதியுங்க. சுவாசம் உள்ளாச்சாவும் காலையில் எழும்பி அந்த சின்ன குருவி சத்தம் கூட, அந்த குருவி கூட துதிக்கிறே, அந்த தவளை கூட, அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த தேரை கூட தேவனை துதிக்கிறே, அந்த உள்ளத்துக்குள்ள மிதக்கிற அந்த தவளை கூட தேவனை துதிக்கிறே, தண்ணீருக்குள் மிதக்கிற அந்த மீன் கூட துதிக்கிறே. எவ்வளவாய் துதிக்கிறது தெரியுமா? அந்த துதி சத்தத்தை அவர் கேட்கிறார் அல்லவா, நாமும் அவரை துதிப்போம். சுவாசம் உள்ளாச்சாவும் அவரை துதிப்பதாக. ஆமேன். கத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக துதி பாடலோடு எங்களோட கிரேஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து துதிப்போம், இதனை மகிமைப்படுத்துவோம். எடுத்து வாருங்கள் துதி பாடலை, எங்களோட நான் ஒருமனப்படுவேன்.
1: நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, மாதத்தின் முதல் நாள் நாளிலே ஆண்டவரே, உண்மை துதிக்க, உண்மை பாடு, உண்மை கீர்த்தனம் பண்ண, உண்மை எப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சோஸ்திர பலிகளை ஏறெடுக்கும் போது ஆண்டவரே கிருபை மிகுதியாய் பெருகும் என்று சொல்லி ஆண்டவரே எல்லா பாகத்திலும் இந்த கிருபை, தேவனுடைய கிருபை வரவும்படியாக துதித்தலுடனே உம்மது சந்நிதியிலே வருகிறோம் ஆண்டவரே. உண்மை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், இன்பமான நாமம், ஊத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம். ஆவியானவர் தாமிய சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தை தந்தவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே, உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்த

உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கே பாத்திரரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றேர், மோசையோடு இருந்தது போல் எம்மோடு

எதிர்த்து உம்மை மகிமை படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு உரியவரே வானந்தன் சிங்காசனம்.

உந்தன் பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமை படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம்.

நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே, பிரவேசித்து வந்து நிற்கிறோம் உம் வீட்டு நன்மையாலே, நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஜெகோவ தேவனையே.

அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. அலங்கார வாசலாலே பிரவேசித்து

வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோப தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பழிகளை செலுத்திடவே, ஜீவ பழியாக மாறிடவே, பழிகளை

சோஸ்திரம் சோஸ்திரமேம் மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோஸ்திரம் சோஸ்திரமேம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்த

கரங்களிலே உற்சாகமை விதைக்கிறோமே. எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமை விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம்

0: இயேசுவையே, நன்றி தகப்பனே. உம்முடைய ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாவோம் அன்று பரிசுத்தாலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாண்டவரே, இந்த ஜனங்களை நான் எனக்கொண்டு தெரிந்தெடுத்தேன் என்று சொன்ன தேவாதி தேவன், அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தருமாண்டவரும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய தொழுகைகள் ஆண்டவரே, உம்முடைய தொழுகையில ஒவ்வொரு உணரும்படியாக தேவன் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் நன்மையை நீர் முடிசூட்டுறபடினால உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் துதியேற எடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமே
1: ஆமே ஆமே. நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையாக உன்னுடைய நாமத்தை பாட்டினால் உயர்த்தி துதித்தீர்கள், அப்படியாக உயர்த்தி துதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியத்தை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திர சித்தமானால் உங்களை இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் இருக்கின்ற ஒரு சமயத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்த நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர்.
0: நன்றி சிஸ்டர், நன்றி.
1: ஆமே ஆமே. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜபத்தை ஏறெடுக்கும் துதிக்கும் உங்கள் சிஸ்டர் டோலி ஒரு இணைப்பில் இருக்கிறாங்க. அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜபிப்போம், துதிப்போம். பிரைஸ்வா சிஸ்டர் டோலி.
2: ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த திலத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக.

ஆமென். அன்பு நிறைந்த தகப்பனே, நீங்க ஒவ்வொரு நிமிடமும் எங்களை ஆதரித்து எங்களுக்கு நாங்க இவ்வளவுதான், நாங்க தூரமா போனாலும் எங்கள் நண்டையில் நெருங்கி வந்து உங்களுக்கு நாங்க ஒத்தாசி அனுப்பி உங்களை நாமத்தை உயர்ப்பதற்கு தந்த இந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களுக்குள்ள புதிதான கிருபைகளை கொடுத்து வழிநடத்துற அன்புக்கு நன்றி செலுத்துறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீங்க உங்களோட சித்தத்தின் பெண் நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கானவரே, எங்களை இன்னும் அதிகமாக உங்கண்டையில் இழுத்து உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேனப்பா. இருவரும் இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்கு தத்தன்படி அப்பா, நீங்க அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா நீங்க கண்ணோக்கி ஆதரித்து அனைத்து வர்ற அந்த திரு பெரிதான தெய்வத்தை அன்புக்காவணிக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட திருக்கரத்தினால யாவரையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்கள் மேல் அன்பு செய்கிற கூறுவர்கள் மேலாண்டவரே, நீங்க அதிகமாக அவங்களுக்கு ஒரு புதிதான கிருபையும் அன்பையும் கொடுத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் ஒரு புது பலனை சத்துவத்தையும் கொடுத்து புதிதான அபிஷேகத்தின் மூலமாக அவர்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இப்படி ஜபித்து இயேசு நாமத்தின் மூலம் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். இப்போ சிறு நிமிடங்களுக்கு முதல் அருமையான ஒரு செய்தியை சிஸ்டர் ரீட்டா பிரதர் லெஸ்லி போட்டார்கள். அதுல அது சொல்றது என்ன, இந்த உலகத்துல நாங்க ஒன்றுமே எடுத்துட்டு போறது இல்லை. ஆனபடியா இந்த உலகத்துல நாங்க கத்தருக்கண்டு என்னத்தை ஒதுக்கி வைக்கிறோமோ, என்னத்தை எங்களை நாங்க சாக்ரிஃபைஸ் பண்றோமோ, அதுதான் அவர் எங்களுக்கு உகந்த வாசனையாக அவரே நாங்க ஒவ்வொரு நிமிடம் நினைப்பதற்கு கொடுத்த அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா சுவிசேஷ பாரத்தை கொடுத்து ஜெப ஆவியை கொடுத்து உங்களுக்கு இருவிலாக இன்னும் அதிகமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க பரிசுத்தமா இருக்க போல யாவரையும் பரிசுத்தமாக்கி இந்த வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன். அதை கேட்ட பாட்டையும் கத்தர் எனக்கு திடீர் வந்து கொடுத்தாரு, அதை நான் பாட விரும்புகிறேன். ஆமே நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஆமேன்.

0: ஆமே, இந்த கடைசி காலமா இருக்கிறபடியா நாங்க இயேசு அண்டையில் அனைத்து இயேசு அவர் அழைக்கும் பொழுது எங்கள் குற்றம் குறைகளை பார்க்காமைக்கு எங்களுக்கு அந்த அந்த தெய்வீக அன்பின் மூலமாக ஆதரித்து எங்களை அழைக்கிறதுக்கு அவர் எங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறார். அதே போல கேட்டுக்கொண்டிருக்கிறவனும் கத்தரை அறியாதவர்கள் மேலும் கத்தருடைய நாமம் உயர்த்துவதற்கு கத்தருக்கு அவர்களையும் அழைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளை எங்களுக்கு ஒரு புதிதான நாளாக கொடுத்து புதிதான மாதத்தை ஆரம்பிப்பதற்கு உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போய் எங்களை அழைத்து வந்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தி கொண்டு இருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என்று இதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் சிஸ்டர்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், அருமையான பாடல். ஒளி அருமையாக ஊழியர்களுக்கு அபாரப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியர்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் நல்லவர். இந்த வரை நேரம் துதி பாடலுக்கூடாக நாம் கடந்து சென்றோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக கடந்து செல்ல போறோம். முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்து செய்தி எடுத்து வர எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் உதவ ஊழியர் சகோதரி ஷியானி சேந்தா அவர்கள். இணைப்பில் இருக்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் வெளிச்சத்தை காண்போம். ஆமேன், அழைப்போமா, இணைப்போமே.
2: நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்த ஒரு 30 மண நிமிடங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை ஆண்டவரே, மறை பொருட்களை ஆண்டவரே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னுமாய் விலப்படவும் உறுதிப்படவும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை கட்டத்தக்கதாய் நீங்க எங்களை கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த கிருபை எங்களை நடத்தட்டும். பரிசுத்தாவியானவரே, நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வானொலியில் இணைந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, கல்லறையில் இருந்தவன் கதரேனரின் கதையின் சாட்சியானான். கல்லறையில் இருந்தவன் கதரேனரின் சாட்சியானான். இங்கே லூக்கா 8:26 to 39 உள்ள வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். லூக்கா 8:26 இது எங்கள் அநேகர் வந்து அறிந்து கொண்ட ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலகட்டத்துல அங்கே ஒரு கல்லறையில இருந்த, அங்கே பயங்கரமாய் அலைக்கழிக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரத்துல இருந்த ஒரு மனிதனை அவனுடைய அசுத்த ஆவியை ஆண்டவர் வந்து அவனிடத்துல இருந்து அவனுக்கு ஒரு டெலிவரன்ஸ கொடுத்து, அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, லேகியோன் என்கின்ற ஒரு பிசாசு அவனை விட்டு விரட்டுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக நேரத்துல இந்த பகுதியை வந்து ஆண்டவர் பிசாசை விரட்டுவதை குறித்தும், ஒரு மனிதனுக்குள்ள அநேகம் பிசாசுகள் இருக்க முடியும் என்பதை குறித்தும் தான் இந்த பகுதியை வைத்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில வந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. நீங்க நினைக்கலாம், பிசாசு ஆண்டவர் விரட்டுற இடத்துல ஆண்டவரை பற்றி என்ன நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இந்த பகுதி ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல, நான் நினைத்து பார்த்திருக்கிறேன். என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எதுக்காக அவனுக்கு அவனிடத்துல இந்த பிசாசு திரத்தி அதை பன்றிக்குள்ள அனுப்பி திருப்பி அந்த பன்றி போய் சேர்த்து, ஏன் இவ்வளவு ஒரு பெரிய ப்ராசஸ், இதுக்கு முதல்ல அவனை விட்டு நீ பிசாசை பார்த்து நீ வெளியே போன்னு சொன்னா அது போயிருக்க போதும், அதோட முடிஞ்சு போயிருக்கும் கதை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் இதுல ஆண்டவர் இதை செய்வதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், வேதத்துல நீங்க எந்த பகுதியில எந்த வசனத்தை வாசித்தாலும் அங்கே இயேசு வெளிப்படுத்தப்பட்டிருப்பார். ஈவன் பழைய ஏற்பாட்டுல கூட, பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் ஒவ்வொன்றிலையுமே நீங்க இயேசு கிறிஸ்துவை நிழலாய் அந்த இடத்துல பார்க்கலாம். அவர் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்ய போகிற அந்த பெரிய தியாகத்தை குறித்தும், சிலுவையினால் இந்த உலகத்துக்கே கிடைக்க பெறுகிற அந்த ரட்சியதியை குறித்தும், ரட்சிப்பை குறித்தும் பழைய ஏற்பாடு முழுக்க அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதே போலதான் இந்த பகுதியிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து இந்த பகுதியில வந்து இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். ஏன் அவர் பன்றிக்குள்ள அனுப்பி அதுக்கப்புறம் பன்றி போய் செத்துருக்கணும் அப்படின்ற க்வெஸ்சன் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னா, நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரணம் அது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை அங்கே வெளிப்படுத்துகிறது. இந்த சம்பவத்துக்கு முதல் உள்ள சம்பவத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அதுவும் இதுவும் அப்படியே கண்டினியூ ஆகும். அதாவது இந்த கதரேனருடைய நாடாகிய இந்த புறஜாதியினுடைய நாட்டுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் வருவதற்காக அங்கே அந்த படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது, ஆண்டவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். உடனே சீஷர்கள் பயந்து நடுங்கி ஆண்டவர் எழும்பி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது அவர் வந்து எழும்பி இந்த அவங்க கெஞ்சிடாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் தன்னுடைய நித்திரையிலிருந்து எழும்பி காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அங்கே அதட்டினார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்க முடியும். இது லூக்காட்டில் இருக்கிற மாதிரி மத்தேயுலயும் இருக்கு, நீங்க மத்தேயு மார்க்குல கூட இதை வாசித்துக் கொள்ளலாம். இன்னும் நல்ல விளக்கமாய் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதட்டின உடனே அந்த சீஷகிடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் கேட்கிறேர் உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி. அதற்கு அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ, காற்றும் ஜலமும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி அவருடைய அதிகாரத்தை பார்த்து அவர்கள் வியப்பம் அடைகிறார்கள், வியந்து போகிறார்கள். ஒரு இயற்கை வந்து இவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி அதோட கண்டினியூஷன் தான் இங்கே ஆண்டவர் வந்து இந்த மனுஷனை கல்லறையில் அங்கே இவ்வளவு ஒரு இந்த லேகியோன் என்கின்ற இந்த பிசாசின் பிடியில் அகப்பட்டு தன்னை தானே வருத்தி கொண்டிருந்த இந்த மனுஷனுடைய பிசாசை துரத்தும் போது ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை இந்த சீஷர்களுக்கும் சரி எனக்கும் உங்களுக்கும் சரி சொல்ல விரும்புகிறது என்னவென்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு இயற்கை மாத்திரமல்ல பிசாசும் கூட அடிபணியும். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களுக்கும், இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துல இருக்கிற காரியங்களுக்கும், எந்த காரியமானாலும் யாரா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட மேன்மையான அதிகாரத்தை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு பெரிய உண்மையை எங்களுக்கு புலப்படுத்துவதற்காக, எங்களுக்கு உணர்த்துவதற்காக, எனக்கும் உங்களுக்கும் மறுபடியுமா எங்களுடைய வாழ்க்கையிலே ஞாபகப்படுத்துவதற்காக ஆண்டவர் இங்க இந்த காரியத்தை செய்கிறார். அநேக நேரத்துல வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் வந்து ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் வந்து அந்த சீஷர்கள் போலதான் பயந்து, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், என்னுடைய வாழ்க்கையில புயல் அடிக்குது, என்னுடைய வாழ்க்கையில அங்கே கொந்தளிச்சு கொண்டிருக்குது, எனக்கு வழியே இல்லை, என்னுடைய வாழ்க்கை உடைந்து போகிறது என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை பார்த்து பயந்து போனவர்களாய் ஆண்டவரை பார்த்து கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய அதிகாரத்தின், அவருடைய நாமத்தின் அதிகாரத்தை நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிடைக்கப்பெறுகிற அந்த அதிகாரத்தை அறிந்து கொள்ளாமல் இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையின் பல காரியங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை தெளிவாய் நமக்கு அங்கே புரிய வைக்கிறார். என்னவென்று சொன்னால், இயற்கை மாத்திரமல்ல பிசாசுகளும் எனக்கு பயந்து ஓடும், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், அவர் அவ்வளவு அதிகாரம் படைத்தவர் என்று சொல்லி அவருடைய அதிகாரத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இந்த பிசாசு வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பிசாசு அவங்களுடைய உடம்புக்குள்ள பூந்துட முடியாது, அவங்களுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்க முடியாது, தொட முடியாது. எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடு உங்களுடைய சரீரத்தையோ ஆவியோ ஆத்மாவையோ பிசாசு தொட முடியாது. நிறைய பேர் அதை நம்புறாங்க, பிசாசு தொட முடியும் என்று சொல்லி அப்படி நம்புறவங்களுக்கு அவங்க பயந்த காரியம் அவங்களுக்கு நேருகிறது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட யாருடைய வாழ்க்கையும் பிசாசு தொட முடியாது. நாங்க தான் அவனை தொடுறதுக்கு வழியை திறக்க முடியுமே தவிர அவனால வந்து தொடவே முடியாது. ஆண்டவரங்களை சுற்றி ஒரு இரத்த கோட்டையை வேலி அடைத்து விடுகிறார். அந்த வேலியை உடைத்து வருவதற்கு அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. ஆண்டவருடைய வல்லமை தான் மிகப்பெரியது. அவரை ஆண்டவர் அவரை தகப்பனாய் ஏற்றுக்கொண்ட எனக்கும் உங்களுக்கும் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த பயம் என்பதை குறித்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க இந்த பயம் வந்து ஒரு எமோஷன், இது ஒரு ஃபீலிங். பயம், பயப்படுறது சாதாரண விஷயம் தானே. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது பயம் வர்றது சாதாரண விஷயம் தானே. இல்ல இல்ல, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பயம் என்பது ஒரு ஃபீலிங்கோ ஒரு எமோஷனோ அல்ல, பயம் என்பது ஒரு ஆவி. அதனாலதான் அங்கே வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அன்பும் தெளிவும் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று சொல்லி, அது ஆவி என்ற ஸ்பிரிட் கேட்டகரிக்குள்ளதான் இந்த பயம் வரும். ஆகவே நீங்க பயப்படும் போது நீங்க நினைக்காதீங்க அது உங்களுடைய மாம்சத்துல வருகிறது என்று சொல்லி, பயம் உங்களுடைய ஆவியில இருந்து வந்து உங்களுடைய ஆவியை தொடுகிறது, உங்களுடைய ஆவியை அது பாதிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க. பைபிள்ல நான் அதை எங்க கேள்விப்பட்டேன்னு தெரியல, பைபிள்ல 375 தடவை இருக்காக்கும், பயப்படாதே, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க ஆண்டவர் சொல்லுகிறது. ஏன் பயப்படாதீங்கன்னு சொல்றாருண்டா, அது உங்களுடைய ஆவியை தொடுவதற்கு வல்லமை வாய்ந்த ஒரு காரியம். அதனால பயப்படாதீங்க. இந்த பயம் என்பது உங்களுடைய உங்களுடைய பலத்துக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த எனர்ஜி அந்த ஸ்ட்ரென்த்துக்கும் அந்த அன்புக்கும் அவர் கொடுத்த அந்த சவுண்ட் மைண்ட் தெளிந்த புத்திக்கும் எதிரான ஒரு காரியம் இந்த பயம். இந்த பயம் வந்தோட நீங்க நினைக்கலாம், இந்த பயம் என்னை பலவீனமாக்குறது மாத்திரமல்ல, இந்த பயம் ஆக்சுவலி எங்களை ஒரு பாவத்துக்குள்ள தள்ளுகிறது. எப்படி என்று சொன்னால், முதலாவது பிசாசு அந்த பயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அவனுடைய அதிகாரத்தை கொண்டு வருவதற்கு அல்லது எங்களுடைய வாழ்க்கையை தொடுவதற்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு சின்ன ஓட்டை தான். ஆண்டவுடைய இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற எங்களுடைய அந்த கோட்டையின்லே ஒரு சின்ன ஓட்டையை போடுறதுக்கு அவனால முடியாது. நாங்க பயப்படும் போது அங்க நாங்களே ஒரு ஒரு ட்ரில் வச்சு ஓட்ட போட்ட மாதிரி பிசாசு உள்ள வாரத்துக்கு. அதனால அவன் அதை ஒரு ஒரு ஆயுதமாய் பயன்படுத்துகிறான். அது மாத்திரமில்லை, இந்த பயம் வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர நினைக்கிறோம். அதாவது, ஐயோ நான் இதை செய்யணுமே, இதுக்கு இப்படி பிளான் பண்ணா இதை சமாளிச்சிடலாம், அடுத்த மாசத்துக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கிறதே அதை சமாளிக்க வேணும் என்று சொன்னா நான் இன்றைக்கு இந்த நபரை சந்திக்க வேணும், இப்படியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்களே எங்களுக்குள்ள ஒரு பிளானா பண்ண ஆரம்பித்து விடுகிறோம். இதனால என்ன செய்கிறது நடக்கிறது என்று சொன்னால், பயம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நம்மை எல்லாவற்றையும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எங்களுடைய சுய நம்பிக்கைக்குள்ள சுய காரியங்களுக்குள்ள எங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்கிறோம். அப்ப எங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள நாங்க கொண்டு வரும் போது அது எப்படி பயமாய் மாறுகிறது என்று சொன்னால், இப்ப நான் என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் எனக்குள்ளே ஒரு பெருமை வருகிறது. அந்த நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கிறேனோ இல்லையோ, எனக்குள்ளே என்னை அறியாமல் அந்த பயம் என்ன செய்கிறது என்று சொன்னால், என்னுடைய சுய கிரியைகளை சுய நம்பிக்கையை உருவாக்குறது, என் மேல் எனக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. கடவுள் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை, ஆண்டவர் மீது வைக்க வேண்டிய விசுவாசத்தை அகற்றிவிட்டு என்னுடைய திறமையிலே, என்னுடைய செயல்ல, என்னுடைய பிளான்ல, என்னுடைய திட்டங்கள்ல என்னுடைய முழு நம்பிக்கையும் கவனமும் திரும்பும் போது அங்கே நான் வந்து எனக்கு நான் பெருமையை உண்டாக்குகிறேன். பிரைட், செல்ஃப் பிரைட் வந்துடும். ஏண்டா, கண்ட்ரோல் இப்ப என் கையில இருக்குது. அப்ப எந்த கையில கண்ட்ரோல் வந்துட்டேன்னு சொன்னா, எனக்குள்ளே அந்த பிரைட் வந்த உடனே அது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம், பெருமை. அது பாவமாக மாறுகிறது. அது பாவமாக மாறும்போது எங்களுடைய பயம் வந்து ஒரு கட்டுப்பாட்டை எங்களுக்குள்ள கொண்டு வந்து பெருமையை கொண்டு வந்து அது பாவமாய் மாறி விடுகிறது. ஆனால் அதற்கு எதிராக நாங்கள் பயத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்துல விசுவாசத்தை, ஆண்டவர் மீது இருக்கிற அதிகாரத்தின் விசுவாசத்தை நாங்கள் வைக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு சப்மிஷன் வருகிறது, ஒப்பு கொடுத்தல் வருகிறது. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் பிரச்சனையா இருக்கிறது, ஆனா நான் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன், உங்களுடைய நாமத்தில் நீங்க கொடுத்த வல்லமை நாமத்தின் அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவுடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ளே தாழ்மை வருகிறது. அந்த தாழ்மையின் நிமித்தம் கீழ்ப்படிதல் உண்டாகிறது. அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தம் ஆவியின் கனி எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் முன்பாக அங்கே பழுத்து காணப்பட ஆரம்பிக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, பிசாசுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும். அதனாலதான் ஓடி வந்து சொல்லுது, அது வந்து இயேசுவை கண்ட போது கூக்குரல் இட்டு அவருக்கு முன்னால விழுந்து, இயேசுவே உன்னதமானவருடைய குமாரனே, தேவனுடைய குமாரனே என்று சொல்லி இயேசுவை அடையாளம் காணுகிறது. இயேசு யார் என்று அந்த பிசாசுக்கு தெரியும், அவருடைய அதிகாரத்தை அறிந்திருந்துச்சு. அவருக்கு ஆண்டவரிடத்துல கெஞ்சி கேட்டு ஆண்டவர் போன்னு சொன்னா போய் கீழ்ப்படியுது. இது எல்லாத்தையுமே பிசாசு செய்யுது. ஆனால் அந்த இடத்துல வந்து பிசாசு செய்ய முடியாத ஒன்று, விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதாவது என்னத்துல விசுவாசம் என்று சொன்னால், தேவன் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தின் மீது விசுவாசம், அந்த அந்த நாமத்தின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும், அந்த நாவுடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்பவர் எவ்வளவு அதிகாரம் படைத்தவர் என்பதை முழுமையாய் நம்பி முழுமையாய் விசுவாசித்து அந்த அதிகாரத்துக்குள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் பாத்தீங்களா. அதைத்தான் ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு வியந்து காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது, யார் இவர் என்று சொல்லி வியந்து பார்த்த அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்பினது, அவர் எந்த அதிகாரத்தை உடையவர் என்று சொல்லி, எதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு அந்த லேகியோன் பிசாசை துரத்துவதன் மூலம் ஆண்டவர் காட்ட விரும்பினார். அது மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே ஆண்டவருடைய ஒரு பெரிய அன்பு அந்த இடத்துல இது விளங்கப்படுகிறது. அந்த அந்த இடத்தை பாத்தீங்கன்னா மற்றவர்கள் யாரும் போக விரும்பாத ஒரு இடம். அவன் வந்து அது ஒரு கல்லறை, கல்லறைக்குள்ள ஒரு அசுத்தமான ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு அப்படியே ரத்தம் ஒழுக ஒழுக ஒரு ஒரு அகோரமாய் அவனுடைய எல்லாருமே அவனை விலக்கி வைத்திருந்தாங்களாம். சங்கிலிகளால கட்டி யாராலையும் விரும்பப்படாத ஒரு நிலையில இருந்த ஒரு மனுஷனுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இயேசு வந்து படகுல மினக்கட்டு படகுல ஏறி அந்த காற்று கடல் அந்த அலை அந்த இதெல்லாம் புயல் எல்லாம் தாண்டி இவனை நோக்கி வருகிறார். அந்த இடம் வந்து ரொம்ப அசுத்தமான இடம், அது ஒரு கல்லறை, பிசாசு பிடிச்சவன் இருக்கிறான், பக்கத்திலேயே பன்றிகள் இருக்குது, பன்றி மேய்ஞ்சு கொண்டிருக்குது. இது இந்த சூழ்நிலை முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு யூதன் வந்து அந்த இடத்துக்கு போக மாட்டார். என்னன்னு சொன்னால் யூதர்கள் அழுக்காய் பார்க்கிற இடம் அது. அது மாத்திரமல்ல அந்த அந்த தேசம் வந்து புறஜாதியாருடைய தேசம், அது யூதருடைய தேசம் அல்ல, அது புறஜாதிகளுடைய தேசம். ஆகவே இங்க ஆண்டவர் வந்து இறங்கின இடத்தை பாத்தீங்கன்னா சூழல் முழுக்கவுமே அசுத்தமான இடம். ஆனால் ஆண்டவர் அந்த மனிதன் மீது வைத்த அன்பின் நிமித்தம் அவன் இருந்த இடத்தை பார்க்கே இல்லை. அவன் எவ்வளவு அசுத்தமான இடத்துல இருந்தான், எவ்வளவு ஒரு அழுக்கான நிலைமையில அவன் இருந்தான் என்று ஆண்டவர் பார்க்கவில்லை. அவரோட ரூல்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் பிரேக் பண்ணுகிறார். யூதர்கள் போகக்கூடாது, நடக்கக்கூடாது, அவங்க டீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுகிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் வந்து அதை எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு அவன் மீது வைத்த அன்புக்காக அந்த அழுக்கான இடத்துக்கு ஆண்டவர் வருகிறார். மினக்கட்டு வருகிறேன், உங்களுடைய தேவன் அவ்வளவு அன்புள்ள தேவன், நானும் நீங்களும் ஒரு அழுக்கான நிலைமையில கந்தையான பாவத்துக்கு பிடிக்குள் இருக்கும் போது என்னையும் உங்களையும் தள்ளி விடாம எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் இந்த பாவத்தினால் நிறைந்த இந்த உலகத்துக்குள் இந்த மனித குலத்தை மீட்பதற்காக வந்த தெய்வம் அவர். அவருடைய அன்பு அந்த இடத்துல வெளிப்படுகிறது. இவ்வளவு நாள் அதை வரும் பிசாசு துரத்துற ஒரு இன்சிடண்டா மட்டும்தான் நீங்க பாத்திருப்பீங்க. இதை நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய அதிகாரம் வெளிப்படுகிறது, ரெண்டாவதாய் அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. அவ்வளவு ஒரு விலையேற பெற்ற அன்பை, அவர் எந்த அசுத்தமான இடமானால் பரவாயில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது வைத்த அன்பு நிமித்தம் நீங்க எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட அந்த ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போனாரே, இன்றைக்கும் உடைந்து போன வாழ்க்கையோட யாராலும் யாராலும் அன்பு காட்ட முடியாத இடத்துல ஒரு இருண்டு போன கல்லறை போன்ற செத்த பிணங்கள் நாறிக்கொண்டிருக்கிற இடம் போல உங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் சரி, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வந்து தன்னுடைய நிகர் இல்லாத அந்த நிகர் நிகராக எதுவுமே சொல்ல முடியாத அந்த அன்பு பேரன்பை உங்கள் மீது காட்ட அவர் விரும்புகிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவை சுமந்த தெய்வம் இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட அழுக்கான இடத்துல இருந்தாலும் சரி உங்களை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். அவருடைய குரலுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணும் போது, அதை அவரை அங்கீகரிக்கும் போது, அந்த அழுக்கான இடத்துல இருந்து உங்களை சுத்தமாய் மாற்ற அவருடைய இரத்தம் வல்லமை உடையது, அவருடைய நாமம் அதிகாரம் நிறைந்தது. ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த இடத்துல ஆண்டவருக்கு முதலாவது அவருடைய அதிகாரம் வெளிப்பட்டது, ரெண்டாவது அவருடைய அன்பு வெளிப்பட்டது, மூன்றாவது அவருடைய நீதி மற்றும் எதிர்காலத்துல அவர் செய்ய போகிற காரியத்தை ஆண்டவர் அங்கே ஃபோர்ஷேடோ பண்ணுகிறார். ஒரு ஃபோர்ஷேடோவிங் அந்த இடத்துல நடக்குது. ஆண்டவர் வந்து பிசாசு வந்து துரத்திட்டு ஆண்டவர் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் வந்து பிசாசுக்கு அன்பு காட்டியிருக்கிறாருன்னு சொல்லி, இரக்கம் காட்டியிருக்காரு, கெஞ்சின உடனே அதை பன்றிக்குள்ள அனுப்பிட்டேருன்னு சொல்லி. ஆண்டவர் மனுஷனுக்கு மாத்திரம்தான் இரக்கம் பாராட்டுவேர், பிசாசுக்கு அல்ல. ஏனென்றால் அவன் அவருடைய சாயலாய் ஆண்டவர் உருவாக்கின அவருடைய பிள்ளைகளின் மீது இருந்த உறவை துண்டிப்பதற்காக ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தவன். ஆகவே பிசாசுக்காண்ட ஒரு இரக்கம் பாராட்ட மாட்டேர், அதை தெளிவாய் காட்டுகிறேர். ஏனென்று சொன்னால் அவர் ஒருவேளை பன்றிக்குள்ள அதை விட்டு அந்த பன்றி போய் உயிரோடு இருந்து மேஞ்சு கொண்டிருக்கும் சொன்னால், அட ஆண்டவர் பிசாசுக்கும் இரக்கம் பாராட்டி அதுகளுடைய கெஞ்சலுக்கு பதில் கொடுத்து, அவளுக்கு பிசாசுக்கு வந்து ஒரு உடம்பு விட்டா இன்னொரு உடல் தேவை, ஒரு மாம்சம் தேவை, எங்கேயாவது போயிருக்கிறதுக்கு ஒரு மாம்சத்தை ஆண்டவர் கொடுத்து பிசாச ஆசீர்வதிச்சிட்டேருன்னு சொல்லி நாங்க சொல்லிடலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்னுடைய இரக்கம் பிசாசுக்கல்ல, அந்த மனிதனுக்கு மாத்திரம்தான். ஆகவே அங்கே ஃபோர்ஷேடோ பண்ணப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இதே நியாய தீர்ப்பு எப்படி அந்த பன்றிக்குள்ளே அதுகள் போன உடனே தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக அவ இன்னொரு உடம்புக்குள்ள போறதுக்கு கூட ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஒரு பிசாசால ஒரு டிரான்ஸ்ஃபரே பண்ண முடிகிறது. அவ்வளவு அதிகாரம் படைத்தவர் ஆண்டவர் அந்த தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக அந்த அந்த பிசாசுகள் கெஞ்சும் போது அதற்கு பெர்மிஷன் கொடுக்கிறார், அதிகாரத்தை காட்டுவதற்காக. ஆனால் பெர்மிஷன் கொடுத்த பிற்பாடு பிசாசுக்கு அங்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார், இதே போலதான் ஒரு நாள் வரும், எப்படி அந்த நீர தண்ணீரால நிறைஞ்ச அந்த கடலுக்குள்ள நீ குதிக்க தள்ளப்பட்டியோ, அதே போல ஒரு நாள் வரும், நான் நீதி செய்வேன், நியாயம் செய்வேன், அக்கினி கடலுக்குள்ள நீ தள்ளப்படுவாய் என்று சொல்லி பிசாசுக்கு ஞாபகப்படுத்தினார். இதை வாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கும் இனி நடக்க போகிற காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் அங்கே ஒரு காரியத்தை செய்து காட்டுகிறார். இந்த பன்றிக்குள்ளே போன பிசாசு எப்படி அந்த கடலுக்குள்ள விழுந்துச்சோ, அதே போலதான் அக்கினி கடலுக்குள்ள ஒரு நாள் இந்த பிசாசை நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு பெரிய காரியத்தை ஃபோர்ஷேடோ பண்ணி காட்டுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது அவருடைய அதிகாரம் வெளிப்பட்டது, ரெண்டாவது அவருடைய அன்பு வெளிப்பட்டது, மூன்றாவது அவருடைய தீர்க்க தரிசனம், ஆண்டவர் செய்ய போகிற திட்டத்தின் பாதை வெளிப்பட்டது. அங்கே நாலாவதாய் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய தான் மீட்டெடுத்த வாழ்க்கையை ஒரு சாட்சியாய் மாற்றுகிறார். அந்த மனுஷன் வந்து பிசாசு துரத்தப்பட்ட பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து அந்த மனுஷர்கள் வந்து, ஐயோ உங்களுடைய பந்தியெல்லாம் செத்து போச்சுதே, அதுதான் உங்களுடைய ஜீவாதாரம், அது அழிஞ்சு போச்சுதேன்னு சொல்லி வியாகுலப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்றாங்க. உடனே இயேசு கிறிஸ்து படகுல ஏறி திரும்ப போக நினைக்கிறார். போக நினைக்கும் போது அந்த மனுஷன் குணம் பெற்று ஆண்டவரால சுகம் பெற்று விடுதலை அனுபவித்த அந்த மனுஷன் ஓடோடி வந்து ஆண்டவரோட சேர்ந்து தானும் போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றது, இல்ல நீ போய் உன்னுடைய ஊராருக்கு வந்து இத வந்து அறிவி என்று சொல்லி அவனுக்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே அவன் போய் இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினானாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுக்கும் போது உங்களுடைய தனிமையில இருந்து அவனுக்கு ஒரு உறவுக்குள்ள அவனை கொண்டு வரார். அவன் தனிமையில கல்லறையில இருந்தான், இன்றைக்கு அவனுடைய குடும்பத்தோடு அவனால சேர முடிந்தது. வேதனையில இருந்தான், அந்த வேதனையிலிருந்து ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தான், அவன் விடுதலை அடைந்தான். அசுத்தத்துல இருந்து சுத்தத்துக்கு அவனை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு அவனுக்கு அன்பு தெளிந்த புத்திய ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், அந்த அவனுக்கு ஒரு ஒரு காட் இஸ் கிவிங் ஹிம் அ கோல், ஒரு மிஷன் கொடுக்கிறார், ஒரு ஊழியத்தை அவனுடைய கரங்களை கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு பர்பஸை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கை கல்லறையில சிதைக்கப்பட்டவனாய் அசுத்தத்திற்குள் அலங்கோலமாய் இருந்தவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்து அந்த நகரத்தார் அனைவருக்கும் அவன் சாட்சி சொல்லுகிறவனாய், இயேசுவை குறித்து அங்கே ஊழியம் செய்கிறவனாய், இயேசுடைய நாமத்தை படுத்துகிறவனாய் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற காரியம் அதுதான். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் எல்லாவற்றையும் விட மிக பெரிய உன்னதமான அதிகாரமுடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கும் போது, அந்த விடுதலையின் நிமித்தம் அவருடைய அன்பின் நிமித்தம் ஒரு விடுதலையை கொடுக்கும் போது, அந்த விடுதலை எனக்கும் உங்களுக்கும் மாத்திரமல்ல, இன்னும் அநேகருக்கு தேவனுடைய அன்பை பிரசித்தப்படுத்துகிற ஒரு அங்கீகாரத்தை, ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கிறது. இந்த சம்பவத்துல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நாலு காரியமும், அவருடைய அதிகாரம், அவருடைய அன்பு, அவருடைய நீதியின் எடுத்துக்காட்டுதல், அது மாத்திரமல்ல மீட்டெடுத்த வாழ்க்கையை அவர் சாட்சியாய் மாற்றுகிற அவருடைய வல்லமையை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதனால பயப்படாதீங்க, வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர் என்பதை முழுசா விசுவாசிங்க. அது விசுவாசிக்கிற அந்த அதிகாரம் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில செயல்படும் என்று சொன்னால், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும் போது, அவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் எதிர்காலத்தில் என்பதை அறிந்து கொள்ளும் போது, நன்மையும் தெளிந்த புத்தியும் எங்களுக்குள்ள வரும்போது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் பயந்த ஆவியை ஆண்டவர்களுக்கு கொடுக்காமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு பார்த்தபடி சுவாமி ஆண்டவரே, அன்றைக்கு இந்த லேகியோன் பிசாசை துரத்துவதன் மூலம் ஒரு பெரிய காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. உடைய அதிகாரத்தை, நீங்க எப்படிப்பட்ட அதிகாரம் கொண்டவர் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீங்க ஆண்டவரே. இயற்கை மாத்திரமல்ல, பிசாசு மாத்திரமல்ல, இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியா இருந்தாலும் அது உம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதை இன்றைக்கு எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க ஞாபகப்படுத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர் என்பதை மறந்து போனவர்களாய் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்களா இருந்தால், உடைந்து போனவர்களாய், ஐயோ இது என்னுடைய கரங்கள்ல இருக்கிறதே, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு திட்டமிட்டு கொண்டு தங்களாகவே ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி சுய கிரியைகளுக்குள்ளே, தங்களுடைய சுய பலத்துக்குள், சுய நம்பிக்கைக்குள் ஆண்டவரை யாராவது கடந்து சென்று கொண்டிருப்பார் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொன்றுக்கும் மீதும் அவர் அதிகாரம் உடையவர் என்பதை ஆண்டவரே இந்த வேளையில் அந்த உள்ளங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்துகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. சகல அதிகாரத்தையும் உடைய நீங்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளுவீங்க. அதை விசுவாசித்தவர்களாய் ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவரே, அசுத்தத்துக்குள் இருந்த எங்களை சுத்தத்திற்குள் ஆண்டவரே பிரித்தெடுத்த தெய்வம் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எங்களுக்கு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை சாட்சியாய் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தாரிடத்தில், எங்களுடைய ஜனத்தாரிடத்தில், எங்களுடைய தேசத்தாரிடத்தில் ஒரு சாட்சியாய் எங்களை நிலைநிறுத்துகிற தெய்வம் நீங்க என்பத இந்த ஒரு கனவு எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. முஸ்தாவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைகளையும் நீங்க ஆசிர்வதிங்கப்பா. வேதனையோடு நோய்வாய்ப்பட்டு யாராவது கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா, உன்னை கல்வாரியின் சுகமளிக்கிற ரத்தம் அவருடைய உச்சந்தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஊடுருவி பாயும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பயத்தின் ஆவியினால் பிடிபட்டவர்களாய், ஐயோ என்னுடைய உயிர் போய்விடும், எனக்கு இப்படியாகிவிடும், அப்படியாகிவிடும் என்று சொல்லி பயத்தினால் தங்களுடைய உடல் சுகத்தை இழந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் பலம், உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய தெளிந்த புத்தி ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பயத்தை கொண்டு வருகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாய் நான் சபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பரிசுத்தாவியானுடைய ஆளுகை ஒவ்வொருவர் மீதும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், அமேன், அமேன். நன்றி சிஸ்டர், அருமையான வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டு விட்டது. அமேன். அவ்வளவாய் ஆழமான சத்தியம் அடங்கியது. வெளிப்பாடுகளோடு ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவருடைய அதிகாரம், அன்பு, சாட்சி, மீட்பின் வழி, மீட்பின் ஒளி அங்கே வெளிப்பட்டது. கல்லறையில் தான் இருந்தான், ஆனால் கல்லறைக்குள் இல்லை, அவன் அறிக்கவில்லை. ஆனால் அந்த இடத்திலேயும் கத்தர் இயேசப்பா தேடி போய் அவன் அவருக்கு தேவை என்று நினைச்சார். பாருங்க அந்த நினைவு பெரு அவர்தான் சர்வ வல்லவர் என்பதை அங்கே வெளிப்படுத்தினார். அவர்கிட்ட தான் எல்லா அதிகாரம் உண்டு என்பதை வெளிப்படுத்த அதிகாரம் பெற்ற எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு இன்னும் எழும்பு கட்டி எழுப்ப, உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்ப, விட்டுதலையோடு வாழ கத்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு ஐந்து வயதான சோசரிக்கையும் கற்றுக் கொடுத்த உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். கத்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கத்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் பிறகு சமாஜத்து கூறுவேன். நன்றி சிஸ்டர்.
2: ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
3: ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். அருமையான வார்த்தை விவரிச்சா உண்மையிலேயே என்னை ஆழமாக தட்டது. நான் இருக்கிற இந்த சூழ்நிலையில என் தேவன் அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்த தேவன், சர்ப்பங்களின் தேர்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்தா. லூக்கா 10:19 வசனத்தின் அடிப்படையில் அந்த அதிகாரத்தை பெற்று நானும் நீங்களும் எந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை ஜெயிக்கிறது நம்முடைய பயனுக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள நாங்கள் ஜெயித்து வாழணும். அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தி நித்தியான அமைதியார் என்று சொல்லணும், ஜெயிக்கணும்,
1: எந்தா ஜெயத்தின் தாப்பன் தான் நம்மோடி இருக்கிறார் சர்வ வல்லவர். அறியான வார்த்தை அது கல்லறியாயிருந்தானே, கண் காணாத மனுஷன் காணாத இருந்தானே, அவர் காண்கிறது அவனாயிருக்கிறார். அந்த வனாந்திரமா இருந்தான, வயல்வெளியா இருந்தான, வட்டாந்தி இருந்தானே, எந்த சூழ்நிலை இருந்தானே, எல்லாவற்றையும் காண்கிறதவன் நம்பவன் தர்வ வல்லம் இழந்தவன் அதிகாரம் தந்திருக்கார். அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். இந்த வார்த்தையை உண்மையிலே எனக்கு ஆசீர்வாதம் இருந்தது, இன்னும் ஆழமாக கற்றுக்கொடுத்தது. அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு நீங்களும் கற்றுக்கொள்ளும்படி கர்த்தரினால் பேசியிருக்கிற உங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், ஜெயமெடுத்து வாழட்டும், அதிகாரத்தை பயன்படுத்தட்டும். இன்னும் ஆழத்தை அறியாதவர்கள் ஆழத்திலே கொண்டு போய் தங்கள் படகை செலுத்தி அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய கர்த்தர் செய்வார்கள். இதுவே நமக்கு விழுந்த சுவிசேஷ பாரமாகும். அனுப்பி கொடுங்கள், கர்த்தர் நாமம் மகிமைப்படும். ஆமென். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். உங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள், ஜெயராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கும். ஊழியக்காரை அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாக இருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
4: பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவேளையில மகிமைப்படுவதாக. நல்ல அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் உதவி செய்தால் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருக்கிற இடங்களில கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்திலே நம்ம ஜெபிக்கலாம். கிருபியுள்ள தோப்பனே, இந்த நல்ல காலவேளைக்கு நன்றி. இந்த காலவேளையிலும் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. குறிப்பாக இந்த சங்க மாணொலியில லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களோடும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. உங்களுடைய நாம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும். லட்சகர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு விஷயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு வாசனத்தை தியானிக்கலாம். ஆதியாகமம் 18 அதிகாரத்தினுடைய 18 வசனம். ஆதியாகமம் 18:18 ஜெனிசிஸ் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். கௌனிங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் இந்த ஆபிரகாம் கூட கர்த்தர் பகிர்ந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சர்வ வலிமையில தேவனாய் கர்த்தர். ஸோ அவரு ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனோட நான் செய்ய போகிறத அவனுக்கு மறைக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உண்மையாலுமே ஆபிரகாம் கர்த்தருடைய பார்வையில வெளியேறப்பெற்ற ஒரு மனுஷன், வெளியேறப்பெற்ற ஒரு பாத்திரம். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த தேசத்துல உங்களை என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்துக்காக கர்த்தர் நம்மளை நம்புறாரு அப்படிங்கிறதா உண்மை. ஒருவேளை கனடாவில் இருக்கலாம், இலங்கையில் இருக்கலாம், நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஆண்டவர் அந்தந்த நம்மளை வைத்திருக்கிற தேசத்துக்காக கர்த்தர் உங்களை என்னையும் நம்புறாரு அப்படிங்கிறதான் 100% உண்மை. இங்கே ஆண்டவர் ஒரு மனுஷனை நம்புறதுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் ஆண்டவர் ஆபிரகாமை நம்புறாரு அப்படி யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு பெரிய தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, பல விஷயங்கள் தகுதியா பார்த்துருக்கலாம், ஆனா இது ஆபிரகாம் கிட்ட ஒரு காரியம் இருந்தது. ஜெபிக்கிற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனாய் இந்த ஆபிரகாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்கிற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனாய் இந்த ஆபிரகாம் இருக்கிறத பார்க்கிறோம். அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டருடைய நாம ஐப்படட்டும், ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு சோதோமினுடைய பாவம் எலும்பினது நிமித்தம் ஆண்டவர் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தீர்மானம் எடுத்துட்டார். சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கணும்னு தீர்மானம் எடுத்தப்போ கௌனிங்க, யாருமே அந்த இடத்துல என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பட்டணத்தினுடைய அழிவுக்காக திறப்புல நிக்கணும், ஆண்டருடைய பாதத்துல வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே என்ன செய்யவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முடிவெடுக்கவே இல்லை. ஒரு பார் அவங்களுக்குள்ள என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, வரவே இல்லை. நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அந்த பட்டணத்துல, நிறைய ஆட்கள் இருந்தாங்க, நிறைய மனுஷங்க இருந்தாங்க. இவன் நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள், நிறைய வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா அந்த பட்டணத்துல யாருக்குள்ளேயுமே வராத ஒரு மிகப்பெரிய பாரம், ஒரு மிகப்பெரிய தூண்டுதல் யாருக்கு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாமுக்கு இருந்ததை பார்க்கிறோம். கவுனிங்க, முதல் முறை வேதாகமத்துல முதல் முறை ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறத பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் ஒரு முறை மாத்திரம் பேசுறேன், உமக்கு கோபம் வராம இருப்பதாக அப்படின்றார். ஒரு முறை மாத்திரம் பேசுறேன்ப்பா, உமக்கு கோபம் வராம இருப்பதாக அப்படின்னு கேக்குறார். கவுனிங்க, இங்க நம்ம பார்க்கும்போது 18 வசனம் 24 ஆரம்பிக்குது. பட்டணத்துக்குள்ள ஒரு வேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ அப்படின்னு கேக்குறார். ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிற ஒரு மனுஷன். இன்னைக்கும் நம்ம ஜெபித்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இன்னைக்கு சபைகள், ஊழியங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேசம் அழிவு நிமித்தம் சீரழிந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலிருக்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடுகிறேன். அந்த வசனம் முடிக்கும் போது சொல்லுது, ஒருவனையும் காணேன் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு ஜபங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜபங்கள் எப்படிப்பட்டதா மாறிப்போச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு சுயநலமான ஜபமாக தான் மாறிடுச்சு. ஆண்டவர் என்ன ஆசீர்வதி, எனக்கு வீடு வேணும், கார் வேணும், நல்ல லக்ஸூரியான லைஃப் வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த அற்புதத்தை செய்யுங்க, இந்த அற்புதத்தை செய்யுங்க அப்படிங்கிற ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா பெருகிச்சு. ஆரம்ப நாட்களில் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், சபைகளுக்கு இருந்த ஆட்கள் கூட இன்னைக்கு அதிகமா என்ன செய்யறவங்களா இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் அப்படின்னு சொன்னா சபைகளுக்கு கூட என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, கூட்டம் யாரும் வர்றதில்லை. ஜெபிக்கிறோம், 12 மணி நேரம் ஜெபம், உபவாச ஜெபம், காத்திருக்கிற ஜெபம் அப்படின்னு சொன்னா யாரும் வர்றதில்லை. சும்மா நம்ம ஒரு வார்த்தை போட்டோம்னு வைங்களா, நோட்டீஸ்ல தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு அப்படின்னு போட்டா ஜனங்க கூட்டம் கூட்டமா என்ன செய்யறாங்கன்னா ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாத பெறுவலா அப்படின்னு போட்டா ஜனங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கூட்டம் கூட்டமா குடும்பமா வர ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஜெபம் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்ததுன்னா இங்க அப்படி நடக்கிறது உண்டு. தமிழ்நாட்டுல வழக்கமா வருகிற ஜெபிக்கிற சில சகோதரிமார்கள் தான் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஜெபத்துல உட்காரத பார்க்கும். இன்னைக்கு ஜெபங்கள் சுயநலமான ஜெபங்களா மாறி போன நாட்களில ஆபிரகாம் ஒரு மனுஷன் எழும்பி ஆண்டவருடைய பாதத்துல போராடுகிறார். ஆண்டவரே, பட்டணத்துக்குள்ள ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பாருங்கன்னு சொன்னா, ஆண்டவரே அந்த 50 நீதிமான்களோட நீங்க அழிச்சிருவீங்களோ அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிற அந்த நீதிமான், ஆண்டவரே அடுத்து பார்க்கிறோம், 28 வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 50 பேரின் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், 45 நீதிமான்களின் நிமித்தம் அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. 10-50 ஆரம்பிச்சு அப்படியே கம்மி பண்ணி, ஆண்டவரே அப்பா நீங்க அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வருகிற மனுஷன் இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 32 வசனத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம், 18:32, அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராம இருப்பதாக நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே கண்டாலே என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. மேல் வசனம் சொல்லும் போது சொல்றார், ஆண்டவரே உமக்கு கோபம் வராம இருப்பதாக அப்படின்னு சொல்றார். அப்போ ஆபிரகாமுக்கு நல்லா தெரியுது, நம்ம பேசுறது ஆண்டவருக்கு என்ன செய்யணும் கேட்டா கோபம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறார். கோபம் வந்துருமோ அப்படின்னு நினைச்சு கூட பேசுறார். முதல் முறை இந்த வார்த்தைய ஆபிரகாம் அந்த இடத்துல பதிவு பண்றத பார்க்கும். வேதத்துல யாருமே சொல்லாத ஒரு காரியத்தை ஆபிரகாம் கத்தருக்கு முன்னாடி சொல்றத பார்க்கும். நான் பேசுறது நிமித்தம் உமக்கு கோபம் வராம இருப்பதாக, நான் பேசுகிறது நிமித்தம் உமக்கு கோபம் வராம இருப்பதாக அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாம் எதுக்காக ஜெபிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்காகவோ தன்னுடைய தேவைக்காகவோ, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவோ, தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காகவோ அப்படி ஜெபிக்கல. சோதோம் குமரோ பட்டணம் காக்கப்படணும், சோதோம் ஜனங்கள் காக்கப்பட்டணும், ஜனங்க அழிந்து போக கூடாது. இன்னைக்கு எத்தனை பேரால் நம்ம சொல்ல முடியும், நான் அப்படி அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஆண்டவர் நம்புகிற ஒரு பாத்திரமானா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவி எனக்குள்ள வேணாண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆபிரகாம நம்பினார், ஆபிரகாம் கர்த்தருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா இருந்தார். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடமொழி, ஒரு செல்ல பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கணும்னா, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், என் பிள்ளை ஜெபிக்கிறவன், எனக்கு முன்னாடி நிக்கிறவன் அப்படின்னு சொல்லி. அந்த வசனம் கடைசி வசனம் சொல்லும் பாருங்க, 33:18 அதிகாரத்துல 33 வசனம் ரொம்ப அழகா சொல்லும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் இந்த வார்த்தை. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான் அப்படின்னு பார்க்கும். அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தரை சந்திப்பதற்கு, கர்த்தரோடு பேசுவதற்கு அப்படின்னு ஒரு இடம் ஆபிரகாமுக்கு இருந்தது, ஒரு இடம் ஆபிரகாமுக்கு இருந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய இருதயத்துல கர்த்தரோடு சந்திப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தா மாத்திரம் போதுங்க, அழகாக ஆண்டவர் நம்மோடு என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா பேச ஆரம்பிப்பார். அழகாக ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பிப்பார், உங்களோடு என்னோடு கூட அழகாக ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். நான் சொல்றேன், நம்ம ஏறெடுக்கிற ஜபத்திற்கு ரொம்ப வேல்யூ உண்டுங்க, நம்ம பண்ற ஜபத்துக்கு ரொம்ப வேல்யூ உண்டு. ஆண்டவர் ஜபத்தை அப்படியே கேட்பார், ஆண்டவர் ஜபத்தை அப்படியே கேட்பார். நான் சொல்ல முடியும்னா ஆண்டவர் நம்மளை தான் நம்புறார். இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக, தேசத்தினுடைய மறுரூபத்துக்காக, அது என்னுடைய விசுவாசம். ஆண்டவர் நம்மளை தான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா நம்புறார். அன்னைக்கு ஆபிரகாம கர்த்தர் நம்பினார். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், இந்த பட்டணத்துக்காக ஆண்டவர் நம்புகிற ஒரு பாத்திரம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்புகிற ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நீங்களும் நானும் தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல அதே நம்பிக்கை, அதே உத்தரவாதம் உள்ளவர்களா இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஆபிரகாம் கேட்டார் பார்த்தீங்களா, ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் நான் பேசுறேன், உங்க கோபம் வராம இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்லி ஆண்டவர் கேட்டார் பாருங்க. கட்டாயம் ஆண்டவர் இன்னும் 10 பேசியிருந்தாலும் ஆண்டவர் கோபப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம், ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆபிரகாம். இன்னைக்கும் ஸ்டில் நவ், இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுடைய முழங்கால, என்னுடைய முழங்கால ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களை, உங்களுடைய வருகைய ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் ஒரு மனுஷனை ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்தார்னா அது அவரோடு நேரத்தை செலவிடுகிற ஒரு ஒரு ஒரு காரியம், அவரோடு கூட பேசுகிற ஒரு நேரத்தை ஆண்டவர் இன்னைக்கும் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அடுத்து வேதத்துல நிறைய மனுஷங்க இருந்தாங்க, ஜபத்திற்கு அடையாளம் நிறைய மனுஷங்க இருந்தாங்க. அதுல இன்னும் ஒரு மனுஷிய காட்டி கொடுத்து ஆண்டோடைய பாதத்துல நம்ம ஜெபிக்கலாம். இங்க ஆபிரகாம் ஜெபிக்கிறார், ஆபிரகாம் ஜெபிக்கிறார். அதே சமயத்துல வேதத்துல வாசிக்கிறோம், எஸ்தர் குறித்து, எஸ்தரை குறித்து பார்க்கிறோம். எஸ்தர் 4:16 வசனத்துல நான் வாசிக்கிறோம். எஸ்தர் 4:16 அதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்க, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி, இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் நம்ம, சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். இங்க கவனிங்க, ஒரு ஆண் கிடையாது, இவ ஒரு பெண், எஸ்தர் ராஜாத்தி ஒரு பெண். எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க ஒரு காரியத்தை, நான் என்ன செய்யறேன்னா சூசானில் இருக்கிற என்னோடு இருக்கிறவங்கள கூட்டி நான் என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நான் ஜெபிக்கிறேன். என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சட்டம் இருக்குது, ராஜா கூப்பிடாம யாருமே என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள ராஜா முன்னாடி போய் நின்றக்கூடாது. ஆனா எஸ்தர் ஒரு காரியத்தை சொல்றேங்க, நான் சட்டத்தை நான் மீறுறேன் அப்படின்னு சொல்றேன், சட்டத்தை நான் மீறுகிறேன், அந்த சட்டத்தை மீறுதனால என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, என் ஜனத்திற்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு நம்ம சொல்றோம், பெண்களா இருக்கிற நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பலவீனமானவன், பெண்கள்னாவே பலவீனமானவங்க, என்னால முடியாது, ஒரு ஆண் செய்யற காரியத்தை ஒரு பெண் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நான் சொல்றேன், எஸ்தருடைய நாட்களில கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்குள்ள ஆண்கள் செய்ய முடியாத காரியத்தை ஒரு பெண்ணாகிய அடிமையாய் கொண்டு போகப்பட்ட பெண்ணாகிய எஸ்தரால சாதிக்க முடிஞ்சதுன்னு சொன்னா, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களாலையும் கட்டாயம் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, சாதிக்க முடியும், சாதிக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு காரியம் இருந்தது, தேவ சமூகத்துல ஜெபிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் எஸ்தருக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நம்ம ஜெபங்கள் எப்படிப்பட்டதா மாறணும்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமானதா அல்ல, வைராக்கியம் உள்ள ஜபங்களா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற ஆரம்பிக்கணும். அங்க யாருமே சொல்லல நீ ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனா இது எஸ்தர் மொர்தெகாய்க்குள்ள ஜனங்களை குறித்த ஒரு பாரம் எழும்ப ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே எப்படி ஜபிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும் இந்த எஸ்தர் அதிகாரங்களை வாசிட்டு வரும்போது, ரெண்டு பேருமே தங்களுடைய ஜீவனை பணையும் வச்சுதான் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருக்காக இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஜப வாழ்க்கை நமக்கு வேணுங்க. ஏதோ சாதாரணமா ஜபிக்கிறது அல்ல, வைராக்கியம் உள்ள ஜபம், வைராக்கியம் உள்ள ஜபம் நமக்கு வேணும். அங்க கோபம் வராம இருப்பதாக அப்படின்னு ஆபிரகாம் ஜபம் பண்ணார். ஒருவேளை நான் திரும்ப சொல்றேன், இன்னும் 10 முறை பேசியிருந்தாலுமே ஆபிரகாம் மேல கத்தருக்கு கோபம் வந்திருக்காரு. உண்மையாலுமே ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பார். அதே சமயத்துல இங்க எஸ்தர் ஜெபிக்கிறாங்க, நான் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல போறேன், செத்தாலும் நான் சாகிறனார், சாக ஆண்டவர் விடவே மாட்டார். எந்த காரியத்தையுமே ஜெபித்து சாதித்தவங்க தான் உண்டே ஒழிய ஜெபித்து தோத்து போனவங்க இல்லை. ஏன்னா நீங்களும் நானும் ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் தோல்வி கடையாளம் இல்ல, ஜபம் என்னைக்குமே ஜெயத்து கடையாளம். ஜபம் என்னைக்குமே தோத்ததுக்கு அடையாளமே இல்லை, ஜபம் என்னைக்குமே ஜெயத்துக்கு அடையாளம். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், உங்களுடைய என்னுடைய ஜபத்திற்கு ஒரு வேல்யூ உண்டுங்க. நான் சொல்றேன், உங்களுடைய ஜபம் என்னுடைய ஜபம், உங்களுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீருக்கு ஒரு வேல்யூ உண்டு. இன்னைக்கு நம்ம ஏறெடுப்போம். ஆண்டவரே, தேசத்துல ஒரு மறுரூபத்தை நான் பார்க்கணும், தேசத்துல ஒரு எழுப்புதலை நான் பார்க்கணும். ஆண்டவரே, தேசத்துல ஆண்டவரே நாங்க எதிர்பார்க்கிற ஒரு கிரிகைய எங்க நாட்களில பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும், அவங்க ஜெபிக்கல, இவங்க ஜெபிக்கல, அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க. யாரும் அவங்க வேலையை அவங்க செய்ய ஆரம்பிக்கிட்டோம், அவங்க காரியத்தை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிட்டோம். நம்ம யாரா மாற ஆரம்பிப்போம்னா, ஒரு ஆபிரகாமா, ஒரு எஸ்தரா நம்ம எலும்ப ஆரம்பிப்போம். நம்ம எலும்ப ஆரம்பிச்சிட்டோம்னா போதும், ஆண்டவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய, ஆண்டவருடைய கிரிகை வெளியரங்கமா வெளிப்படுகிறத நம்மளால பார்க்க முடியும், வெளியரங்கமா வெளிப்படுகிறத நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவர் நம்ம கூட இருந்து ஒரு விசேஷத்த ஜப ஆவிய கர்த்தர் நம்ம மேல வைப்பார். ஒருவேளை இந்த வருஷத்தை முடிக்க போறதுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, 2 மாதம் கூட முழுதா இல்லை. இன்னைக்கு 2ஆம் தேதி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். என்ன தீர்மானம் கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் ஜபிக்காத அளவு ஜபிக்கிறவங்களா மாற ஆரம்பிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தேசத்தினுடைய எல்லா காரியமே தலைகீழா மாற ஆரம்பிச்சோம். நீங்களும் நானும் ஜபிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளால ஜபத்து நிமித்தம் தேசத்தை மறுரூபப்படுத்த முடியும் அப்படிங்கறத ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. நீங்களும் நானும் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா தேசத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்ப சொல்றேன், நம்முடைய முழங்காலால ஜபத்தால தேசத்தை மறுரூபப்படுத்த முடியும். இன்னைக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், அப்படிப்பட்ட ஜப பாரம் இல்ல, அப்படிப்பட்ட ஜபிக்கிறவங்களாக நீங்களும் நானும் மாறணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜப ஆவிய கர்த்தனை மேல வைக்கணும்னு சொல்லி ஒரு விசனம் கண்களை மூடி அவனுடைய பாதத்திலே நம்ம ஜபிக்கலாங்களா? கிருபியுள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி. ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாம் ஜெபித்தாரப்பா, எஸ்தர் ஜெபித்தாங்க, தானியல் ஜெபித்தார், அநேக பரிசுத்தவான்கள் வேதாகமத்துல ஜெபித்தாங்கப்பா. ஆண்டவரே, அவங்க ஜெபித்தது நிமித்தம் ஒரு பெரிய மறுரூபம் தேசத்துல உண்டானதப்பா. இன்னைக்கு நாங்க சொல்றோம், ஆண்டவர் எங்க வைத்திருக்கிற தேசத்துல எங்கள் நிமித்தம் ஜபத்துல ஒரு மறுரூபத்தை காண பண்ணணும்னு சொல்லி ஆண்டோட பாதத்துல ஜெபிக்கிறோம். அந்த ஜப ஆவிய நீங்க எல்லாரும் மேலே வைங்க. தேசங்களுக்கு நாங்க ஒரு அடையாளமாய் மாறட்டும். உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இரட்சகரே சுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
1: நன்றி பாஸ்டர், அருமையான வாசகம். வருஷத்துல ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். ஜபம், ஜபம் தான் ஜெயத்தை தரும். ஜபித்தால் தேசத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். மறுரூபப்படும் நம் தேசம், விடுதலையை காணும் ஜனங்கள். நிச்சயமா ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்ன கர்த்தர், அதிகம் 18 தேசத்தர் சட்டத்தை மீறி நான் பிரவசிப்பேன் என் உயிர் சித்தாலும் காட்டும் என்று நினைத்தார். நிச்சயமா ஆண்டவர் திட்டத்துக்கு முன்னால எந்த

0: கர்த்தர் நல்லவர். அப்படியாக உங்களையும் எங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் சபை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கற்றுக் கொடுத்த உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் பாஸ்டர். கர்த்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். ஆமென்.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர் தனசேகரன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் தனசேகரன்.
2: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஸ்ரீலங்கா மதுரையில் இருந்து இன்று முதலாவதாக சங்கமா வானொலியிலே வார்த்தை கொடுக்க வந்திருக்கீர்கள். சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய விளச்சத்தின் சார்பிலும் வார்த்தை விளச்சத்தின் சார்பிலும் 97 ரேடியோல கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அவரோட சாரும் உங்களை வரவேண்டு வரவேற்கிற சின்ன இன்ட்ரடக்ஷனை கொடுத்து பாச செய்தியை தொடருங்கள். 30 நிமிடமும் அடுத்த உங்களை ஆசிரியப்பாராக. ஆமேன்.
2: ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பெயர் வேலாயுதம் தனசேகரன். என்னுடைய வயது 54. நான் வசிப்பது இலங்கையில ஒரு மத்திய மலைநாட்டு பகுதியில் பதுளை மாவட்டம் திமோதரை என்னும் ஒரு தேயிலை தோட்டத்தில் தான் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறேன். என்னுடைய பூர்வீக நாளெல்லாம் அந்த தேயிலை தோட்டத்தில் தான். ஆனால் தற்பொழுது கிறிஸ்து மகிமை ஜெப ஆலயம் என்ற ஒரு திருச்சபையை சுமார் 16 வருடங்களாக இந்த தேயிலை தோட்டத்திலே நடத்தி வருகின்றேன். நடத்தி வருகின்ற வேளையிலே நான் வாழ்வது கிறிஸ்துவ ஜனங்கள் மாத்திரமல்ல, நான் வாழும் பிரதேசமானது சுற்றி வர இஸ்லாமியர்கள், பௌத்த ஜனங்கள், இந்து ஜனங்கள் அந்த கோட்டைக்குள்ளிருந்து தான் கிறிஸ்து மகிமை ஜெப ஆலயத்தை பெரிய ஒரு சவாலுக்கு மத்தியிலே நான் நடத்தி கொண்டு வருகின்ற வேளையில் 2019 ஆண்டு நான் என்னுடைய திருச்சபையை கட்ட ஆரம்பித்த வேளையிலே, அப்போது அந்த கொரோனா காலத்தில 2019 ஆகஸ்ட் மாதம் என்னுடைய சரீரத்தில் சுகர் குறைபாட்டால் நான் பக்கவாத நோய்க்கு ஆளாக்கப்பட்டேன். ஆளாக்கப்பட்டாலும் கர்த்தருடைய கிருபையினாலே ஜீவனை கொடுத்தார். கிருபையோடு என்னை நடத்தி 7 வருடங்கள் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஜீவனை கொடுத்து இந்த நாளிலும் கூட சங்கமம் இந்த ரேடியோ கூட ஆண்டோருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுப்பதென்றால் இது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஏனென்றால் ஆண்டவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின் பிரகாரத்தின் அடிப்படையிலே நான் இதுவரைக்கும் பலத்தோடு உற்சாகத்தோடும் ஆண்டவருடைய ஊழியத்தை ஒரு கஷ்ட பிரதேசத்தில் நடத்தி கொண்டு வருகின்றேன். நான் பலவீனப்பட்டிருந்தாலும் நாங்கள் குடும்பமாக இருந்து இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். இந்த வேளையில் தான் இந்த புதிய இந்த வருடத்தில் புதிய மாதத்தில் புதியதோர் ஐக்கியத்தை புதியதோர் தேவதாசருக்கூடாக ஆண்டவர் எனக்கு சந்தித்து கொடுத்து இந்த புதிய மாதத்தில் 2வது நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, என்னை பொறுத்தவரை நான் இந்த நல்ல பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தகுதி அற்றவர் என்றால் என்னுடைய சரீரம் பலவீனத்தோடு இருக்கிறது. என்னுடைய சரீரம் ஏனைய இலங்கையை பொறுத்தளவில் இந்த நாட்களே சரியான குளிராக இருந்தாலும் என்னால் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்து நீண்ட நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு என்னுடைய சரீரம் அவ்வளவுக்கு பலவீனமாக இருக்கின்றது. நான் ஒரு புறம் பலவீனம், மறுபுறம் ஒரு தாகத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை நடத்தி செய்ய வேண்டும், ஆண்டவருடைய தாகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தோடு எப்படியாவது அடியேனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மிக உற்சாகத்தோடு ஒரு தாகத்தோடு சுமார் காலையில் 4 மணியிலிருந்து நான் எழும்பி ஆயத்தப்படுத்தினேன். ஆனாலும் 5:30 நான் ரூமுக்கு வந்துவிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாக இருந்தது, என்ன நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு இன்னொரு ஊழியக்காரரே பிரசங்கம் பண்ணுவதற்கு கொடுத்துட்டாங்களேன்னு.

0: ஆனாலும் எனக்கு அந்த சந்தேகத்திலிருந்து நான் ஜெபித்தேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆயத்தப்படுத்திருக்க வேளையிலே ஒரு காலமும் இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பலவீனத்தில் இருந்தாலும் அன்பான தேவ பிள்ளைகள் தூர தேசத்தில் இருந்தாலும் உங்களோடு சில வார்த்தைகளை நான் ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஆனால் என்னுடைய சரீரம் பலவீனம், ஒரு புறம் சரீர பக்கவாதம், ஒரு புறம் தைராய்டு பிரச்சனை, சில வேளை என்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், கொஞ்சம் வேகமாக போகலாம், அதை மன்னித்துக் கொள்ள. என்ன தைராய்டு வந்து தொண்டை உள்ளுக்கு இருக்கிறனால எனக்கு வேகமா என்னுடைய சத்தம் வந்து வயசு வந்து வேகமாக போகும், கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு விசுவாசம், எனக்குள்ள ஒரு தாகம் இருக்கிறது. அந்த தாகத்தை குறித்து வேதத்தில் விடாங்க நாங்கள் பார்த்து நாங்கள் முதலாவதாக பார்க்கிறோம் தேவனுடைய பரிசுத்த வேதாகமம். அதற்குள்ள பயங்கர அதிசயங்கள் இருக்கின்றது, ஏன்னா அதிசயங்கள் இருக்கின்றது. அந்த அதிசயத்தை நாங்கள் எந்த நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசுவதற்காகத்தான் என்னை ஆயத்தப்படுத்தினார் இந்த சங்கம ஊழிய தொலைக்காட்சி கூடாக. இந்த கூடியிருக்கின்ற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் மனதார என்னுடைய என் சார்பாகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்கள் யாவரையும் நான் மனதார வாழ்த்தி கொண்டு நாங்கள் முதலாவதாக தேவனுடைய அதிசயமான இந்த வேதத்துக்குடாக இருக்க அதிசயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 119 அதிகாரத்தில 18 வசனத்தை வாசித்து அதற்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சங்கீதம் 119 அதுல ஒரு வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த வேதம் வேதத்துக்குள்ள அதிசயங்கள் தான் இருக்கின்றது. ஏன்னா ஆண்டவருடைய அதிசயங்கள் நாங்கள் எதனால பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டோ பழைய ஏற்பாட்டோ, ஆனால் இந்த புத்தகத்திலே பரிசுத்தில இருக்கிறது அதிசயம். அந்த அதிசயத்தை நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது கற்றுக்கொள்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், எங்களுடைய தாகத்தை எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவு செய்ய முடியும். நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் 118 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலோ. அந்த வசனம் பேசுகிறது உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி. இந்த நம்முடைய வேதத்தில் இருக்கிற இந்த அதிசயங்களை நான் பார்க்கும்படி கண்கள் இருக்கிறது. கண்கள் இருந்தாலும் எங்களுக்குள்ளே அந்த எவ்வளவு வார்த்தைகளை நாங்கள் படிக்கிறோம், இரண்டு கண்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கண்களை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம், எங்கள் கண்களால பார்க்கிறோம், ஆனாலும் அதை ஏதோ ஏனோ தானே வாசித்து விட்டு நாங்கள் போகிறோம். ஆனாலும் எங்களுக்குள்ள இந்த நாள் இருதய கண்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இருதய கண்களை திறந்தால் மாத்திரம்தான் இந்த ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யப்படும். இல்லைன்னா ஏனோ தான் என்று நாங்கள் வாசித்து விட்டு போனால் அதனுடைய அதிசயத்தையும் ரகசியங்களையும் நாங்கள் பார்த்து கொள்ள முடியாது. அப்படியான அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிசயத்தை பார்ப்பதற்கு பார்க்க போகின்றோம் இந்த வேதத்தை கூட. நானும் நீங்களே இந்த வேதத்தை எழுதவில்லை, 2000 ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் எழுதின அந்த வார்த்தையே. இதனுடைய அதிசயங்களை நாங்கள் பார்ப்பதற்குத்தான் நாங்கள் எவ்வளவு வாஞ்சியோடு விழித்திருந்து நேரத்தை செலவழித்து நாங்கள் அந்த அதிசயங்களை பார்ப்பதற்காக நாங்கள் இங்குள்ள ஒன்று கூடியிருக்கின்றோம்.
1: Recording in progress.
0: இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம், நான் பார்க்கிற அளவுக்கு இலங்கையை பொறுத்தளவில் இந்த ஊழியத்தை செய்கின்ற வேலையில ஊழியத்துல நிறைய ஒன்று சூமக்கூடாக செய்கிறார்கள், தாகம் தாகம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய தாகத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய தாகம், 2-3 வகையான தாகங்கள் இருக்கின்றது. அந்த தாகத்தை நாங்கள் எங்களுடைய தாகம், என்னுடைய தாகமாக இருந்தது நேற்றிலிருந்து. பாஸ்டர் நேற்று விடிய காலையில் 5 என்னுடன் தொடர்பு கொண்டதிலிருந்து ஆண்டவரே ஐயா நீங்க பிரசங்கப்படும் வேதத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று சொன்னதிலிருந்து நான் ஒரு தாகத்தோடு தான் இருந்தேன். நான் பலவீனமாக இருந்தாலும் நான் எப்படியாவது இந்த கூடுகையிலே இணைந்து ஆண்டவருடைய வாகன வசனத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு தாகத்தோடு தான் இருந்தேன். ஏன்னா நேற்று காலையிலிருந்து நான் வைத்தியசாலைக்கு சென்று அங்கேயும் சிகிச்சையெல்லாம் பெற்றுக் கொண்டு வந்தும் எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்துக்குடாக நான் ஆயத்தப்படுத்தி ஆண்டோடைய வசனங்களை ஆயத்தப்படுத்தி அதன் பிறகு ரொம்ப தாகமத்தான விட்டு 4 மணி வரைக்கும் இன்றைய நாள் எப்படியாவது, ஆனாலும் என்னுடைய சூழ்நிலை இந்த நேரத்துல என்னால் எழும்பி அமர்ந்து உட்கார்ந்து இருக்க முடியாது. எடுத்து சொன்னா நான் பலவீனத்தோடு இருக்கிறேன். அதற்கு மத்தியிலும் ஆண்டவர் இந்த தாகத்தை எப்படியாவது தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு நான் பாஸ்டர் சொன்னீங்க நீங்க கோல் பண்ணுவேன் கூப்பிடுறேன் அப்படின்னு, ஆனாலும் அதெல்லாம் எதிர்பார்ப்பதற்கு முன்பதாக நான் எழுந்திருந்து ஆண்டவருடைய இந்த வார்த்தையை ஒரு தாகம் எனக்குள்ள இருந்தது. அதே போல் எங்களுக்குள்ள நிறைய தாகம் இருக்கின்றது. அந்த தாகத்தை நாங்கள் இங்கிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி அந்த தாகத்துக்கு நாங்கள் தாகத்தை தீர்த்து கொள்வதென்று நாங்கள் பார்க்கிறோம். வேதத்துக்குடாக வேதத்துக்கு ஏசையா 55 முதலாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எங்களுக்குள்ள நிறைய தாகம் இருக்கிறது. இந்த பூமியில நாங்கள் வாழ்கின்ற காலங்களிலே வாழ்கிறோம், அதற்குடாக இவ்வளவு தாகம். அந்த தாகத்தை சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. ஏன்னா சங்கீதம் இந்த ஏசையா 55 நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை பாருங்க, நானே வாசிக்கிறேன். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆமேன். இப்ப எல்லோரும் ஒரு தாகத்தோடு இருக்கிறோம். ஒருவர் ஊழியத்துல சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், இன்னொருவர் நற்செய்தி அறிவித்து சபையில கூட ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். இப்படியான பல விதங்களில் நாங்கள் தாகத்தோடு இருக்கிறோம். ஆனா தாகத்தோடு இருக்கிற வேளையில இங்க ஒரு முக்கியமான ஒரு தாகத்தை குறித்து என்ன சொன்னா, எங்களுக்கு தாகம் வருகின்ற போது நிச்சயமாக தண்ணீர் அருந்தினாலும் மாத்திரம் அந்த தாகத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள முடியும். ஏன்னா தண்ணீர் தாகத்துக்கு நாங்கள் தண்ணீர் அண்டைக்கு போக வேண்டும். அதே போல் இங்க நாங்கள் பார்க்கிறோம், அதிலேயே வசனத்தை பார்க்கிறோம். அப்படியா இன்னொரு தாகம் இந்த பூமியிலே நிறைய பேருக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கு. பணம் பிரச்சனை, பணத்தாகம், பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இலங்கையில் அதிகமாக பார்க்கிறோம், எல்லாம் பணத்துக்காக அடிமையாகி அந்த தாகத்தை சரியான முறையில் நிறைவு செய்து பெற்றுக் கொள்வதில்லை. எல்லாம் வித்தியாசமான போதைப் பொருள்களையும் ஒரு திருட்டு, ஏதோ உலகத்திற்கு மேலான காரியங்களிலிருந்து பணத்தை சம்பாதிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று நாங்கள் எங்களுடைய தாகத்தை நிவர்த்தி செய்த வேண்டும். பணம் இல்லாத எல்லோ யாருக்கிட்டயுமே பணம் இல்லை. நாங்கள் இந்த பூமியில யாருக்கிட்டயுமே பணம் இல்லை. ஆனா அது ஒரு எங்களுக்கு பெரிய ஒரு போராட்டம். பணம் இல்லாமல் இந்த பூமியில எதையுமே செய்ய முடியாது. பணம் மூல பொருளாக இருக்கின்றபடினாலே நாங்கள் பணத்தை நாங்கள் அது ஒரு தாகம் தான். பணம் அந்த தாகத்தை, பணத்தை நாங்கள் எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும், பணத்தை நாங்கள் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று எங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அதை உண்மையாக கிறிஸ்தவர்களாகி நாங்கள் நிச்சயமாக அந்த தாகத்தை, என தண்ணீர் தாகத்தை நாங்கள் தண்ணீர் அண்டைக்கு சென்றால் தண்ணீர் தாகத்தை நிறைவு செய்து கொள்ள முடியும். பணத்தை நாங்கள் தேடும். ஆண்டவர் சொல்கிறார், பணம் இல்லாதவன் எல்லோரும், ஆண்டவருக்கு தெரியுது எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஆனாலும் அவர் விரும்புகிறார் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், வந்து வாங்கி சாப்பிடுங்கள். ஏன்னா அவர்கிட்ட நாங்கள் போக வேண்டும். அவர்கிட்ட போனால் நிச்சயமாக பண தேவையிலெல்லாம் சந்தித்து கொடுப்பார் என்று சொன்னால், நாங்கள் கொள்ளையடிக்க தேவையில்லை, தப்பான முறையிலே நாங்கள் பொருள்களை விற்று வியாபாரத்தை நடத்தி நாங்கள் சம்பாதிக்க தேவையில்லை. ஆண்டவரிடம் உண்மையோடு உத்தமமாக நாங்கள் சென்றால் ஆண்டவர் இதற்கான அந்த தண்ணீர் பண தேவையான ஒரு தாகத்தை நிறைவு செய்து கொடுப்பார். அதற்காக அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் உண்மையும் உத்தமமாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு சரியான முறையில் செவி கொடுப்போமானால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய அந்த தாகங்களை நிறைவு செய்து கொள்ள முடியும். விசேஷமாக நாங்கள் பார்க்கிறோம் இன்று எல்லாம் ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏனோ தானோ என்று, ஏன்னா அது இந்த வேதத்தில் நாங்கள் ஏனோ தானே என்றுதான் இன்று எல்லோரும் இந்த வேதத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமன், நாங்கள் காலையில் நல்ல செய்தியை கேட்டேன், ஆனாலும் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் நிச்சயமாக பரிசுத்த வேதத்தில் உள்ள ரகசியங்கள் அதிசயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்னை குறித்து சாட்சிகள் சொல்ல வேண்டும் என்றால், நான் 2019 இன்று வரைக்கும் 7 வருடங்கள் நான் படுக்கையில இருந்தாலும் நான் விளவீனப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த 2 தாகத்தையும் நிறைவேற்றி கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் புசித்துக் கொண்டிருந்தேன். எல்லா தேவைகளையும் எனக்கு சந்தித்து கொடுத்தார். என்ன தேவையான பொருளாதாரம், வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாவற்றையுமே என்னால ஒன்று உழைக்க முடியாது, பொல்லாத வழியிலே பணத்தை சம்பாதிக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவரை நோக்கி அவருடைய பாதத்திலே இரவும் பகல வேதத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருந்தேன். எல்லா தேவைகளையும் ஏற்ற வேலையில சந்தித்தார். ஏற்ற வேலை என்னன்னா, நான் இலங்கை போல அதிகமாக மாத்திரைகள் சாப்பிடுவதை விட நான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் தியானி சாப்பிட்டேன். நன்றாக 7 வருடமாக நான் படுக்கையில இருந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலுமாக நன்றாக சாப்பிட்டு ருசித்தேன். அந்த ருசித்து அந்த தாகத்தை நிறைவு செய்தன் கொள்வதன் நிமித்தம் இந்த நாளிலே நான் ஜீவனோடு இருந்து இந்த சங்கம ஊழியத்தூடாக வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தருக்கு கிருபை கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை சோதித்திருக்கிறேன். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஏன்னா நாங்கள் நினைக்கிற பணத்தை இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும், இப்படி போனால் இப்படி அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஆனாலும் அந்த ஆண்டவருடைய நினைப்பு எங்களுடைய நினைப்போட வித்தியாசமாக இருக்கிறது. அதே அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 8வது வசனத்தை, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன ஆண்டவர் நமக்கு தேவைகளை எப்படி சந்தித்து கொடுத்தார், நம்ம நினைக்கிற வழியில நாங்கள் போகாதபடியா ஆண்டவருடைய ஆலோசனையின்படி ஆண்டவருடைய வழிகளினாலே நாங்கள் எங்கள் தேவைகளை நிறைவு செய்ததற்கு ஆண்டவர் ஆண்டவர் நினைப்பார். நமக்கு தேவைகள் இருக்கிறது, எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆனா ஆண்டவர் நினைக்க சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவு, நாங்க வந்து வித்தியாசமா நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் நினைப்பது ஒரு வித்தியாசமா, நாங்கள் எப்படி இந்த பணத்தை சம்பாதிப்பது, எப்படி இந்த பணத்தை நாங்கள் சேர்த்துடுறோம், நாங்கள் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனாலும் தேவன் சொல்கிறார், அவர் வித்தியாசமான ஒரு நினைப்பை தான் நினைவித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தேவை அவருக்குள்ள விசுவாசமாக இருந்தால் உண்மையாக நாங்கள் கீழ்ப்படிந்து அவருக்குள்ள நாங்கள் உண்மை உத்தமமாக இருந்தால் எங்கள் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவரை உள்ளவராக இருக்கிறார். ஆனா அவருடைய நினைப்பு வேற. என இந்த நாட்கள்ல நான் கூடுதலா பாக்குற இலங்கையில ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ராஜாக்களும் வித்தியாசமான முறையில் எப்படி எப்படி எல்லாம் பணத்தை சம்பாதித்தார்கள். ஆனா ஆண்டவர் அதற்கு ஆண்டவருடைய நினைப்புல எல்லாமே வித்தியாசமா போய்விட்டது. இந்த நாள்ல நாங்கள் பாக்குறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அளவு எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் எடுத்து செய்வதற்கு வேலைகளை செய்வதற்கு முன் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடப்புவோமானால் நிச்சயமாக அந்த வழிகள் எல்லாம் எங்களுக்கு நல்லதாக அமையும். ஏன்னா ஆண்டவருடைய வழிகள் நம்ம வழியில நாங்கள் போகாதபடி ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடப்போமானால் நிச்சயமாக நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் உண்மையும் உத்தமமாக பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு உலகத்துல நாங்க பாக்குற காரியமே அப்படிதான், எல்லாமே எங்கள் வழியில. நாங்கள் ஒரு குடும்பத்துல பாக்குறோம், பிள்ளைகள் மத்தியில பாக்குறோம், சகோ உறவுகள் மத்தியில பார்த்தோம், எல்லாம் அவங்கவங்க தன் விருப்பத்தின்படிதான் போயிட்டு கடுமையான ஒரு பள்ளத்துல பாதாளத்துல விழுந்து ஒரு முட்டி மோதி ஒரு பெரிய ஒரு போராட்டம் வருகின்ற போதுதான் யோசிப்பார்கள், ஐயோ நம்ம அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் ஆண்டவருடைய ஆலோசனையில போயிருக்கலாமே. அன்புக்குரியவர்களை அப்படியே நாங்கள் பார்க்கிறோம்.

0: என் அன்பான தேவ பிள்ளைகளை, நாங்கள் உண்மையும் இந்த தாகத்தை நாங்கள் நிறைவேற்றி தீர்த்து கொள்வதென்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து, அதில் மூன்றாம் வசனம் கூட சொல்லுகிறது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். நிச்சயமாக நாங்கள் எதையுமே ஆண்டவர் சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். என் வேதம் சொல்லுகிறது, இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறபடி நாம் செவி சாய்ப்போமானால் நிச்சயமாக நாங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நல்லவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் நீண்ட நேரம் என்னுடைய பலவீனத்தினால நீண்ட நேரம் என்னால இந்த செய்தியை கொடுப்பதற்கு முடியாது. எனக்கு அதிகால பொழுதில் எனக்கு அதிகமாக குளிராக இருக்கின்றது. இருந்தாலும் தேவதாசனுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க என்னோட ஊழியக்காரரை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். அந்த கணத்துக்கு மதிப்பு கொடுக்கிற போது நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அவருக்கு ஒரு கணக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறபடினாலே எப்படியாவது இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோடு நான் உங்கள் மத்தியிலே வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இருந்தாலும் தொடர்ந்து வரும் நாட்களிலே இன்னும் அதிகமான தேவ பிள்ளைகளை ஊழியக்காரர்களை நான் இதோடு இணைத்து இந்த லிங்கங்களை அனுப்புவேன். நிச்சயமாக நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த பூமியிலிருந்து புறப்பட்டு போக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கேள்படைந்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நாங்கள் சமாதானமாய் போக முடியும் என்று விசுவாசித்து இந்த நேரத்திலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க. ஆனாலும் என்னுடைய பலவீனங்கள் என்னுடைய சரீரத்தின் தாக்கத்தினாலே எனக்கு அதிகமாக பிரசங்கம் செய்ய முடியாது, வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் தொடர்ந்து வரும் காலங்களிலே உங்களோட நான் தொடர்ந்து ஐக்கியமாக பிரவேசிப்பிக் கொள்வேன் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே, இத உன்னதமான இந்த நாளிலே கூட புதிய மாதத்தின் இரண்டாவது நாளிலே உமது பாதப்படிக்கு நாங்கள் வந்து நிற்கின்றோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதோ உம்முடைய சித்தத்தின்படி நீர் கொடுத்த எல்லா பலத்திற்காகவும் நீர் கொடுத்த இந்த பலத்திலே ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த பலத்திலே ஒரு சிலர் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிருபை கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலையும் வானத்தையும் பூமியும் படைத்த சகலவற்றுக்கும் அதிகாரம் கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஒவ்வொருவரையும் உமது அன்பின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் இல்லை, எல்லா உம்மாலே கூடும். ஆனாலோ என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற விசுவாசத்தை வார்த்தையை பிடித்து கொண்டு உங்கள் மத்தியிலே நின்று இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். ஆனாலும் நீர் வரும் காலங்களிலே தொடர்ந்து இன்னுமாய் அதிகமாக வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை பாராட்ட வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். விசேடமாக நாங்கள் நேருக்கு நேர் காணாவிட்டாலும் தொலைபேசியிலே ஒரு அழைப்பை ஏற்படுத்தி ஒரு உறவை நட்புறவை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி. இந்த சங்கம தொலைக்காட்சி இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும். இதில் வந்து சேர்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கணும். அப்படியாக அந்த ஊழியக்காரரை குடும்பத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஊழியத்தை நிறைவாய் ஆசீர்வதிங்க அந்த ஊழியத்தை நடத்திக்கொண்ட அருவையான தேவதாசனை நாங்கள் நல்ல நீங்கள் பலத்தோடும் உற்சாகத்தோடும் சோர்ந்து போகாதபடி வருகிற எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஆண்டவரே வெற்றிகரமாக முடிப்பதற்கு நீங்கள் அவருக்கு கிருபை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, உற்சாகத்தை கொடுக்க வேண்டும்படியாகவும் அப்படியாக அவரோடு இணைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அதற்கு ஒத்தாசை வழங்குகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது சமூகத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். புதிய மாதத்தில் இரண்டாவது நாளிலே இதோ சுவாமி நீங்கள் கிருபை பாராட்டி ஒவ்வொருவரோடு ஐக்கியத்துமாக இருந்து இந்த ஊழியத்துக்குள்ளே என்னை ஒரு இணைப்பை நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காக நன்றி. வரும் காலங்களிலேயே இன்னும் புதிய ஊழியக்கார புதிய ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி இதற்குள் இணைவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும்படியாக எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ
1: சிஸ்டர் சுபா.
2: ஆமேன், நன்றி பாஸ்டர், நன்றி நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தை வெளிச்சத்தின் நேரத்துல எங்களுக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். தாகமா இருப்பது மூன்று விதமான தாகத்தை குறித்து கற்றுக் கொடுத்தீர்கள். நிச்சயமாகவே இசாயா 55 அதிகாரம் முதலாம் வசனத்தின்படி ஓ சாகமாயிருக்கிறோளே என்னிடத்தில் ஓடி வாருங்கள், பணமின்றி வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். நிச்சயமா எங்களுக்கு தாகம் இருந்தால் அந்த தாகம் உள்ள எங்கள் மேல அவர் தண்ணீரை ஊற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றார் 42 சங்கீதம் முதலாம் வசனத்தின் அடிப்படையில், மானானது நீரோடிய வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமாவும் பூமியை வாஞ்சித்து கதறது. அப்படி ஒரு தாகத்தை கத்தர் எங்களுக்குள்ள தர வேணும். ஆத்தும தாகம் அவர்களோட சிலுவையில தாகமாயிருக்கேன்னு சொன்னார். ஆத்தும பாரதின் தாகம், அப்படிப்பட்ட தாகத்தோடு நீங்க இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பலவீனத்திலும் அந்த தாகத்தோடு வந்து இணைந்து எங்களுக்கு வார்த்தையை வெளிச்சத்தை கொடுத்தீர்கள், வார்த்தை சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் கத்தர். அப்படியாக உங்களுடைய எல்லா பலவீனங்களை நீக்கி உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் இந்த சபையின் ஊழியத்தில நிலைப்படுத்துவாராக. நல்லவர் கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் சங்கத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தகப்பனாய் இருக்கிறார். எங்களை இணையதளத்தில் இணைத்தாலும் அவருடைய வார்த்தைகள் அழியாது, அழியாத வார்த்தையை எங்களுக்குள்ளாய் பகிர்ந்து கொடுத்தீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள் ஆழத்தை. அந்த கற்றுக்கொண்ட ஆழத்துக்காக நன்றி செலுத்தி உங்கள் ஊழியத்தையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. சித்தமானால் நாங்கள் இன்னொரு ஆளை பிரசாந்திக்கு வருகின்ற சமாஜத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம். தாகம் தாகம் நிச்சயம் எங்களுக்கு தாகம் வேண்டும். எங்கள் எங்கள் குடும்ப அங்கத்தவர்கள், எங்கள் அயலகத்தர், எங்கள் உறவுகள், எங்கள் பட்டணத்து ஜனங்கள், எங்கள் தேசத்து ஜனங்கள் நிச்சயமா ரட்சிப்பை காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும தாகம் எங்களுக்குள்ள வேண்டும். இன்னும் நாங்கள் செல்லுகிற காண்கிற இடங்கள்ல நடக்கிற காரியங்கள் அந்நாய அக்கிரமங்களை பார்த்து எங்களுக்கு தாகம் வேண்டும். இந்த அந்நியாயம் அழிய வேண்டும், நீதி வெளிப்பட வேண்டும், அந்த சமாதான குலத்தில கொண்டு சத்துருவின் திட்டங்கள் முறியடிக்க வேண்டும், சத்துருவை நிர்மூலமாக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாகம் வேண்டும். இருக்கிற பிள்ளைகளை பார்த்து எங்களுக்கு தாகம் வேண்டும், என்ன தாகம் வேண்டும், அந்த சபையை விடுதலையாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரத்தாகும் எந்த சூழ்நிலையை பார்க்கிறோம், எந்த மனுஷனை பார்க்கிறோம், அந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு தாகம் வேண்டும். அந்த சூழ்நிலையை தகப்பன் பார்க்க அந்த கல்லறையில் இருந்த மனுஷனை கூட விடுதலையாக்க வேண்டும் என்று அப்பா தாகத்தோடு தானே அந்த இடத்துல வந்தார். அந்த தாகத்தோடு தானே அப்பா பார்த்தார் அந்த மகனை, விடுவித்தார் அல்லவா. அப்படிப்பட்ட தாகம் ஏன் எங்களுக்குள்ள இல்லை? ஏன் இன்னும் நாங்கள் எங்கள் சுயத்துல இருக்கிறோம்? நான் வாழ்ந்தா போதும், நான் வாழ்ந்த நான் இருந்தா போதும், எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் பெருகணும், இன்னும் நான் வளரணும். அது உண்மைதான், வளர வேண்டும், இருப்பவன் தான். பெற்றோனை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்றும் அழிந்து போகாத படிக்கு எங்களுடைய தேவன் உக்கிரத்தானாய் கணக்கு போய் பெறலவா? நான் உன்னை இந்த இடத்துக்கு வைத்தேனே, இந்த பட்டணத்துல உன்னை வைத்தேனே, இந்த குடும்பத்துக்குள்ள உன்னை கொண்டு வந்தேனே, இந்த அயலகத்துல உனக்கு தந்தேனே, நீ எத்தனை ஆத்து மாறுபாடு செய்தான், ஆத்து மாடு வரப்போற சொல்றேன். தாகத்தோடு அந்த தாகம் எங்களுக்குள்ள இருக்கிறதுலவா? அந்த தாகத்தை நிச்சயமா வளர்க்க வேண்டும். நாங்கள் நிர்விசாரமா இருந்து விடாத படிக்கு அழிந்து போற ஆத்து மக்களுக்காக தாகத்தோடு செவிக்கிறவரா, தாகத்தோடு அந்த பாரத்தோடு அவருடைய சத்தியத்தை அறிந்தவங்க சத்தியத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அருமையான தாகத்தை குறித்து அசுவாகமான சத்தியத்தை நம்முடைய தாயகத்தில் இருந்து எடுத்து வந்தார். இந்த தாக உண்மையிலேயே அத்தருக்கு சோஸ்திரம் எனக்கும் உங்களுக்கும் அதிகமாக இருக்க வேண்டும். எங்கள் தாயத்தை குறித்து, தாய் நாட்டில் இருக்கிற ஜனங்களை குறித்து மாத்திரமல்ல, நாங்கள் வாழ்ற இந்த தேசத்தை குறித்து, நான்கு திசையிலும் உள்ள தேசம் அந்த தாய் தேசத்தின் ஜனங்கள் வெற்றிப்பை காணணும், விடுதலை அடிக்கணும், தேசத்தின் ஜனங்கள் சமாதானமாக வாழணும், சந்தோஷமா வாழணும், அவருடைய ராஜ்யத்துல எல்லாரும் இணையணும் என்ற எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று சொன்னது அவர். இப்படியாக அவருடைய ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடி பிறப்பின் வாக்குல தாகத்தோடு நாங்கள் செவிக்க வேண்டும். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தாக உங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக அதிகம் படுத்த வேண்டும், இன்னும் அதிகரிக்க வேண்டும். அதனால அருமையான தாகத்தை குறித்து பலமான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த தாகத்தோடு நாங்கள் இன்னும் செவிப்போம், அத்து மறுபடியை திருக்குவோம். இந்த தாகத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள், அவர்களுக்கு தாகம் உண்டாகட்டும். தாயகத்தை குறித்து மாத்திரமல்ல, தங்கள் பாரத தேசத்தை குறித்தும், தங்கள் உறவுகளை குறித்தும், ரயில்களை குறித்தும், பட்டணத்தை குறித்தும் ஒரு தாகம் உண்டாகும். செழிப்பை காணும் வரை தாகத்தோடு செவிப்போம். அத்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெற்றோருக்கும் இந்த தாகத்தோடு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளட்டும், பெற்றோருக்கும் அதை அறிமுகப்படுத்தட்டும். இதுவே நமக்கு விழுந்த சுவிசேஷ பாரம். ஆமையே. சரியாற்றோன்ற நேரம் 8:54. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். கிறிஸ்து நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்க அழகான முகம் ஏ உள்ளத்து அசக்கியது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் ஏ உள்ளத்தை அசக்கியது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி

0: அழகோ ஏ உள்ளத்தை அசைக்கிது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது.
1: பா, உங்கள் அழகான முகம் ஏ உள்ளத்தை அசைக்கு, அழகான கண்கள் என்னை கண்டதால இன்றைக்கும் நான் வாழ்கிறேன் அப்பா. இந்த மாதத்தை காண வைத்தது அப்பா உங்க அழகான கண்கள். இந்த கண்களுக்காக எந்த வயதுவரை சோசரிக்கிறேன். அவருடைய குரல் பெண்மான்களை ஈன பண்ணுகிறது. அவருடைய சத்தம் பாலைவனங்களை அதிர பண்றது, கேதுரு மரங்களை முறிக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள, சர்வ வல்லமை உள்ள சத்தம் எங்கள் குடும்பத்துல துணிக்கட்டும், எங்கள் பட்டணத்துல துணிக்கட்டும், தேசத்துல துணிக்கட்டும், அசைவுகள் உண்டாகட்டும், அந்நியாயங்கள் அக்கிரமங்கள் அழிந்து போகட்டும், விக்கிரங்களும் தேசத்தன்மை நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுவேன். என் தேவனுடைய வல்லமை சத்தம் துணிக்கட்டும், மது துதியின் சத்தமாக, ஜெப சத்தமாக, சுவிசேஷ சத்தமாக, விடுதலை கொடுக்கிற சத்தமாக துணிக்கட்டும். ஆமென். கட்டணம் ஒன்றே மயமைப்படுவதாக. சரியாக ஒன்று நேரம் 8:58 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் ரெண்டன் ராசநாயகம் அவர்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம்.
2: நாங்கள் வேத வாக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியினால் எழுப்பப்பட்டு பேசப்பட்ட ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் புதிய ஏற்பாட்டில நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேத வாக்கியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள அந்த வேத வாக்கியங்கள் எங்களுக்கு உபதேசத்துக்காக, கடிந்து கொள்ளுதலுக்காக, எங்களுடைய வேத வளர்ச்சியை வளர்ப்பிப்பதற்காக அந்த வேத வாக்கியங்கள் பரிசுத்த ஆவியினால பேசப்பட்டவர்கள் மூலமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த வேத வாக்கிய நிறைவேறும்படி உம்முடைய வருகை தாமதிக்கிறது. ஆனாலும் நீர் மீண்டுமாக வந்து எங்களை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல பல மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனிடத்துல, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல வந்து ஒவ்வொருவரும் சேர்ந்து கொள்வார்களாக. இயேசுவிடத்துல இயேசு சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, ஒவ்வொருவரை மிழித்துக் கொள்ளும் துதி கன மகிமை உன்னான மெய்த்தேவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களை பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறு நபனாகவும் எந்த நற்கிரிகையையும் செய்யத்தக்கபடியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாயிருக்கிறது. பாருங்கள், வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில வாழ்ந்த மோசே தொடக்கம் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு ஊடாகவும் பரிசுத்த ஆவியானவர் தேவன் பேசின வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில நிறைவடைந்து கொண்டு வருகின்றது. இன்னும் சில அவருடைய வருகை இப்படியான சில வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. இதுதான் தேவன் இயேசு, பாருங்கள், இயேசு பிறப்பார் என்ற பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியம், புதிய ஏற்பாட்டில இயேசு பிறந்து நிறைவேறுதலாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரி அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தை, தேவன் பரலோகத்தில இருந்து இந்த உலகத்தில வாழுகிற அத்தனை மக்களுடைய சிந்தனைகளை அறிகிற தேவனாக அவர் இருக்கிறார். நாங்கள் ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 20-21 வசனத்தில பார்க்கும் பொழுது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பாருங்கள், இந்த பரிசுத்த மனிதர்கள் தேவனால பரிசுத்தாவியை பெற்ற மோசே, இப்படியாக ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் பரிசுத்தாவியினால ஏவப்பட்டு பேசினார்கள். அது நிறைவேற வேண்டி இருக்கிறது. இதற்காகத்தான் இயேசுடைய வருகையும் இனித்தான் நடக்க வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. ஆனாலும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை நாங்கள் இந்த கடைசி காலத்தில் நடக்கிற அறிகுறிகள் மூலமாக அது நெருங்கி கொண்டு வருகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு சிலுவையில மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக மனிதனை தேவன் படைக்கும் பொழுது தேவ சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் தான் மனிதனை படைத்தார். பாருங்கள், அந்த படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்ததன் விளைவாக இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்து மரித்து உயிர்த்தெழ வேண்டும். பாருங்கள், இது வேத வாக்கியமாக இருக்கிறது. பாருங்கள், அவர் சிலுவையில மரிப்பதற்கு முன்பாக கூட இயேசு சொல்லுகிறார், இந்த வேத வாக்கியம், நான் மரிக்க வேண்டியது என்ற வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும், அதற்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். 33.5 வயதில் அந்த வாலிப வயதில இயேசுடைய வேத வாக்கியம், அவன் 33.5 வயதில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். அப்படி எழும் பொழுதுதான் நாங்களும் மரித்து உயிர்த்தெழுந்து இயேசுவோட கூட வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது சிலுவைக்கு போக முன்பாக அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், நாங்கள் மத்தேயு 26:53 நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனே ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். பாருங்கள், தேவனுடைய வேத வாக்கியம் இயேசு கிறிஸ்து மூலமாக, பாருங்கள், கன்னி வயிற்றில அவர் பிறந்து இந்த பாவமுள்ள மனிதனுக்காக, பாவம் இல்லாத இயேசு பாவமாக வேண்டும், சாபம் இல்லாத இயேசு சாபமாக வேண்டும், எங்களை வாழ வைப்பதற்காக, எங்களை பரலோகத்தில சேர்ப்பதற்காக, நித்திய வாழ்வை எங்களுக்கு தருவதற்காக இயேசு அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த சரீரத்தோடு இந்த உலகத்துக்கு வந்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து அந்த 33.5 வயதுல அவர் மரித்து உயிர்த்தெழ வேண்டும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு நொறுக்கப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும். இந்த மனுக்குலம் செய்கிற அத்தனை பாவங்களுக்காகவும் அவர் அந்த பாவத்தை சாபத்தை சுமந்து தீர்க்க வேண்டும். அக்கிரமம் செய்யாத இயேசு அக்கிரமக்காரராக எண்ணப்பட வேண்டும். இதற்காகத்தான் அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக் கொண்டார். பாருங்கள், திரும்பமா வாசிக்கிறார், அப்படி செய்வேனே ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும். இதற்காகத்தான் இயேசு எனக்காக உங்கள் ஒவ்வொருவருக்காக, நீங்கள் மதத்தில வாழலாம், பாவத்தில வாழலாம், சாபத்தில வாழலாம், தேவனே இல்லை என்று சொல்லி வாழலாம், உங்கள் ஒவ்வொருவருக்காக உங்களை மனம் திரும்பும்படியாக, எங்கள் பாவங்களுக்காக, நாங்கள் செய்த இந்த மனிதன் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் இயேசு காயப்பட்டார். இந்த மனிதர்கள் செய்த ஒவ்வொரு அக்கிரமங்களுக்காகவும் இயேசு நொறுக்கப்பட்டார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரியை இயேசு அந்த சிலுவையில் ஏற்றுக் கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். எங்களுக்கு சுகத்தை தர, ஆசீர்வாதத்தை தர, எங்களுக்கு ஒரு மறுவாழ்வை தர, இன்மைக்கு பின்பு மறுமையில ஒரு நித்திய ஜீவனோடு அந்த இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தர. அவர் பாவமானார், சாபமானார், இப்படியாக அத்தனை பாடுகளையும் அவர் எங்களுக்காக சுமந்து கொண்டார். பாருங்க, நற்கிரிகைகளை மட்டும்தான் ஏது செய்து வாழ்ந்தார். ஒரு தீமை கூட ஒருவருக்கும் செய்யவில்லை. எல்லா மக்களும் அவரிடத்தில் வந்து நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் பெற்று சென்றார்கள். எல்லாருக்கும் நன்மை செய்தார். சுகம் வேண்டியவர்களுக்கு சுகம் கொடுத்தார். உணவு கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் உணவு கொடுத்தார். உணவு பெருக்கத்தை கொடுத்தார். இப்படியாக எல்லாரும் அவரிடத்தில் வந்து நன்மைகளை பெற்றார்கள். அதே போலதான் இன்றைக்கு நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாக, நன்கிரிகைகள் செய்கிறவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறார். நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களில இயேசுவை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், இயேசு எப்படி வார்த்தையானவர், மாம்சமாகி, வார்த்தை தான் இயேசு, அந்த வார்த்தையான இயேசு மாம்சமாகி வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். அவர் வார்த்தைக்கு விரோதமாக எந்த ஒரு காரியமும் அவர் செய்யவில்லை. நன்மைதான் எங்களுடைய தேவன், அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. எல்லாரையும் அன்பு கூறுவது. பாருங்கள், எங்களுக்கும் அன்பின் கட்டளையை தான் தந்திருக்கிறார். அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு செந்தையோடும் அந்த மெய்யான தேவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது. பாருங்கள், நல்ல சமாரியனாக வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், ஒரு மனிதன் கள்ளன் குகையில அடிக்கப்பட்டு இழந்து நடு ரோட்டில் இருக்கும் பொழுது நல்ல சமாரியனாக இயேசு அந்த மகனை சத்திரத்துல சேர்த்து அந்த மகனுக்கு தேவையான அந்த காயப்பட்ட இடங்களுக்கு காயம் கட்டி எண்ணெய் பூசி அதற்குரிய பணத்தை செலுத்தி அவர்கள் இப்படியாக வாழ்ந்து காட்டினார். நாங்கள் வார்த்தையின்படி எங்களை வாழும்படியாக அவர் எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்கள், அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்படியான தேவன்தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது பரிசேயர் சதுசேயர் வந்து அவரிடத்துல கேள்விகள் கேட்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு பாருங்கள், நாங்கள் மத்தேயு 22:28 வசனத்துல ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் என்று அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். பாருங்கள், நாங்கள் இந்த உலகத்தில மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்து போகும் பொழுது அங்கு திருமணங்கள் கணவன் மனைவி இணைந்து வாழுவதில்லை. அவர்கள் எல்லோரும் ஆவிகளைப் போலதான், ஏஞ்சல்ஸை போலதான் இருப்பார்கள். பாருங்கள், இயேசு 29 வசனத்துல மத்தேயு 22:29 வசனத்துல இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனவும் கொடுப்பனவும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். இப்படியாக பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இயேசு வருகிற இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தான் இந்த உலகத்தில மதங்களால உங்களுக்கு உயிர்த்தெழுதல் கிடைக்காது. இன்றைக்கு மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக சத்துருக்கள், பிசாசுகள் தவறான கொள்கைகளை பரப்பி மக்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக பிசாசு இருக்கிறார். பாருங்க, நாங்கள் 31வது வசனத்திலேயே மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் மதங்களிலே இருந்து மரித்தீர்களாக இருந்தால் பாருங்கள், தேவன் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரும் பொழுது நீங்கள் உயிர்த்தெழுந்து ஜட்ஜ்மெண்ட்ல நரகத்துக்கு போக வேண்டி இருக்கும். இது இயேசுதான் ஜட்ஜாக வரப்போகிறார். இதற்காக தான் நீங்கள் இந்த மதங்களை விட்டு உங்களை படைத்த தேவன், எங்களுடைய தேவன் தான் உங்களை படைத்தவர். தேவன், இயேசு, பரிசுத்த ஆவி, இந்த மூன்று பேரும் படைப்பின் பொழுது பரலோகத்தில் இருந்தவர்கள். பாருங்கள், லெட் அஸ் மேக் அவர் இமேஜ். இப்படியாக எங்களுடைய தேவன் ஆவியா இருக்கிறார். இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது கூட இருந்தவர்கள். பாருங்கள், இயேசுவோடு இயேசு இருந்தவர் எங்களுடைய ரினிட்டியில ஒரு எங்களுடைய தேவன் ஒன்றான மெய்த்தேவன் இருக்கிறார். அவரோடு அவர் ஆவியாயிருக்கிறார். இயேசு இருக்கிறார், அதோடு பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். இப்படித்தான் தேவன் படைப்பின் பொழுது மூன்று பேரும் இருந்தவர்கள். இன்றைக்கு பலர் மூன்று கடவுள்கள் அல்ல, மூன்று பேர்சன் உயிர் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். மூன்று பேர்சன் ஒரு கோட். எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். இயேசு மனித உருவெடுத்து வந்து இந்த உலகத்தில மரிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தவர். இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது. பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் மார்க்கு 15:28 வசனத்தில பார்க்கும் பொழுது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறிற்று. பாருங்கள், ஒரு அக்கிரமம் கூட செய்யாத இயேசு மனித குலத்தின் அக்கிரமக்காரர்களாகிய இந்த மனு குலத்திற்காக அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. பாருங்கள், இப்படியாக அந்த சிலுவையில அவர் அக்கிரமக்காரர் போலே அவர் தொங்கினார். பாவம் இல்லாதவர், அக்கிரமம் செய்யாதவர், சாபம் இல்லாதவர், எங்களுக்காக அந்த அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், பாவங்களை ஏற்றுக்கொண்டார், சாபங்களை ஏற்றுக்கொண்டார். எங்களுக்கு எங்களில் நாங்கள் உயிர்த்தெழுந்து இயேசுவோட வாழுகிற வாழ்வை தருவதற்காக. பாருங்கள், சங்கீதம் 22வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையில மரிப்பதை பற்றிய சங்கீதமாக இருக்கிறது. எப்படி அவர் பேசுவார் என்ற வார்த்தைகள் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 1வது வசனத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இப்படியான வார்த்தைகளை பாருங்கள். சங்கீதம் எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன்பாக, ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. அதன் பின்பு இயேசு மனிதராக பிறந்து பரிசுத்த ஆவியினால கன்னிமரியாள் இடத்துல கர்ப்பந்தரித்து பரிசுத்த ஆவினால் கர்ப்பம் தெரிந்து அவர் பிறந்து பாருங்கள் இப்படியாக அந்த 33.5 வயசுல இந்த வார்த்தைகளை பேசுவார். இப்படியாக அவருடைய வஸ்திரங்களை பங்கிடுவார். 8வது வசனத்தில் 18வது வசனத்தில் சங்கீதம் 22:18 என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள். இப்படியாக அந்த நடக்க போற காரியத்தை வேத வாக்கியத்தில் இப்படித்தான் நடக்கும் என்ற காரியம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது அப்படியே சிலுவையில இயேசுவின் சிலுவை மரணத்தில நடந்தேறுகிறது. பாருங்கள் நாங்கள் லூக்கா 4:17 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இப்படியாக பாருங்கள் இயேசு இப்படியான காரியங்களை செய்வார் என்ற வசனம் பழைய ஏற்பாட்டில எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61:1 தொடக்க 4வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக இயேசு இப்படியாக எங்களுக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து இயேசுவை போல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட ஏசாயா 61:4 சொல்லப்பட்ட வசனங்கள் இயேசுவுக்கூடாக நிறைவேறுகிறது. இயேசு எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவருக்கூடாக நாங்கள் இயேசுவை போல அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பணியை இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இதற்காக தான் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால பாருங்க லூக்கா 24:25 பார்க்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து அந்த இம்மா சீடர்களோடு பேசிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார். பாருங்கள் அவர் அப்பொழுது இன்றைக்கு இந்த வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டும், தியானித்து படிக்க வேண்டும். எந்தெந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறி விட்டது, இன்னும் வேத வாக்கியங்கள் நிறைவேறாமல் இருக்கிற மேசியா வருகை, இப்படியாக கடைசி காலங்களில நடக்க போற காரியங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. பாருங்கள் இப்படியாக இயேசு அந்த இம்மா சீடர்களோடு பேசிக்கொண்டு போகும் பொழுது பாருங்கள் எல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில நிறைவேறுகிறது. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்கள் இப்படியாக மோசே தொடக்கம் மனிதர்களை இந்த உலகத்தை படைக்கும் பொழுது பாருங்கள் இந்த சூரியன் சந்திரன் மனுக்குலத்தை படைக்கும் பொழுது இயேசு எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் இயேசு பரிசுத்தாவியார் இந்த மூன்று பேரும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் சிம்பிளிஃபைட் பைபிள் வேர்ஸில் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால் 1 ஜெனிசிஸ் 1:26 லேட்டஸ்ட் மேக் அவர் இமேஜ் என்ற அந்த அசுர இது தேவனை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பாருங்கள் இப்படியாக நீங்கள் சில பைபிள்களில அந்த அசுர லெட் அஸ் மேக் அவர் இமேஜ் என்ற காரியம் அம்பிளிஃபைட் பைபிளில தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனோடு இருந்தவர், பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் அந்த படைப்பின் பொழுது இந்த உலகத்தை படைக்கும் பொழுது வார்த்தை கூடாக படைக்கும் பொழுது ஒன்றாக இருந்தவர்கள். சாதாரண ரெகுலர் பைபிள்கள்ல அந்த விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை. இதற்காக நீங்கள் சில பைபிள்கள்ல ஆராய்ச்சி செய்து படிக்க வேண்டும். ஹீப்ரு பைபிள், இப்படி கான்கார்டன்ஸ் பைபிள்களில், ஆம்பிளிஃபைட் பைபிளில தெளிவாக விளக்கங்களை கொடுத்து எழுதியுள்ளார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் இயேசு நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இறுதியை நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு, பாருங்கள் இப்படி சந்தோஷமாக அவர் உயிர்த்தெழுதலை குறித்து சீமோனுக்கு அவருடைய சீடர்களுக்கு போய் சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், வேத வாக்கியங்களின் படி இயேசு வாழ்ந்து காட்டினார். அதே போல நாங்களும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து தியானித்து படிக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் என்னென்ன வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறதை தேவன் எங்களுக்கு கற்று தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 5:39 பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவர், ஒன்றான மெய்த்தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். வார்த்தையானவர் மாம்சமாகி வார்த்தை தான் இயேசு, வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். இப்ப நாங்கள் ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவனுடைய இம்மைக்கு பின்பு மறுமையில இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ நாங்களும் உயிர்த்தெழுந்து அவரோட நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் யோவான் 7:38-39 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உன்னதத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்கள், நாங்கள் உன்னதத்திலிருந்து வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன், இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றான். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்படியாக அந்த பெந்தகோஸ்தே என்ற நாளில அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த இடத்தை முழுக்க நிரப்பினார். நிரப்பி எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றார்கள். அவர்கள் இப்படியாக எங்களுக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டு எங்களை நிரப்பி இருக்கிறார். நாங்கள் இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து சொல்லும் பொழுது ஜபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு எங்களோடு இணைந்து, எங்களுடைய ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, இந்த ஆவியும் ஆத்மாவும் தேவனுடையது. பாவத்தின் பின்பாக இந்த

ஆவி வருகிறது. அந்த ஆவியை நீங்கள் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், சில பாஸ்டர்ஸ் ஊதும் பொழுது பாருங்கள், இந்த இவாஞ்சலிஸ் மேடைகளில ஒரு மனிதனுடைய சுவாசத்துக்குள்ள ஊதுவார்கள். இயேசு நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு ஊதி பரிசுத்த ஆவியை சீடர்களுக்கு ஊதி அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அப்போஸ்தலர் 8:32-35 வரையும் வாசிக்கும் பொழுது அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்தரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் வாயை திறவாதிருந்தார். இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது இப்படித்தான் அவர் இருந்தார். இந்த பிலிப்பு அந்த மந்திரிக்கு இந்த வாக்கியத்தை விளங்கப்படுத்துகிறார். இது சொல்லப்பட்டது இயேசு மனுக்குலத்திற்காக அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக பேசாத ஆட்டுக்குட்டியை போல அவர் அமைதியாக இருப்பார். தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக மனு குலத்திற்காக பாருங்கள், மனிதர்கள் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வழிகளில வாழுகிறோம். நாங்கள் பழைய பாட்டு எசாயா 53:6-7 வசனத்தில் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். பாருங்க, இப்படியாக மதங்களிடம் போகிறார்கள். இந்து மதம், முஸ்லிம் மதம், இப்படியாக பாவங்கள், சாபங்கள், இப்படியாக ஒவ்வொரு வழிகளிலே இந்த தேவன் படைத்த அந்த மனிதன் தன்னுடைய வழிகளில போகிறான். கர்த்தரோ நம் எல்லாருடைய இந்த மதங்களில வாழுகிற மக்கள் பாவத்தில எல்லாருக்காகவும் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால் தம்முடைய வாயை திறக்கவில்லை. பார்கள், இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லாரும் எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யும் பொழுது அவர்கள் எதிராக பேசுவார்கள், பேசி அவர்களை மேற்கொள்ள பார்ப்பார்கள். பாருங்கள், இயேசு அப்படியே ஒப்பு கொடுத்தார், தன்னை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிறதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் 1 Corinthians 15:4 பார்க்கும் பொழுது அடக்கப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்து இப்படியாக அவர் தரிசனமானார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுடைய வாழ்க்கை வேத வாக்கியங்களின்படி நடந்தது. இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வேத வாக்கியங்களின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அந்த அன்பான இயேசை எங்களை தொட்ட இயேசு உங்களை தொடும்படியாக நான் உங்களுக்காக ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான இயேசு என்னை

சூழாதே திருவள்ளியுன்னை வழி நடத்தும் இருளுன்னை சூழாதே திருவள்ளியுன்னை வழி நடத்தும் அழிகின்றதை நீ இழந்து

தொன்றை நீ அடைந்து விட்டாய். அழுகிற சரீரத்தை இழந்து அழியாத பரலோக சரீரத்தோடு வாழுகிற வாழ்வு தாண்டி பெறுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. இந்த அழுகிற சரீரம், பாவத்தினால வந்த சரீரம், அழிகிறதை நீ இழந்து விட்டாய். அழியாத தொன்றை நீ அடைந்து விட்டான் சமூகம் முன்னா நீ வருவாயே. சமூகம் முன்னா நீ வருவாயே.

0: ஆண்டவனே, எங்களை நீர் தொட்டது போல ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட்டவர்களை இன்னும் அபிஷேகத்தினால தொடும்படியாக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாப்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பர்லோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உச்சந்தரேந்து உள்ளங்கால் வரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றியோடு நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை வரவேற்கிறோம். எங்களை தொட்ட தேவன், எங்களை பர்லோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியான மறுபடியும் பிறங்க வந்த தேவன், இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரனும் குமாரதிகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொற்பரங்களை காண்பார்கள், எல்லாவிலும் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றுமையா உமது வல்லமையை ஒவ்வொரு மக்களும் நீர்தான் வள்ளியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை கண்டு ஒவ்வொருவன் ஓடிவத, மதம் ஒரு வழி அல்ல, இயேசுதான் வழி என்பதை ஒவ்வொரு உலகத்தில உள்ள விசேடமாக ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து உம்மிடத்தில் ஓடி வர முடிய அபிஷேகத்தினால நிரப்பு நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி. ஒருவருடைய இதயத்தில ஒரு உணர்வை கொடுக்கிறதற்காக நன்றி. நீர் உயிருள்ள தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், நீர் பொய்யுறியாத தேவன், நீர் ஒருவரே ஒன்றான மெய் தேவன். உம்மை உயர்த்துகிறோம். இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும் துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவராய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற இடங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல உலக வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தி நீங்கள் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். ரெண்டு தீமத்தையும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் அடிப்படையில் வார்த்தைகள் எல்லாம் ஆவியினால எழுதப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் தேறினவனாயிருக்க வேண்டும். அப்படியாக சத்தியத்தில அறிவில வளர்ச்சியில சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டுவதில் இயேசு கிறிஸ்து அப்படியாக முன்னுதாரமாய் இருந்தார். அவர் இந்தவனே நினை கைவிட்டு நின்று சங்கீதக்காரன் 26 சங்கீதம் முதலாம் வசனத்தின் அடிப்படையில அங்கே இந்த ஐக்கிய தரிசனம் உரைக்கப்பட்டது அங்கே நிறைவு வந்தது இயேசு கிறிஸ்து மூலமாய். அப்படியாக அருமையான சத்தியத்தின் ஆழம் வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ளது, அது உனையும் கரங்களையும் பிரிக்கிறது, ஆத்மா உயிர்ப்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஜீவன் உள்ள வல்லமை உள்ள வார்த்தைகளை விசேஷமாக எங்களை கற்றுக் கொடுத்தீர்கள். அருமையான சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியத்தையும் சபை ஊழியங்களையும் வீட்டில் எல்லா காரியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் கத்தனை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: ஆமீன், God bless you. சுபாலங்க, God bless you. நேயர்களே, ஆமீன்,
1: ஆமீன், God bless you too பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் சுசேஷ பாரத்தோடு அந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நித்தியமாக அருமையான ஆழமான சத்தியம் அடங்கியது. வார்த்தை வல்லமை உள்ளது. ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் அந்த பரிசு ஆவியான சொல்ல சில எழுதின வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வெறுமனை திரும்பாத வார்த்தைகள், எங்களை உயிர்ப்பிக்கிறது, எங்களுக்கு ஆவியின் அதாவது வல்லமையை நடக்க வைக்கிறது, வழிகாட்டுறது, வெளிச்சம் கொடுக்கிறது, அந்த பரிசுத்த வாழ்வை வாழ வைக்கிறது, ஜீவனை அளிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அருமையான வார்த்தையின் வெளிச்சம் ஆழமான சத்தியம் அடங்கியிருக்கிறது. மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த சுவிசேஷ பாரமாகும். ஆமேன். சரியா, நேரம் 9:36 நிமிடங்கள். நாங்கள் இதுவரை நேரமும் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருந்தோம். நாங்கள் இதுவரை நீரம் கத்திரங்களை நடத்தின விதம் பெரிது. அவர் உபிநேசராயிருந்து உதவி செய்தார், கட்டைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ணினார். 7 தொடக்கம் இம்மற்ற நீரம் நடத்தின அந்த எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நன்றி செபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவர் நினைப்பிருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் முடிவு செபத்தை ஏறெடுப்போம். அடுத்து வாருங்கள் முடிவு செபத்தை எங்களோட நான் ஒரு மெனப்படுவேன்.
2: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. அருமையான வார்த்தையில பயந்து கொடுப்பதற்கு அளித்த அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே அப்பா. அந்த ஒவ்வொரு செய்தியையும் எங்களுக்கு எங்களுக்கு கற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அறிவித்த அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட உன்னதமான அழைப்பின் மூலமாக நீங்க அழைத்த ஊழியக்காரர்கள் அப்பா, அவர்களை ரத்தத்தின் கீழே மறைத்து வைத்து அவங்க போகிற இடங்களெல்லாம் உங்களோட ரத்தத்தை தள்ளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க உங்களுக்கு அன்று எழுந்து பிரார்த்திக்கிறவர்களாக உங்களோட ஒளியை இந்த நித்திய வெளிச்சத்திலேயும் ஒளியாக உங்களோட பிரசனத்தை எங்களுக்கு அப்பா உணர வைத்து உங்களை உங்களுக்கு அவர்கள் அப்பா எழுந்து பிரார்த்திப்பதற்கு அதிகமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் ஷியானிக்காண்டி ஜெபிக்கிற அவங்க கொண்ட வார்த்தையிலும் அவங்களோட குடும்பத்தாரும் அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த வெளிப்படுத்துறதுக்கும் நன்றி செலுத்தினப்பா. அவங்களை அவங்களோட குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தப்பனே நன்றி அப்பா. பாஸ்டர் தனசேகரன் அவருக்கான ஜெபிக்கிறன் பலவீனமா இருந்தாலும் ஆண்டவரே எல்லாற்றையும் சகலத்தை செய்ய கூட செய்ய முடியுமா இருக்கிற தகப்பினத்துல இருந்து உங்களிடத்துல இருந்து வேற அந்த பெல்லனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற காரியங்கள் எல்லாம் அப்பா அவங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு இன்னும் அதிகமான பெல்லனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அவங்களுக்கு இன்னும் புதிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பாஸ்டர் ஜெயரஞ்சனுக்காணி வருகிறேன், ஜெயராஜாக்காணி வருகிறேன் அப்பா. அவர்களை ஆண்டவரே அவங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை உயிர்ப்பித்த உங்களோட வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. நீங்க அறியாமைக்கு ஒன்றுமே எங்கள் ஜீவித்தில் நிலை பெற மாட்டாது. அப்படி ஆண்டவரே அவருடைய ஊழியத்திலும் பகிர்ந்து கொடுத்த வார்த்தையில எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களுக்கு புதிதான அன்பை அறிவித்து புதிதான அன்பை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அபிஷேகித்து அந்த பாஸ்டர் அவங்க போக்கிலும் வரத்தில் அவங்களோட ஊழியத்திலும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் பாஸ்டர் அன்றாசன வருகிறானோரே. அவர்களை மாண்டவரே உங்களுடைய ரத்தத்தின் கீழே மறைத்து வைங்க. காலை மாலை நேரம் பார்க்காமைக்கு வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குற அவங்களோட அவர்களை மாண்டவரே அவருடைய ஊழியத்தங்களை ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுடைய இயேசுவின் நாமத்தின் மூலம் உங்களை உயர்த்துறதுக்கு கொடுத்த அந்த மகா அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களை அப்பா அவங்க அதிகமாக உங்களோட அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களோட வார்த்தையின் அதிகமாக தைரியமாக பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தந்த எங்களோட அந்த அன்பு நன்றி செலுத்து அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. இப்பொழுது சுபாகாணி ஜெபிக்க தொகுப்பாளினியாக வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த ஒவ்வொரு வார்த்தையின் உற்சாகத்தோடு எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்கள் நீங்க ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துற அப்பா. கணவனாருக்கும் ஆண்டவரே அவருடைய ஹஸ்பண்டுக்கும் இன்னும் புதிதான பெல்லனை சத்தியத்தை கொடுத்து மறுபடியும் வேலைக்கு போகக்கூடிய நீங்க அவர்களை இன்னொரு ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களோட ரத்தம் அவங்க வீடு முழுக்கும் தெளிக்கும்படியாக ஜபிக்கிற சிஸ்டர், உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க அவர்கள் தேவையை சந்தித்து அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசு, நன்றி மகேந்திரன் ஐயாக்காணி வருகிறேன் அப்பா. அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருக்க வேணும். அவங்களை பலவீனத்துல பலப்படுத்தி அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். செய்யற இந்த ஊழியங்களை மறைவுல செய்யற ஊழியங்கள் யாவற்றையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க அப்பா. அவங்க இன்னும் உங்களோட சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு பலவீனமா இருந்தாலும் நீங்க புதிதான கிருபையினால முடிசூட்டி அவங்களோட ஊழியங்களை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர்கள். இருந்தாலும் இன்னமும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். புள்ளியல் மாண்டவரே, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களையும் ஆசீர்வதிங்க. சுபாட பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தில இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வாலிபர்களையும் இப்ப அவங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கடைசி காலத்துல உங்களுக்கு எழுந்து பிரார்த்திக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. யாவரையும் எங்களுக்கு இந்த மாலை நேரம் எனக்கும் பெலன் சத்துவத்தை கொடுத்து வழிநடத்துற கிருபிகளுக்காடி நன்றி செலுத்துறேன் அப்பா. வராம இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அவர்களையும் கூட அவங்க கூட இருந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறப்பா. உங்களுடைய நாம இனிதான நாம இந்த நேரங்கள்ல அப்பா இந்த கடைசி காலத்திலையும் அதிகமாக கூட ஜெப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றும்படியா ஜெபிக்கிற தாழ்மையான ஆவியை கொடுத்து உங்களுக்கு தேவ பயத்தோடு நாங்கள் இன்னும் அதிகமாக உற்சாகமாக உங்களுக்கு ஊழியர் செய்வதற்கு யாவரையும் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நம்ம உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லருடைய நிழலில் தங்கி இருந்து இன்னும் அதிகமாக அந்த உன்னத பாடல்களை பாடி உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு இன்னும் அதிகமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவன் என்று குறித்தாழ்த்தி யாரையும் ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கர்த்தர் நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக இன்னும் அதிகமாக உன்னதத்தின் கனிகள் மூலமாக ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆசீர்வதித்து விசுவாசம் அன்பு நம்பிக்கையில் இன்னும் உறுதியா இருந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு திருத்தி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்படுத்தி இன்றைக்கு உங்களை நாங்கள் உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி.

0: ஒன்று நாளாகமம் 17 அதிகாரம். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும்
1: Recording in progress.

0: ஒன்று நாளாகமம் 17 அதிகாரம். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும், தேவன் மோடு இருக்கிறார் என்றான். அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். உன் சத்துருக்களையெல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் எந்தெந்தைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜாசனம் எந்தெந்தைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர். கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனமாயிருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர். இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலை வரப்பட்டிருப்பதாக. தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். ஆம், அது நிலைவரப்பட்டிருக்கவும் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும் உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக திடமானதென்றும் சொல்லப்படுவதினால் உமது நாமம் என்றைக்கும் மகிமைப்படவும் கடவது. உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தாவே, நீரே தேவன், நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும்.
1: எசேக்கியேல் 29 அதிகாரம். 10 வருஷம் 10 மாதம் 12 தேதியிலே கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு உண்டாக்கி அவர், மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கும் எகிப்து முழுதுக்கும் விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே துரடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டிக்கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவிலிருந்து தூக்கிவிடுவேன். உன் நதிகளின் மச்சங்களெல்லாம் உன் செதில்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும். உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்தரத்திலே போட்டு விடுவேன். வெட்ட வெளியிலே விழுவாய், நீ சேர்த்து கொள்ளப்படுவதில்லை. உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன். அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நாணற்கோலாயிருந்தார்களே. அவர்கள் உன்னை கையிலே பிடிப்போது நீ ஒடிந்து போவாய். அவர்கள் விலாவை எல்லாம் பிளப்பாய். அவர்கள் உன்மேல் சாயும் போது நீ முறிந்து அவர்கள் இடுப்பு முழுவதையும் மரத்து போக பண்ணுவாய். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்மேல் பட்டயத்தை வரப்பண்ணி உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன். எகிப்து தேசம் பாழும் வனாந்தரமும் ஆகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே. ஆகையால் இதோ நான் உனக்கும் உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து மிக்தோல் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையில் உள்ள செவெனே வரைக்கும் எகிப்து தேசத்தை அவாந்தரமும் பாழுமான வனாந்தரங்களாக்குவேன். மனுஷனுடைய கால் அதை கடப்பதுமில்லை, மிருக ஜீவனுடைய கால் அதை மிதிப்பதுமில்லை. அது 40 வருஷம் குடியற்றிருக்கும். எகிப்து தேசத்தை பாழாய்போன தேசங்களின் நடுவிலே பாழாய்போக பண்ணுவேன். அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே 40 வருஷம் பாழாய் கிடக்கும். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றிவிடுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 40 வருஷம் முடியும் போது நான் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவர்களுடைய ஜனன தேசமாகிய பத்ரோஸ் தேசத்திலே திரும்பி வர பண்ணுவேன். அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாயிருப்பார்கள். அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாயிருக்கும். அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன். அவர்களின் பிறகே போய் அவர்களை நோக்கிக் கொண்டிருக்கிறதினால் இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையாயிராமற் போவார்கள். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். 27 வருஷம் 1 மாதம் 1 தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் தீருவின் முன்னே தன் சேனைகளிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோலும் உரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளைப்பொருளை எடுத்துக்கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாயிருக்கும். அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன். எனக்காக அதை செய்தார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு
2: கட்டளையிடுவேன். அதிகாரம்
1: அப்பொழுது நான்
2: 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாகும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாயிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவையில்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே? அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே? நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறதில்லை.
1: மூன்றாம் அதிகாரம்.
2: வருமான புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா, விசுவாச கேள்வியினாலேயா, எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாகிறாது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே? உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாயிருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே.
0: கலாத்தியர் 4:4. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். சகோதரரே, என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களை போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவள் இடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி யார்பறி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திர வாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. பிரியமானவர்களே, நேரமெடுத்து வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆசீர்வதிக்கப்படுவோம். எம்முடைய தேவன் சிறிய தேவன் அல்ல, அவர் பெரிய தேவன். மனிதனால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய எம் தேவனால் முடியும். மூடப்பட்ட கதவுகளை அவர் திறக்க வல்லவர். உடைந்ததை அவர் திரும்ப கட்ட வல்லவர். இழந்ததை அவர் மீட்டு தர வல்லவர். பலவீனமான இடத்தில் தமது வல்லமையை வெளிப்படுத்த வல்லவர். ஆகவே சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீர்கள். சூழ்நிலைக்கு மேலாக இருக்கும் தேவனை பாருங்கள். எம்முடைய ஜெபத்துக்கு பதில் தாமதமாகும் போது தேவன் செயல்படவில்லை என்று அர்த்தம் அல்ல. அவர் சரியான நேரத்தில் சரியான வழியில் செயல்படும் சர்வ வல்லவர். தேவ பிள்ளைகள் ஒருபோதும் என்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள். என் தேவனால் முடியும் என்று விசுவாசத்துடன் சொல்லுங்கள். உங்கள் குடும்பம், சரீர சுகம், ஊழியம், எதிர்காலம், தேவைகள் எல்லாவற்றையும் உங்கள் பெரிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் எது முடியாததாக தோன்றினாலும் அதை தேவனுடைய கரங்களில் ஒப்படையுங்கள். உங்கள் தேவன் பெரியவர். அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
1: இன்றைய வேத வார்த்தை. இன்றைய நாளிலும் 2 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை 2026 கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே நம்மிடத்திலே கடந்து வருகிறது. சங்கீத புஸ்தகம் 91:14 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த சங்கீத புஸ்தகம் 91 எப்படியாக சொல்லுகிறது என்றால், ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் என்று சொல்லி இந்த நாட்களே கருதப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே நம்முடைய பாதுகாப்பு எப்படியாக தேவனிடத்திலே இருக்கிறது என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தெளிவாக அந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த 14 வருகிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் இந்த நாட்களை வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிற வேளையிலே தேவன் நம்மை விடுவிக்கிறார். பிசாசினுடைய பிடியிலே இருந்து, பொல்லாத பில்லி சூனிய கட்டுக்களிலே இருந்து, நோய்கள் இப்படியான காரியங்கள், மனுஷருடைய கண்ணிகள், மனுஷனுடைய அதாவது புறங்குறுகிற காரியங்கள், மனுஷர் நம்மை புறக்கணிக்கிற காரியங்கள், அது மனுஷன் நம்முடைய இருதயங்களை உடைக்கிற காரியங்களில் இருந்து நாட்களிலே தேவன் நம்மை விடுவிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால். அல்லேலூயா. அவருடைய நாமம் இயேசு என்று சொல்லுகிற நாமத்தை நாங்கள் அறிய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வானலத்தோர் பூதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமத்தை உடையவராம் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், உயர்ந்த அடைக்கலத்திலே இந்த நாட்களிலே வைப்பேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற மற்றவர்களால் சொல்லப்படுகிற அதாவது வேதனைகள், மற்றவர்கள் நம்மை குறித்து சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தை உடைக்கும்படியாக, நம்முடைய அதாவது குடும்பங்களை பிரிக்கும்படியாக சில வார்த்தைகளை இந்த நாட்களிலே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே சொல்லுகிற வேளையிலே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் மேலே வாஞ்சியாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த சங்கீதம் 91 அதிகாரம் வசனத்தை எடுத்து இந்த நாட்களை வாசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்துக்கு இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு யாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம், பெற்றோர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த நாட்களே கணவனையோ அல்லது மனைவியையோ இழந்து இந்த நாட்களே தனித்த நிலையிலே இந்த நாட்களே இருக்கலாம். ஆனாலும் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களே கொண்டு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது அவருடைய நாமம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமம் தான் இரட்சகர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 21:21 சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை இரட்சிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுது. இரட்சிப்பு என்றால் இந்த நாட்களிலே சல்வேஷன் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அவரை தேடி அவருடைய நாமத்திலே இந்த நாட்களிலே அவரை தேடி அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார் என்றால் அங்கே உயர்ந்த அடைக்கலத்தில் இந்த நாட்களிலே நம்மை வைக்கிறது மட்டுமல்ல, நம்மை இந்த நாட்களிலே அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற வாசிக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் விடுதலை இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறீர்களா? நீங்கள் அமைதியாக இந்த நாட்களிலே பாருங்கள், இயேசு என்று உங்களுடைய இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம், ஒரு விடுதலை இந்த நாட்களிலே வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீங்கள் எப்படிப்பட்ட மதத்தை யாரையாவது நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம், என்ன காரியம் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் இந்த நாட்களிலே எந்த மதமோ எந்த காரியமோ எந்த கல்லோ எந்த மண்ணோ எந்த மரமோ இந்த நாட்களிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு என்ற நாமத்தை சொல்லுகிற வேளையிலே நம்முடைய இருதயத்திலே சமாதானம் உண்டாகதை இதில் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே சங்கீதம் 91 எடுத்து வாசித்து பாருங்கள். அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு விடுதலையும் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.

0: இன்று 2ஆம் தேதி 10ஆம் மாதம் 2ஆம் தேதி ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளையும் கத்தர்தாமை ஆசீர்வதித்து தருவாராக. டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளுக்கான வசனம், கத்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன். வாகமம் 31:8 கூறப்பட்ட அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துவோம். கத்தர் யோசுவாக்கு சொன்னது போல எங்களுக்கும் சொல்லுகிறார், கத்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன். முந்தைய நாளிலே நீங்கள் பார்த்தீர்கள் அந்த விமானத்தை கத்தர் காத்தார். ஆமேன். அவர் முன்னாக போகிறவர், அவர்களோடு இருந்தார், அவர்களை விட்டு விலகவில்லை, அவர்களை கைவிடவும் இல்லை, பயப்படாமலும் கலங்காமலும் அவர் பாதுகாத்து கொண்டார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 நாகமம் 16, இசைக்கியல் 28, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து கலாத்தியர் 1:2. இதை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், ஜீவமன்னா, வாக்கு தத்துவம் இவற்றை கூட அனுப்பி தந்தோம். கத்தர் தாமே அவற்றுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக. அதே வேளையிலே அவற்றுக்கூடாக ஆசீர்வாதங்களை தருவாராக. மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே போய்ப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்கு போக முன்னதாக எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் மிகுதியான அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார். ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்துவார். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேலையில் நாங்கள் ஜெப ஊழியரை வரவேற்போம். அதற்கு முன்னதாக எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து அதிகாலை வேலையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் இணைந்திருந்தார்கள், சென்று விட்டார், அவர் திரும்பமாக இணைவார். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் துதி ஆராதனை இந்த வேளையிலும் வழி நடத்துவார், அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு புதிய நாளை ஆசீர்வாதமாக கொடுக்க செல்கின்ற ஒவ்வொருவருடைய காரியங்களிலும் போக்கிலும் வரத்திலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வழியில் ஊழியிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமாக உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: தகப்பனே, இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக சூத்திரம். பறந்து காக்கிற பட்சிகளை போல எங்களை பாதுகாக்கிற தேவரப்பா, ஆண்டவரே முன்னும் பின்னும் நெருக்கி உங்களுடைய அன்பு எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம் பாராஜா, போல் வேறொரு தேவன் இல்லையப்பா ராஜா. தேவனே உடைய கருகள் பின்னரப்பா, உடைய ரத்தங்கள் பின்னரப்பா ராஜா. காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே உடைய புதிய கிருபைக்குள் எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் வளர்ந்த ஊரை ஒப்புக் கொடுக்கிறோம், உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம், சகோதரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம், திருச்சபையின் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா ராஜா. தகப்ப நீமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை நீர் ஆண்டவரே திரும்ப ஆண்டவர் அதிகமாய் உப்பு ஆண்டவர் எங்களுக்கு தருகிற தேவன். ஐந்தப்பம் ரெண்டு மீன்கள் ஒரு சிறு பையன் ஆண்டவரே உம்மிடத்தில் கொடுத்த வேளையில் 5000 பேரு கொடுத்து ஆண்டவரே பரிகட்டி கூட நிறைய ஆண்டவரே திரும்ப கொடுத்தீரப்பா ராஜ தேவனே. அப்பா தேவனே பூமிக்கு கூட ஆண்டவரே விதைக்கிற விதைக்கு ஆண்டவரே அப்பா திரும்ப ஆண்டவரே பலனாய் கொடுக்க வைக்கிற தேவனம் பாராச்சா. அப்பாமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபையின் கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுத்தான் திரும்ப பாவனையாய் பெற்றுக் கொண்டான் ஐயா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தின் பிதாவே உடைய கரம் கூட இருப்பதாக வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஆண்டவரே நாங்கள் இடம் கொண்டு பெருக நீங்கள் கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம் கத்தாவி. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம் தகப்பனே. இயேசு நாமத்தினால் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஒருவரும் கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர்.

நெருங்கவே முடியா பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க. நெருங்கவே முடியா பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க. பாவியான மனுக்குலமே பரிசுத்தமானதுவே கல்வாரி மரணத்தினால் அவரின் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினால் அவரின் தகப்பனானார். அவரின் தகப்பனானார். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே உமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினா தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே ஆண்டவரே உமை துதிக்கிறேன் ஐயா ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. பொங்குது ஆனந்தம் புவி எங்குமே இல்லா பேரானந்தம். பொங்குது ஆனந்தம் புவி எங்குமே இல்லா பேரானந்தம். பொங்குது ஆனந்தம் வையகம் தந்திட இன்பம் ஏசையர் அளித்ததானந்தம். வையகம் தந்திட இன்பம் இயேசு ஐயன் அளித்ததானந்தம். பொய்யனு கோபுகள் ஒன்னாசம் மெய்யன் அகற்றினாரின் பாவதோசம். புகுதே ஆனந்தம் புவி எங்குமே இல்லாத பேரானந்தம். புகுதே ஆனந்தம் பரலோக மேன்மை புறந்து நரலோக மனிடனாய் பிறந்து. பரலோக மேன்மை துறந்து நரலோக மனிடனாய் பிறந்து. எங்குமே காத சிலாக்கியம் எங்குமே கிடைக்கா கிடையாத சிலாக்கியம் பரமனை நம்புவோர் கழித்த நல் பாக்கியம். புகுதே ஆனந்தம் புவி எங்குமே இல்லா பேரானந்தம். புகுதே ஆனந்தம் குருசினில் சிந்திய ரத்தம்

ரோகப்பரிகார நாமம், சர்வலோகத்திலும் மேலான நாமம், சர்வஜனத்திற்கும் ரட்சண்ய நாமம், உதயானந்தம் புவி எங்குமே இல்லாத பேரானந்தம், உதயானந்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா, ராஜா தகப்பனே, அப்பா பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இரக்கங்களின் தெய்வம் நீங்க தான் ஐயா ராஜா தகப்பனே. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, உம்முடைய கிருபை பெரியதப்பா ராஜா தேவனே. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. எத்தனை நன்மையே, எத்தனை இன்பம், சகோதரர்கள் ஒருமேத்து

தனிக்குவ பாகம் சியோன் மலையில் இறங்குகின்றும் இழைப்பார்கள் சமாதானம் இங்கு உண்டாகும், இழைப்பார்கள் சமாதானம்.

போது ஹாலேலூயா சகோதரர்கள் ஒன்றாய் கூடியிருக்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய தேவன் அங்கே ஜீவனை கட்டளையிடுகிறேன் சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா, ஆண்டவருடைய ஜீவன் அந்த இடத்திலே ஊற்றப்படுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாங்கள் ஒன்றாய் கூடி நிற்கிறோம். ஹாலேலூயா, நாங்கள் வெறுமனே கூடியிருக்கவில்லை, இயேசு நாமத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஹாலேலூயா, அநேக ஜனங்கள் அந்த கூடியிருக்கிற காரியங்களை விரும்புவதில்லை. ஹாலேலூயா, ஜெப கூடுகை என்று சொல்லி சொன்னால் பாருங்க, நான் இந்தியாவில இருக்கின்ற வழியிலே கூட அந்த திருச்சபையில கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்பார்கள் நான் இருந்த திருச்சபையில. ஆனால் சனிக்கிழமை ஜெப கூடுகை என்று சொல்லி சொன்னால் ஒரு கொஞ்சம் பேர் வருவார்கள். பைபிள் ஸ்டடி என்றால் எண்ணி சொல்லலாம், 3 அல்லது 4 பேர். ஹாலேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், சங்கீதம் 133 அது ஆரோனுடைய சிரசிலே வழிகிறதும் அவனுடைய தாடியிலே வழிகிறதும் மன நல்ல தைலத்துக்கு அது உப்பாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே தேவன் ஜீவனை அவர் கட்டளையிடுகிறாரா. ஹாலேலூயா. இன்றைக்கு பாருங்கள், நான் இப்பொழுது கூட நினைத்து கொண்டிருந்தேன், என்னென்றால் இந்த டிமென்சியான்னு சொல்லி இந்த மறதி வருத்தங்கள் ஏன் வருகிறது யோசிச்சு பாருங்கள். தனிமையா இருக்கிறவர்களுக்கு தான் அது அதிகமாக வருகிற காரியம். அதுவும் இந்த தேசங்களிலே பாருங்கள், அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அந்த வெள்ளக்காரர்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், நம்முடைய கனடிய ஜனங்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் 70 வயதுக்கு பிற்பாடுதான் அவர்கள் ஸ்கூல்களுக்கு போவார்கள், போய் ஏதாவது படிப்பார்கள், தங்களை ஏதோ ஒரு காரியத்திலே அவர்கள் உட்புகுத்தி கொள்வார்கள். ஆனால் அப்படினால் பாருங்கள், நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திலே நாங்கள் இருந்தது போல அல்ல. நாங்கள் பக்கத்து வீட்டிலே பேசலாம், முன் வீட்டிலே பேசலாம், எங்கும் பேசலாம், எங்கும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த தேசத்திலே நம்மை நாமே நாங்கள் என்னடா, நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறபடியா எத்தனையோ ஜனங்களை நாங்கள் காண்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்களை கவனிக்காத பட்சத்தில் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு எத்தனையோ காரியங்கள்ல கஷ்டப்படுகிறார்கள். ஹாலேலூயா. ஆனா ஜெபத்திலே நாங்கள் கூடி நின்று ஜெபிக்கின்ற வேளையிலே எங்கள் இருதயத்திலிருந்து பாருங்கள் வார்த்தைகள் வெளியே வருகிறது, உணர்வுகள் வெளிப்படுகிறது. ஹலையில, அது மட்டுமல்ல, தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதிலும் கொடுக்கிறார். ஹாலேலூயா. சூத்திரமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்கு நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். பாடுவோம். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், எந்த நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்கு நாளெல்லாம்.

ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. பாடுவோம் அப்பா.

நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆண்டவராய தேவனே உமக்கு சூத்திரமையா. ராஜா தகப்பனே, இந்த வேளையிலும் உடைய திருக்கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே ஆண்டவராய் கர்த்தாவே, எங்கள் சரீரத்திலே நீர் வாசம் பண்ணுவீராக, எங்கள் ஆவியிலே வாசம் பண்ணுவீராக, எங்கள் ஆத்துமாவிலே வாசம் பண்ணுவீராக, எங்கள் எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே, உணர்வுகளிலே, உணர்ச்சிகளிலே ஆண்டவரே, தேவரீர் ஆண்டவரே வாசம் பண்ணுவீராக ராஜா தேவனே. அப்பா பிதாவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே உமக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. துன்பமாம் துயரமாம் அது தண்ணீர் பட்ட

துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமாம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லையும், இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லையும். கூப்பிடு இயேசு இயேசு என்று உன் குறை

0: கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஹாலே தூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, தகப்பனே துதிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுரூற கர்த்த சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதினா ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. இவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்கள், அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனை நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிற மாக்கிரவனை நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவே நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சூத்திரம். இந்த வேளையிலே ஆண்டவரே, அப்பா, விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சூத்திரம் ஐயா. நாங்களும் கர்த்தரங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் ஆண்டவரே, சபை பிள்ளைகளும் ஐயா, திருச்சபை பிள்ளைகளும், சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இந்த தேசங்களிலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தரங்கள் வாசல்களின் தாழ்பால்களை பிளப்படுத்தி எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹாலேலூயா. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்கள் பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக சூத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு சூத்திரம். தேவன் ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய முறிவை கட்டி எங்களுடைய அடிக்காயங்களை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனியான ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஹாலேலூயா. பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ளைப்பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். ஹாலேலூயா ராஜா. தேவரீர், எங்கள் சத்துருவோடு நீர் வழக்காடி எங்கள் பிள்ளைகளை நீர் ரட்சித்துக் கொள்ளுவீர். ஹாலேலூயா. எங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். ஹாலேலூயா. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதியை எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் இருக்கும். ஹாலேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தை உண்டாக்கும் ஆண்டவரே. அப்பா, சிறிதும் பெரிதுமான எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, அப்பா, உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. செய்த பிறகு பயப்படுவதல்ல ஆண்டவரே, செய்வதற்கு முன்பாகவே ஆண்டவரே எங்களை ஆண்டவர் உணர்த்தும், எங்களை போதியும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளும். தாவீது அன்றைக்கு ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா தேவனே, தகப்பனே, அப்பா ராஜா தேவனே, அப்பா, அந்த துஷ்டனை அங்கே எப்படி நான் நிக்கிரகம் செய்வேன்னு சொல்லி அவன் புறப்பட்ட வேளையிலே அபிகாயில் வந்து ஆண்டவரே அவனை தடுத்தாளப்பா. ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே அதை செய்யாதபடி ஆண்டவரே காத்து கொண்டாளப்பா. அதே போல ஐயா, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகள், ஞானமுள்ள பிள்ளைகள், எங்களை ஆண்டவரே தேவனே அப்பா உணர்த்துகிற பிள்ளைகள் எங்களை சுற்றி இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபை பெரியதப்பா. மீண்டுமாயப்பா தகப்பனே ராஜா, எங்கள் தேசங்களுக்காக செவிக்கிறோம். உடைய அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்தையா ஆண்டவரே, தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. யாழ்ப்பாண பிரதேசம், வடமராட்சி பகுதிகளப்பா ஆண்டவரே, பருத்தி துறை ஆண்டவரே அப்பா, வல்வெட்டி துறை ஆண்டவரே அப்பா தகப்பனே, இன்னும் ஐயா ராஜா சாவுச்சேரி பகுதிகளப்பா ஆண்டவரே, அப்பா ராஜா தகப்பனே ராஜா, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, யாழ்ப்பாண பிரதேசம் முழுவதும் ஐயா இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு தேவாலயங்களும் கட்டப்படுவதாக, ஒவ்வொரு தேவாலயங்களும் கட்டப்படுவதாக ராஜா, ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வார்களாக ராஜா, தகப்பனே உமக்கு சூத்திரம். அதே போல ஐயா ராஜா, கீழ் மாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணம், எல்லா மாகாணங்களிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. மட்டக்களப்பு, திருகோணமலை பகுதிகளிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். முல்லைத்தீவு, கிளிநொச்சி பகுதிகள், பவனியா பகுதிகள், வன்னி பகுதிகள், உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். யுத்தம் நடந்த இடத்திலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம்.
1: தகப்பனே, ஆறாத காயங்கள் எல்லாம் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ஜனங்களின் அடிக்காயங்களை கட்டுவீராக ராஜா. ஆண்டவரே அப்பாவியாய் சிறையில் இருக்கிறவர்கள் வெளியே வருவார்களாக ராஜா. தேசத்தில் நன்மை வருவதாக ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. உங்களுடைய கரத்திலே ஐயா ராஜா இந்த கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அன்று யூரோப் தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களிலே வாசம் பண்ணுகிற வாலிப பிள்ளைகள் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சூத்திரம். அமெரிக்காவுக்கும் கனடாக்கும் இடையிருக்கிற அந்த எக்கனாமிக் போரை ஆண்டவரே இந்த டெரிஃப் காரியங்கள் எல்லாவற்றிலும் கரத்தை வைத்து ரெண்டு பேருக்கும் இடையிலேயே ஐயா ஒரு சமாதான உடன்படிக்கையே உண்டு பண்ண வேணுமா செபிக்கிறோம். பகிய சிலுவையினால் கொன்று ஒப்புரவாக்கின தேவன் அப்பா ராஜா. இன்னும் அப்பா ராஜா தகப்பனே தேசத்து குடிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல திட்டங்களை உருவாக்க வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே மோட்கேஜ் ஆண்டவரே காரியங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக தகப்பனே. ஆண்டவராகிய தகப்பனே நம்முடைய கிருபுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். திருச்சபை நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன்.
2: ஆமேன் ஆமேன். பாடல்களுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கதர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கதரை கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் குடும்ப காரியங்களிலும் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் நிறைவேற்றி பிசினஸ் காரியங்களுக்கூடாக, சபை காரியங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே பிரசங்க இடத்திலே காணப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய கரந்தானே கூட இருந்து பெரிதான அறுவடையை கட்டளையிடுவாராக. வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கின்ற பொழுதும் அந்த வார்த்தைகள் மூலம் விடுதலை வைத்துக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். ஆமேன்.
2: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து காலை நேரத்திலே அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். கத்திர தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே
3: கத்திர
2: தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். வழிநடத்துவாராக. இன்று 2ஆம் தேதி 10ஆம் மாதம், 2ஆம் தேதி எப்ரல் மாதம், 2ஆம் தேதி அக்டோபர் மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பல்வேறு ரேடியோக்கள் கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கரத்திலே போய்ப்போம். கதர் தாமை வழி நடத்துவாராக. நாளுக்கான வசனம், கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன். உபாகமம் 31:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். போக்கிலும் வரத்திலும் உங்களுக்கு முன்பாக கூட உங்களுக்கு முன்பாக போய் பாதைகளை சுவைப்படுத்துகிறவர். அது மட்டுமல்ல, அவர் எங்களை பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 1 நாளாகவும் 16, எசேக்கியேல் 28, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து கலாத்தியர் 1:2 வசனங்கள் என்று நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு நாங்கள் ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், அத்தோடு வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமையன். அதே போல நாளைய நாளுக்கானவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், அவர்களும் காலையிலே எழுபது இவற்றை கேட்கக்கூடியதாக, ஆசீர்வாதம் பெறத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. அதை நீங்களும் வழி நடத்துங்கள். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருக்க ஊழியர்களை வரவேற்போம். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபிக்கு ஆயத்தமாக ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே போய்ப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசனம் அவர்கள் நினைவில்லை பார்ப்போமா ஆமையன் இணைந்திருக்கிறார். பாஸ்டர் அன்றன் தாசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலி அம்மா லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேயிலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் விஜயன் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்தும், சௌரி ஆயரின் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சௌரி ஷாத்தா ஆனந்தராஜ் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். நினைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் தொகுப்பாளினியாக சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். தொகுத்து வழங்குகின்ற பொழுது நீங்களும் ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, ஒருவருக்கொருவராக காத்திருங்கள். இரண்டாவது முறையும் ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். வேளையிலிருந்து ஊழியரை வரவேற்போம். சௌரி ஜெனட் அவர்கள் தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமென். காட் பிளஸ்.
0: ஆமென். ஆமென். நன்றி அண்ணா. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அண்ணா குடும்பத்தை சந்ததியே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இந்த நாளிலே நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்கிற நாளா இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் புல்லாங்கனை எய்கிறவர்கள், புல்லாங்கனை எய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அந்த வாலிப ஜோதிகளை நாங்கள் முன்வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் இந்திய நாளிலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது அறையிலே அங்கு பெலன் கொடுப்பதோடு பிற ஆயுதங்களை அங்கு தொங்க போடவும் இந்த கச்சை பயன்படுத்தப்படுகிறது. அறையிலே அங்கு அறக்கட்சியாய் அது பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் ஆயுதங்கள், விதம் விதமான ஆயுதங்கள் அந்த அந்த அறக்கட்சியிலே வைக்கப்பட்டு அங்கு போர் வீரன் தன்னுடைய வீரத்தை செயல்படுவான். பகையாய் இருக்கிறவனை எதிர்ப்பார்கள். அப்படியாய் அந்த எல்லா ஆயுதங்களையும் அந்த இடத்திலே வைக்கிற இடம்தான் அந்த அறக்கச்சை. ஆகவே அது எங்களுக்கு சத்தியமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவை எங்கள் இருதயத்திலே தரித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை, அதாவது ஆறு சர்வாயுத வர்க்கம் எங்களுக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த ஆறு வர்க்கத்தை நாங்கள் வைக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் இந்த அறக்கச்சை இந்த வாலிவல் பிள்ளைகளுக்குள்ளே ஜோதிகளுக்குள்ளே வர வேண்டும். அந்த அறக்கச்சை அவர்கள் வச்சிருந்தால்தான் எந்தெந்த மனுஷனுக்கு, எந்தெந்த எதிரிக்கு, எந்தெந்த பகைக்காரனுக்கு எந்தெந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேணும் என்று தெரியும். சில பேருக்கு சும்மா வெறிட்டினாலே போய்விடும் சில சத்ரு, சில சத்ரு அது போகாது. நான் ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், உபவாசத்திலும் ஜபத்தினாலும் அன்றி இவ்வகை பிசாசு போகாதண்டு. ஆகவே இப்படியாய் இருக்க, இப்படியாய் சத்தியமாய கிறிஸ்துவை எங்களுக்குள்ளே தரித்திருந்தாத்தான், அதாவது ஆயுதங்களை தொங்க விட்டிருந்தாத்தான், அல்லது வேத வசனங்களை வைத்திருந்தாத்தான் நாங்கள் போராட முடியும். ஆகவே நாங்கள் முதலாவது சத்தியம் என்னும் அறக்கட்சியை இந்த வாலிப பிள்ளைகள், சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் முதலாவது அவர்கள் ஒரு நல்ல போர் வீரர்களாய் அங்கு எதிரியை அங்கு எதிர்க்கிறவர்களாய், ஏனண்டா பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு இந்த வாலிப பிள்ளைகள் அங்கு பலசாலிகளாய் இருக்கிறார்கள். ஏனண்டா வாலிபருடைய அலங்காரம் தேவனுடைய பராக்கிரமமாய் இருக்கிறது. அது தேவனிடத்திலே இருந்து இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அந்த வாலிப காலத்திலே கொடுக்கப்படுகிற அந்த பராக்கிரமம் தேவனுக்காய் பயன்படுத்தப்பட நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்கள் இதற்காக இந்த சத்தியம் என்னும் அறக்கட்சி அறையிலே கட்டினவர்களாய் என்று சொல்லி ஏற்ற ஆயுதங்களை அந்த அறக்கட்சியிலே அங்கு அணிந்து கொண்டு அவர்கள் போராட அவர்களுக்கு ஒரு நல்ல உற்சாக ஆவி, ஜபாவி, துதி ஆவி வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு எங்களுக்காக அனுப்பி நீர் அந்த யுத்தங்களை ஏறெடுத்து சென்று பழைய ஏற்பாட்டு காலத்தில அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை நீ உம்முடைய உம்முடைய நீர் அந்த பாதைகளை உருவாக்கி உருவாக்கி அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று இந்த கடைசி காலத்துல வாழ்கிற விசேடமாக ஒவ்வொரு வாலிபர்களுக்காக விஞ்ஞபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாலிபர்கள் உம்முடைய உம்முடைய ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என்னும் அரக்கச்சியையும் சமாதானம் என்னும் பாதரட்சியையும் ஆவியின் பட்டயத்தையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்தவர்களாக இந்த உலக உலக போருக்காக போகிற வாலிபர்கள் அல்ல, எங்களுடைய இயேசுடைய ஆவியாக இயேசுக்காக இயேசுக்காக இத்தனை ஆயுதங்களோடு போய் ஆண்டவரே அந்த வாலிப வயதில அந்த பராக்கிரமம் உள்ள காலத்தில அந்த சிறு சிகரை நினைக்க வேண்டிய காலத்தில மரணம் வருவதற்கு முன்பாக அழிவு வருவதற்கு முன்பாக வாலிபனே சிறு சிகரை நிறை என்று சொன்னீரே. ஒவ்வொரு வாலிபனும் இப்படியாக உம்முடைய ஆயுதங்களை தரித்து கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உம்முடைய அபிஷேகத்துக்கூடாக உம்முடைய உம்மை துதிப்பதன் மூலமாக உமக்கு ஆராதனை செய்வதன் மூலமாக வாலிபர்கள் இணைந்து ஜபிக்கும் போது அந்த இடத்துல இவ்வளவு வல்லமையான ஜபம் வல்லமையாக அபிஷேகம் காணப்படுமே. அந்த ஜபத்தில அந்த ஆராதனையில பிரியமுள்ளவராயிருக்கிறீர். உமக்கு வாலிபர்கள் ஆராதனை செய்யும் பொழுதெல்லாம் நீர் விரைவாக இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறீர். உண்மையோடும் ஆவியோடும் எல்லா விதமான ஆயுதங்களையும் அணிந்தவர்களாக வாலிபர்கள் உமக்கு ஆராதிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது நீர் கேட்கிற தேவனாக இருக்கிறீர். பராக்கிரமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை நீர் அவர்கள் அந்த இடங்களில பெரிய அளவில நீர் இறக்கி வாலிபர்களை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். இன்றைக்கு வாலிபர்களை இந்த கடைசி காலத்துல வாழுகிற வாலிபர் ஒவ்வொருவருக்கும் விசேடமான உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்தில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தை கொடுத்து அவர்கள் இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாமல் உண்மை மட்டும் நோக்கி பார்த்து இந்த யுத்தத்தில இந்த இறுதி கால யுத்தத்தில உமக்காக வாழ்ந்து உமக்காக மறிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு வாலிபன் உமக்காக மறித்தால் கூட நீர் அவனை அந்த பரலோகத்துல அவர் அவனுடைய ஆத்மாவை உம்முடைய பலிபீடத்தில் ஏற்று ஏற்று கொள்ளுகிறீர். நீர் அவர்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். உமக்காக யார் மறித்தாலும் நீர் அந்த மகனை ஆத்மாவை பிரித்தெடுத்து மறிப்பதற்கு முன்பாக ஆத்மாவை பிரித்தெடுத்து உம்முடைய பலிபீடத்துல வைத்து பரலோகத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவனே இந்த சத்துருக்களை வெல்ல பொல்லாங்கானை வெல்ல ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் கொடுத்த பலத்திற்காக பராக்கிரமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நித்திய வெளிச்ச சங்கம ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் எடுத்து உம்முடைய ஊழியத்துல இன்னும் அதிகமான உம்முடைய சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த ரேடியோவுக்குடாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வாலிபர்களை பலப்படுத்தட்டும், பலப்படுத்தி அவர்கள் தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக வாலிபனே சிருஷ்டிகரை இணைக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனசிஷர்களுக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே முதல் வயதில இருக்கிறவர்களை கூட நீர் பலன் கொடுத்து வாலிப வயதாக மாற்றுகிற தேவன், அவருடைய பிள்ளைகளை எடுத்து உம்முடைய ஊழியத்துல பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் உள்ள வாலிபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலேயும் இருக்கிற வாலிபர்களை இந்த பொல்லாங்கானை வெல்ல இந்த சபைகளை கொடுத்து இன்னும் அதிகமாக ஜெபிக்க துதிக்க ஒல்லாங்கானை வென்று இந்த கடைசி கால ஓட்டத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் எப்படி பவுல் தீமைத்தை ஓடி பிடித்தார்களோ அதே போல ஒரு வாலிபனும் ஓட கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்
4: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பாஸ்டர் கத்தர். உங்களோடும் ஒளியங்களோடும் கூட இருந்து உங்கள் சபையில் இருக்கிற மகாலிய பிள்ளைகளும் எழுந்து பிரகாசிக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன்
3: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
4: ஆமீன் ஆமீன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோட்
5: ஐரீன்
4: நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்து கொண்டு என்று சொல்லி எழுதி இருக்கிறது. முக்கியமாக அங்கு தேவனுடைய அந்த நீதி, தேவ நீதி அங்கு அவர்களுக்குள்ளே வர வேணும், இந்த வாலிபர்களுக்குள்ளே வர வேணும். தேவ நீதியை பெற்று அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அங்கு ரட்சிக்கப்படாதவர்கள் கூட தேவ நீதியை அவர்கள் அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: ஸ்தோத்திரமானவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து கொண்ட கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கத்தாவே அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக கத்தாவை ஜெபிக்கத்தக்கதாய் தேவன் கொடுத்த கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான கத்தாவை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நீதியின் கவசத்தை அணிந்து கொண்டு கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை உத்தமாய் பிள்ளைகள் ஊழியம் செய்ய தேவன் நீங்க உதவி செய்யும்படி அச்சுப்பிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க வழி நடத்தும்படி அச்சுப்பிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை தேவன் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியான முறையிலே கத்தாவே அவர்கள் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் கத்தாவே அப்பா உம்முடைய வார்த்தைகளை அறியாத ஜனங்கள், உண்மை பற்றி அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தகப்பனே. அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி உடைய வார்த்தைகள் அவர்களுக்கு சென்றடையத்தக்கதான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளையிலும் கத்தாவே அப்பா உடைய நீதியின் கவசத்தை அணிந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே உடைய ஊழிய பாதையிலே தேவன் நடத்தும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா அந்த பிள்ளைகள் வழி தவறி போய்விடாத படிக்கு கத்தாவே அப்பா உண்மை இருக பிடித்துக் கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கத்தாவே அப்பா வாலிப பிள்ளைகள் கத்தாவே அநேக தடவைகள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை விட்டு விலகி போகிறாங்க தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையை அறிந்த பிள்ளைகள் விசுவாச வாலிப பிள்ளைகள் கூட கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பின்மாற்றத்திலே போய்க் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க மீண்டும் அழைக்கும்படியா செபிக்கிற அப்படியான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கத்தாவே ஆவியானவர் நீங்க அசைபாடும்படியாய் நீங்க உறவாடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சிந்தனை யோசனைகளை கொடுங்க தகப்பனே. இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா பிள்ளைகள் தவறான தீர்மானங்களை எடுக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரியான நல்ல தீர்மானங்களை எடுக்க கத்தாவே முது சமூகத்துல அமர்ந்திருந்து ஜெபித்துட்டு கத்தாவே அவர்கள் தீர்மானங்களை எடுக்கத்தக்கதாய் தேவன் அவர்களுக்கு உணர்த்தும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நீதியை உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா உம்முடைய நீதியானது கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா வாலிப பிள்ளைகளை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கத்தாவே மிஷனரிகளா சுவிசேஷர்களா எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளையா இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பண்ணே அப்பா. சூத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிற கத்தாவை அப்பா, அந்த தாளந்துகளை பயன்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சூத்திரம் ஆண்டவரே, கத்தாவை அப்பா, நீதியின்படி நடக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. உங்களுடைய நீதியை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. சூத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் கத்தாவை உடைய நீதியின் கவசத்தை தடுத்துக் கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கத்தாவை அப்பா. ஸ்தோத்திரம், எங்களுடைய சங்கமம் வானொலியை கூட அது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. லெஸ் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாச்சு வைக்கிறேன். லெஸ்லியானா சகோதரி, இந்த பிள்ளைகள் பெயர் பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவையும் உடைய ரட்சிப்பை காண தேவன் நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி அநேக பிள்ளைகள் வந்து ஜெபிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுவரை ஜெபித்தவர்கள் இனி ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த இனிப்பினூடாக கர்த்தாவே, எங்களுக்கும் ஒரு சிறிய ஊழியத்தை செய்யத்தக்கதான கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறீங்க ராஜாவே, அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜன சகோதரி ஒப்பு கொடுக்கிறேன். கணவர் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உங்க சேர ஊழியங்கள், கையின் பிரயாசங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாச்சு வைக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் மது திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தேவன். நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
4: ஜபங்களை கேட்டதா உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கத்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்துவார். மரணத்தை இட்டு நாங்களும் அந்த அனுதாபம் தெரிவித்துக் கொள்கிறோம்.
5: அண்ணா, அவர் அண்ணா, அம்மா அக்காட்ட மகன்.
4: அண்ணா,
5: ஓ, நேற்று தான் எல்லாம் முடிஞ்சது.
4: அனைவரோடும் கூட உங்களுக்கு அந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை, ஆயத்தம் என்னும் பாதரட்சியை எங்கள் வாலிப உலகம் தொடுத்து கொள்ள என்னடா கடைசி நாட்களா இருக்கிறது. தொடுத்து கொள்ளவும் அற்றது. அங்கு தேவனை அறியாதவர்களை, அங்கு தேவன் திருப்பக்கூடிய ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு வாலிப உலகம் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமா தகப்பனே அப்பா, தகப்பனே அப்பா, நீர் உயர்ந்தவராயும் முன்னதராயும் இருக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவராய் இருக்கிற எங்களை மகா பிரபுவே உம்மை நோக்கி கூப்பிட்டு

அறியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைகளை தகப்பனே உங்க கரத்துல தருகிறோம். சமாதானத்தை கொடுக்கிற தகப்ப சமாதான பிறவு நீங்க, சமாதானத்தை கொடுக்கிற தகப்பன் தகப்பன் நீரப்பா எங்களுடைய வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. நீர் கோடான கோடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த வேளையில. தகப்பனே நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர் அப்பா. தகப்பனே அப்பா பூரண வடிவுள்ள அழகானவராய் இருக்கிறீர் அப்பா. அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு உடனுக்குடன் பதில் தருகிற தகப்பன், எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கு ஏறெடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே அப்பா. தகப்பனே இஸ்ரவேலின் ராஜாவே அப்பா உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காக சோத்திரம் ராஜா, சோத்திரம் ராஜா. இந்த பிள்ளைகளை ஆண்டவர், இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் தகப்பனே அப்பா நீங்க கரத்துல வச்சிருக்கிறதுக்காக அப்பா, உங்க உள்ளங்கையில நீங்க வரைந்து வச்சுக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நீர் இந்த பிள்ளைகளை தொடுறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா நீங்க தொடுங்கப்பா, தொடுங்கப்பா அப்பா. ஒவ்வொருவரையும் ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்காக, ஒவ்வொருவரையும் நீங்க தூக்கி நிலைநிறுத்துறதுக்காக, ஒவ்வொருவருடைய தேவைகளை அந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பன் நீர் பெலன் கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் வீணாகி போகாதபடி, அவர்களுடைய வாழ்க்கை வீணாய் போகாதபடி அப்பா நீர் அந்த பிள்ளைகளை தொடுறதுக்காக ராஜா அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ராஜா. நீர் வல்லவராய் இருக்கிறதுக்காண்டியும் நல்லவராய் இருக்கிறவரே அப்பா. அப்பா ஆலயங்கள் எழுந்தொள்ளி இருக்கிற தகப்பன் அப்பா, நீங்க வாசம் செய்யறதுக்காக சோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருடையும் ஆண்டவரை கூட இருங்க ராஜா. வழி நடத்துற தகப்பன் நீரப்பா அப்பா. ஜெப ஆவியானவரே எப்படி இந்த பிள்ளைகள் ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும்ன்றத நீங்க சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே அப்பா. அப்பா ஜெப ஆவியானவரை தூண்டுறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நேரங்களை தருகிறதுக்காக, வழி நடத்துறதுக்காக அப்பா. ஒவ்வொருடைய தேவைகளை நீர் சந்திச்சு ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவரே அப்பா நீர் பார்க்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. அவர்கள் அறியாத வண்ணம் செய்கிறதா அப்பா தப்புகளை மன்னி ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்க தொடுறதுக்காக தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா. வாலிபன் எது நாள் சுத்தம் பண்ணுவான் என்று கேட்டு ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தினால் அல்லவா அன்று நீதிமொழியில சொன்னது போல ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனமும் அந்த பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே அப்பா. உங்களோட வசனம் ராஜாதி ராஜா சோத்திரம் அப்பா. தொடுறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை வழி நடத்துற தகப்பன், எங்களை இந்த சங்கம வானொலியில கொண்டு வந்து இணைத்து விட்டு ஜெபங்களை நீங்க ஒவ்வொருடைய ஜெபங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு விலையேறப்பட்ட ஜெபங்களாய் ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. தருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு இந்த நேரத்துல வந்திருந்து தருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரங்களை உங்களை கரத்துல தருகிறோம் அப்பா. லேசிபிரதர் உங்களுக்கு தருகிற அந்த அண்ணாவை உங்களோட கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அவருடைய தலையில இருந்து கால் வரையும் உங்க ரத்த பரிசுத்த ரத்தத்தை பூசுறோம் ராஜாதி ராஜா அப்பா. நீங்க பாதுகாத்து அப்பா பெல்லனை கொடுத்து அந்த சோதரனுக்கு எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் நீங்க பொத்தி பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. வழி நடத்துறதுக்காக நன்றி ராஜா. அவரோட கூட நீங்க நடந்து செல்கிறதுக்காக நன்றி ராஜா. கூடவே இருங்க ராஜா. அதை போல எங்களுக்கு தந்த ஜெனசிஸ்டர் ஆண்டவரே தகப்பனே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அவங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக, எங்க அவங்க செய்யற ஊழியங்களை நீங்க தாங்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீங்க அவங்களை வாழ்த்தி சுகத்தோடையும் வெள்ளத்தோடையும் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவங்களோட பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அவங்களோட பிள்ளைகளை நீங்க தாங்கிறதுக்காண்டியும், அவங்களுடைய தேவைகளை ஆண்டவரே, அவங்களுடைய வருமானங்களை ஆண்டவரே நீங்க ஈட்டிக்கொண்டு
கொடுக்கறதுக்காக, ரெட்டிப்பா கொடுக்கறதுக்காக, அவங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சந்தித்து அவங்கள சுக பலத்தோடு எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி. அவங்களை இன்னுமாய் இன்னுமா நீங்க ஆசீர்வதித்து அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அது போல சுயத்தையும் ஆண்டவரே, சிசுனையும் ஐரினையும் அந்த பிரதரையும் ஒவ்வொருவரையும் நாங்கள் இரவும் பகலும் மாறி மாறி இருந்து

0: துதிக்கிறவங்களையும் துதிக்கிறவங்களையும் உங்க கரத்துல தருகிறோன்றாச்சா. அப்பா ஜெபங்கள் வீண் போகாத ஜெபங்கள்ல நாங்க வெற்றி காணோனும். இந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் வீணாய் போகாதபடி இந்த ஜெபங்களுக்கு நீங்க பலம் தருகிறதுக்காக அப்பா தகப்படி உண்மை நோக்கி கூப்பிடுகிறோன்றாச்சா. உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. தகப்படி ஓடி வருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோன் ராஜா. உங்களோட வந்திருந்து இந்த இடத்துல வாசம் செய்யறதுக்காக நன்றி ராஜா. அப்பா பரிசுத்த ரத்தத்தை எங்க தலை ஒவ்வொருவருடைய தலையிலையும் பூசுகிறோம் அப்பா. ஒவ்வொரு பாலிவ பிள்ளைகளோடும் கூட இருந்து ஒவ்வொருவரோடையும் கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோன் ராஜா. நீரே நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா தகப்பனே பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்குங்க தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாமே உங்களோடும் கூட இருந்து குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆறுதலும் தேர்தலும் தந்து நடத்துவாராக. ஆமே
0: ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நாங்க பாஸ்டர் யோசேப் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மைக் எடுத்து விடுங்க பாஸ்டர்.
2: விஜயன் ஜோசப் பாஸ்டர்.
1: ஓகே, நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பேசலாம். சிசிலி அம்மா
3: பேசலாம்.
1: எல்லா வாலிப ஜுவதிகளும் விசுவாசத்திலே பல்கி பெறுக, நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: அப்பா அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம்மா அப்பா. இலக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம். அன்பான தகப்பனே, நாங்கள் இரவும் பகலும் உம்மை தேடி ஓடி நாடி நிற்கிறோம் தகப்பனே. ஆவியானவரையே எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தும் அப்பா. பிதாவே எங்களை பலப்படுத்தும் அப்பா. நாங்கள் என்ன செய்யணும் என்ன பேச வேணும் அப்பா, நாங்கள் என்ன கற்க வேணும் என்று நீர் எங்களுக்கு சொல்லித் தருவாரப்பா. அன்பான தகப்பனே, இளம் பிள்ளைகள் எல்லாம் அப்பா, அபாலிப பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே நீர் மனம் வைத்தால் எல்லாம் கூடும் தகப்பன். அன்பான தகப்பனே, அவர்களை உரிமித்து உமது நாமத்தை உச்சரிக்கப்படும் தகப்பன். ஆவியானவரே ஆண் பெண் எல்லாம் அவர்கள் நல்ல விசுவாசம் கொண்டு உமது நாமத்தை அப்பா பிதாவே உச்சரிக்கப்படும் தகப்பனே. அப்பா நாடொரு திசைக்கு ஓடி போகாத வண்ணம் உமது நாமத்தை உச்சரிக்கப்படும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த இளம் பிள்ளைகள் உமது நாமத்தை உச்சரிக்கப்படும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு ஓர்மத்தை கொடுந்தகப்பனே, ஒரு வல்லமையை கொடுந்தகப்பனே. அப்பா இந்த நாட்டிலே நாங்கள் வாலிப பிள்ளைகளே ஒலிக்க வேணும் அப்பா. நாங்கள் இயேசுவுக்காக நாங்கள் ஜெபிக்க வேணும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுந்தகப்பனே. அன்பான தகப்பனே, திசை மாறி போகாத வண்ணம் அப்பா, கூடாத செயல்களில் மாறாத வண்ணம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. அப்பா பிதாவே, சாத்தானின் சூழ்ச்சியில் அவர்களே போகாத வண்ணம் காத்துக்கொள்ளும் தகப்பனே. அப்பா உமது திசைக்கு அவர்களை ஓடி நாட செய்யும் தகப்பனே. அப்பா அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளின் தாய் தகப்பன் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அவர்கள் நல்லொரு நிலைமைக்கு வரமாட்டார்கள் உண்டு ஏங்கி தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு நல்ல விசுவாசத்தை கொடுந்தகப்பனே. அப்பா ஒரு நம்பிக்கையை கொடுந்தகப்பனே. உமது நாமத்தை உச்சரித்து உலகத்தில் உள்ள ஜனம் அத்தனைக்கும் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கப்படும் தகப்பனே. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லொரு விசுவாசத்தை கொடுந்தகப்பனே, ஒரு நல்ல ஞானத்தை கொடுந்தகப்பனே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கைவிடாதே தகப்பனே. இந்த வருங்காலத்திலே அப்பா இந்த சென்னியில் யுத்தங்கள் அதுகள் அவர்கள் போகாத வண்ணம் காத்துக்கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே அவர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தையும் உறுதியையும் கொடுத்து இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நுண்மாதிரியாக நின்று அவர்கள் உம்மிடம் ஓடி நாடி வர உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் விடிய காலையில் தொழுது கொண்டிருக்கிறோம் தகப்பன். அப்பா எங்களை ஆசீர்வதி, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா இந்த செங்கம்ம வானொலியிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாத வண்ணம் அப்பா இந்த செங்கம்ம வானொலியிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் உம்மதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, லீஷி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பன். அப்பா அவர் போகும்போதும் வரும்போதும் அவருக்கு நீர் உற்ற துணையாயிருந்திருந்த தகப்பன். அப்பா விதாவே கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பன். இந்த இரு பிள்ளைகளும் அப்பா அவர்களும் படித்து முன்மாதிரியாக நாடியோடி வர உதவி செய்யும் தகப்பனே. அப்பா அவவுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம அவவையும் பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: உங்களோடும் இருப்பாரா.
1: ஆமென் ஆமென். நாங்க சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சுயாதா பிரைஸ் தி லார்ட். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சத்துரு அக்கினி அம்புகளை அங்கு அம்புகளினால் சத்துருவை அழிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர்களுக்காக தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ள வர வேண்டும். இந்த யுத்த நாடுகளிலே முப்படைகளாய் நின்று அங்கு கஷ்டப்படுகிற அந்த ஆத்துமாக்கள் உபதருக்காய் நீங்கள் யோகம் பண்ணுங்கள். அவர்கள் தேவனால் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் நேச தகப்பனே அப்பா பிதாவே, இந்த அருமையான அதிகாலை மதியம் இரவு வேளையிலும் ஆண்டவரே எங்கள் சங்கம வானொலியில் இணைந்து எங்கள் அன்பான உறவுகளோடு ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை தேடி இந்த 10வது மாதம் 2ஆம் தேதியில் ஆண்டவரே நீர் எங்களை காத்து இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஒன்று கூட வைத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே இளைஞர் யுவதிகளுக்காக வேண்டுதல்கள் செய்த இவ்வளவு நேரமும் சுவாமி நாங்கள் வைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்க செவிசாய்த்து ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே யுத்தங்களில் நிற்கின்ற இளைஞர் யுவதிகளுக்காக யுத்தங்களில் நிற்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்காக ஆண்டவரே வேண்டுதல் செய்ய வந்து நிற்கின்றேன் கர்த்தாவே. பிதாவே உம்முடைய சித்தம் ஆண்டவரே இந்த உலகத்தில் இல்லாவிடில் எங்களுக்கு துன்பம் தான் சுவாமி இந்த உலகத்திலே. பிதாவே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கின்றதோ அங்கே சுவாமி நீங்க யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க. எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி தருகிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் தகப்பனே. அன்று மோசையோடு ஆண்டவரே யுத்த களங்களில் ஆண்டவரே வெற்றியடைய இரு கரங்களையும் தூக்கி ஆண்டவரே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு வெற்றி அடைந்தது போல இந்த தேசத்திலும் ஆண்டவரே இந்த காலத்து இளைஞர்
1: உங்களின் கிளியர் இல்லாம இருக்கு. கொஞ்சம் இடத்தை கொஞ்சம் மாற்றி கொள்ளுங்க. மாற்றி பாருங்கள்.
4: ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே ஹலோ
2: உங்களோட ஜெபத்தை தொடருங்கள்.
4: நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
2: நீங்க இன்னும் கிளியர் இல்லையா?
4: நன்றி தகப்பனே ஆண்டவரே, எவ்வளவோ தடைகளை கொண்டு வர
1: சியாதா, நீங்க கொஞ்ச நேரத்தால ஜெபம் பண்ணுங்க. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: கேடகம், கேடகத்தினால் இந்த வாலிபர்கள் மூடப்பட, தங்களை அங்கு சேதப்படுத்தாதபடி கேடகத்தை பிடித்து அவர்கள் கால் தங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தாமே உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவர்கள் அவித்து போடக்கூடிய ஒரு வல்லமை இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவையும் ஆண்டவரையும். சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம், கர்த்தராகிய தேவன் இந்த வேளையிலும் ஆண்டவர அப்பா, இதோ ஆண்டவரையும் சமூகத்தில் நிற்க கர்த்தத்தை இந்த தெய்வக்கும் கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்ட அப்பா விண்ணப்பத்திற்காக சமூகத்துக்கு நான் வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவர அப்பா, நாங்கள் ஆண்டவர் இடையிருக்கிற ஜபங்களுக்கு நல்ல விடைகளை தந்து வழி நடத்தும்படி ஆயிச்சிருக்கு கத்த அப்பா. இந்த வேளையில் கத்தாவே அப்பா வாலிபர்களுக்காக ஆண்டவர, வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வழி நடத்தி விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நாடி வரவும் உம்மோடு கூட இருக்கவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக மாத்துங்கப்பா. இவர்களுக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற அநேக ஆண்டவரே சதி ஆலோசனைகள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்துல ஆண்டவரை கருண்டி அப்புறப்படுத்துகிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோங்க தாவே. இந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க துணையா இருங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே விசுவாசத்திலே ஆண்டவரே அப்பா எப்பவும் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் தாமே இவர்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கும்படியாய் சுபிக்கிறோம்ப்பா. சாத்தான் கொண்டு வருகிறதான் அநேக சதி ஆலோசனைகள் நிர்மூலம் ஆக்கும்படியாய் ஆண்டவரே நித்தம் நித்தமாய் ஆண்டவரே இந்த அப்பா சாத்தான் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் அப்பா இந்த நேரங்களிலே ஆண்டவரே அவன் ஆண்டவரே முழுமையாய் ஆட்கொண்டு வழி நடத்துகிறபடியால் கர்த்த பெரியவரும் நல்லவருமா இருக்கிறபடியால் கர்த்தருடைய தயவு ஆண்டவரே நாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க துணையாய் இருந்து வழி நடத்தி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எப்போதும் உண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரை அப்பா கோட்டைக்குள்ளாக ஆண்டவரை எப்போதும் அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கும்படியாய் வழி நடத்துகிறோம் கர்த்தாவே. அநேக ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே இவர்களுக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிறதான எல்லா விதமான பொல்லாப்புகளும் இந்த உலக பிரகாரமாக இருக்கிறதான எல்லா விதமான சதி ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கேடகத்தினால் ஆண்டவரே நிர்மூலமாக்கி தடுத்து ஆண்டவரே வல்லமையாய் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு வருகிறதான ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே வருகிறதான ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே இந்த உலக உலகத்தினுடைய காரியங்கள் திட்டின்பங்கள் பாவங்கள் ஆண்டவரே அப்பா சிற்றின்பங்கள் இவைகளிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கிறதான வாலிப பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் ஆண்டவரே எழும்பி விட்டு இருக்கிறது கர்த்தாவே அப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நடக்கும் போதும் பார்க்கும் போதும் வேலை செய்கிற இடத்திலும் படிக்கிற இடத்திலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு இந்த உலகமாகப்பட்டது ஆண்டவரே அது பிசாசின் வஞ்சகத்தினால் ஆண்டவரே அப்பா அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே தீமையான காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது அப்பா அதே நேரத்தில் ஆண்டவரே போக வஸ்துகள் பெருகி கொண்டிருக்கிறது அது கிடைக்காத இடமே இல்லை என்று சொல்லலாம் அப்படியாய் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே சர்வ சாதாரணமாக ஆண்டவரே கிடைக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் அதற்கு அடிமையாகி ஆண்டவரே தன் ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை கெடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தினுடைய ஆண்டவரே சூழ்நிலையில் பெரியவர்கள் மத்தியிலும் குடும்பத்தின் மத்தியிலும் பொது இடங்களிலும் ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே நல் பெயரை ஆண்டவரே கெடுக்கும்படியான சூழ்ச்சிகள் ஆண்டவரே இந்த போதை வஸ்துகள் மூலமாய் ஆண்டவரே பெருகிருக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அதிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வசனங்களையும் ஆண்டவரே அப்பா சாட்சி உள்ள வசனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே விடுதலடைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா கர்த்தர் ராமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் துணையாக இருந்து ஆண்டவரே உம்முடைய சத்திய வழியில நடந்து உம்முடைய வசனங்கள் பிரகாரமாக ஆண்டவரே இவர்கள் இவர்கள் ஜீவிக்க கர்த்தர் தாமே ஆண்டவரே இவர்களுக்கு துணையாக இருக்கும்படி ஆயிச்சு பேக்கிறங்க தாவே அப்பா யாரோ விழுகலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற சத்ருவின் சிந்தனைகளில் இருந்து இவர்களை அப்புறப்படுத்தி ஆண்டவரே இந்த உலக பிரகார ஆண்டவரே காரியங்களிலே ஆண்டவரே பேஸ்புக் ஆண்டவரே அப்பா இன்ஸ்டாகிராம் இப்படி ஆண்டு விட்டு விட்டார் இப்படியான அநேக காரியங்கள் இந்த பிள்ளைகளை திசை திருப்பி ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் வேதத்திலும் ஆண்டவரே தியானத்திலும் நிலை பெறாதபடிக்கு இவைகள் எல்லாம் ஆண்டவரே விரலை ஆண்டவரே இழுக்கிறபடியால் கர்த்தர் தாமே அதில் இருந்த அந்த பிள்ளைகள் எல்லாம் விடுவீங்கப்பா இந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு வாடும் வழியே ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு தந்துபடி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம் அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இதோ ஆலயத்திற்கு வருகிறார்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கிறார்கள் ஆண்டவரே விசு ஆண்டவரே ஆராதனை பங்கு பெறுகிறார்கள் இன்னும் ஆண்டவரே உலக இந்த ஆலயத்தினுடைய திருச்சபையினுடைய காரியத்திலும் பங்கு பெறுகிறார்கள் ஆனாலும் ஆண்டவரே அவரை வெளி உலகத்துக்கு சென்றுள்ளதான வேளையில அவர்கள் வழியெல்லாம் மாறி போகிறது அவர்களும் மனதெல்லாம் மாறி போகிறது ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த உலகமாகப்பட்டது இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சரியான முறையில் வாழாதபடிக்கு ஆண்டவரே அநேக காரியங்கள் விஞ்ஞான மூலியமாகவும் ஆண்டவரே அநேக காரியங்கள் மூலியமாகவும் ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே இந்த ஊடகத்தின் மூலமாக கூட அநேக காரியங்கள் ஆண்டவரே நடைபெறுகிறபடியால் கர்த்தர் தாமே அவைகளில் இருந்து விடுவிட்டு உண்மையும் உத்தமமும் ஆண்டவரே இன்றும் என்றும் ஜீவிக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆண்டவரே இவர்கள் உச்சரிக்கும்படியால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் இவர்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு துணையாக இருங்கப்பா அதன் மூலமாக ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் இந்த பிள்ளைகள் பார்க்கும் போது ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு எதுவான காரியங்களையும் கர்த்தர் தாமே இவர்களுக்கு வழி நடத்தி தரும்படியாய் சுபிக்கிறோம் குடும்பத்துல சந்தோஷம் எங்கு சென்றாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு தனி மரியாதை கிடைக்க இந்த பிள்ளைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள அப்படியாய் ஜீவிக்க கர்த்தர் தாமே உதவி செய்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் கர்த்தாவே அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து இந்த வருங்கால சந்ததியில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு பரிசுத்த சந்ததியாய் வளர கர்த்தர் தாமே வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் உமக்காக ஆண்டவரே ஒரு கூட்டத்தை ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீ நியமித்திருக்கிறபடியால் அப்படியே இந்த வாலிப பிள்ளைகளை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி இனி வரும் காலங்களில் ஆண்டவரே உம்முடைய வேதத்தினுடைய ஞானத்தை நிரப்பி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்லும்படியாகவும் அப்பாவும் சுவிசேஷத்தை சொல்லும்படியாகவும் ஆண்டவரே அநேக ஜாதிகளை இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திருப்பத்தக்கதாக ஆண்டவரே இவர்களை நீர் வழி நடத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாய் ஆண்டவரே இனி வருங்காலத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம் அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்தி ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வாழ வைப்பதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் தாவே தேவன் ஆண்டவரே நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்ற வசனத்தின் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க துணையா இருந்து அப்பா இந்த பிள்ளைகளை எப்போது நீர் ஆண்டவரே கருவிலே அறிந்திருக்கிற தேவன், இனியால் வரையிலும் காப்பாற்றி வருகிற தேவன், இனியும் கூட கத்தாவை அவர்களோடு கூட துணையா இருந்து நீ வழியை நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்படியே என் தேவனாகி கர்த்த செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவருடைய குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருங்க. இனம் கொடுக்க தாவே காத ஜபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் இப்படியாக இருக்கிற ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் எல்லாம் எடுத்து உம்முடைய ராஜ்ய சேவைக்கின்ற ஆண்டவரை பயன்படுத்தி வழி நடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக எமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான சகோதரர் ஆண்டவரே லெஸ்லி சகோதரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இவர்கள் வீட்டிலும் ஆண்டவரே அவருவே ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் இந்த பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு என்று இந்த பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இனிங்கோடு கர்த்தாவை சங்கமும் ஊடகத்தின் இந்த ஜப வேளையிலே ஆண்டவரை இணைந்திருக்கிற பிள்ளைகள், அதே நேரத்தில் ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகள் வீட்டிலும் ஆண்டவரை வாலிப பிள்ளைகள் இருந்தால் இதே நேரத்தில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள ஆவியானவர் ஆண்டவர் அவளை தொட்டா ஆண்டவர அவர்கள் மாறுபாடான இருதயம் உள்ளவர்களை எல்லாம் நேர்முகமாக இயேசுக்கு நேராய் நீ வழி நடத்த போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரே இந்த நேரத்திலும் சங்கம ஊடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான ஆண்டவர் சகோதரர் லெஸ்லி சகோதரரே, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்கிறதான இடத்தில் நல்ல பாதுகாப்பை தந்து இந்த பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. அப்படியே இந்த செய்ய போவதற்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான ஆண்டவரே ஜெர்மன் தேசத்திலிருந்து தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவரையும் அவருடைய மகனையும் மகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஓயாமல் உடைய ஊழியத்தை செய்கிற இந்த பிள்ளைகளுக்கு கூட நீங்க எப்போதும் துணையாக இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: அமேன், அமேன், அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதா. கேட்டர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நிர்மலையா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் லட்சணியமேன தலைச்சீராவாய் மாலிய பிள்ளைகள் தங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்ள எப்படியாய் கவசம் அணியப்படுகிறதோ அப்படியா ரட்சிப்பு என்னும் கவசத்தினால் அவர்கள் மூடப்பட மாலிப உலகம் மூடப்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: ஹாலேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காக கூட மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் வரை எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருப்பா மக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவிலே கூட நல்ல உறக்கத்தையும் கொடுத்து எப்பா ராஜா எங்களை சுகபல ஜீவனோடு நீர் வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு எந்த வாதையும் எங்களுக்கு கூடாங்கிறங்களை அண்டாதபடிக்கு நீர் பாதுகாத்தீரப்பா. இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே. இந்த வேலையிலே நாங்கள் கூடி ஜெபிக்கின்ற வேலையிலே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு தேவரே நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க முடியாது ஒப்பு கொடுக்கிற ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எசப்பா ஸ்தோத்திரப்பா வாலிபா ஆண் பெண்களுக்காகவே வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கெல்லாம் தேவர் வாலிபா ஆண் பெண்களின் வாழ்வாதாரங்கள், படிப்புகள், வாழ்க்கை, திருமணங்கள் போன்ற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய கரம் இருந்து அவர்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாத வாலிபான் பெண்களை இன்னுமாய் நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நல்வழிப்படுத்துங்க, வேதத்தை வாசிக்க தியானிக்க அவர்களின் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை காண அவர்களுடைய கண்களை எல்லாம் கூட நீர் திறக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்காக சேனைகளாய் எழும்பி பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட கர்த்தாவே ரட்சணியம் என்னும் அப்பா தலைச்சீராவை அணிந்து கொண்டவர்களாய் இசுராஜா அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க, பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க தகப்பனே. எப்படி ஒரு தலைசீரா ஒரு உயிரை பாதுகாக்கிறதோ அதே போல இவர்களுடைய உயிரையும் ஆத்மாவையும் காக்குறதான இந்த ரட்சணியம் என்னும் இந்த தலை சீராவை இவர்கள் பாதுகாத்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் அதனை சரியான முறையிலே மூடிக்கொள்ளவும் அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அதன் மூலியமா இவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் இன்னும் ஆசீர்வதித்து அவர்களை இன்னுமா பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கு சோத்திரம். ரட்சணியம் என்னும் தலைச்சீரா என்னவென்று அவர்கள் உணர்ந்து அறிந்து வாழ கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. ஆவியானவரே, வாலிபான் பெண்களை நீர் அப்பா மதுரத்த கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்னி கோட்டையில மூடுமடியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. தேவன் நீர் அவர்களுடைய இருதயங்களில் இருக்கிறதான சீர்கேட்டை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. சிந்தனைகள் எல்லாம் விலகி போகட்டும் தகப்பனே. அந்த இருதயத்திலும் கண்களிலும் ஆண்டவரே வருகிறதான எல்லா வேண்டாத இச்சைகளையும் விலக்கி போட்டு அவர்களுக்கு உம்மது ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நீர் வாலிபான் பெண்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உம்மது சமூகத்திலே நின்று ஜெபித்து அவைகளுக்கு அப்பா ஒரு நல்ல தீர்வை காண கர்த்தர் தாமே அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கு சோத்திரம். அப்படியாக தேவன் தாமே இந்த வாலிப ஆண் பெண்களின் வாழ்வுகளை எல்லாம் ஆசீர்வதித்து அவர்கள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் படிக்கிற இடங்களிலும் திருமண வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மக்கு சோத்திரம். இந்த வேலையில கூட ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே அப்படியே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு வாலிபர்கள் தங்கள் ரட்சணியம் என்னும் தலை சீராவை அதாவது அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய அந்த எண்ணங்களுக்கு கர்த்தாவே நல்ல எண்ணங்களை உருவாக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இதனால இதன் மூலியமாய் நல்ல சந்ததிகள் உருவாகட்டும் ஆண்டவரே. நல்ல சந்ததியை மேல அப்பா மாவியையும் பரிசுத்தாவி ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அப்படியாக சந்ததி மேல மாவியையும் சன்னிதானத்தின் மீது மத ஆசிர்வாதத்தையும் ஊற்றி எல்லா வாலிப ஆண் பெண்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை மது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். தேவன் தாமே மட்டுமாய் நடத்தின எபினேசர் இந்த ஊடகத்தை இன்னும் அதிகமாய் நீ நடத்துவீராக தகப்பனே. அதிகமான ஜப ஆவி உள்ள தேவ ஊழியர்களும் தேவ பிள்ளைகளும் வந்து இணைந்து ஜெபிக்க நல்ல தருணத்தை கொடுங்க தகப்பனே. ஒரு வாஞ்சியை கொடுங்க. ஜபாவியும் விண்ணப்பத்தினா வேண்டுதலின் ஆவினாலும் அவர்கள் நிரப்பி அவர்கள் இந்த சங்கமம் ஊடகத்திலே வந்து இணைந்து ஜெபிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா நீர் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேளையிலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அப்படியே குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காய் நன்றி. கர்த்தர் தாமே தொடர்ந்து ஜெபிக்க நிறைய ஆட்களை நீர் அனுப்பி தரும்படியா கூட ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் இந்த குடும்பங்களிலே சங்கமம் குடும்பங்களில் இருக்கிறதான மொத்த குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை தேவரே நீர் அபிஷேகித்தாண்டவரே எடுத்து உமக்கென்று அப்பா எழும்பி பிரகாசிக்க தேவன் தாமே நீர் ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்படியே என் தேவன் ஜபங்களை எல்லாம் கேட்டு ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையில பெற்ற நாமத்தான் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஷா கேத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
7: ஆமேன். அப்படியே உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமேன்
1: ஆமேன். நாங்க பாஸ்டர் விஜயன் ஜோசப் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். பாஸ்டர் மைக் எடுத்து விடுங்க பாஸ்டர். ஓகே, நான் ஜெபம் பண்ணுகிறேன், வந்தால் கொடுப்போம். அலிலூயாவியானவரே, இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளில் நாங்கள் தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நீ நடத்தி தந்தீரப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் தேவனே, நாங்கள் ஜெபிக்க கூடியதாய் கிருபையை கொடுத்தீரையா. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தாவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் வீட்டிலே இருக்கிற வாலிய பிள்ளைகள், திருமண வயதிலே இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தாவே, ஏற்ற துணைகளை கர்த்தாவே, அதன் வழிகள் பாதைகள் மனுஷர்களை எல்லாம் நீ சந்திக்க வல்லவர் கர்த்தாவே. உமை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். இந்த வாலிய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், மாறுதல், பெரிய மாறுதல் வர கர்த்தாவே. உண்மை அண்டிக்கொள்ள, உண்மை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள என் தேவனே, இவர்களுக்காய் நீ மனதுருக்கும் ஐயா. பொல்லாங்கலை ஜெயிக்கக்கூடிய வல்லமைகளை இவர்களுக்குள்ளே வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியம் என்னும் ஆண்டவரே, கட்சியை ஆண்டவரே, அவர்கள் அறையிலே கட்டினவளாய், நீதி என்னும் மாக்க வசத்தி அவர்களுக்குள்ளே தரித்தவர்களாய், தேவ நீதி அவர்களுக்குள்ளே கிரிய செய்யும்படி சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய் கர்த்தாவே. பொல்லாங்க நெய்யும் அக்னி வஸ்திரங்கள் எல்லாம் வித்து போடத்தக்கதாய் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடத்தை கர்த்தாவே பிடித்து கொண்டவர்களாய், ரட்சணியம் என்னும் தலைச்சீராவே, ஆனந்த தேவ வசனமாய் ஆவியின் பட்டியத்தை எடுத்துக்கொள்ள கூடியவர்களாய் கர்த்தாவே. இந்த வாலிய பிள்ளைகள் இருதயங்கள் சிந்தைகள் இருளடைந்திருக்கிற இருதயங்கள் சிந்தைகள், தங்களை தாங்களே ஆண்டவரே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த சிந்தைகளை மாற்றுங்க ஆவியானவரே. பெற்றாருக்கு கண்ணீர் வடிக்கிற வாலிய பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே, இவர்களை மாற்றுங்க ஆண்டவரே கர்த்தாவே. போத வசத்திலே புதைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனையும் தூக்கி எடுக்க வல்லவர் கர்த்தாவே ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த போத வசதியை எல்லாம் கடிந்து போடும் ஆண்டவரே. அவைகள் இந்த ஆண்டவரை கொண்டு வருகிறவர்கள் எல்லாம் தடை பண்ணி போடுங்க கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற இந்த வாலிப உலகத்தை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. நீ சொல்லாக நீ கட்டளட நீக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவரே நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கை தேசம், இந்தியா தேசத்திலே இருக்கிற தமிழ் வாலிப பிள்ளைகள், மற்ற வாலிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொட்டுக்கிறோம் ஐயா. இந்த தூத்த தேசங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே, அப்ப இராணுவத்துல சரி கர்த்தாவே, எதில சரி யுத்த வீரலா நீக்கிறோம், இந்த ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருமையா. அவர்கள் ஆண்டவரே வாழ வேண்டிய வயதில கர்த்தாவே அந்த ரத்தம் சிந்தி காயப்பட்டு துடிதுடிக்கிறார்களே கர்த்தாவே. இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிய பிள்ளைகள், ஐந்து கண்டத்தில் வாழும் வாலிப பிள்ளைகள், ஜுவதிகள் எல்லாரும் ரட்சிப்பை காண உண்மை அறிகிற அறிவு வரட்டும், எழுப்புதலின் தீ வரட்டும். அண்டைக்கு சிமியோன் ஆண்டவரை கர்த்தாவே ஆவியில் ஏவப்பட்டு ஆலயத்திலே கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவரே ஆண்டவரை செபித்தது போல இந்த வாலிய பிள்ளைகள் ஆவியில் ஏவப்பட்டு உம்முடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தாவே உம்முடைய காரியங்களை செய்யற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள் இந்த திருமண காரியங்கள்ல கர்த்தாவே தவறி விடுகிறார்கள். குடும்பங்களை இணைக்க ஆண்டவரை இணைப்பிலே ஆண்டவரே தவறி விடுகிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வாலிய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற காரியம் என்ன என்பதை நீர் அறிவி கர்த்தாவே. இது ஆண்டவரே கர்த்தாவே குடும்பங்களை சீர்குலைத்து கர்த்தாவே ஆண்டவரே இன்றைக்கு வாழுகிற வாலிப உலகத்தை நீர் மாற்றி அமைக்கும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் பின்புறங்களையும் அவருடைய ஐஸ்வர்யங்களையும் திருடுற பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டப்பட்டு பாதாளத்திலே போடப்பட்டுவதால் ஆண்டவரே கர்த்தாவே பாவ இருளுக்களும் ஆண்டவரே சாவ இருளுக்களும் இந்த வாலிபர்கள் போகாதபடி ஆண்டவரே கர்த்தாவே பாவ சேற்றிலே கால் வைக்காதபடி கர்த்தாவே அவர்களுக்கு ஏற்ற ஞானங்களை அறிவுகள் விவேகங்களை கொடுத்து கர்த்தாவே ரட்சிப்புகளை கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். என்னைய நாளை பொறுப்பேனும் இந்த சங்கமா வானல்ல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய பூக்கள் வரக்கள் இது முதற்கொண்டு ரெண்டும் காக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகலத்தை நீர் காத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். வாலிபரை நீர் பொறுப்பேறும் ஆவியின் பட்டயத்தில் ஆண்டவரே கையிலே எடுக்க கர்த்தாவே, அவர்களுக்கு கிருப கொடும் இருதயத்திலே சிந்தையிலே ஆழமாய் பதிய வைக்க கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே நீர் எழுதி கொடுத்த காரியத்தை இதயத்திலே எழுதி ஆண்டவரே அவர்கள் நடக்கக்கூடியதாய் கிருப செய்யும். உம்முடைய கரத்தில் இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிழமை எங்களை நடத்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பாஸ்டர் அவர்களை வரவேற்கிறோம். பாஸ்டர், நக்கி எடுத்து விடுங்கோ.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து தொகுத்து வழங்கி உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தர் சித்தமானால் நாளைய நாளிலே அபிஷேக ஆராதனையிலே, நாளைய நாளிலும் ஞாயிற்றுக்கிழமையும் அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். நாளைய நாளிலே தேவ ஊழியர் சௌரி ஜானட் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிறார். இணையங்கள் கத்தர் பிரதான காரியங்களை வழிநடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார். அந்த ஜபங்களை கத்தர் அறிவார், கத்தர் கேட்டார், அவற்றுக்கான பதிலை தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும், பிரசங்க பீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே உங்களோடு கூட இருந்து ஒருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, விசேடமாக வாலிபர்களுக்காக, இவங்களுக்கூடாக வழி நடத்தப்பட்டோம். கத்திருந்த வாலிபர்களுக்கூடாக பெரிய காரியங்களை செய்ய கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் ஒப்பு வைத்துக் கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி
8: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
9: Of October 2026, and the topic for today is He brought us unto Himself. The opening scripture is taken from Exodus 19 verse 4. Ye have seen what I did unto the Egyptians, and how I bare you on eagle's wings and brought you unto myself. When God delivered the children of Israel from Egypt, His purpose was greater than rescuing them from oppression. Deliverance was only the beginning. His ultimate desire was revealed in His words as read in our opening scripture. He bore them on eagle's wings and brought them unto Himself. He didn't merely bring them out of Egypt. This reveals the heart of God. His goal has always been fellowship, relationship with man. He wanted a people who would belong to Him, walk with Him, and live in the consciousness of His love and purpose. That's why He went on to say in the further verses in Exodus 19 verses 5 to 6, Then ye shall be a peculiar treasure unto me above all people, for all the earth is mine. And ye shall be unto me a kingdom of priests and an holy nation. They were chosen, separated, and set apart for Him. What God foreshadowed in Israel has found its greater fulfillment in Christ and the Church today. Through the death, burial, and resurrection of Jesus Christ, you've been brought into an inseparable union with God. You are not separated from Him, trying to find your way into His presence. You've been joined unto the Lord and made one spirit with Him. 1 Corinthians 16 verse 17, 6 verse 17 says, But he that is joined unto the Lord is one spirit. Hallelujah. The Apostle Peter echoed the same words God spoke to Moses. In 1 Peter 2 verse 9 he says, You are a chosen generation, a royal priesthood, an holy nation, a peculiar people. To Israel, it was preconditioned on their obedience to the law. But for us, it's a promise fulfilled. Our inheritance is in Christ. Hallelujah. We are His peculiar treasure, inseparably one with Him. You are not an ordinary person struggling through life alone. You are in Him and He is in you. He brought you out of darkness into His marvelous light, into a life of glory, excellence, and divine purpose. You are born by His power, guided by His wisdom, and established in His blessings. Walk in the confidence, dignity, and purpose of one who belongs to Christ, the King, and has been set apart for His glory. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, thank you for bringing me into an inseparable union with you. I rejoice in the knowledge that I am your peculiar treasure. holy and sanctified. I walk in the consciousness of my oneness with you, and I fulfill your purpose for my life with boldness and joy. In Jesus' name, Amen. God bless you all. See you on Monday. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, அக்டோபர் மாதம் 2026. இன்றைக்குரிய தலைப்பு, அவர் நம்மை தம்மிடத்தில் சேர்த்து கொண்டார். ஆரம்ப வசனமாக யாத்திராகமம் 19:4 பார்ப்போம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் இருந்து விடுவித்த போது அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து ஒடுக்குதலிலிருந்து மீட்பதை விட மேலான ஒரு நோக்கம் அவருக்கு இருந்தது. விடுதலை என்பது ஆரம்பம் மட்டுமே. அவருடைய இறுதியான விருப்பம் நம்முடைய ஆரம்ப வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் அவர்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து தம்மிடத்தில் சேர்த்து கொண்டார். அவர் அவர்களை எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வந்ததோடு மட்டும் நிறுத்தவில்லை. இது தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய நோக்கம் எப்போதும் மனிதனோடு ஐக்கியமும் உறவும் கொண்டிருப்பதே. தமக்கு சொந்தமானவர்களாகவும், தம்மோடு நடக்கிறவர்களாகவும், தம்முடைய அன்பையும் நோக்கத்தையும் உணர்ந்து வாழ்கிறவர்களாகவும் ஒரு ஜனத்தை அவர் விரும்பினார். அதனால் தான் அடுத்த வசனங்களில் அவர் இவ்வாறு கூறினார். யாத்திராகமம் 19:5-6, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயும் இருப்பீர்கள் என்றார். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், பிரித்தெடுக்கப்பட்டார்கள், அவருக்கென்று தனியே ஒதுக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் முன்னிலாக காண்பித்தது கிறிஸ்துவிலும் சபையிலும் இன்னும் மகத்தான நிறைவேறுதலை பெற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதன் மூலமாக நாம் தேவனோடு பிரிக்க முடியாத ஐக்கியத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நாம் அவரிடமிருந்து பிரிந்து அவருடைய பிரசன்னத்திற்குள் செல்ல வழியை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அல்ல. நாம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டு அவரோடு ஒரே ஆவியாக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் 1 Cor 6:17, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனோ அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் என்று சொல்கிறது. தேவன் மோசேயிடம் கூறிய அதே வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பேதுருவும் எதிரொலித்து கூறினார். 1 Pet 2:9, நீங்களோ உங்களை இருளி நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இஸ்ரவேலருக்கு இது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதை அடிப்படையாக கொண்ட ஒரு நிபந்தனையாக இருந்தது. ஆனால் நமக்கோ இது நிறைவேற்றப்பட்ட வாக்கு தத்தமாகவும், கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்த சுதந்திரமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அவருடைய விசேஷித்த பொக்கிஷம். அவரோடு பிரிக்க முடியாத படி ஒன்றாயிருக்கிறோம். வாழ்க்கையில் தனியாக போராடி கொண்டிருக்கும் சாதாரண மனிதர்கள் நாம் அல்ல. நாம் அவருக்குள் இருக்கிறோம். அவர் நம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள் கொண்டு வந்திருக்கிறார். மகிமை, மேன்மை மற்றும் தெய்வீக நோக்கம் நிறைந்த வாழ்க்கைக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வல்லமையால் நாம் சுமக்கப்படுகிறோம். அவருடைய ஞானத்தால் வழிநடத்தப்படுகிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவாகிய ராஜாவுக்கு சொந்தமானவர்களாகவும், அவருடைய மகிமைக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடும், கண்ணியத்தோடும், நோக்கத்தோடும் நடப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பின் பிதாவே, உம்மோடு பிரிக்க முடியாத ஐக்கியத்துக்குள் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய விசேஷித்த பொக்கிஷமாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம். உம்மோடு நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம் என்ற உணர்வோடு நடந்து எங்கள் வாழ்க்கைக்கான உம்முடைய நோக்கத்தை தைரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் நிறைவேற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you all. See you on Monday.
8: Recording stopped.

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும், 100 பேருக்கு அதிபதிகளும், நியாயாதிபதிகளும், இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி, அவனும் அவனோட கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரிமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்கு தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்க தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இப்படி சாலமோன் கிபியோனில் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசரிப்பு கூடாரத்தின் சந்நிதியிலிருந்து எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்களின் பட்டணங்களிலும் அவர்களை ராஜாவாகிய தன்னிடத்தில் எருசலேமிலும் வைத்திருந்தான். ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும், கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன்

0: சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரிகத்திற்கு ஒரு அரமனையும் கட்ட நிர்ணயம் பண்ணி சுமை சுமக்கிறதற்கு 70,000 பேரையும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு 80,000 பேரையும் இவர்கள் மேல் தலைவராக 3,600 பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான். தீருவின் ராஜாவாகிய ஈராமிடத்தில் ஆள் அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீது தாம் வாசமாயிருக்கும் அரமனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும். இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூக தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்? இப்போதும் என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமாகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இள நீல நூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பும். லீபனோனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரர் பழகினவர்கள் என்று அறிவேன். எனக்கு மரங்களை திரளாக ஆயத்தப்படுத்த என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட இருப்பார்கள். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு 20,000 மரக்கால் கோதுமை அரிசியையும் 20,000 மரக்கால் வாற்கோதுமையையும் 20,000 குடம் திராட்சரசத்தையும் 20,000 குடம் எண்ணெயையும் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரிகத்திற்கு ஒரு அரமனையையும் கட்டத்தக்க யுக்தியும் புத்தியும் உடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இள நீல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டுமென்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளையெல்லாம் உம்மிடத்திலுள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன். என் ஆண்டவன் தாம் சொன்னபடி கோதுமையையும் வாற்கோதுமையையும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் தம்முடைய ஊழியக்காரருக்கு அனுப்புவாராக. நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லீபனோனிலே வெட்டி அவைகளை தெப்பங்களாய் கட்டி கடல் வழியாய் யோப்பா மட்டும் கொண்டு வருவோம். பிற்பாடு நீர் அவைகளை எருசலேமுக்கு கொண்டு போகலாம் என்று எழுதி அனுப்பினான். தன் தகப்பனாகிய தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான மறு ஜாதியாரையெல்லாம் எண்ணி தொகையிட்டது போல சாலமோனும் அவர்களை எண்ணினான். அவர்கள் 153,600 பேராயிருந்தார்கள். இவர்களில் அவன் 70,000 பேரை சுமை சுமக்கவும் 80,000 பேரை மலையில் மரம் வெட்டவும் 3,600 பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கும்.
1: எசேக்கியேல் 39 அதிகாரம். இப்போதும் மனுபுத்திரனே, நீ கோகுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால்

கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். மேசேக், தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். நான் உன்னை திருப்பி உன்னை 6 புரடுகளால் இழுத்து உன்னை வடப்புறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன். நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். உறாஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். விசாலமான வெளியில் விழுவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் மாகோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க விட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். இதோ அது வந்தது, அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்ன நாள் இதுவே. இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிப்போக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைத்து அதை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் புதைத்து கொண்டிருப்பார்கள். நான் மகிமைப்படும் அந்நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றித் திரியும் மனுஷரையும் சுற்றி திரிகிறவர்களோடே கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள். 7 மாதங்கள் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். அந்த நகரத்துக்கு ஆமோனா என்று பெயரிடப்படும். இவ்விதமாய் தேசத்தை சுத்தம் பண்ணுவார்கள். மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலுமிருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று இரத்தம் குடியுங்கள். நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மாம்சத்தை தின்று பூமியினுடைய பிரபுக்களின் இரத்தத்தை குடிப்பீர்கள். அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொழுத்து போன ஆட்டுக்கடாக்களுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமானமானவர்கள். நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகும் அளவும் கொழுப்பை தின்று வெறியாகும் அளவும் இரத்தத்தை குடிப்பீர்கள். இவ்விதமாய் என் பந்தியிலே குதிரைகளையும் இரத வீரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் சகல யுத்த வீரர்களையும் தின்று திருப்தியாவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். அன்று முதல் என்றும்
நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புற ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். அவர்களுடைய அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதல்களுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் இருப்பேன். நான் அவர்களை ஜனசதளங்களிலிருந்து திரும்பி வரப்பண்ணி அவர்களுடைய பகைஞரின் தேசங்களிலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்குள் நான் பரிசுத்தர் என்று விளங்கும் போது தங்களை புற ஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுய தேசத்திலே திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பதினால் நான் தங்கள் தேவனாய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று. யோவான் 5 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவர்களை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து
தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அந்தியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூட மனதாயிருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள்?

ஒன்று நாளாகமம் 29 அதிகாரம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாலும் ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாலும் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 69:3 வாசிக்கலாமா? நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனால வறண்டு போயிற்று, பூத்து போயிற்று அப்படின்னு ரெண்டு காரியம் இருக்கு இல்லைங்களா? ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு இழைச்சு போயிட்டார் தாவீது. காரணம் அவ்வளோ பெரிய போராட்டம், மரண போராட்டம் இல்லை, வாழ்வாதாரத்துக்கு வாழ்வதற்கே முடியாத ஒரு போராட்டம் அவருக்கு, உயிர் இருக்குமா இல்லையாங்கிற ஒரு போராட்டம். அதனால அவர் சொல்றாரு, நான் அப்படி ஒரு கூப்பிட்டு கூப்பிட்டு அவன் இழைச்சு போயிட்டேன். நமக்கு அப்படிப்பட்ட போராட்டங்களா கிடையாதுங்களா? யாராவது நம்மளை துரத்துறாங்களா, கொண்டுடுவாங்கன்னு பயமா இருக்கா? அப்படிலாம் இல்லை இல்லை. ஆனா இன்னைக்கு சத்ரு ஒவ்வொருத்தரையும் துரத்திக்கிட்டு தான் இருக்கான். அவங்களுக்கு தெரியல, அவன் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கும்படியாய், அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய நன்மைகளை திருடும்படியாய், அந்த வீட்டில் இருக்கிறதானு ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அவன் வந்துட்டே தான் இருக்கான். அது நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனா போராட்டத்துல என்ன செய்யறங்க, நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு இழைச்சு போயிருக்கிறோம். சில சமயம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிற, உங்க சோர்ந்து போக வேண்டாம், உங்க கையை பிடிச்சு பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ரெண்டு வார்த்தையை நான் சொல்லும் பொழுது வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு விளங்க பண்ணினது என்னன்னா, வறண்டு போயிற்று, பூத்து போயிற்று. வறண்டு போயிற்று அப்படின்னா என்னங்க? அதான் ட்ரை ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஒருவேளை சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சிருப்போம், சம்பாத்தியம் வீட்டுல தங்கி இருக்காது, பொத்தப்பயில் போட்டது போல போயிட்டே இருந்திருக்கும். என்ன நம்ம சேமிச்சு வச்சாலும் சேமிப்பு இருக்காது, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாத நம்மளை ட்ரையா சில சமயம் கர்த்தர் நம்ம அப்படியே வச்சிருப்பாரு. சில சமயம் ட்ரையா அவரே வச்சிருப்பாரு. சில சமயம் பிசாசினால் சோதிக்கப்பட்டு அப்படி ஆகும். சில சமயம் கர்த்தரே ட்ரை ஆக்குவார். ஏன் தெரியுங்களா? அவர் வந்து அற்புதம் செய்வதற்காக. ஆமீன். கானாவூரில் ட்ரை ஆக்கிட்டார். என்ன ட்ரை ஆக்குனார்? திராட்சை ரசம் இல்லை, அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார். ஆனா கர்த்தர் வந்து அற்புதம் செய்தார். வெற்று தண்ணீரை வச்சு அவர் அற்புதம் செய்தார். செய்ய முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். அப்ப என் கத்துரி பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஒரு வறட்சி இருக்குமானால், வறண்டு போன காரியம் இருக்குமானால், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வனாந்திரத்துல மேய்ச்சல் உண்டாகும். ஆமீன். அந்த வறண்ட நிலத்துல ஒரு வாய்க்கால உண்டு பண்ண அவரால் மட்டும்தான் முடியும். பூத்து போயிற்றுன்னு பார்த்தோம். பூத்து போயிற்று அப்படின்னா என்னங்க? கண்ணே தெரியாம போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரே இடத்த பார்த்துட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல கண் லைட்டா மங்களாகும் பாருங்க. பூத்து போயிடுச்சுன்னா ஏத்தாப்புல வரவங்க யாருன்னு தெரியல. அவர் பாருங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து பார்த்து கண்கள் பூத்து போய் கிடக்கிறதா? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படி இருக்கா? கண்கள் பூத்து போயிடுச்சா? தூக்கத்தினால பூத்து போயிடுச்சு சிலருக்கெல்லாம். துக்கத்தினால பூத்து போயிடுச்சு, அழுகையினால பூத்து போயிடுச்சு சிலருக்கு, வந்து அலட்சியத்தினால பூத்து போயிடுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, அவரை நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு நான் இழைச்சி என் கண்களே பூத்து போயிடுச்சு. ஆமேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை ஆண்டவர் கைவிடலை இல்லை. கரவல் ஆடுகள் பின்னால் திருந்து அவனை தூக்கி எடுத்து இஸ்ரவேலில் ராஜாவை மாற்றினவர் உங்களை கைவிட்டுருவாரா? உங்க பிள்ளைங்களை கைவிட்டுருவாரா? உங்களுடைய குடும்பத்தை கைவிட்டுருவாரா? உங்க ஊழியத்தை கைவிட்டுருவாரா? நோ, நெவர். அது நடக்காது. கர்த்தர் இருக்கும் வரைக்கும், கர்த்தர் உங்களோடு இருக்கும் வரைக்கும் அது நடக்காது. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். உங்க கண்கள் எதனால பூத்து போகணும் தெரியுமா? வேதம் வாசிப்பதனால, அவரை தேடுவதனால கண்கள் பூத்து போகணும். அப்படி ஒரு வாய்ப்பை ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. செபிக்கலாம் நல்ல தெய்வம். இந்த நாளில் சங்கீதக்காரன் சொல்வது போல, எங்கள் இருதயத்தில் ஒரு இலைப்பு ஐயா, எங்க வாழ்க்கை வறண்டு போய் கிடக்கிறது ஐயா, எங்க கண்கள் பூத்து போய் கிடக்கிறது கர்த்தாவே, இதெல்லாம் மாற்றக்கூடிய வெள்ளம் சிலுவையிலிருந்து வருகிற அந்த ரத்தத்தினாலே கூட நான் விசுவாசிக்கிறேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் இருக்க ஐயா, அன்றுவரையும் அப்படியே நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஐயா, ஜெயிக்க உதவி செய்யுங்க. இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுங்க. உம்மண்டை வந்து உம்முக்குள் வாழ கிருப தாங்க. இதை கேட்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் செவித்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினால் எங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தால் ஒரு காரியத்தை குறித்து ஞானிக்க போகிறோம். சங்கீதம் 69:4 வாசிக்கலாமா? நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்களின் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிப்பேன் என்றிருக்கிறவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி இருக்கிறாங்களா? பயங்கரமா இருக்கிறாங்க. சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க. சத்துருவின் கூட்டம் துரத்துது. அதாவது தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறாங்க. நம்ம தலையில இருக்கிற முடி எண்ணி பார்க்க முடியுமா? அதை விட சத்துருக்களை எண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை தான் காமிச்சார், என்ன முடியுமா பாரு அப்படின்னாரு. தாவீது பாருங்களேன், சத்துருக்களை இப்படி அடையாளம் காட்டி பேசிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்றாரு நிமித்தமே இல்லாமல் என்னை பகிக்கிறாங்க அப்படின்னா காரணமே இல்லாமல் பகிக்கிறாங்க. ஓஞ்சி ஒரு எந்த காரணமும் இல்லை, ஆனால் என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல. காரணம் என்ன தெரியுமா? தேவ பிரசனம் தான், உங்க மேல என் மேல இருக்கிற தேவ பிரசனம் தான். நீங்க ஆண்டவரோடு கூட நெருங்க நெருங்க சத்துருக்களுக்கு பிடிக்காது, உங்களை பகிக்கத்தான் செய்வாங்க. ஆனா கர்த்தர் சமூகத்துல சொல்லுங்க, நான் கர்த்தரோடு இருக்கிற யார் பகைச்சான்னு, நான் ராஜாவோடு கூட டிராவல் பண்றேன். அமே அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல லாஸ்டா இருக்குது, கீழே இருக்கிற விஷயம் என்னன்னா, நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. அது தாவீது என்ன எடுத்துக்கொள்ளலை, எதை கொடுத்தாரு அவர், என்ன எடுத்துக்கொள்ளலை, ஆனால் கொடுக்க வேண்டியதாயிற்றுங்கிறார், நான் கொடுக்கணுங்கிறார். என்னன்னா, ஒரு முறை சவுள் தாவீதை துரத்திக்கிட்டே வர்றாரு, திடீர்னு அவருக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும், அப்போ ஒரு குகைக்குள்ளே போயிட்டு போகிறாரு. அந்த சால்வ தொங்கல் வெளியே இருக்கு, தாவீது போயிட்டு உடனே தாவீதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், இதுதான் கர்த்தர் எதிர்பார்த்தனால் உன் சத்ருவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன நாள் இதுவே, போயிட்டு உடனே சவுளை கொண்டுடுங்கிறாங்க. ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என் கையை எப்படி வைக்கிறது அப்படின்னு போய் சால்வ தொங்கலை மட்டும் அறுத்துக்கிட்டார். அதனால தாவீதோட இருதயம் அடித்து கொண்டதான், அதை அறுத்துக்கிட்டு அப்படி தூரமாக நிற்கிறார். சவுள் வெளியே வந்த உடனே கூப்பிட்றாரு, ராஜாவே இதோ பாருங்க, நான் கொல்லணுன்னா உங்களை கொண்டு இருக்கலாம், இந்த பாருங்க உங்க சால்வை, ஆனால் நான் கொல்லலை அப்படிங்கிறார். இதுதான் அவர் எடுத்துக்கொள்ளாது, ஆமீன். பகை விரோதம் அவர் எடுத்துக்கொள்ளலை, இல்லை அது அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் இவங்க அப்படி பகைக்கிறாங்க. நன்மையை சவுளுக்கிட்ட இருந்து அவர் எடுக்கவே இல்லை, பகை விரோதம் இல்லை, நன்மையை சவுள்கிட்ட இருந்து அவர் பெற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் சவுளுக்கு நன்மை கோலியாத்தை ஜெயித்து கொடுத்தாரு, ஒரு நன்மை. அவர் மேல பிசாசு ஆளுகை செஞ்சது, அவர் சுரமண்டல வாசி விடுதலை கொடுத்தார், அது நன்மை இல்லை. அவர் செய்த நன்மைய அவர் சவுளுக்கு கொடுத்துட்டே இருக்கார், அதுதான். ஆனா சவுளுக்கிட்ட இருந்து ஒரு நன்மை அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை, அவங்க மகள் மீகாலை தவிர, இல்ல அவர் சொன்னதே செஞ்சுட்டார். அதுதான் அந்த ஒரு நன்மையை சவுளுக்கிட்ட இருந்து அவர் எடுத்துக்கொள்ளல, ஆனா நன்மையை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. சவுளுக்கு அதே நன்மை அவர் கொடுத்தார், அவர் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாத ஒரு நன்மையை திரும்ப சவுளுக்கு அவர் கொடுத்தார். ஆமென். ஜீவனை கொடுத்தார் சவுளுக்கு, ஜீவனை எடுக்கணும்னு அவன் பிரயாசப்படுறான். அந்த ஜீவனை கொள்ளை பொருளா தாவீது கொடுத்தார். அவன் சொல்றான், சவுளு நீ நீதிமான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு பிளஸ் பண்ணிட்டு போயிடுறான், ஆனா திரும்பவும் துரத்துறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளாதது கொடுக்கறவங்கள மாறணும். நமக்கு யார் எப்படி இருந்தா என்ன, ஆனால் நன்மையை மட்டும் விதைப்போம், நன்மையை அறுவடை செய்வோம். அதனால் கர்த்தர் நாளில் உங்களோடு பேசியிருக்கிறார், தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தெய்வம், இந்த நாளில் பேசின வார்த்தைக்காய் நன்றி. எங்களோடு இருக்கிறீங்களே அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய கரம் இருந்து ஆளுகை செய்கிறது, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். அப்பா, நன்மையை விதைக்கிறவங்கள நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க. அப்படி விட்டு மேன்மையான இருதயத்தை கொடுத்து நடத்துங்க. இதை கேட்கிற கேட்க போகிற அடுத்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசுவதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
1: Recording stopped. Recording in progress.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ மாணொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? 1 பேதுரு 4:18. பிரியமானவர்களே, இந்த பொல்லாத காலத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் மற்றவர்களின் நிலைமை என்ன சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்களில் நாமும் எப்பேற்பட்ட சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவனோடு எமக்கு உள்ள உறவிலே எம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வரப்போகிற கடைசி காலத்தை இயேசு நோவாவின் நாட்களுக்கு ஒப்பிட்டு பேசினார். நோவாவின் நாட்களில் கர்த்தருடைய அழைப்பு எல்லா ஜனங்களுக்கும் வந்தது, வேலை ஆயத்தமாயிருந்தது, ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று நோவா தீவிரமாக பிரசங்கித்தும் ஜனங்கள் அவரையோ அவருடைய சத்தத்தையோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே இருந்த மனுஷர்களுக்குள் நோவாவின் குடும்பத்தில் 8 பேர் மாத்திரமே வரப்போகிற அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டிய உணர்வு உள்ள இருதயத்துடன் இருந்ததை பார்க்கிறோம். நாமும் எம்மை தேவனுடைய பக்கமாய் ஒப்பு கொடுத்து தேவனோடு உள்ள உறவிலே வளருவோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களின் கூட்டத்தில் காணப்படுகின்றீர்களா, அல்லது பக்தி இல்லாதவர்களும் பாவிகளும் இருக்கிற கூட்டத்தில் காணப்படுகின்றீர்களா? சிந்தித்து பார்த்து மனம் திரும்புங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23:1. பிரியமானவர்களே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற இந்த வசனம் விசுவாச வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. தாவீது இதை எழுதும் போது அவர் ஒரு ராஜாவாக மட்டுமல்ல, முன்பு ஆடுகளை மேய்த்த அனுபவமுள்ள ஒரு மேய்ப்பனாக எழுதுகிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் பெயராக அறிந்திருப்பான். அவற்றின் குரலை கேட்டாலே முகத்தை அடையாளம் காண்பான். ஆபத்து வந்தால் தன் உயிரையும் கொடுத்து பாதுகாப்பான். அதுபோலவே எம்முடைய இயேசு கிறிஸ்து எம்முடைய நல்ல மேய்ப்பர். அவர் எங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை தனியாக விட்டு செல்ல மாட்டார். பெந்தகோஸ்தே அனுபவம் என்பது பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலில் வாழ்வதாகும். மேய்ப்பன் ஆடுகளை நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு கொண்டு செல்வது போல பரிசுத்த ஆவியானவர் எமக்கு அவரின் வார்த்தையினால் எம்மை போஷித்து தேவனுடைய சித்தத்தின் வழியில் அவர் நடத்துகிறார். நீங்கள் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் மேய்ப்பரை விசுவாசியுங்கள், அவர் சுகம் அளிப்பார். நீங்கள் மனசோர்வில் இருந்தால் உங்கள் மேய்ப்பர் ஆறுதல் தருபவர். நீங்கள் பயத்தில் இருந்தால் உங்கள் மேய்ப்பர் பயத்தை நீக்குபவர். அவர் உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார். உங்கள் இருதயம் கலங்காதபடி காத்துக்கொள்வார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் புதிய பலத்தையும் புதிய தைரியத்தையும் உண்டாக்கும்படி தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். நீதிமொழிகள் 5:1. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் எமக்கு நல்ல புத்திமதிகளையும் நல்ல ஆலோசனைகளையும் தருகிறது. நல்ல ஆலோசனையை பெறுவது மட்டும் போதாது, அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறையில் செயல்படுத்தவும் வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது தேவ ஜனங்களுக்கு புத்திமதியை கொடுக்கிறது. அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருக்கிறது. இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாகவும் இருக்கிறது. சுய புத்தியின் ஆலோசனையை நம்புகிறவன் மூடன் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு ஞானமாக நடப்பவர்கள் முடிவு பரியந்தமும் ரட்சிப்பின் வழியாக தேவனால் வழி நடத்தப்படுகிறார்கள். தன் புத்தியில் சாய்ந்து கொள்பவர் தன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் விட தேவனுடைய புத்திமதிகளும் ஆலோசனைகளும் தன்னை நோக்கி வரும்போது அவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்ப்பது தான். இதனால் பழைய ஆதாமின் சுபாவம் மாற்றப்பட்டு புதிய ஆதாமின் சாயலை தரித்து தமது சிந்தையை தேவனுடைய வார்த்தைக்கேற்ப புதுப்பித்துக் கொள்ளாத எந்த விசுவாசியும் சொல்லளவில் ஆம் என்று கூறினாலும் செயலளவில் இருதயத்தில் முரட்டாட்டம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். இன்று உங்கள் இருதயத்தை ஆராயுங்கள். புத்திமதிகளையும் கடிந்து கொள்ளுதலையும் கர்த்தருடைய ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்கிறோமா, அல்லது வாயினால் ஆம் என்று சொல்லியும் இருதயத்தில் கீழ்ப்படியாத மனநிலையோடு இருக்கின்றீர்களா? இன்று உங்களை வழிநடத்தும் புத்திமதி எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி சிந்தித்து பழைய சுபாவத்தை விட்டு புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 13 தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒருவரை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்தில் எடுத்துக்கொண்ட பகுதி யாத்ராம புஸ்தகம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இரண்டு பகுதிகளை இந்த ஒரே வார்த்தையிலே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாத்ராம புஸ்தகத்திலே இந்த மோசேயும் தேவனோடு இந்த நாட்களிலே ஒரு அதாவது ஒரு உரையாடலை இந்த நாட்களிலே இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மோசே கத்தரிடத்திலே நோக்கி கத்தரோடு பேசுகிறார், தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போன்று சொன்னீரே, ஆனாலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லையே. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்ததும் என்று தேவரீர் சொன்னதுண்டே. அப்படியானால் ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே இந்த நாட்களிலே அந்த கிருபை கிடைத்திருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே நான் அறிந்திருக்கிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே நீர் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக இந்த நாட்களிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களிலே அவர் இந்த இடத்திலே வேண்டுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், இந்த நாட்களிலே என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது மட்டுமல்ல, அதாவது இந்த நாட்களிலே என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அழைத்து கொண்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிற வேளையிலே ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு ஓட்டம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஊழிய பாதையிலே பார்க்கிற வேளையிலே நித்திரை இல்லாதபடி ஒரு இளைப்பாறுதல் இல்லாதபடி இந்த நாட்களை நாங்கள் சில வேளைகளில் ஓட வேண்டிய கட்டத்திலே ஓட வேண்டிய காரியத்துக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். குறைந்த நேரம் நித்திரையை கொண்டு விட்டு எழுந்து ஆண்டவுடைய காரியத்தை பார்க்கும்படியாக ஆண்டவுடைய காரியத்திலே இந்த நாட்களை செயல்படும்படியாக தேவன் இந்த நாட்களை நம்மை அழைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு தேவனுடைய பலன் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஒரு நாளும் அவருடைய சமூகம் இல்லாதபடி நாங்கள் ஆண்டவருடைய ஓட்டத்தை ஓடவோ அல்லது இந்த நாட்களில் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கவோ எங்களால் இந்த நாட்களிலே முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், நான் நல்லாக ஓடுகிறேன், நல்லாக ஓடி காரியங்களை செயல்படுத்துகிறேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் நினைக்கிற வேளையிலே அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருமையை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், இந்த ஊழியக்காரன் இப்படியான ஊழியக்காரன் நன்றாக ஓடுகிறார் என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் நமக்கு சாட்சி சொல்லுகிறாரோ என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஊழியத்தின் ஓட்டத்திலே நாங்கள் இன்றைக்கு சரியாக அந்த நாட்களிலே ஓட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முறை தவறி இந்த நாட்களிலே ஓடக்கூடாது. அப்போஸ்தலன் பவுலடிகள் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லக்கொடுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? போராட்டமான வாழ்க்கையின் மத்தியிலும் நீர் கொடுத்த எனக்கு கொடுத்த அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பதற்கு நீர்தான் எனக்கு கிருபை செய்தீர், உம்முடைய சமூகம்தான் என்னோடு கூட இருந்து நடத்தினது என்பதைத்தான் இந்த நாட்களில் அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு தேவன் நமக்கு பலத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படியான காரியத்திலே செயல்பட்டு இந்த நாட்களை நாங்கள் ஓடுவோமாயிருந்தால் அங்கே இந்த நாட்களிலே அந்த ஓட்டத்தை நாங்கள் ஒரு சிறப்பாக தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இந்த நாட்களிலே ஓடி முடிக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களிலே இங்கே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய ஓட்டம் சரியாக ஓடுகிறீர்களா அல்லது விருதாவாக ஓடுகிறீர்களா என்று இந்த நாட்களிலே தீர்மானிக்க வேண்டிய நேரம் இப்பொழுதுதான் இந்த நாட்களிலே இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை சரியாக ஓடி முடியுங்கள். கர்த்தர் உடைய துணையோடு கர்த்தர் உங்களோடு குறைந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.
3: Recording stopped.

0: Recording in progress.
1: Good morning, with all glory to our Lord and Savior Jesus Christ. Let's look into our word meditation for today. Today is Friday, 9th of October 2026, and the topic for today is, which company would you rather keep? The opening scripture is taken from Hebrews 12, verses 22 to 23. But ye are come unto Mount Zion, and unto the city of the living God, to the general assembly and church of the firstborn. The people you admire reveal much about the values you cherish. Throughout history, men have celebrated warriors, kings, inventors, politicians, entertainers, and other notable figures whose achievements shape the world around them. Yet, the scriptures present us with a certain company of people who were praised and celebrated by God because they lived by faith and fulfilled His purpose in their generations. When you read about Abraham, Moses, Esther, David, Daniel, Paul, and other heroes of faith, you are not merely reading historical accounts. You are seeing examples of individuals who valued God's purpose above personal ambition and whose lives produced results that extended far beyond this world. They are part of the great cloud of witnesses the Bible talks about in Hebrews 12 verse 1. These were men and women whose faith, courage, obedience, and devotion to God continue to inspire across generations. Their lives remind us that true greatness is not measured by worldly accomplishments, but by faithfulness to God's calling. Read about them in Hebrews 11 verses 4 to 38, and you'll be greatly inspired. As a child of God, you've been brought into their company. It's a lineage of faith. You become part of God's family, connected to His eternal purpose. Therefore, let your admiration be directed toward those who exemplify the values of the kingdom. Learn from their faith, follow their example. Choose your influences carefully and cultivate a heart that esteems the things God esteems. When you identify with those who live for His purpose, they'll inspire you to pursue the things that truly matter and build a life of lasting significance. Thank God that in the scriptures, He gave us a compendium of the inspiring lives of these men and women of faith. He got to the climax and told us about those amongst them who rejected deliverance. They would rather face certain death for the sake of God's purpose and vision than accept deliverance. It's better to be listed among and identified with the great heroes of faith in the Bible than to have all of the greatness that this world could ever offer. Hebrews 13 verse 7 says, "Remember them which have the rule over you, who have spoken unto you the word of God, whose faith follow, considering the end of their conversation. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, thank you for the examples of faith preserved for us in your word. My heart is set on your purpose, and I value the things that matter to you. I walk in faith, courage, and devotion, fulfilling your calling upon my life in glory and righteousness. In Jesus' name, amen. God bless you all. See you on Monday. Happy Thanksgiving. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நீங்கள் யாருடைய ஐக்கியத்தில் இருக்க விரும்புகிறீர்கள்? ஆரம்ப வசனமாக எபிரேயர் 12 வசனங்கள் 22-23 பார்ப்போம். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் யாரை போற்றுகிறீர்கள், யாரை முன்மாதிரியாக கருதுகிறீர்கள் என்பதும் நீங்கள் எத்தகைய மதிப்பீடுகளை முக்கியமானவைகளாக கருதுகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. வரலாறு முழுவதிலும் மனிதர்கள், போர் வீரர்கள், ராஜாக்கள், கண்டுபிடிப்பாளர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் மற்றும் தங்களை சுற்றியுள்ள உலகில் தாக்கத்தை ஏற்படுத்திய பல புகழ்பெற்ற நபர்களை கொண்டாடி வந்திருக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் நமக்கு ஒரு விசேஷித்த கூட்டத்தினரை அறிமுகப்படுத்துகிறது. அவர்கள் தங்கள் தலைமுறைகளில் விசுவாசத்தினால் வாழ்ந்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றியது நிமித்தம் தேவனால் பாராட்டப்பட்டவர்களும் கனப்படுத்தப்பட்டவர்களும் ஆவார்கள். ஆபிரகாம், எஸ்தர், தாவீது, தானியல், பவுல் மற்றும் விசுவாசத்தின் மற்ற வீரர்களை பற்றி நீங்கள் வாசிக்கும் போது வெறும் சரித்திர நிகழ்வுகளை மட்டும் வாசிக்கவில்லை, மாறாக தங்களுடைய தனிப்பட்ட லட்சியங்களை விட தேவனுடைய நோக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்க்கிறீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் பலன்கள் இந்த உலகத்தையும் கடந்து நித்தியமான தாக்கத்தை ஏற்படுத்தின. வேதாகமம் குறிப்பிடும் திரளான சாட்சிகளின் கூட்டத்தில் அவர்களும் அடங்கியிருக்கிறார்கள். எபிரேயர் 12:1. இந்த ஆண்களும் பெண்களும் வெளிப்படுத்திய விசுவாசம், தைரியம், கீழ்ப்படிதல் மற்றும் தேவனுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவை தலைமுறை தலைமுறையாக மக்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்துகின்றன. உண்மையான மேன்மை என்பது உலக பிரகாரமான சாதனைகளால் அளவிடப்படுவதில்லை, மாறாக தேவனுடைய அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பதில் தான் அடங்கியிருக்கிறது என்பதை அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது. எபிரேயர் 11:4-38 அவர்களை பற்றி வாசியுங்கள், நீங்கள் மிகவும் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள். தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் அவர்களுடைய ஐக்கியத்திற்குள் கொண்டாடப்படுகிறீர்கள். இது விசுவாசத்தின் பரம்பரையாகும். நீங்கள் தேவனுடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாகி அவருடைய நித்திய நோக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவர்களை ஏன் நீங்கள் போற்றுங்கள். அவர்களுடைய விசுவாசத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்துகிறவர்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள். தேவன் எவற்றை மேன்மையாக கருதுகிறார்களோ அவற்றையே நீங்களும் மேன்மையாக கருதுகிற இருதயத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தேவனுடைய நோக்கத்திற்காக வாழுகிறவர்களோடு உங்களை இணைத்து கொள்ளும் போது உண்மையிலேயே முக்கியமான காரியங்களை நாடவும் நிலையான அர்த்தமும் நித்திய மதிப்பும் கொண்ட வாழ்க்கையை கட்டி எழுப்பவும் அவர்கள் உங்களை ஊக்கப்படுத்துவார்கள். ஹாலேலூயா. விசுவாசமுள்ள இந்த ஆண்கள் மற்றும் பெண்களின் உற்சாகமூட்டும் வாழ்க்கை வரலாறுகளை தொகுத்து வேதாகமத்தில் நமக்காக கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்களை பற்றிய விவரிப்பின் உச்ச கட்டத்தில் விடுதலையை ஏற்றுக்கொள்ள மறுத்த சிலரை பற்றியும் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர்கள் தேவனுடைய நோக்கத்தையும் தரிசனத்தையும் கைவிட்டு விடுதலையை பெற்றுக்கொள்வதை விட அந்த நோக்கத்திற்காக நிச்சயமான மரணத்தை கூட எதிர்கொள்ள தயாராக இருந்தார்கள். இந்த உலகம் வழங்கக்கூடிய எல்லா மேன்மைகளையும் பெற்றிருப்பதை விட வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விசுவாசத்தின் மகத்தான வீரர்களின் வரிசையில் எண்ணப்பட்டு அவர்களோடு அடையாளப்படுத்தப்படுவது மிகவும் மேலானதாகும். எபிரேயர் 13:7, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தையில் எங்களுக்காக பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள விசுவாசத்தின் முன்மாதிரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்கள் உம்முடைய நோக்கத்தில் நிலைத்திருக்கின்றன. உமக்கு முக்கியமானவைகளையே நாங்களும் மதிப்பு மிக்கவைகளாக கருதுகிறோம். நாங்கள் விசுவாசத்திலும் தைரியத்திலும் அர்ப்பணிப்பிலும் நடந்து எங்கள் வாழ்க்கைக்காக நீர் வைத்திருக்கிற அழைப்பை மகிமையிலும் நீதியிலும் நிறைவேற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். God bless you all. See you on Monday. Happy Thanksgiving. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 12th of October 2026, and the topic for today is Jesus is the only way. The opening scripture is taken from John 14, verse 6. I am the way, the truth, and the life. No one comes to the Father except through me. The Bible teaches that Jesus is the only way to God. This means we receive salvation and eternal life through Him alone. There's no other name by which we can be saved, in Acts 4, verse 12. Jesus came to give us eternal life, the God kind of life. He said that those who believe in Him will never perish, in John 10, verse 28. That is why it's important to tell others about Jesus. In the Bible, Peter boldly preached about Jesus and many people believed and were saved, in Acts 2, verses 38 to 41. You can do the same. Share the good news and help others come into God's family. Let's read another scripture from 2 Corinthians 5, verses 18 to 19. And all things are of God, who hath reconciled us to Himself by Jesus Christ, and hath given to us the ministry of reconciliation, to wit, that God was in Christ, reconciling the world unto Himself, not imputing their trespasses unto them, and hath committed unto us the word of reconciliation. Hallelujah. Let's pray. Please repeat after me. I refuse to be silent about God's love. I will share the good news of Jesus with boldness, helping many come into God's family. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. This Thanksgiving holidays, help someone and tell them about Jesus, the love of God. God bless you. Good morning. In ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் 12 2026. இன்றைக்குரிய தலைப்பு இயேசுவே ஒரே வழி. ஆரம்ப வசனமாக யோவான் 14 வசனம் 6 பார்ப்போம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வேதாகமம் தேவனிடத்தில் செல்வதற்கு இயேசு கிறிஸ்துவே ஒரே வழி என்று நமக்கு போதிக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், அவருடைய மூலமாக மட்டுமே நாம் இரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதாகும். நாம் இரட்சிக்கும் படும்படிக்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 வேதாகமம் கூறுகிறது. இயேசு நமக்கு நித்திய ஜீவனை, அதாவது தேவனுடைய தன்மையுள்ள ஜீவனை அளிப்பதற்காக வந்தார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு காலம் அழிந்து போவதில்லை என்று அவர் யோவான் 10:28 கூறினார். அதனால்தான் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவது மிகவும் முக்கியமானதாகும். வேதாகமத்தில் பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாக பிரசங்கித்தார். அதன் விளைவாக அநேக விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2:38-41 பார்க்கிறோம். நீங்களும் அதையே செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு அவர்கள் தேவனுடைய குடும்பத்திற்குள் வருவதற்கு உதவுங்கள். நாங்கள் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 2 Corinthians 5:18-19. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய அன்பை குறித்து நான் மௌனமாக இருக்க மறுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை தைரியத்தோடு அறிவிப்பேன். அநேகர் தேவனுடைய குடும்பத்துக்குள் வருவதற்கு உதவுவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you all. See you tomorrow.
0: Recording stopped. Recording in progress.
1: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 13th of October 2026, and the topic for today is You Are God's Child. The opening scripture is taken from 1 John 4, verse 4. You are of God, little children, because he who is in you is greater than he who is in the world. The moment you were born again, God became your father and you became his child. That makes you special, different, and full of his life. Jesus knew he came from God, so he spoke and acted with confidence. John 6 verse 38 says this, "In the same way, you should always remember where you came from God." The Bible says you are child of the Most High in Psalms 82 verse 6. So speak and act like God's child, full of faith, love and confidence. You belong to him and his life in you makes you strong and victorious every day. Hallelujah. Let's look into another scripture from Psalm 82 verse 6. "I have said, ye are gods, and all of you are children of the Most High." Glory to God. Let's say this. Please repeat after me. I know who I am. I am God's child, born of him. I walk in victory, success, and glory every day. Hallelujah. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. ஆரம்ப வசனமாக 1 யோவான் 4:4 பார்ப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த நொடியிலேயே தேவன் உங்கள் பிதாவானார், நீங்கள் அவருடைய பிள்ளையானீர்கள். இதுவே உங்களை விசேஷமானவராகவும் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டவராகவும் அவருடைய ஜீவனால் நிறைந்தவராகவும் ஆக்குகிறது. இயேசு தாம் தேவனிடமிருந்து வந்தவர் என்பதை அறிந்திருந்தார். ஆகையால் அவர் மிகுந்த தைரியத்துடனும் உறுதியுடனும் பேசினார், செயல்பட்டார் என்று யோவான் 6:38 கூறுகிறது. அதுபோலவே நீங்களும் எங்கிருந்து வந்தவர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் தேவனிடமிருந்து வந்தவர்கள். நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதாகமம் சங்கீதம் 88:6 கூறுகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைக்குரிய விதத்தில் பேசுங்கள், செயல்படுங்கள். விசுவாசத்தாலும் அன்பாலும் தைரியத்தாலும் நிறைந்தவர்களாக இருங்கள். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். உங்களுக்குள் இருக்கும் அவருடைய ஜீவன் ஒவ்வொரு நாளும் உங்களை பலமுள்ளவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் ஆக்குகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த அறிக்கையை சொல்லுவோம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் யார் என்பதை நான் அறிவேன். நான் தேவனுடைய பிள்ளை, அவரால் பிறந்தவள். நான் ஒவ்வொரு நாளும் வெற்றியிலும் செழிப்பிலும் மகிமையிலும் நடக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.

அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இரண்டு பகுதிகளை இந்த ஒரே வார்த்தையில் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாத்ராமா புஸ்தகத்திலே இந்த மோசேயும் தேவனோடு இந்த நாட்களிலே ஒரு அதாவது ஒரு உரையாடலை இந்த நாட்களில் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மோசே கர்த்தரிடத்திலே நோக்கி கர்த்தரோடு பேசுகிறார், தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போன்று சொன்னீரே, ஆனாலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லையே. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்ததும் என்று தேவரீர் சொன்னதுண்டே. அப்படியானால் ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே இந்த நாட்களிலே அந்த கிருபை கிடைத்திருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே நான் அறிந்திருக்கிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே நீர் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக இந்த நாட்களிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் இந்த இடத்திலே வேண்டுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், இந்த நாட்களிலே என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது மட்டுமல்ல, உம்முடைய அதாவது இந்த நாட்களிலே என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அழைத்து கொண்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே, மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிற வேளையிலே ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு ஓட்டம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஊழிய பாதையிலே பார்க்கிற வேளையிலே நித்திரை இல்லாதபடி ஒரு இளைப்பாறுதல் இல்லாதபடி இந்த நாட்களை நாங்கள் சில வேளைகளில் ஓட வேண்டிய கட்டத்திலே ஓட வேண்டிய காரியத்துக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். குறைந்த நேரம் நித்திரையை கொண்டு விட்டு எழுந்து ஆண்டவுடைய காரியத்தை பார்க்கும்படியாக, ஆண்டவுடைய காரியத்திலே இந்த நாட்களை செயல்படும்படியாக தேவன் இந்த நாட்களில் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு தேவனுடைய பலன் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஒரு நாளும் அவருடைய சமூகம் இல்லாதபடி நாங்கள் ஆண்டவருடைய ஓட்டத்தை ஓடவோ அல்லது இந்த நாட்களில் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கவோ எங்களால் இந்த நாட்களிலே முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், நான் நல்லாக ஓடுகிறேன், நல்லாக ஓடி காரியங்களை செயல்படுத்துகிறேன், ஆண்டவுடைய ராஜ்யத்துக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் நினைக்கிற வேளையிலே அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருமையை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், இந்த ஊழியக்காரன் இப்படியான ஊழியக்காரன் நன்றாக ஓடுகிறார் என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் நமக்கு சாட்சி சொல்லுகிறாரோ என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஊழியத்தின் ஓட்டத்திலே நாங்கள் இன்றைக்கு சரியாக இந்த நாட்களில் ஓட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முறை தவறி இந்த நாட்களில் ஓடக்கூடாது. அப்போஸ்தலாய் பவுலடிகள் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லக்கொடுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? போராட்டமான வாழ்க்கையின் மத்தியிலும் நீர் கொடுத்த எனக்கு கொடுத்த அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பதற்கு நீர்தான் எனக்கு கிருபை செய்தீர், உம்முடைய சமூகம்தான் என்னோடு கூட இருந்து நடத்தினது என்பதைத்தான் இந்த நாட்களில் அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு தேவன் நமக்கு பலத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படியான காரியத்திலே செயல்பட்டு இந்த நாட்களை நாங்கள் ஓடுவோமா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே அந்த ஓட்டத்தை நாங்கள் ஒரு சிறப்பாக தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இந்த நாட்களிலே ஓடி முடிக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இங்கே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய ஓட்டம் சரியாக ஓடுகிறீர்களா அல்லது விருதாவாக ஓடுகிறீர்களா என்று இந்த நாட்களிலே தீர்மானிக்க வேண்டிய நேரம் இப்பொழுதுதான் இந்த நாட்களில் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை சரியாக ஓடி முடியுங்கள். கர்த்தர் உடைய துணையோடு கர்த்தர் உங்களோடு குடைந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.

0: அமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரம் காலையிலே மாலையிலே நித்திய வெளிச்சம். காலையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 13 தேதி 10 மாதம் 13 தேதி ஐப்பசி மாதம் 13 தேதி அக்டோபர் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. நேற்றைய நாளிலே கனடாவிலும் அமெரிக்காவிலும் தேங்க்ஸ் கிவிங் டே விடுமுறை நாளாக இருந்தது. அந்த வகையிலே கத்தர் தாமை வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருக்கு முதல்ல நன்றி செலுத்தி கொண்டு மீதியானவற்றையும் நாங்கள் கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமை இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமேன். சங்கீதம் 23:5 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம், கதடி கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 நாளாகமும் 1:2 எசேக்கியேல் 39 பழைய பாட்டிலிருந்தும் புதிய பாட்டிலிருந்து யோவான் 5 அதிகாரம் இவற்றை நாங்கள் இன்றைய நாளில் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கேளுங்கள், வாசியுங்கள், பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். வாசிக்க முடியாதவர்கள் இந்த ஆடியோவை கேளுங்கள், கத்தர் வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவ மன்னா, வாக்கு தத்தம், நற்சிந்தனை, அது மட்டுமல்லாமல் தேவனுடன் ஒரு நிமிடம், இவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே சொல்லியிருந்தோம், திங்கக்கிழமை எங்களுக்கு விடுமுறை, தேங்க்ஸ் கிவிங் விடுமுறையாக இருப்பதனாலே நேரடி ஒளிபரப்பு நடைபெறாது என்று. ஆனாலும் ஒரு சிலர் இவற்றை கேட்பதில்லை, இருக்கிறார்கள் கேட்பதில்லை, என்ன வந்து நிற்பார்கள் கேட்பதில்லை. ஆமேன். இப்படியாக நான் இருக்கிறேன். நேற்றைய நாளிலே அதிகாலை வேளையிலே கோல் வந்தது. இப்படியாக முதல்ல பல காரியங்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். சனி ஞாயிறு அபிஷேக ஆராதனை நடைபெற மாட்டாது, வெள்ளிக்கிழமை மாலை நித்திய வெளிச்சம் நடைபெற மாட்டாது, என்ன லாங் வீக்கெண்டாக இருப்பதனால் என்று அறிவித்திருந்தோம். ஆனாலும் பலர் இவற்றை கேட்பதில்லை, செவி மடுப்பதில்லை, கால் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அப்படியாக நீங்கள் முதல்ல செவி கொடுக்க பழகுங்கள். மற்ற என்ன பேசுகிறார்கள் என்பதை செவி கொடுங்கள். நீங்கள் ஓனில் இருப்பீர்கள், மைக் ஆஃபில் இருக்கும், ஆனாலும் ஒவ்வொரு காரியங்களில் இருக்கின்ற பொழுது இவற்றை நீங்கள் கேட்க முடியாது. அந்த வகையில் கர்த்தர் வழி நடத்துகிறார். இந்த வகையில் கேளுங்கள், அதன்படி நடவுங்கள். ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் ஒரு விசேட ஜெபத்தை இருக்கிறது. எங்களுடன் மாலை வேளையிலே நித்திய வெளிச்சத்திலே ஊழியம் செய்கிற சகோதரி ஷியானி அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் புத்தகத்துக்கு பெயர் சைலண்ட் பிரிசன். அதே வேளையிலே மௌன ஜெயில் என்று வைப்போம், என் பேர் மறந்துவிட்டேன் தமிழ் பெயரை. அதனாலே அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க முடியும். அவர் ஒரு கிட்டத்தட்ட 6-7 இப்படியான காரியங்களை கூட கடந்து சென்றார். தன்னுடைய கதை எண்ணிக்கிறேன், அதை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் அமேசானில் எடுக்க முடியும், ஸ்கூபி என்ற நொண்டிலும் எடுக்க முடியும், வாங்க முடியும். நேரடியாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. மௌன சிறை அல்லது சைலண்ட் பிரிசன், இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அமேசானில் போய் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. அது மட்டுமல்லாமல் அந்த சகோதரி 23 முதல் அடுத்த மாதம் 23 வரை கொழும்பு, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு பகுதிகளிலே ஊழியங்களுக்காக செல்கிறார். சுவிசேஷ ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கத்தர் அவர் மூலம் அவருடைய சொந்த வாழ்க்கை மூலம் கத்தர் வழி நடத்த வேண்டும். பலரை ரட்சிப்புகளை வழி நடத்துவதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சிறமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய புத்தகம் நீங்கள் வாங்குகின்ற பொழுது அவருடைய ஊழியத்துக்கு, அவருடைய பிரயாணத்துக்கு உதவியாக இருக்கும். நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார்கள். புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் தந்த இந்த நல்வாழ்வுக்காக மற்றவர்களும் இந்த நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதத்தோடு இருக்க, கத்தரை அதிகால வேளையிலே துதித்து அவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது அவர் தலை அசைப்பார், அவர் எழுந்து கேட்பார், அவர் குனிந்து உங்களை தூக்குகிறவராக இருக்கிறார். அப்படியாக கத்தர் அவர் அங்கு நித்திரை கொள்ளவில்லை, மற்ற தெய்வங்களைப் போல நித்திரை கொள்ளவில்லை. அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை கரங்களிலே எழுதி வைத்திருக்கிறார், அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியரையும் இணைந்திருக்கிற சகோதரி அதிகால வேளையிலே சகோதரி டோலி அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரும் லாங் வீக்கெண்டுக்கு பின்னதாக இணைந்திருக்கிறார். அவருக்கு கத்தரா நல்ல ரெஸ்டை கொடுத்திருப்பார்னு விசுவாசிக்கிறோம். உங்களின் சிசிலியா அம்மா மாலை வேளையிலே லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையில் நாங்கள் அவர்களையும் வரவேற்று கொண்டு பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு அவரை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறுவோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் ஆசீர்வாதங்களோடு வழிநடத்துவாராக. பிரைஸ் லார்ட் அம்மா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ்.
1: ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய நாளில் தேங்க்ஸ் கிவிங் டே தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாங்கள் தொடங்குகிறோம். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எத்தனையோ தேவைகளுக்காக செபித்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ தேவைகளுக்காக நீங்க செபித்து கொண்டிருக்கலாம். ஆனபடினால் இந்த நாளிலே கூட ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி அதுக்கு பிற்பாடு நான் வேர்ஷிப்புக்குள்ளே கடந்து செல்ல போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அடுத்தது அதே அதிகாரத்தில் 13:14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அங்கே குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தை குறித்து நாங்கள் கொஞ்ச வருஷங்களுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருஷங்களா தெரியவில்லை அதிகமாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஒரு சகோதரிக்காக ஒரு குடும்ப உறவிலே கிட்டத்தட்ட 17 குடும்ப உறவிலே கணவன் மனைவி அல்ல, பிள்ளைகள் குடும்பங்கள், அதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பாரம் இருதயத்தை அழுத்தியது. அதற்காக ஜெபித்து கொண்டிருந்த வேளையில கிட்டத்தட்ட 17 ஒன்றுபடாத உறவு கடந்த காலத்திலே அது ஒன்றாயிடியது. அன்படினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சில வேளையிலே நாங்கள் அதிகமாக செபிக்கிறோம் ஆனால் இன்னுமே பதில் வரவில்லை என்று நீங்கள் யோசித்து கலங்கலாம். ஆனாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது போல, செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது போல ஒவ்வொரு நாளும் செபியுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, வியாதி கஷ்டங்களுக்காக ஜெபத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஜெபித்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு அதிகாலை வேளையில் நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வசனங்களை ஆண்டவர் தருவார். அந்த வசனங்களை நான் சொல்லி ஜெபிப்பது வழக்கம். சில வசனங்களை வீடு தடவை எல்லாம் சொல்லுவேன். ஏனென்றால் எரிக்கோ கோட்டை 7வது தடவை அது தகர்ந்து விழுந்தது. அதுபோல என்னுடைய ஆவியிலே சொல்லப்படுகிற ஆவியானவருடைய நடத்தையின்படி அதை செய்வேன். இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் அங்கே 121 ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து செல்வோம். என்றால் உதவிகளும் ஒத்தாசைகளும் நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து மட்டும்தான் வருகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உதவிகளை அனுப்பி ஒத்தாசைகளை அனுப்பி நமக்கு உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. உதவி என்பது ஹெல்ப், ஒத்தாசை என்பது ஃபேவர். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவனுக்குத்தான் அந்த ஒத்தாசை வர முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தகுதி இல்லாதவனுக்கு தேவன் தருகின்ற பதில் தான் ஒத்தாசை. ஹெல்ப் ஆர் வேண்டுமென்றாலும் செய்யலாம். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யலாம். உதவி செய்யக்கூடியதாக இருந்தால் உதவி செய்யலாம். ஆனா உதவி செய்ய முடியாத இடத்திலே வருவதுதான் ஒத்தாசை, ஃபேவர். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒத்தாசை தான் அங்கே யோசேப்பை சிறையிலிருந்து வெளியிலே கொண்டு வந்தது. அந்த ஒத்தாசை தான் அவனை அங்கே குழியிலே போட்ட பிற்பாடும் கூட வெளியிலே கொண்டு வந்தது. அந்த ஒத்தாசை தான் அங்கே சாதாரணமாய் சிறைச்சாலையிலே அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு மகனை தேவன் அங்கே உயரத்திலே கொண்டு வந்து சேர்த்தது. ஹலிலூயா, அந்த ஒத்தாசை. அதே போல அன்னாளுடைய வாழ்க்கையிலே இருந்த நிந்தனைகள் அவமானங்களை மாற்றி அவளுக்கு அங்கே பிள்ளைகளை கொடுத்தது அந்த ஒத்தாசை. ஹலிலூயா. அதே போல கானானிய ஸ்திரியை சொல்லலாம், தன் மகளுக்காக அந்நிய கலாச்சாரத்தில இருந்தவள், அந்நியலா இருந்தவள், தேவனுடைய உடன்படிக்கைக்கு வெளியே இருந்தவள், தேவனுடைய ஆராதனைக்கு வெளியே இருந்தவள், தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாமல் இருந்தவள். ஆனா அப்படிப்பட்டவள் கூட தேவனிடத்துல வந்த வேளையில தேவ ஒத்தாசை, அந்த ஃபேவர் அவளை சந்தித்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் சொல்லலாம். தேவனிடத்துல இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. இவர் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அன்புள்ள சகோதரன் சொன்னது போல அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஹலேலூயா. ஆனபடினா இந்த வெளியில அந்த வசனத்தை சொல்லுவோம். எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். ஹலேலூயா. பெருமூச்சு வருகின்ற வழியிலே, இருதயத்திலே வேதனை கவ்வுகின்ற வழியிலே, வலி அங்கே வெளியிலே வருகின்ற வழியிலெல்லாம் இந்த வசனங்களை சொல்லுங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பை கொண்டு வரும். ஹலேலூயா. வசனத்தை அனுப்பி தேவன் குணமாக்குற தேவன். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஈரெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சீதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அவர்தான் எனக்கு ஒத்தாசை, அவர்தான் எனக்கு விடுதலை. ஹலேலூயா. அவர்தான் எனக்கு ஒத்தாசை, அவர்தான் எனக்கு விடுதலை, அவர்தான் எனக்கு வழி. ஹலேலூயா. அவர்தான் எனக்கு ஜீவன், அவர்தான் எனக்கு எல்லாம். அன்புக்குரியவர்களே, ஹலேலூயா. அவர்தான் எனக்கு எல்லாம். ஹலேலூயா. ஆண்டவரே, எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா வேதனையோடு ஆண்டவரே, நெருக்கத்தோடு ஆண்டவரே, அப்பா என்னால் இது முடியவில்லையே ஆண்டவரே, இன்னும் இந்த பிரச்சனை தீரவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனே, நீர் உதவி செய்து அவர்களுக்கு ஒத்தாசியாய் நின்று ஆண்டவரே அவர்களை விடுவிக்கும்படி கேட்கிறோம். நீர் ஜீவன் உள்ள தேவன் அப்பா ஆண்டவரே. அன்றைக்கு அப்பா பேதுருவும் ஜோவானும் ஆண்டவராகிய தகப்பனே அந்த முடவனை பார்த்து சொன்னார்கள், ஹலேலூயா, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனா இயேசு என்கிற நாமம் எனக்கு உண்டு என்று. ஹலேலூயா. எங்களிடத்துல இயேசு என்கிற நாமம் உண்டு அப்பா. இயேசு எங்களை விடுவிக்கிறவர், இயேசு எங்களை மீட்டுக் கொள்கிறவர், இயேசு எங்களுக்கு உதவி செய்கிறவர், இயேசு எங்களை விடுவிக்கிறவர். ஹலேலூயா. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஹலேலூயா. ஆண்டவரே தேவனே, ரூத்துக்கு போவா சொன்னது போல அவருடைய சிட்டகளின் மறைவிலே வந்த உனக்கு ஹலேலூயா, அங்கே நிறைவான பலன் கிடைப்பதா. ஹலேலூயா. எனக்கொத்தாசை வரும், பர்வத நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும், பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களேறெடுப்பேன், என கொத்தாசை வரும் பர்வதம் கண்களையேறெடுப்பேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன், மலைகள் பெயர்ந்த கன்றிடனும் புவி மாறி புவியகன்றிடனும், மலைகள் பெயர் தகன்றிடனும்

அப்பா, இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து உதவிகளும் ஒத்தாசைகளும் பெரும்படி செவிக்கிறோம் கத்தாவே. என் தகப்பனாகிய தேவனே, ராஜா ஆண்டவராகிய தேவனே, வியாதியிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கும்படி செவிக்கிறேன் கத்தாவே. சகல அந்தகாரத்தின் வல்லமகள் சத்துருடைய ஆண்டவரே, அத்தனை தீக்கடைகளும் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படும்படி செவிக்கிறேன் கத்தாவே. விசேஷமாக பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா ராஜா ஆண்டவரே, இந்த பூமி இந்த உலகம் ஆண்டவரே எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்பா ராஜா ஆண்டவரே, விஞ்ஞானத்தினால் ஆண்டவரே அப்பா பரவி வருகின்ற அறிவு ஆண்டவரே தேவனே, அறிவு நோவை உண்டாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்பா ஆண்டவராகிய தேவனே. எமக்கு சூத்திரம் ஐயா ராஜா, எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகளே ஐயா ராஜா ஆண்டவராகிய தேவனே, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்துகிற தேவனுக்கு சூத்திரம். ஆயிரம் தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்வேன் சொன்ன தேவனே அப்பா, இறங்கி உன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை நீ கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. சூத்திரம் எந்த

நேரமும் போதுமே

தகப்பனே, அப்பா பிதாவே, உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே, துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா. நிறைய எங்களுக்கு ஒத்தாசையப்பா, நிறைய எங்களுக்கு உதவி ஆண்டவரே. அப்பா இக்கட்டில் மனிதர் உதவி விருதா அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சூத்திரம் ஐயா. உண்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு நீரே அடைக்கலமாயிருக்கிறீங்கப்பா. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு செய்வேன்னு சொன்ன தேவனே. அப்பா பிதாவே, உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. ஹலேலூயா. நிறைவான பரி

உம்மன்பினால் என்னை மோடுமையா, இசையா இசையா உம்மன்பினால் என்னை மோடுமையா, கற்று

0: போதும் ஐயா, என்னை நிரப்பும் ஐயா. இசையா இசையா, உமன்றினால் என்னை போதும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயா பெக்மன்ஸ் ஐயாவுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, முதற் வயதிலும் அவர் கனி தந்து புஸ்தியும் பசுமையுமா இருக்க உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே தேவனே, சரீரத்திலே நல்ல பிலன் ஆரோக்கியத்தை கொடும் ஐயா, நீண்ட ஆயுள கொடும் ஐயா. அநேக ஜனங்களை இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த ஆறுதல் படுத்த ஆண்டவராகிய தேவனே, அவளை எடுத்து பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியும் செபிக்கிறேன் கர்த்தாவே. மீண்டும் ஐயா இலங்கை தேசம், இந்த கனடா தேசம், எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுத்திருக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். காலை வேளையிலும் இணைந்து, புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து, அபிஷேக ஆராதனையோடு துதிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தியிருக்கிறீர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள். அதே போல இணைந்து துதித்து ஜபித்து ஆசீர்வதித்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வார்த்தைகளுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். புதிய வாரத்தையும் புதிய நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. போக்கிலும் வரத்திலும் ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து வழிநடத்துவாராக. சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தி எல்லாவற்றையும் எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனை நாளை காலை வேளையிலே இணைவோம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் சார்பிலும், பிதா குமாரன் பிரசுத்தாவியான நாமத்தினாலும், இத்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: ஆமென். பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபைந்து பாஸ்டர் நகோமி லோகனுடன் இணைந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார்கள். இமானுவேல் அங்கே தாளத்தோடு வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருக்கூடாக வழி நடத்துவாரா. கத்தரை கரத்திலே போய்ப்போம். கத்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக மகிமைப்பட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வழி கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாரா. ஆமீன். இன்றைய நாளுக்கான வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய அபிஷேகம் ஒன்றே எங்களை வழி நடத்தும். கர்த்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை போய்ப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக தரப்படுகின்ற வாக்கு தத்துவம் தேவ ஊழியர் சுசேஷரேட்வின் வானர் அவர்கள் அனுப்பி தந்திருக்கிறார். யாத்திரா 33:14, அதற்கு அவர், என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்துக்கான அதிகாரங்கள் 2:1-2, எசேக்கியேல் 39, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து யோவான் 5 அதிகாரம். இவற்றை நாங்கள் இந்த காலை வேளையிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள். பரிசுத்த வேதாகமத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கான தொகுத்து வழங்குகின்ற இந்த அதிகாரங்களை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு பரிசுத்த வேதாகமத்தை ஒழுங்கும் கிரமமாக வாசிக்க இந்த அதிகாரங்கள் உதவும். அந்த வேலை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக அதிகால வேளையிலே டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், போய்விட்டார்கள். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனேயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் மகளா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் யமன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். உங்களில் ஒரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு ஒரு விசேட ஜபத்தவை எங்களுடன் ஊழியங்கள் பல வருடங்களாக, 5 வருடங்களாக எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிறார். மாலை நேர நித்திய வெளிச்ச நேரத்திலே, காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்தில் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சௌரி சியானி அவர்கள் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு பெயர் மௌன சிறை, மௌன சிறை அல்லது சைலன்ஸ் பிரிசன் என்ற ஒரு புத்தகத்தை அவர் கடந்த ஒரு 6 மாதமாக அவர் எங்களிடம் நினைவில்லை. அந்த வேளையில் இந்த தனது சுயசரிதை நினைக்கிறேன் அதை ஒரு கதையாக எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நீங்கள் அமேசானில் வாங்க முடியும், ஸ்பூபி என்ற அந்த இதிலும் வாங்க முடியும். தமிழிலே மௌனசிறை என்றிருக்கும், ஆங்கிலத்திலே சைலண்ட் பிரிசன். நீங்கள் இரண்டு புத்தகத்தையும் வாங்க முடியும், தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கு இரண்டு புத்தகங்கள். அது அவருடைய ஊழியத்துக்காக அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த ஊழியம். அது மட்டுமல்ல, அவர் இந்த 23ஆம் தேதி தொடக்கம் அடுத்த 23ஆம் தேதி வரையும் இலங்கையிலே மட்டக்களப்பு, கொழும்பு, முல்லைத்தீவு பல்வேறு பகுதிகளில் ஊழியங்களுக்காக செல்கிறார். வவுனியா பகுதியிலும் ஊழியங்களுக்காக செல்கிறார். அவரை அங்கு பாவிக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் அந்த ஆலயங்களையோ போதகரையோ தொலைபேசி இலக்கங்களை தருகிறார்கள். அவர் தொடர்பு கொண்டு அங்கு ஊழியங்களை செய்வார். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அவருடைய புத்தக வெளியீட்டுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பலர் கேட்டு அந்த பல்வேறு காரியங்களுக்கூடாக ஒவ்வொருவர் கடந்து செல்வார்கள். நோய்களுக்கூடாக கடந்து செல்வார்கள், குடும்ப பிரச்சனைக்கூடாக கடந்து செல்வார்கள், மரிஷியல் பிரபலத்துக்கூடாக கடந்து செல்வார்கள், துக்கத்துக்கூடாக கடந்து செல்வார்கள், இழப்புகளுக்கூடாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியம் இருக்கிறது. ஆனாலும் கத்தர் வழி நடத்துவார். நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தோம், திங்கட்கிழமை நேரடி ஒலிபரப்பு இருக்காது. எங்களுடைய தேங்க்ஸ் கிவிங் லாங் வீக்கெண்ட், அதனாலே நாங்கள் செய்வதில்லை. அதே வேளையிலே நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சி வெள்ளி அபிஷேக ஆராதனை சனி ஞாயிறு நாளில் நடைபெற மாட்டாது. நித்திய வெளிச்சம் திங்கட்கிழமை நடைபெற மாட்டாது என்று மகேந்திரன் ஐயாவோட கூவி கூவி சொன்னார். ஆனாலும் பலர் கேட்பதில்லை, தொடர்பு கொள்வதில்லை. திரும்பவுமாக அப்படியாக காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த அதன்படி செய்ய கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் ஒவ்வொருவராக எழுதினாலும் அது தெரிவதில்லை, பார்ப்பதில்லை, சொன்னாலும் கேட்பதில்லை. அப்படியான காரியங்கள் கூட பலரை நீங்கள் நித்திரையால் எழுப்புகிறீர்கள். அந்த வகையிலே அதையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் எவ வேலை கூட கடந்து செல்லிருக்கோம். இங்கிருந்த சகோதரி மகளாவாஸ் அவர்கள் சென்று விட்டார்கள், இணைவார்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். திரும்பவுமாக எல்லோருக்கும் அழைப்பை கொடுப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் ஊழியர் சகோதரி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். அவர் ஜபங்களுக்கூடாக வழிநடத்துவார்கள். ஒரு சில காரியங்கள் நாங்கள் ஒரு நாள் ஊழியம் செய்யாவிட்டால் அடுத்த நாள் அவர்கள் வரமாட்டார்கள் அல்லது அடுத்த கிழமையே வரமாட்டார்கள். இப்படியாக வெக்கேஷனில் போகின்ற பொழுது அவர்கள் மறந்து விடுவார்கள். இப்படியாக காரியங்கள் இருக்கின்றன. அதற்காகவும் ஜெபிப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே இந்த வேளையிலும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் ஜப வேலைக்காக சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். எங்களுடன் அவரை சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்தும். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட்மா.
2: பிரைஸ் லார்ட்மா.
1: ஆமென். இந்த வேளையிலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் உற்சாகமாக ஆசீர்வாதமாக இணைந்திருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கத்தடி கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே மொழி அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் இன்றைய நாளே ரோமர் 3வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற யூதருடைய மேன்மை என்ன என்று சொல்லி அங்கு 1வது வசனத்திலே தொடங்குகிறது. பாருங்கள், அன்று நியாய பிரமாணம் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை முதலிலே அவர்களிடம் யூதர்களிடம் ஆண்டவர் ஒப்படைத்தார். ஆனா பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், விசேஷித்த கட்டளையை பெற்ற ஜனங்கள், அவர்களுக்கு இது மேன்மையா இருந்தது. அவர்கள் பிறப்புரிமை, சுத்திகரிப்பு, வரலாற்று ரீதியான காரியங்கள், பாரம்பரியம் எல்லாமே அவர்களுக்குள்ளே ஒரு முதன்மையா இருந்தது. ஆனால் கிறிஸ்துவை அவர்கள் அவிசுவாசம் கொண்டார்கள். மேசியா வந்தார் என்றதுக்கு அவர்கள் அதை விசுவாசிக்காமல் விட்டு விட்டார்கள். அதனால் புற ஜாதிகளுக்குள்ளே அந்த மேன்மை உண்டானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதனின் பாவம் அங்கு பெரிதாயிருக்கிறது. அதனால் கிறிஸ்துவின் மூலம்தான் இந்த மீட்பு எங்கள் எல்லாருக்கும் உண்டாகும். மனுஷ குலத்துக்கு மீட்பு கிறிஸ்துவின் ஊடாக என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ரோமர் 3:9 சொல்லப்படுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை, யூதனாய் இருந்தாலும் எந்த பிரஜாதியாய் இருந்தாலும் அனைவரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் நீ நியாயப்பிரமாணத்திலே நீதி இல்லை. நியாயப்பிரமாணத்திலே என்ன இருக்கின்றால் பாவத்தை அறிகிற அறிவுதான் நியாயப்பிரமாணத்திலே இருக்கிறது என்பதை வேதவங்களுக்கு சுட்டி காட்டுறது. ஏனென்றால் நியாயப்பிரமாண கிரிகையினால் யாரும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்க முடியாது என்பதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்து நாங்கள் தேவ மகிமையற்றவர்களாய் இருந்தோம். அதாலே இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக பிறந்து இந்த பூமியிலே பாடுகளை அனுபவித்து சிறுவை மரணத்தை சந்தித்து அவருடைய இரத்தத்தின் மூலம்தான் நாங்கள் மீட்பும் கிருபையும் பெற்றிருக்கிறோம். இதனால் எங்கள் மேல் வைத்த அந்த கிருபை அங்கு இலவசமாய் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், 1 John 1:7 அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் தர்த்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம், சத்தியம் நமக்கு இராது. ஆகவே ஏனென்றால் எங்களுடைய தாய் தகப்பன் நன்மை தீமை உள்ள கனியைத்தான் புசித்தார்கள். ஆகவே ஒரு மனுஷனுக்குள்ளே எப்பொழுதும் நன்மையும் இருக்கும், அந்த மனுஷனுக்குள்ளே எப்பொழுதும் தீமையும் இருக்கும். ஏனென்றால் அந்த நன்மையின் தீமையும் விட்டு இந்த ஜீவ விருட்சத்தின் வழியில நடந்து அந்த ஜீவ விருட்சத்தின் ஜீவ நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நாங்கள் நடக்க கர்த்தரா இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு வழியை உண்டாக்கி இருக்கிறார். அதனால் தான் நீதிமானின் பாதை நடுப்பகல் வரை அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். காலை 9 உதிக்கிற சூரியனா இருந்தால் அது கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல அங்கு பிரகாசமும் அங்கு வருகிறது. அது மட்டுமல்ல, அங்கு வெப்பமும் எங்களுக்கு வருகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. கருங்கள், நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைய நாட்கள்ல யூதருக்கு மட்டுமல்ல, இன்றைய நாட்கள்ல எல்லா பிரஜாதிகளுக்கும் எல்லா மனுஷ குலத்துக்கும் ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய்த்தான் நாங்கள் ரட்சிப்பை அடைய முடியும். அவர் மூலமாய்த்தான் நாங்கள் விசுவாசிக்க முடியும். அவரை அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு, நாங்கள் அனைவரும் பாவிகள் தான், ஆனால் யூதரானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி எல்லாரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள். நீதிமான் அங்கு ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்பி ரட்சிப்புக்கு ஏற்ற கனியை எல்லாரும் கண்டுகொள்ள ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் பாவம் எல்லாருக்குள்ளும் விதைக்கப்பட்ட ஒரு கரையாய் இருக்கிறது. அந்த கரையை இயேசு கிறிஸ்துவின் தத்தம் தான் கரைத்து அதை வெளியேற்ற முடியும். எங்கள் மக்களுக்குள்ள கொழுப்பு இருந்தால் அந்த கொழுப்பை நாங்கள் அகற்றி விடுறோம் அல்லவா? ஆகவே அதே போல எங்களுக்குள்ளே பாவங்கள் இருந்தால் அது முற்று முழுக்க அகற்றப்பட்டு ஒரு பரிசுத்த பிள்ளைகளாய் பூரணமுள்ள பிள்ளைகளாய் வர கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே இந்த பாவத்தில் இருந்து மனந்திரும்ப அவர்கள் ரட்சிப்புக்கு ஏற்ற கனிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி
3: நடத்துங்க. நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீதான் எங்களை படைத்த தேவன், எங்களுக்கு சுவாசத்தை தந்த தேவன், நீதான் இந்த மனுக்குலத்தை உருவாக்கின சகல மனுக்குலத்தையும் உருவாக்கின தேவன், மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் 5 நாட்களில தந்து 6வது நாளில மனுக்குலத்தை படைத்து நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவன். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய பிரதான நோக்கம் எங்களை படைத்ததன் நோக்கம், படைத்தவரை நாங்கள் துதிக்க வேண்டும், தோத்தரிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, அதுல இருந்து மனிதர்கள் விலகி போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, மதங்கள் என்று மூதாதையர்கள் உருவாக்கின தெய்வங்களுக்கு ஊடாக தவறான பாதைகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த காலத்துல அனைத்து மக்களும் மனம் திரும்ப கிருபை செய்யும்படி ஆபித் ஜெபிக்கிறேன். எங்களை, நாங்களும் பாவிகளாக இருந்தோம், எங்களை எப்படி நீருமுடைய ரத்தத்தினால கழுவி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை பரிசுத்தமாக நீதிமானாக எங்களை மாற்றினது போல, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பாவத்தில் தொடர்ந்து வாழுகிற மக்கள், அந்த இருளில வாழுகிற மக்கள், பாவ இருள், சாப இருள், தீமையான காரியங்களுக்கு உண்டாக வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த இருளில் இருந்து, பாவ இருளில் இருந்து இயேசு என்ற வெளிச்சத்தை காண்பார்களாக. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு மக்களோடும் உடன்படும்படியாக, நீர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், எங்களை கிருபையினால இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தீரே. அதே போல இந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்மை உணர்ந்து கொள்ள, அந்த தீமையான பாதையில் இருந்து, அந்த பிசாசு போய் சேருகிற இடமாகிய நரக பாதையிலிருந்து உம்முடைய திருப்புவீராக, பரலோக பாதைக்கு அவர்களை திருப்புவீராக. ஆண்டவரே, நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா. நீர் எங்களை படைக்கும் பொழுது தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின் படியும் எங்களை படைத்தீரே. தேவன் படைக்கும் பொழுது இயேசு பரிசுத்தாவியானவர் மூன்று பேரும் ஒன்றாக இருந்து இப்போ தேவனுடைய சாயலாகவும் எங்களை படைத்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். படைத்த நாங்கள் உம்மக்கு உம்மை வணங்காமல் வாழுவது எவ்வளவு தவறு என்பதை நாங்கள் புரிந்து எங்களை நீதிமானாக மாற்றினீரே. இந்த மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், ஒவ்வொரு மக்களும் நீர்தானங்களை படைத்த தேவன். உம்மிடத்தில்தான் நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வார்களாக. நீர் தந்த ஆத்மா, ஆண்டவரே, அந்த ஆத்மா பிசாசிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி, மதங்களுக்கு ஊடாக இந்த ஆத்மாக்கள் பிசாசிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு நரகத்துக்கு போகாதபடி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விருப்பம் உள்ளவரே, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பத்தோடு நீர் பொறுமையோடு காத்திருக்கிறீர். இந்த காலத்துல நீர் உம்முடைய வேத வாக்கியங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை வேத வாக்கியங்களும் புதிய ஏற்பாட்டில நிறைவேறுகிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வருகையின் வாக்கு தத்தம், மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இந்த பாவம் சாபம் பொல்லாதது, நோய்கள் கூட ஒரு நாள் மாறிவிடும், ஆனால் இந்த பாவத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது அது நரகத்துக்கு இழுந்து செல்கிறது. அக்கி

ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, பாவத்தில் இன்னும் மனம் திரும்பாத ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இலவசமாக கிருபையினால நீரங்களை எங்களை இழுத்து கொண்டிரு. மதங்களில இலவசமாக இதயம் பெற்றுக் கொள்ள முடியாது ஆண்டவரே. கிருபையற்ற மசங்கள் கடின இருதயம் உள்ள மக்களாக அந்த மத மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை இந்த காலத்துல பெற்றுக் கொள்ள, அந்த கிருபையையும் இரக்கத்தை பெற்றுக் கொண்டு இலவசமாக, நீர்தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர், நீர் பணத்தை எதிர்பார்ப்பதில்லை, பொருளை எதிர்பார்ப்பதில்லை, நீர் இருதயத்தை கேட்கிறீர். அந்த இருதயம் மனம் திரும்ப வேண்டும். கடினமான இருதயங்கள் எல்லாம் சதியான இருதயங்களாக மாற வேண்டும் ஆண்டவரே. அந்த கடினமான ஆவிகள் எல்லாம் ஒரு இயேசுடைய ஆவியாக, அந்த பரலோகத்தில் இந்த அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தீரே. அந்த அன்பு, சமாதானம், சந்தோஷம், வெற்றியடக்கம், விசுவாச, தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய 9 விதமான கனிகளையும் வரங்களையும் எங்களுக்கு தந்திரே. ஆவிகளை பகுத்தறியும் வரங்களை தந்திரே. இன்றைக்கு இந்த புத்துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் காணப்படுகிற இந்த பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு ஆண்டவரே. இயேசு, நீர் இந்த உலகத்தில பிசாசினால சோதிக்கப்பட்டீர். அப்பொழுது நீர் வார்த்தை கூடாக அந்த பிசாசை, அந்த பாவத்தை வெற்றி சிறந்தீரே. மனிதன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களும் பிழைக்க ஆண்டவரே அந்த பரலோக பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ள நீர் இந்த காலத்துல கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தின்படி ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லா மனுஷருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறடுங்கள் என்று சொன்னீரே. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்காக, மதங்களில வாழ்கிற மக்களுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லாருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மினிஸ்டரிங் ஏஞ்சல் ஒவ்வொரு தேசங்களிலேயும் இயேசுவை உணர்கிற உணர்வை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொள்ளும்படியாக இடப்படுவீர்களாக ஆண்டவரே. மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் ஒவ்வொரு தேசத்திலையும் பாதுகாப்பு, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் பாதுகாப்பு கொடுப்பார்களாக ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஒவ்வொரு மக்களும் தீமையை விட்டு, அந்த நரக பாதாளத்தை விட்டு பரலோக பாக்கியத்துக்கு வர நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்த இடம் Matthew 6:33 பரலோக ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், மீது எல்லாம் கொடுக்கப்படும், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றை நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்தை, நீதியை தேடும் பொழுது சிங்க குட்டிகள் தாக்கி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, மதங்களால தர முடியாதது இயேசு தருகிறார், எங்களுடைய மெய்யான தேவன் தருகிறார். அந்த வீணான தேவர்களை வணங்குகிற மக்களிடத்திலிருந்து நீர் மனம் திரும்பும்படியாக இயேசு அழைக்கிறார் ஆண்டவரே. எரேமியா 14:22 அந்த வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்கத்தக்கவர்கள் உண்டோ? நான் அல்லவா இந்த உலகத்துக்கு மழையை கொடுக்கிறவன், நான் அல்லவா இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை படைத்த தேவன், கண்ணுள்ளவர் கேளாரோ, காதுள்ளவர் கேட்காரோ, எங்களை படைத்த நீர், எங்களை கண்ணுள்ளவராக, எங்களை பார்க்கிறவராக, பரலோகத்துல இருந்து என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி நீர் எங்களை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. அந்த இந்து மகன் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த முஸ்லிம் பாலக மகன் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த பாவத்தில சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மதங்களிலும் வாழுகிற மக்களும் அறியாமல் சங்காரமாகிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய உண்மை அறிகிற அறிவை ஒவ்வொரு தேசங்களிலும் கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. பிசாசு பொல்லாதது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவார் ஆண்டவரே. அந்த பிசாசுகளை எதிர்த்து நிற்க தேவனுடைய வசனத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ள, அவருடைய இருதயத்தை மாற்றும்படியாக எம்பிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உருவாக்கிய இடம் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லாத ராட்சியத்தில் எங்களை சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். ராக்காலம் இல்லாத ராட்சியம், ஓனாயும் ஆடும் ஒருமித்து வாழும் ராட்சியம் ஆண்டவரே. இந்த உலகத்தில 80 வருடம் 100 வருடம் வாழ்கிற வாழ்வு உம்முடையது. பரலோகத்தில 1000 வருடம்

0: உம்முடைய ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நோக்கி ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இலவசமாக கிருபையாக நீங்க இருக்கிற இடத்திலேயே இருந்து என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் ஒன்றிலிருந்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசு ஒருவரே இரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய அந்த சிலுவையின் இரத்தம், இன்றைக்கும் உயிருள்ள இரத்தம், இன்றைக்கும் அவருடைய சரீரம் உயிருள்ள சரீரம், இன்றைக்கும் அவருடைய இரத்தம் உயிருள்ள இரத்தம், அந்த இரத்தத்தினால ஒவ்வொரு மக்களை கழுவி விடும்படியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக, அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து உம்முடைய ராஜ்ய பிரச்சனைகளாக உம்முடைய ஜீவ புஸ்தகத்துல பேரை எழுதி அவர்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து அவருடைய குடும்பங்களின் சினங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பரலோகத்துல ஒவ்வொருவரும் சந்திக்க கிருபை செய்வீராக. ஜெனட்சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கணவருக்காக ஜெபிக்கிறேன். மகனுக்காக மகளுக்காக அவர்கள் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற உறவினர் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துல ஒவ்வொருவரும் நாங்கள் முகமுகமாய் பார்க்க கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இம்மைக்கு பின்பு மறுமையில மது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வர காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மனம் திரும்பி நாங்கள் ஒவ்வொருவரும் முகமுகமாக பரலோகத்துல சந்திக்க கிருபை செய்வீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருவரின் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து துதி கன மகிமை ஒன்றான மெய்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமீன். என்னுடைய மகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மகள் ரெண்டு காரியத்தை அவ செய்திருக்கிறார். அதாவது நிகத்துக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக்கை வைத்தால் அது அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை கண்டுபிடிக்க முடியும் என்று அந்த காரியத்தையும் செய்திருக்கிறார். இன்னும் ஒன்று, இந்த வீசிங் உள்ள ஆக்களுக்கு அவருக்கு அந்த மருந்திலே ஒரு மாற்றங்களை செய்து இது நல்லா இருக்கும் என்று அவ செய்திருக்கிறா. அவ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா போய் அதை ஆக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறா, லெக்சர்மாருக்கு சொல்லி கொண்டிருக்கிறா. அது வந்து மேலதிகமா அது ஓகே பண்ணி இருக்கிறார்கள் ஒரு அந்த யூனிவர்சிட்டியில. இன்னும் நாலஞ்சு யூனிவர்சிட்டிக்கு அவ அதை சொல்லணும், விவரங்கள் என்ன மாதிரி இதே இப்படி தயாரிச்சனி எப்படி இதண்டனி அண்டெல்லாம் சொல்ல வேண்டும். அதை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி படிப்பு, முதலாவது படிப்பை முடிச்சிட்டா ரெண்டாவது படிப்புக்கு இன்னும் அவருக்கு வட்சலர் பகுதி அவருக்கு இன்னும் வரவில்லை நோட்டுகள். ஆனாலும் அவ போய் படிக்கிறதுக்கு அடுத்ததுக்கு படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணி இருக்கிறா. அதற்காக ஜாயின் பண்ணுங்கள். வந்த மன நிலைமைகள் சீரடிய வேணும். ஏனென்றால் அவருக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிறது. சில காரியங்கள் ஆக்களுக்கு முன்னால அதிகாரிகளுக்கு முன்னால போகும்போது பிரைம் மினிஸ்டர் இங்கத்தை பிரதம மந்திரி கிட்டையும் போயிருக்கிறா, அவர்கிட்டே அருட்டேன் என்று போட்டோக்கள் எல்லாம் எடுத்திருக்கிறா. ஆனா என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் அந்த போட்டோக்கள் வெளியால விடுறது அவருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனாலே நாங்க போட முடியாத சூழ்நிலை. ஆகவே இப்படியா அவ இருக்கிறா. ஆனாலும் அவருக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிறது. அவருக்கு அந்த குழப்பங்கள் அவ விட்டு நீங்க வேணும். ஏனென்றால் கர்த்தர் அவளை பொறுப்பேற்கணும், கர்த்தருடைய பார்வையில அவ இருக்க வேணும். இந்த காரியங்களுக்காக ஓடி திரிஞ்சு ஜபத்தை விடாதபடி கர்த்தர் நாமே அந்த மகளை ஒரு கண நீங்களும் தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்கள் அவவை பொறுப்பேற்று வழி நடத்துவாரா. ஆமேன்.
0: இப்பொழுதே ஜெபம் பண்ணி விடுவோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஜெனட் சிஸ்டருடைய மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மகளை உம்முடைய ரத்தத்தினால மூடி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மினிஸ்டரின் ஏஞ்சல்ஸ் அந்த மகள் போய் பேசுகிற இடங்களில பாதுகாப்பு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த உலக காரியங்களில ஈடுபடாதபடி நீர் அந்த இடங்களில பாதுகாப்பு கொடுத்து உம்முடைய பைபிள் வசனங்களுக்குள்ளாக அந்த மகளை தேய்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தாழ்மையுள்ள அந்த மகள், ஆண்டவரே அந்த பிசாசுகள் பல இடங்களில உலக மக்களிடத்துல போகும் பொழுது அந்த மகளுக்கு உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் பாதுகாப்பு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ரத்தத்தினால மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மகள் மகளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு ஞானத்தை புத்தியை அறிவை அந்த மகளுக்கு கொடுத்திருக்கிறீர், இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறீர். ஆனாலும் அந்த உலக இடங்களில போகும் பொழுது உம்முடைய பாதுகாப்பு இல்லாமல் போக முடியாது, உம்முடைய இரக்கம் இல்லாமல் போக முடியாது. உம்முடைய கிருபையும் இரக்கத்தினாலேயும் அந்த மகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மருந்துகளை டெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த மகளிட பாதிப்பு ஏற்படாதபடி நீர் பாதுகாப்பு கொடுக்கும்படியாக அந்த கெமிக்கல்ஸ்கள் உடலுக்குள்ள போகும் பொழுது அந்த மகளில எந்த தீமையான காரியங்களும் உடலில ஏற்படாதபடி நீர் பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்தும்படியாக அந்த மகளை உம்முடைய வசனத்தினால தாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய மகனோடு கூடையிலும் மகனை உயர்த்துகிறது போல மகளையும் உயர்த்துகிற கிருபைக்காக மகிழம். ஆனால் தீமைகள் அணுகாதபடி அந்த மகளையும் மகனையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தொடர்ந்து கூடையிலும் மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் நான் கட்டளை இடுகிறேன். அந்த மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் போய் பாதுகாப்பு கொடுத்து இயேசுடைய இரத்தத்தினால போகும் இடமெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய குடும்பத்தை மகன் மகள் கணவர் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: கத்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்துவாராக. ஏனென்றால் நாங்கள் தேவனுக்கு கனத்தை கொடுப்போம், அவர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அங்கு சத்துரு திருடக்கூடாது என்ற ஒரு காரணம் எனக்குள்ளே இருக்கிறது. அதனாலே தான் நீங்களும் உங்கள் தனிப்பட்ட ஜபத்திலே ஜபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் அவருக்கு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமே. எல்லாரும் தேவனை அறிகிற அறிவில நிரப்பப்பட வேண்டும், தேவனுடைய மீட்பு அவர்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பாவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனி, உண்மை ஆராதிக்கிறேன் தகப்பனி, உண்மை வணங்குகிறேன் தகப்பனி. அப்பா பிதாவே, நாங்கள் மன்றாடும் போது எங்களுக்கு செவிசாய்த்து அப்பா எங்களுக்கு எங்கள் மன்றாட்டுக்கு எல்லாவற்றுக்கும் நீ பதில் அளிப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, இந்த பரலூர் ராஜ்யத்தை எல்லோரும் கண்டடைய உதவி செய்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, இந்த மக்களுக்கு நீரே எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த மக்கள் அனைவரும் பரலூர் ராஜ்யம் போறதுக்கு நீர் உதவி செய்ய வேணும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடு. நீர் நடத்தும் தகப்பன், உம்மாலேலும் தகப்பனே, உம்மால் ஆகும் தகப்பனே. நீர் படைத்த தெய்வம் அப்பா நாங்கள், அப்பா நீர் சொல்லும்படி நாங்கள் செய்யக்கூடிய வல்லமே எங்களுக்கு தாரும் தகப்பனே, தாரும் தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா தகப்பனே, எல்லா மக்களும் உமது பரலோர் ராஜ்யம் அடைய நீர் வல்லமை புரியும் தகப்பனே, வல்லமை செய்யும் தகப்பனே. ஆவியானவரே மக்களெல்லோரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அப்பா உற்சாகப்படுத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனா சிஸ்டர் மகளுக்காக நான் இந்த நாளும் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா பிதாவே, அவன் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் தகப்பன். அப்பா அவன் மகள் மென்மேலும் படித்து அப்பா இன்னும் அறிவிலும் இன்னும் புத்தியிலும் நல்ல மூளையிலும் திடகாத்திரத்திலும் அவன் நடக்க வழி செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அந்த மகளுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் தகப்பனே. நீர் கூட இரு, நீர் கூட இருந்து அவனுக்கு எதுவுமே நடக்காது தகப்பனே. அவ வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவ வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. அப்பா தகப்பனே, அவனுக்கு பயங்கள் எல்லாம் நீங்கப்பட்டு அவ செய்யற வேலையை ஆசீர்வதித்து அவக்கு நல்ல முறையில நீர் வழி நடத்தி அப்பா நீர் பதிலளிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, அத்தாயையும் பிள்ளைகளையும் அப்பா நீர் நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, லிசி என்ன குடும்பத்தை ஆசிர்வதியும் தகப்பனே. அப்பா இந்த சங்கம வானொலிக்கு வந்து நாங்கள் ஜபிக்கும் போது எங்களுக்கு ஒரு தென்பையும் உற்சாகத்தையும் உறுதியையும் கொடுக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, நான் சோர்ந்து போயிருந்தேன் காலம் அவளுக்கு, அப்பா அவன் செய்தியை கேட்டு எனக்கு இன்னும் உற்சாகம் கூட வருகிறது. ஆவியானவரே, எங்களை வழிநடத்தும் தகப்பனே, எங்களுக்கு பொதுப்பலனை தாரும் தகப்பனே. ஆவியானவரே, எங்களை வரையும் மதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. நீரே உற்சாகப்படுத்தி வழிநடத்தும் உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென்.
1: உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு சோத்திரன் நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். நாங்க சுயாதா ஆனந்தராஜா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தினாலே நீதி உண்டாகிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே நாங்கள் இலவசமாய் கிருபையை பெற்றிருக்கிறோம். நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த விசுவாசம் எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் வர வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு பரிசுத்தமான்கள் நீதிமான்கள் சத்தியமான்களுக்குள்ள வர வேணும். அவர்கள் ஆழமா இறங்க வேணும். பரிசுத்தாவியானவர் அவர்களும் உணர்வுள்ளவர்களாய் மாற வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன். ஆமேன். நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் நேச தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான அதிகாலை மதியம் இந்த மாலை வேளையிலும் தேவனே, நாங்கள் எல்லோரும் ஒருமித்து ஆண்டவரே உங்கள் பாதப்படியிலே இதுவரை நேரமும் ஒவ்வொரு விண்ணப்பமாக ஆண்டவரே உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற விசுவாசிகள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அறிந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளைகளிலும் ஆண்டவரே எங்கள் விசுவாசம் தளர்ந்து போகும்படியாக சத்துருவானவன் கலைகளை விதைக்கின்றான் தகப்பனே. எங்கள் உள்ளங்களில் கலைகளை விதைத்து ஆண்டவரே எங்கள் இருதயங்களில் ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தைகளை ஆண்டவரே வைக்க முடியாமல் சத்துருவானவன் ஒவ்வொரு விசுவாசிகளின் இருதயத்திலிருந்து திருடி கொண்டே இருக்கிறான் தகப்பனே. உம்முடைய ஜீவ வார்த்தையை திருடும் இந்த சத்துருவானவனை தேவனே நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. பிதாவே, இந்த உலகத்திலே ஆண்டவரே எத்தனையோ ஜாதி மக்கள் மத்தியிலும் நீர் ஒவ்வொரு தேவதாசர்களை விசுவாசிகளை உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து பிதாவே நீர் ஆண்டவரே வழி நடத்தி வருகிறீர் தகப்பனே. அந்த வேளையிலும் சுவாமி பிசாசானவன் தன்னுடைய வசப்படுத்தும் வண்ணமாக எத்தனையோ எத்தனையோ ஆண்டவரே தேவதாசர்கள் தேவனே சோர்வடைந்து பலனடைந்து இருக்கிறார்கள் தகப்பனே. தூய் ஆவியானவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மீதும் நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபை விளங்குவதாக ஒவ்வொரு விசுவாச தேவதாசர்கள் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க வேண்டும் இந்த உலக தேசத்துல. சுவாமி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த முடியாமல் எத்தனை எத்தனை விசுவாசிகள் மடிந்து போகிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் நோயினால் அகப்பட்டு ஆண்டவரே எத்தனையோ எத்தனையோ துன்பங்களுக்குள்ளே உள்ளாக்கப்பட்டு சோர்வு நிலைகளில் இருக்கிறார்கள் தகப்பனே. பிதாவே உம்முடைய கரம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு நீட்டப்படுவதாக உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கிரியை செய்வதாக. பிதாவே, உச்சி முதல் கொண்டு உள்ளாங்கள் வரைக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. புதுப்பியுங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் புதுப்பியுங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு உகந்த பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. பலவீனமான நேரத்தில் ஆண்டவரே நீங்க பலனாக இருக்கிறீங்க, எங்கள் ஜீவனாக இருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய உள்ளத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஜீவ சுவாசத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, அந்த ஜீவ சுவாசத்தை சத்துருவானவன் வருடி விடாதபடி, அவன் திருடி விடாதபடி ஆண்டவரே உம்முடைய அக்கினி வேலி அடைத்து எங்கள் விசுவாசத்தை பெருக செய்யும் ஆண்டவரே. புது புது கிருபைகளை காண செய்யும் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த தேசத்தில் விசுவாசிகள் இருக்கிறார்களோ, எந்தெந்த தேசத்தில் நீர் தெரிந்தெடுத்த பிள்ளைகள் இருக்கிறார்களோ தகப்பனே, ஆண்டவரே கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்தியுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே சுகம் பல ஞானத்தை கொடுத்து, இந்த சத்ருவானவன் ஆண்டவரே அவனின் திட்டங்களுக்கு நாங்கள் உடன் போகாது, எதிர்த்து நின்று ஆண்டவரே நீரே தேவன், நீரே ஒருவர் எங்களை ரட்சிக்கிற ரட்சகர் என்று ஆண்டவரே நாங்கள் எந்த வேளையிலும் எந்த துன்ப வேளையிலும் சாட்சி பகரும் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேணும் தகப்பனே. அன்று சாத்ரா மேசாக் அபகோக்கு ஆண்டவரே நிமிர்ந்து நின்று ஒரே தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன் என்று ஆண்டவரே உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்தினார்கள். ஆனாலும் தேவனே, நீங்க அவர்களை அந்த அக்கினியிலிருந்து, அக்கினி ஜுவாலைகள்ல இருந்தும் கூடி ஆண்டவரே அவர்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகாமல் ஆண்டவரே பிடமிட்டு அந்த மகன்மார்களை நீர் மீட்டெடுத்தீர் தகப்பனே. அதே போல எங்கள் உள்ளங்களிலும் ஆண்டவரே கொழுந்து விட்டறிய வேண்டும். உம்முடைய அக்கினி ஜுவாலை ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஆண்டவரே பேசப்பட வேண்டும். நீர் எங்களுக்காக பாடுபட்டீர், மரித்தீர் என்பதை எல்லா ஜனங்களும் உணர வேணும் தகப்பனே. அம்பா, எத்தனை எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனைகளோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாருடைய கண்ணீரை நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பிடமிடுங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் பிடமிடுகிற தேவனாக இருக்கிறீங்க. நாங்க எப்பவும் ஆண்டவரே பொன்னாக விளங்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலி எங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. இந்த வானொலியை ஆண்டவரே நடாத்துகின்ற ஜெஸ்லின் அண்ணா குடும்பங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாக என்னென்ன திட்டங்களை அவன் வைத்திருந்தாலும் அவை யாவையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஆண்டவரே இவர்களூடாக இணைந்திருக்கும் ஒவ்வொரு தேவதாசர்களை உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் எங்கெங்கு சென்று ஆண்டவரே உம்முடைய கிருபையினூடாக அவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியுங்க. புது புது மந்தைகளை ஆண்டவரே அறுவடை செய்ய ஆண்டவரே, புது புது ஆத்மாக்களை அறுவடை செய்ய ஆண்டவரே நீங்க கூடவாக இருங்க தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜபத்தை இணைத்து இந்த நடாத்துகின்ற சகோதரியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவரின் இரண்டு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீர் எடுத்து பயன்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி, நன்றி. ஆண்டவரே அந்த பிள்ளைகளை உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. இவர்கள் மென்மேலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் காணவும் ஆண்டவரே உம்முடைய கனிகளை எங்கள் பிள்ளைகளூடாக கண்டுகொள்ளவும் ஆண்டவரே உங்கள் பிள்ளையை நீர் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க. எந்த தீமைகளும் பிள்ளைகளை தொட முடியாத சுவாமி. எந்த சத்ருவானவனும் பிள்ளைகளை தோற்கடிக்க முடியாத சுவாமி. உம்முடைய கிருபையினால பிள்ளைகளை மூடி ஆண்டவரே மென்மேலும் உமக்கு மகிமையுள்ள பிள்ளைகளாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. இந்த பிள்ளைகளை போன்று எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய காரியங்களை செய்கின்றார்கள். அவர்களையும் கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதியுங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி, நன்றி. தொடர்ந்தும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த சங்கம வானொலியை நடாத்துகின்ற ஊழியத்தாசனை ஆண்டவரே ஊழியர்களையும் ஆண்டவரே இதை கேட்கின்ற எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்.
3: தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரதர். நீங்கள் எல்லா மனிதர்களும் இன்றைய நாட்களில் யுத்த தேசங்கள், யுத்த தேசத்தில் இருக்கிறவர்கள், அங்கு சேதப்படுகிறவர்கள், அங்கு கஷ்டப்படுகிறவர்கள், உணவு உடை இல்லாம கஷ்டப்படுகிறார்கள். இந்த முப்படைகள் அவர்கள் காயப்பட்ட மனிதர்கள் அங்கு மிகவும் துடியாய் துடிக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஸ்தோத்ரான்றவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவிய துதியின் மத்தியில் வாசமாக இருக்கிறீங்க. அற்புதமான தேவனை மக்கு கூட ஆனக்கூடி ஸ்தோத்திரம்பா. இந்த அருமையான ஜப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறங்க தாவே. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லின தேவனாகி கர்த்தர். இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்கப்படுகிறதானே ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தேவனாகி கர்த்தர் நீ இந்நாளிலே தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய் செப்பிக்கோள் கர்த்தர். தாமே ஆண்டவரே தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரேப்பா. இதோ ஆண்டவரே உம்முடைய மன கருவை நாங்கள் தட்டுகிறோம் ஐயா. அப்பா இந்த வேளையில் கொடுக்க தாவே யுத்த தேசங்களை ஒவ்வொரு தேசங்களையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் கர்த்தர். தாமே ஆண்டவரே அப்பா அந்த இடத்தை நீர் ஆண்டவரே அந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிப்பாய்களையும் ஆண்டவரே அந்த போரில் ஈடுபட்டிருக்கிற அநேக பிள்ளைகளையும் ஆண்டவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் கர்த்தர். நீர் அவர்களுக்கு துணையாக இருங்கப்பா. அப்பா இது எதனால் வந்தது என்று நாங்கள் அறியும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாகி கர்த்தர் இந்த சண்டையும் இந்த போர்களையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே நிறுத்தும்படியாய் சபிக்கிறோம். இந்த வேளையில் கொடுக்கத்தாவே அந்த போர் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா அநேக சின்னங்கள் வனாந்தரத்தில் தங்கி ஆண்டவரே இருக்கிறபடியால் அந்த பிள்ளைகளுக்கு சரியாக உணவும் உடையும் ஆண்டவரே தானியம் கடவுள் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க துணையாருங்கப்பா. தன்னுடைய தேசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய தேசத்துக்காக ஆண்டவரே போரிடுகிற அந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் கர்த்தராகிய தேவன். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா அந்த சந்தையின் மூலமாக ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே அங்க காயப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சில உறுப்புகளை இழந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அநேக ஜனங்கள் ஆண்டவரை மிகவும் ஆண்டவரை கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் அங்க இருக்கிறபடியால் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே காயங்களை கட்டுகிற தேவன் கர்த்தராகிய தேவன். ஒருவரே ஆண்டவரை காயங்களை ஆட்டக்கூடிய தேவன் நீரே அந்த பிள்ளைகள் மத்தியில் இருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே அழுக்குறலையும் அவருடைய அண்டை கண்ணீரையும் காண்கிற தேவனாகி கர்த்தர் நீர் அல்லவா ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே அப்பா அவர்கள் என்ன செய்வார்கள் ஆண்டவரே அந்த தேசத்தினுடைய அரசாங்கம் அப்படி அவர்களை அங்கே திணித்து ஆண்டவரே இந்த போருக்காக ஆண்டவரை அனுப்பியிருக்கிறபடியால் அந்த பிள்ளைகள் அதர் அந்த அப்பா அந்த தேசத்தினுடைய ஆண்டவரே அப்பா அந்த ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் போடப்பட்டு இருக்கிறதான ஆண்டவரே அந்த சட்ட திட்டங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற சூழ்நிலையப்பா. அப்படியாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தன்னிச்சையாக ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே காரியத்தையும் எடுக்க முடியாது. அந்த அரசாங்கத்தில் இருக்கிறபடியால் அவர்கள் சொல்கிற இடத்துக்கு செல்ல வேண்டும். அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பிள்ளைகளுக்கு அப்பா பல நேரங்களிலே ஆண்டவரே உணவு சரியான வேலையில கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அப்படியா இந்த பிள்ளைகள் ஆண்டவரை பசுனியோடும் பட்டினியோடும் பசியோடும் ஆண்டவரை சப்போரிடுகிற இடங்களிலே தாபரித்து அங்கேயே சண்டை போடுகிறவர்களாக நாங்கள் பார்க்கிறோம் தேவனாக கர்த்தர். அப்பா இதோ எதிரியின் படையை ஆண்டவரை சில நேரங்களில் உணவு எடுத்துக்கொண்டு வருகிறதை கூட அழித்து போடுகிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரை தகப்பனாக்கிய தேவன் ஒருவரே நீர் அவர்களோடு கூடியிருந்து வழி நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆண்டவரே இந்த உதவிகள் எல்லாம் ஆண்டவரே உணவும் உழையும் கிடைக்கவும் ஆண்டவரே தண்ணீர்களும் கிடைக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த காயத்தினால் போராடி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க தாவையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவன் நீர் ஆண்டவர்கள் மத்தியில் தகப்பனாக இருந்து நீர் எல்லா காரியங்களையும் வாக்கி செய்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எந்தெந்த தேசங்களிலே இந்த சண்டைகள் உள்நாட்டு குழப்பங்கள் இப்படி நீடித்து கொண்டிருக்கிறதோ அந்த தேசத்தை ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த தேசத்தினுடைய தலைவர்களையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கப்பா இதோ நேரத்திலும் ஆண்டவரே அந்த நாட்டை ஆளுகிறதான அந்த தலைவர்களை என் தேவனாகி கர்த்தர் நீ சந்தித்து அந்த மக்களுக்கு தேவையான காரியங்களே ஆண்டவரை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா சுபிக்கிறோம். அந்த தேசத்தினுடைய தலைவர்கள் அங்கு வாழ்கிறதான மக்களுக்கு எந்த விதத்திலும் துன்பங்கள் வராதபடிக்கு, எந்த விதத்திலும் ஆண்டவரை இழப்புகள் வராதபடிக்கு, எந்த விதத்திலும் ஆண்டவரை அந்த பிள்ளைகளுடைய பற்றாக்குறையா ஆகாதபடிக்கு என் தேவனாகி கர்த்தர் அவளுக்கு துணையாக இருந்து நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். தேவன் அவர்கள் மத்தியிலே நீ தேவனாக இருந்து ஆண்டவரே ஒரு தகப்பனை போல ஆண்டவரே நீ பாதுகாத்து ஆண்டவரே ஒரு தாயை போல அந்த பிள்ளைகளை அரவணைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே? இந்த வேளையிலும் அந்த பிள்ளைகளையும் அந்த நாட்டிலே ஆண்டவரே இருக்கிறதான இராணுவ படைகளை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே நீ துணையா இருப்பாப்பா. அந்த பிள்ளைகளுடைய உயிருக்கும் ஆண்டவரே சேதங்களும் ஏற்படாதபடிக்கு பாதுகாத்துக்க தாவே நீ வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அவர்கள் இருந்து ஆண்டவரே அந்த போர் களத்தில் இருக்கிறதான அந்த சூழ்நிலையில அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு குணமும் ஆண்டவரே நல்ல பாதுகாப்பும் மருத்துவமும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அதே வேளையிலும் கத்தாவே இந்த நாட்டு தலைவர்களும் இராணுவத்தில் இருக்கிற பிள்ளைகளும் கத்தாவே உண்மை அறிந்து கொள்ளுகிறதான அந்த ஞானத்தினாலே நிரப்பி கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவரிடத்திலே ஆண்டவரே நோக்கி பார்க்கிறதான மனதை அவர்களுக்கு தந்து கர்த்தரோடு கூட இணையக்கூடிய பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நாட்டு தலைவர்களையும் அரசாட்சியில் இருக்கிறவர்களையும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிந்து வாழ அவர் சொல்லிய வழியிலே நடக்க நீதியிலும் நியாயத்திலும் நேர்மையிலும் ஆண்டவரே ஒரு நாளும் அவர்கள் விலகி போகாதபடிக்கு நீதியையும் நேர்மையும் காத்து கொண்டு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அதே வேளையிலும் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே அப்பாவும் உம்முடைய அன்பு காட்டுகிற அந்த அன்பு ஆண்டவரே உம்முடைய அன்பு அவர்களிடத்திலே நிலைத்து இருந்து அப்பா அநேக ஆண்டவரே பிள்ளைகளை அவர்களும் அரவணைக்கிறவர்களாக மாறி ஆண்டவரை இப்படி நடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து இந்த பிள்ளை மத்தியிலே ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் நீரிருந்து சகல காரியங்களையும் செய்துகளை வழி நடத்த போவதற்காய் நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவன் செய்வதற்காய் உமக்கு நன்றிகள் எடுக்கிறங்க தாவே. இந்த வேளையில் கூட கத்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. அந்த பிள்ளைகள் அவருடைய காரியங்களையும் நீர் ஆண்டவரே அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு எல்லா வகையிலும் துணையாக இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இனி ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அதே வேளையில் கொடுத்த தாவே இந்த ஜெப வேலையை நடத்தி வருகிறதான ஆண்டவரே அபார்மையான சங்கம ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான லெஸ்லி சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல அப்பா ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து ஆண்டவரே மகன் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்தி வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இவரோடு கூட இவர் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிற்பிறாக தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்து கர்த்தராகிய தேவன் இப்போதும் இவர்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த வேலையிலும் கொடுக்கத்தாவே அப்பா இத ஜப வேலையை தொழுத்து வழங்குறதான ஜான மகளையும் அண்டவரே அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவள் மகளுக்கு ஆண்டவரே அவருடைய மகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தாங்க. அவள் செய்யறதான ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க துணையா இருங்க. கர்த்தராகிய தேவன் நல்ல ஞானத்திலும் அறிவிலும் விவேகத்திலும் ஆண்டவரே அந்த மகள் ஓங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அந்த மகள் எண்ணிருக்கிற ஒவ்வொரு காரியம் ஈடேற தேவனாகி கர்த்தர் உதவி செய்கிற கண்மலை பிரகாசிக்க அநேக ஜாதி ஜனங்களுக்கு மண்ணு மத்தியிலே ஆண்டவரே அந்த மகளை உயர்த்தி வைத்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். கத்தரப்பியை நீ செய்து வழி நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற விலையேறு பெற்ற நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கண்டரங்களும் நீங்க கைவிட்டி செய்யுங்க காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் இலங்கை தேசம் இந்தியா தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த தேசங்கள்ல இன்னும் ரட்சிப்பு பிரசிப்பட கர்த்த தாமே விஸ்தாரத்தை உண்டு பண்ண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: அல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தேவன், நாங்கள் ஒன்றாக இணைத்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த நாளிலே கூட கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன், தாமே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களே ஆண்டவரே, அவைகள் எங்கள் மடியிலே திரும்பி விழுந்து விடாத படிக்கிறக்க அது பரலோகத்திலே ஜெப தூபங்களாய் வந்து ஒரு சமூகத்திலே நிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட ஆண்டவரே இந்த வேலையிலே சப்பா இலங்கைக்காய் ஜெபிக்கிறோம். இலங்கை மக்கள் மேல முத ஆசிர்வாத கரம் அமரட்டும். இலங்கை முழுவதுமாய் சுற்று வட்டாரங்கள் முழுவதுமாய் தேசத்தின் எல்லைகள் எங்கிலும் இது பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. அந்த தேசத்திலே காணப்படுகிறதான எல்லா விக்கிரகங்கள் எல்லாம் ஒழிந்து போகணும். அவர்கள் செய்கிறதான பூஜைகள் புனஸ்காரங்கள் யாகங்கள் எல்லா பலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலிருந்து போகும்படியாய் ஜபிக்கிறோப்பா. அந்த இலங்கையில இருக்க அத்தனை மக்களும் மேலும் ஆண்டவரே நீர் இந்த வேலையிலே ஒரு எழுப்புதலை நீர் கட்டளிடும்படியாய் ஜபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த மக்கள் இன்னும் யார் யார் எல்லாம் ரட்சிக்கப்படலையும் அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவோம் அப்பா. அப்படி தேச தலைவர்களையும் ஆண்டவரே தேசங்களை பாதுகாக்கிறவர்களையும் அதன் மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். அப்படியாக ரட்சிப்புக்கு தடையாயிருக்கிற எல்லா மனுஷக ஆவிகளையும் இந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் எல்லாம் விலகி போகும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. அப்படியே கூட ஏசப்பா அந்த மக்கள் எல்லோரும் உமது வருகைக்கும் ஆயத்தமாகணும், ரட்சிக்கப்படணும், பரிசுத்தப்படணும் அப்பா, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். இப்படியாக காரியங்களிலே எல்லாம் தேவன் நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மக்கள் உண்மையிலே அவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு கரை திரை அற்றதவர்களாய் வருகை மட்டும் அப்பா பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்வீராக மக்கள் சூத்திரம். அதே வேலையிலே சப்பா ரட்சிக்கப்பட்டும் பின்மாறி போன மக்கள் கூட மண்டையிலே கிட்டி சேர இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் தேவன். அவர்களே நீங்க ஆசீர்வதித்து மண்டையிலே சேர்த்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா மக்கு சூத்திரம். எல்லா விதத்திலையும் அப்பா இலங்கை மக்கள் யாவரும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்க. இந்த மக்கள் எல்லோரும் சந்தோஷ சமாதானமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உப கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிறதான எல்லா மக்களையும் அப்பா ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேச தலைவர்களே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படணும். அவர்களுடைய ஞான கண்கள் எல்லாம் திறந்தரலும் ராஜா. அப்போ எந்த ஒரு விதத்திலையும் அவர்கள் கேட்கப்பட்டு பின்மாறி போய்விடாத படிக்கிறக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடி நாளே ஆண்டவரே இந்த தேச மொத்த மக்களும் தேச தலைவர்களும் தேசங்களை பாதுகாக்கிறவர்களும் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ரட்சிப்புக்கு தடையை எந்த ஒரு இன மக்களும் எந்த அரசாங்கமும் கொண்டு வராதபடி காண்டவரே அவர்களும் உண்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மக்களும் ஆண்டவரே மொத்தமும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமே. எல்லா மக்கள் மீதும் ஒரு எழுப்புதல் உண்டாக இருக்கட்டப்பா. எல்லோரும் முதல் ராஜ்யத்திலே பிரவேசிக்க உதவி செய்யுங்க. எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு சூத்திரம் ரட்சிப்பு உம்முடையதாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே அதனை நீர் திரளாய் மக்கள் மேலே கொடுப்பு ஊற்றும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு சூத்திரம் ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் அறிந்து கொண்டு தேசங்கள் ரெண்டு இலங்கையும் இந்தியாவும் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் பொறுமையாய் காத்திருக்கிறீரே. அப்படியாக எல்லா மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பு விஸ்தாரமா இலங்கையிலும் இந்தியாவிலும் விளங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பன் ராஜா. அப்படியாக நீர் செய்த எல்லா மக்களையும் ரட்சிப்புள்ளாய் வழி நடத்துற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிற தான தெய்வதாசனி ஐயாவுடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் எல்லோரையும் ஆசிர்வதிங்க ராஜா. இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க. அதே போல ஜெபித்த எல்லோரையுமாய் ஆசிர்வதிங்கப்பா. நீ ஜபிக்க வருகிறதான யாவரையும் ஆசிர்வதிங்க. விசேஷமா ஜானட் மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசிர்வதிங்க தகப்பனே. உள்ள பாதையில இன்னும் இவர்களை எடுத்து அதிகமாய் பயன்படுத்துங்க. விசேஷமாய் மகளுக்காய் ஜபிக்கிறோம். மகளுக்கு கொடுக்கப்பட்ட தானத ஞானத்திற்காய் சோத்துறோம் அப்பா. என் மகளை கண் மலையின் மேலே உயர்த்தி மகளை ஆசிர்வதித்து இன்னும் பிறகு செய்யுங்க. இந்த மெடிசன் லைன்ல மகள் இன்னும் அதிகமா அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருக்க தேசங்களுக்கு ஆசிர்வாதமாகவும் சமுதாயத்திற்கும் குடும்பங்களுக்கும் மக்களுக்கும் இந்த சங்கம ஊடகத்திற்கும் ஒரு ஆசிர்வாத மகளாய் மகள் திகழ உதவி செய்யுங்க. அநேகருடைய கண்ணீர் எல்லாம் அந்த மகள் மூலியமாய் துடைக்கப்படட்டப்பா. வேதனைகளும் நீங்க படட்டப்பா. அது அப்படியாக இந்த மகளை நீர் எடுத்து ஆசிர்வதித்து இன்னும் பெருக செய்யுங்க. இந்த மகளுக்கு போரிடெல்லாம் அப்பா தெய்வ தூதர்கள் பாளையம் இறங்கி மகளை பாதுகாத்து கொள்ளவும். ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை, வாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்வதில்லை என்ற வார்த்தையின்படி தெய்வன் இந்த மகளுக்கு நீர் துணையாய் நிற்கும்படியாய் தெய்வ தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். பேச வேண்டிய இடங்களிலே பேசும்படியாய் நீர் அப்பா ஆவியான ஒரு மகளுக்கு தைரியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்படியாக தெய்வன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென்.
6: கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகள் பேரப் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
7: அப்படியே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
6: ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ
8: பிரைஸ் தி லார்ட் அக்கா.
6: நீங்க வியாதியிலும் வேதனையிலும் தவிக்கிற உப்புதற்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் வியாதி பெருக்கத்தில் இருந்து விடுதலை அடையணும் என்ற வியாதி ஒன்று சத்ரு வியாதியை கொடுப்பான் அல்லது பாவம் வியாதியை கொடுக்கும் அல்லது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி வியாதி உண்டாகும். ஆகவே இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: நேர் நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி என்றவனே அப்பா. நேர் நாளிலும் என்றவனே எங்களை ஜீவனோடு எழுப்பி ஜீவனை காத்து வந்தவர் இம்மட்டுமாக உதவி செய்கிற இவினே சரியா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர் தேவனே. கத்தாவே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ பாடுகள் எத்தனையோ துயரங்கள் வேதனைகள் ஆனாலும் தகப்பனே கத்தாவை உண்மை நோக்கி வர அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கூடி நன்றி ஆண்டவர் தகப்பனே. கத்தாவ இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தந்து ஆண்டவர் இந்த இடத்துல மற்றவர்களுக்காக ஜெபிக்க எங்களை அழைத்திருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவர் தேவனே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. தீங்குங்களை நெருங்காதபடி தீங்கானவனங்களை ஆட்கொள்ளாதபடி தகப்பனே எங்கள் ஒருவருக்கும் அப்பா எங்களுக்கு நல்ல சமாதானம் சந்தோஷம் நிறைவு தந்து அப்பா எங்களை எங்கள் சமாதான குலைச்சல்களை திரும்பவும் பெறாதபடி எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிற தகப்பனே கத்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே சத்ராதி எங்களை நோக்கி பெருகி வருகிற வேளையிலும் எங்களுக்கு துயரங்களை கொடுக்கிற வேளையிலும் என் தகப்பனே நீங்கள் எங்களை தாங்கி வழி நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவர் தேவனே. இந்த நாட்களிலும் என் தகப்பனே எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ குடும்பங்களில் வேதனைகள் கண்ணீர் செய்வீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆனாலும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தேட்டி ஆட்டி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த வானொலியின் ஊடாக போய் யார் யார் இந்த ஜபங்களை ஏறெடுத்து கேட்கிறார்களோ, யார் யார் வேதனையோடும் கண்ணீர்களோடும் வியாதியோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறார்களோ தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில துயரங்களை நீக்கி கண்ணீரை துடைத்து அப்பா தகப்பனே நோய்களை குணமாக்கி எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற சர்வ வல்லவராய் இருக்கிறபடியால் என் தகப்பனே கட்டாவே அந்த இடங்களை நீங்கள் ஆட்கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா தகப்பனே, சத்ராது எங்கே எங்கே என்று பார்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் விழுத்துவதற்கு, ஒவ்வொரு குடும்பத்தில வேதனை உண்டாக்குவதற்கு, கண்ணீரை சமாதானம் இல்லாமல் நடத்துவதற்கு பார்த்து கொண்டு இருக்கிறானே தகப்பனே. அப்பா இப்படியான குடும்பங்கள் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, இந்த குடும்பங்களை நீங்கள் காப்பாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே, தகப்பனே உம்மை நோக்கி வருகிற பிள்ளைகளும் கூட வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறதே அப்பா நாங்கள் காண்கிறோமே தகப்பனே. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் ஆண்டவரே. சத்ருவானவன் ஆண்டவரே வேதனையை கொட்டுக்கிறான் ஆண்டவரே, வியாதிகளை கொட்டுக்கிறான் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ஆவியானவரே, இப்படியான குடும்பங்களை நீங்கள் அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா இப்படியான வேதனைகள் கண்ணீர்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வராதபடி என் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் பாதுகாத்து அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உண்மைத்தான் பின்பற்றி வருகிறோம் ஆண்டவரே. தேவனே எங்களுக்கு எதிராக வருகிற, எங்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிற எல்லா பொல்லாங்கின் ஆவியையும் சிறையனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடித்து போடுகிறேன் என் தகப்பனே. கட்டாவே நீங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவனாண்டவரே, அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் எழும்புகிற பொல்லாங்கின் ஆவியை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோமோ ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே ஒருபோதும் வந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் கைவிடாதபடி காத்து கொண்டிருங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வியாதியோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற மக்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. வியாதியால் இத்தனையோ இத்தனையோ இத்தனையோ காரியங்கள், எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே. அப்பா வீடுகளில் சமாதானம் இல்லை ஆண்டவரே, வியாதியோடு படுக்கையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இப்படியான குடும்பங்களை நீங்கள் அணுகி ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே வியாதியை நீக்கி போட்டு அப்பா அவர்களின் வியாதியின் போர்வையை நீங்கள் எடுத்து போட்டு விடுங்க ஆண்டவரே. தகப்பனே கட்டாவே ஆவியானவரே, எங்களையும் கூட உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கட்டாவே எங்களோடு நீங்கள் கூட இருந்து ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற எல்லா துன்ப துயரங்கள் அப்பா வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் வீடுகளின் சமாதானம் முக்கியமாண்டவரே. சமாதானம் இல்லை என்றால் எதுவும் இல்லை ஆண்டவரே. கட்டாவே இந்த சமாதானத்தை ஆண்டவரே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமாதானம் எங்களோடு இப்போதும் கூட இருக்கட்டும் என்று சொல்லி இருக்கிறீங்களா தேவனே. அப்பா கட்டாவே அப்பா ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒவ்வொருவரோடும் எங்களோடும் கூட அப்பா உம்முடைய சமாதானம் சந்தோஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. சத்ருவானவன் திருடாதபடி அப்பா, இந்த சமாதானத்தை திருடாதபடி அப்பா எங்களை வெளியடித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாத தகப்பே நீரல்லவா ஆண்டவரே. கட்டாவே எங்களை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. தீங்கான பாதைகளுக்கு செல்லாதபடி, தீங்கின் பாதைகளுக்கு ஒவ்வொருவரும் செல்லாதபடி என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை கூட நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் தகப்பனே இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே, இந்த சங்கம வானொலியை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை அப்பா தகப்பனே நடத்துகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிகள் பெருகட்டும் ஆண்டவரே. தகப்பனே இந்த சங்கம வானொலியின் ஊடாக அப்பா உம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு வருகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாறட்டும் ஆண்டவர். கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஒவ்வொரு மக்களும் அப்பா உண்மை அறியாத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. சமாதானம் ஒவ்வொருவர் வீட்டிலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. தேவனே, தகப்பனே, கர்த்தாவே, அப்பா இந்த வானொலியின் ஊடாக உலகம் பூராவும் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து அப்பா உம்மை நோக்கி ஓடுவருகிற பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, ஊழியக்காரர்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஊழிய மாண்டவரே சிறப்போடு நடக்காண்டவரே. தேவனே, கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் இருதயத்தை தொடுங்காண்டவரே. அவர்களுக்குள்ள சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, கர்த்தாவே, உமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா காரியங்கள், எல்லா சத்துராதியின் கிரியைகளை அப்பா இந்த சங்கம் வானொலியில செயல்படுகிற எல்லா சத்துராதியின் கிரியைகளை அப்பா நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல ஒவ்வொருவரை நிலை நிற்கக்கூடிய பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. அப்பா இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. இந்த வானொலியில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து போக்கிலும் மரத்திலும் அப்பா எல்லாவற்றிலும் கூட இருந்து ஒரு நோய் நொடியும் இல்லாதபடி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. குடும்பத்திலே அப்பா தகப்பனே எல்லா விதத்தினாலும் சந்தோஷம் பெருகி சமாதானம் நிறைவாக இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாச்சா. கட்டாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கட்டாவே ஆவியானவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தால மூடி ஆண்டவரே. தீங்கி இந்த பிள்ளைகளை நெருங்காதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. படிப்புல அப்பா நல்ல ஞானத்திலும் வேலையிலும் நல்ல ஞானத்திலும் ஆண்டவரே திகழ்ந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. என்னை என் மகளை உம்முடைய திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்றாச்சா. தகப்பனே, எங்களை நீங்கள் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. இம்மட்டமாக வழி நடத்தி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. எந்த தீங்கும் எந்த சத்ருவானவனும் எங்களை ஆட்கொள்ளாதபடி எந்த வன்கண்ணூரும் எங்களை நெருங்காதபடி என் தகப்பனே நீங்கள் எங்களை அணைத்து உம்முடைய கிருபையினால் எங்களை வேலியடைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய திருக்கரம் எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. தூயவரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவர். பரிசுத்த நிறைந்தவரே கர்த்தாவே, நாங்களும் பரிசுத்தமாயிருக்க எங்களுக்கு வழிகாட்டியாக வாருங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
9: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் மருமகனோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. என்னாலும் தன் ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடி வரை ஆவியானவர் நீ நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜபத்தை கேட்டீர் ஆண்டவரே. பாவ உணர்வடைந்த எல்லா மக்களும் ரட்சிப்பை காண கர்த்தாவே, உமை அறிகிற அறிவை உண்டாக கர்த்தாவே. எல்லா ஜனத்துக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நீ கிருப செய்யும் வந்து ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் கர்த்தாவே, அவருடைய குடும்ப பாரங்கள் ஒவ்வொன்றே நீ காண்கிறீரப்பா. அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேசிய நாம் நினைவு பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, சபை நடத்துற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாவற்றிலும் அவர்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை ஆண்டவரே ஞானத்தோடு செய்ய கர்த்தாவே கிருப செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே என்று நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிழமையை எங்களுக்கு நடத்தி தாரும் இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
10: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் இணைந்து தொகுத்து வழங்கி ஜபங்களை தொகுத்து வழங்க கத்தர் தந்த ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டார், வாஞ்சைகளை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தரண்டை ஒப்புவிப்போம். கத்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அருமையானவர்களே, எங்களுடன் இதுவரை நேரமும் தேவ ஊழிய சௌகரி ஜானற்றவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலவழியில் இணைந்து ஜெபங்களை தொகுத்து வழங்கினார்கள். அவருடைய மகளுக்கு கத்தர் கொடுத்த ஞானத்துக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். கத்தருடைய பிள்ளைகளை மேன்மையாக வைத்திருப்பது அவருடைய விருப்பம் நோக்கம். அந்த வகையிலே கத்தர் மென்மேலும் ஞானத்தை கொடுத்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவர்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. குடும்பத்தாரையும் கூட இருந்து வழிநடத்துவாராக. இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே நாளை காலை வேளையிலே ஜப வேளையிலே இணைவோம். அதுவரையும் இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபங்களை கூடாக வழிநடத்தினார்கள். இணைய முடியாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கத்தர் பெரிதான காரியங்களை அவர்கள் வாழ்விலும் வழிநடத்தி இணைத்து கத்தரண்டை வாஞ்சியோடு இணைந்து ஜெபிக்க இணைய கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கத்தர் ஒன்றையும் வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
11: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
10: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் நாங்கள் இதுவரை நேரமும் ஜபங்களோடு இணைந்திருந்தோம். கத்தர் தாமே ஒன்றையும் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தரண்டு எல்லாவற்றையும் ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல ஆயத்தமாவோம். தேவ ஊழியர் சோரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் இணைப்பு கொண்டருவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். ஆமேன், ஆமேன்.
11: Recording in progress.
10: ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யுகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாடல்களோடு ஜபங்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம்.
12: மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ள நாளத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே சங்கமம் வழி நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களது ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரியர் குடும்பங்கள் சகோதரர் குடும்பங்கள் எல்லோருக்கும் மற்றும் எல்லோருக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு தகப்பனே உலகளா ரீதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வைக்கிறேன் தகப்பனே ராஜா இந்தந்த நாடுகளில் ராஜா தச்சமயம் போர் நடக்குது ராஜா அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தலைவர்களும் நீங்கள் பேசுங்க ராஜா நீங்கள் பேசி ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா நிரந்தர சமாதானம் அற்றின் தகப்பனே இதுவரை மறித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நித்திய இழைப்பாடல கொடுங்க ராஜா நித்திய இழைப்பாடல கொடுக்க ஆத்மாவும் சாந்தியை கொடுங்க தகப்பனே ஆத்மாவும் சாந்தியை கொடுங்க ராஜா இப்படி அறிக்கிற குடும்பங்களை உற்றார்கள் குடும்பங்களை ஆற்றி தேற்றி அரவணைங்க ராஜா ஆற்றி தேற்றி அரவணைங்க புதிய அழைப்பி அவருடைய ஆறுதல் படுத்துங்க தேவைகளை சந்திங்க இயேசுப்பா சந்திங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் ஏ

நாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்ட

நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு.

0: பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடு. ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். நேற்றி நாளிலே நாங்கள் கனடாவிலும் அமெரிக்காவிலும் தேங்க்ஸ் கிவிங் டே என்று அழைக்கப்படுகிற நன்றி கூறும் நாளாக இருந்தது. இன்றைய நாளில் நீங்கள் நன்றியால் துதி பாடு என்று பாடலை எடுத்து வந்திருக்கிறீர்கள். கத்தர்தாமி அந்த பாடலுக்கூடாக நாட்டையும் மக்களையும் அதே நிலையிலே கத்தரையும் துதிப்போம், நன்றி செல்லுவோம். கத்தர்தாமி அவருக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். God bless you. Amen.
2: God bless you brother. God bless you brother. கத்தராமே உங்கள் குடும்பத்தையும் உங்களை சேர்ந்து ஊழி செய்கிற குடும்பங்கள் தட்டு உலக எல்லா குடும்பங்களுக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எவ்வளவு எடுத்துக்கொண்டு God bless you all.
1: ஆமீன் ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக கத்தர் சித்தமான நாளைய நாளில் இதே வேளையிலே இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையான நேரம் எங்களுடன் ஊழிய சோரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேலேருந்து மாலை வேளையில் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருக்கூடாக வழி நடத்துவாராக. அதே வேளையிலே சாரி பாடலுக்கூடாகவும் வழி நடத்தினார். கத்தடி கரத்திலே அவரையுமோ குடும்பத்தாரையுமோ புவிப்போம். பாடல் வரிகள் மூலம் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தடி கரத்திலே புவிப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you. Amen. Amen. நாங்கள் இணைந்திருப்பது வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் ஒரு பாடலோடு நிகழ்ந்த பொழுது அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஜெப வேலை கூட கடந்து செல்வோமா? ஆமேன் ஆமேன்.

0: ஆமீன் நாங்கள் இணைந்திருப்பது.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் ஒளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்திரிய கரத்திலே போய்ப்போம். பிரைஸ் லோட்டம்மா. இரண்டு ஜபங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சகோதரி எங்களுடன் 5 வருடமாக ஊழியம் செய்கிற சகோதரி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அது தன்னுடைய குடும்ப கதை நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. மௌன சிறை என்ற புத்தகம், சைலன்ட் ஜெயில் என்ற அந்த புத்தகத்தை வாங்க முடியும். அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் இலங்கைக்கு இந்த மாதம் 23ஆம் தேதி துவக்கம், அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரையும் ஊழியங்களுக்காக கொழும்பிலும் மட்டக்களப்பிலும் யாழ்ப்பாணத்திலும் முல்லைத்தீவிலும் ஓவனியாவிலும் ஊழியங்களுக்காக கடந்து செல்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக எங்களுடைய போதகர் பாஸ்டர் மனோ அவர்களுடைய சுகத்துக்காக, அவருடைய பிரயாணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேலையிலும் உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்க அம்மா. காட் பிளஸ்.
2: துதிக்கிறோமப்பா இந்த காலை வேலைக்கா, ஸ்தோத்திரம் ஜப வேலைக்கா, ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளுக்கா, ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கு கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லையப்பா. தகுதியற்ற மக்களுக்கும் கூட கிருபையப்பா, கிருபையப்பா, எங்களுக்கும் கூட கிருபையப்பா, கிருபை. எங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம் சுவாமி. உங்களுக்கு மன்றாடவும் ஜபிக்கவும் வந்திருக்கிறோம் சுவாமி. இரக்கங்களுக்காகவும் மன்னிப்புகளுக்காகவும் வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களை தகுதிப்படுத்தினவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஜப வேலைக்காக நன்றி ஐயா. நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி, நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி, எம்மாத்திரம் சுவாமி. உங்களோட கிருபைதானப்பா எங்களை தாங்கிறது, எங்களை வழி நடத்துறது, எங்களை வெலப்படுத்துறது சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையாண்டவர், கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை ஐயா. எங்கட வளத்தினால் முடியாதப்பா, எங்கட சத்துவத்தினால முடியாதப்பா, எல்லாம் கூட கிருபை அப்பா, கூட கிருபை அப்பா, கிருபை. எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டதுக்கா நன்றி, நன்றி ஐயா. இந்த நாட்களில் காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களை சமாளித்து கொண்டு வரணும். கடைசி நாட்களில் ஆண்டவரே சூழ்நிலைகளை எல்லாம் காண்கிற தேவன் சுவாமி. எங்கும் ஆண்டவரே அமைதி இல்லை சுவாமி. பாவங்களும் போராட்டங்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் ஆண்டவரே நிறைந்த காலத்தில் இருக்கிறோம் சுவாமி. கடைசி நாட்களிலே எல்லாம் சம்பவிக்க வேண்டியது என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. ஆனா சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, உங்களோட இரக்கத்துக்கா, உங்களோட மன்னிப்புக்கா, உங்களோட கிருபைக்கா ஜெபிக்கிறோம். உங்களோட கிருபையும் இரக்கங்களும் தானப்பா வேணும் இந்த நாட்களில் வேணும் சுவாமி. ஒரு விஷயம் மன்னிங்க சுவாமி, எனங்கள் மன வேணும் சுவாமி. மனம் திரும்ப சூழ்நிலைகளை பார்த்து உணர்வுள்ளவர்களாய் மனம் திரும்ப வேணும் சுவாமி. மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கடாந்திரங்களில் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. உங்களோட கிருபைதானப்பா வேணும், உங்களோட கிருபைதானப்பா வேணும். மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. உங்களோட கிருபைதானப்பா வேணும். இவர்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும். சத்தியத்துக்கு செவிசாய்க்கிறவளாய், கற்பனைக்கு கீழ்படுகிறவளை மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரம். அப்பா யுத்தங்கள், அப்பா யுத்தத்தில் வெல்லப்படுகிற ஜனங்கள், மக்களுடைய பாடுகள், கண்ணீர்கள், ரத்தம் செஞ்சுகள், உயிரில போலப்பா ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்கள் உங்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. யுத்தத்தில் வெல்லப்படுகிற ஜனங்கள் கத்தாவே தங்களை தாழ்த்தி உங்களோட முகத்தை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. யுத்தங்களை வளப்பணுகிற தேவன் நீங்க, வாழ்வாதாரங்களை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி. இந்த ஜனங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. கேள்வி செய்யுங்கப்பா, சத்தத்திலே எங்கெல்லாம் அல்லப்பட்டு கொண்டிருக்கிறாளோ சுவாமி, உங்களுடைய தயவும் இறக்கும் உங்களுடைய வழியும் ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாவதாக உண்டாவதாக. ஆண்டவரே மனுஷனால் ஒன்றும் முடியாது சுவாமி, மனுஷனால் ஒன்றும் முடியும். நீங்க தேவன் அப்பா, நீங்க தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் நீங்க எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறீங்க சுவாமி. சாலத்தையும் ஆண்டவரே எங்களால் முடியும் சுவாமி. ஆண்டவரே எங்க ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், யுத்தத்தில் பலர கணியோடு இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிக் இவருடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக மாறட்டும் சுவாமி. தங்களுடைய வழிகளில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. கேட்படியட்டும் அப்பா, தாழ்வம் தாங்களை தாழ்த்தட்டும் சுவாமி. ஆண்டவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள். யுத்தம் ஆண்டவர் யாரையும் கொடுமை ஆண்டவரே. யாழின ஜனங்கள் பெருகிக்கொண்டே போறார்கள் சுவாமி. ஆண்டவரே இந்த வியாழியில இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளணும். வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவர்களை விட்டு நீங்கி இவர்கள் ஆண்டவரே இவர்கள் உங்களுடைய வழிகளில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அறிவிக்கிறோம் அப்பா. நீங்க இந்த பூமியில வந்து பாவங்கள் சாபங்கள் குலோகங்கள் எல்லாவற்றையும் உரித்த தேவன் சுவாமி. நீங்க இருக்கிறீங்க சுவாமி, நீங்க மாறாதவர். உங்களை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவரே நீங்க சுகம் கொடுக்கிற தேவன் சுவாமி. இவர்களுடைய வழிகளையெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் சுவாமி. அகப்பனே, என் நாட்களில் உங்களிடத்தில் வந்த ஒவ்வொருவரும் யாதியஸ்தர்கள் ஒவ்வொரும் வறுமையா போனதில்லையப்பா. ஒவ்வொருவரும் சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் ஆண்டவர். அதே தேவன் ஆண்டவர் நீங்க என்றும் இருக்கிறீங்க. இவர்களும் ஆண்டவர் எப்படியாக உங்களை நோக்கி கூப்பிடட்டும் பரிகாரியாய கத்தர் நீங்க, சாபங்களை முறிக்கிற கத்தர் நீங்க என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஆண்டவங்களுடமா சேர்ந்து வியாதி கொடுமையில் இருந்து ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. கொடுமையில இருந்து விலகி ஆண்டவரே ஆசீர்வாத வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக்கிடும் அப்பா. படுக்கையில் இருக்கிற முதியோர்கள் அநேகமாண்டவரை, அநேகமாண்ட வியாதி படுக்கையில் இருக்கிற முதியோர்கள் ஆண்டவர், வைத்திய சாலைகள் நிரம்பி விளைகிறார்கள் சுவாமி. அநாதரவற்றவர்களாய் கிடக்கிறார்கள் சுவாமி. மத்தியில் ஆண்டவர் இறக்கமத்தை ஊற்றும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம், ஊற்றும்படியாய் வேண்டிக் கொள்வோம். அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. இவர்களும் தங்கட மரண தருவாய், யாரி படுக்கையில யாரெல்லாம் மரண தருவாய் இருக்கிறார்கள் தங்கட ஆத்மாவின் நிலையை ஆண்டவரே அவர்கள் உங்களிடத்துல ஒப்புக் கொடுக்கட்டு. தங்களுடைய பாவங்கள் ஆண்டவர், தங்களுடைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் இல்லா இருந்து மன்னிப்பு பெற்றவர்களாய் பாதத்தில வந்து ஆண்டவரே தங்களையும் ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கட்டு சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எப்படியா வியாதி படுக்கையில் இருக்கிற ஒருவருக்கா வேண்டிக் கொள்ளுறோம், ஒருவருக்கா வேண்டிக் கொள்ளுறோம் தாபனே. இந்த வேலையிலும் ஆண்டவரே அசுகனாவுக்கா வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஆண்டவரே ஐயா தாபனே உங்களோட கரம் கூட இருந்து ஆண்டவரே அவரை தாங்குறபடினால் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. எல்லாம் உங்களாகும் சுவாமி, நீங்க தான் கொண்டு போனதும் நீங்க தான் வழி நடத்துறதுவனுமா இருக்கிறீங்க. ஆனாலும் தகப்பனே இந்த நாட்களில் வியாதிப்பட்டிருக்கிற அவரை ஆண்டவரே நீங்க இரக்கமாய் அவரை பார்த்து ஆண்டவரே கூடிய சீக்கிரத்தில் உங்க கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். வியாதியை குணமாக்குற தேவன் நீங்க சுவாமி. எந்த வித இடர்களும் இல்லர்களும் இல்லாதபடி தகப்பனே ஐயா மானை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். கூட இருங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, எடுக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கப்பா. சொன்னாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்லது அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அப்பனே இந்த வேலையில தேசத்தை ஆண்டு கொண்டு தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைவர்கள் மத்தியில் ஒரு சமாதானமும் உண்மையும் இருக்கட்டும் சுவாமி. ஐயா அங்கெல்லாம் கூடுகிறாரோ அந்த இடத்தில் ஆண்டவரே அப்பா அவர்களை தங்களை தாத்தி தேவ நீதிக்கு பயந்து தகப்பனி ஒவ்வொரு காரியங்களும் செய்தவர்களா இருக்கட்டும் சுவாமி. தேசத்தை ஆள கொடுத்த வல்லமை நீங்க சுவாமி, அதிகாரம் எல்லாம் கொடுத்த தேவன் நீங்க சுவாமி. ஜனங்களை ஆண்டவரே தேசம் தேசமாய் இடங்களை குடியமைத்து ஆளுகை கொடுத்தது நீங்க சுவாமி, நீங்க சுவாமி. ஒரு மனுஷனால் அல்ல ஆண்டவர், நீங்க கொடுத்த ஆளுகை ஆண்டவர். அவர்கள் நீதியோடும் உண்மையோடும் உங்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஆளுகிறவளாய் ஆளட்டும் சுவாமி, ஆளட்டு. எங்கெல்லாம் அவ்வளவு காரியங்களை நிலைப்படுத்த எடுக்கிறார்களோ சுவாமி, அந்த இடங்களில் அவருடைய மனசீக மறைந்து போகட்டும் சுவாமி. தேவ நீதி வெளிப்படட்டும் சுவாமி, தேவ நீதி வெளிப்படட்டும் சுவாமி. இப்படியாக தேசத்தை காண்டு கொண்டிருக்கிற தலைவர் ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கா, குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஐயா நன்றி சொல்லுறோம். அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நீங்க கொடுத்த தேவர், நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அவருடைய குடும்பங்கள் இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் தகப்பனை கீழ்ப்பிடிந்து ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதமான நிலைக்கு வரட்டும் சுவாமி, தேவ நீதிக்கு வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எத்தனையோ மக்கள் ஆண்டவரை தேசங்களில் அநீதிகள் புரட்டப்பட்டு நீதிமன்றங்களில் ஆண்டவரை குடும்பங்களில் தனிப்பட்ட நிலையில் புரட்டப்பட்டு நீதி இல்லாமல் அலைகிற மக்கள் ஆண்டவரை, தவிக்கிற மக்கள் அப்பா ஆண்டவர். இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி செய்யற அழுகையாய் ஒரு தேசங்களை மறுரூபப்படுத்துங்கப்பா, மறுரூபப்படுத்துங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். தகப்பனே இவர்களுடைய கீழ்ப்படியாத காரியங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரை கீழ்ப்படிந்து உங்களுடைய தயவை உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய இறக்கத்தை பெற்றவளாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும். இவர்களுக்காக வேண்டிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இடங்களில் நிற்கிறோம் இராணுவர்களுக்காக, தேசங்களை காத்து கொண்டு நிற்கிற இராணுவர்களுக்காக உண்மை இருக்கட்டும் சுவாமி. கொடுத்த உத்தரவாதம் ஆண்டவர் உண்மையாக இருக்கட்டும் சுவாமி. எப்பொழுதும் காவல் நிலைகளில் காத்து கொள்ளுகிற விழிப்புள்ளவளாய் நிற்கட்டும் சுவாமி. முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை நீதியை தீடுகிறவளாய் இருக்கட்டும் சார். தங்களுடைய ஆத்மாவை உங்களுக்கு தப்பு கொடுத்து ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுக்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா. நடத்துகிற தேவன் நீங்க சுவாமி, பாதுகாக்கிற தேவனும் நீங்க தான் சுவாமி. ஐயா அவர்களுக்காக அவருடைய குடும்பங்கள் எங்க இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் தகப்பனே நீங்க காண்கிற தேவன் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கிரவையாப்பா, கிரவையாப்பா, கிரவையாப்பா. அப்பா கோடி நாவுகள் போகாதப்பா, போகாதப்பா. உங்களோட கிருவைகளை சொல்ல முடியாதப்பா. இவர்களுக்காக வேண்டி ஐயா இந்த நாட்களில் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே இந்த கடைசி நாட்களில் இந்த பிசாசானவனின் கடைசி காலத்தில் நிற்கிற கொடுமைகள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் மத்தியில் நிற்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவர் பலமாய் நிற்கட்டும் சுவாமி, உண்மையுள்ளவர்களாய் நிற்கட்டும் சுவாமி. எந்த நிலையில் இருந்தாலும் தகப்பனே விழுந்து விடாதபடி ஆண்டவர் நிற்கத்தக்கதான இவர்களுடைய ஊழியங்கள் இருக்கட்டும் சுவாமி. ஊழியங்கள் இருக்கும் கூட ஊழியம் மகமைப்படுவதாக, சத்ருவானவன் நொறுக்கப்படுவதாக, நொறுக்கப்பட்டு போவானால் தகப்பனே இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டி கொடுத்த உத்தரவாதம். இவர்கள் எல்லாம் உடைய ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி. உத்தரவாதத்தை காத்துக்கொள்ளுவாய், காத்துக்கொள்ளுவாய். எந்த வித கஷ்டம் வந்தாலும் அசியோப்பட்டேமோ உயிரில போலோ எது இருந்தாலும் ஆண்டவரே நிற்கத்தக்க வேளனை கொடுங்க. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ, எங்கெல்லாம் நிற்கிறார் அந்த இடங்கள்லாம் ஜனங்களை நடத்துகிறவளாய், அவருடைய வழிகளை படுத்துற வார்த்தைகளை கொடுக்கிறவளாய் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக கடைசி கால ஊழியமாண்டவர், கடைசி நேரத்தில் நிற்கிற ஊழியமாண்டவரே பலப்படுத்துங்கப்பா. அபிஷேகங்கப்பா, நோங்களை முறைக்கிற அபிஷேகம் ஆண்டவரே எப்பொழுதும் அவர்கள் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஐயா விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர், விழுந்து போன விசுவாசிகள் ஆண்டவர், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டது ஆண்டவர் ரட்சிப்பை, ஆண்டவர் ரட்சிப்பின் வகைமையை தாசீனப்படுத்தி ஆண்டவர் எத்தனையோ பேர் ஆண்டவர் போய்கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே அவர்களுக்காக ஊழியத்தை விட்டு ஆண்டவரை போனவர் எவ்வளவு ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே இவர்கள் மனம் திரும்ப வேணும், ஒரு மகிமையை ஆண்டவரே மகத்துவத்தை ஆண்டவரே நிலைப்படுத்துகிறவளாய் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும் சுவாமி. திரும்பமாய் தங்களுடைய ரட்சிப்பின் நிலைமையை உணர்ந்தவர்களாய், மகத்துவத்தை உணர்ந்தவர்களாய் திரும்பவுமா எங்களோட பாதப்படியில் வந்து சேரட்டும் சாமா. என்னை போல இறக்கமே முடித்துள்ள சுவாமி, நீங்க தள்ளி விடுகிற தேவன் அல்ல ஆண்டவா, அப்படியான தேவன் தகப்பனே. இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ தரம் ஆண்டவரை விழுந்து போனாலும் மன்னித்து மன்னித்து மன்னித்து அவர்களை நிலைநிறுத்தின தேவர் இதே தேவன். அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறீங்க சுவாமி. இவர்களை நிலைநிறுத்துங்க. உங்களுடைய நாமம் மாய்மைப்படுக்க வேணும், உங்களோட நாமம் மாய்மைப்பட வேணும், உங்களோட நாமம் மாய்மைப்பட வேணும். அந்தவர்களுக்காக, உங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சத்ருவான கையில் இருந்து பிடிங்கி ஆண்டவர்களை நிலை நிறுத்துங்க சுவாமி, நிலை நிறுத்து. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள். தேசங்களை எல்லாம் பாக்குறீங்க சுவாமி. பஞ்சங்களாப்பா, போராட்டங்களாப்பா, வேலை இல்லையாப்பா, ஜனங்களுடைய கூக்குறங்களாப்பா. வா, இவர்கள் தங்களை தாழ்த்தி எங்களுடைய முகத்தை தேடுவார்கள். நான் ஆண்டவரே சேமத்தை நீங்க கொடுக்கிறது, நீங்க சொன்னதை செய்யற தேவன் சுவாமி, நீங்க ஆசீர்வாதத்தின் தேவன் சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தட்டு சுவாமி. இவர்களுடைய குக்குரலும் போராட்டங்களும் மனித பிரகாரம் இல்லாம தேவனே எங்களை நோக்கி கூப்பிட்டு தம்பனே போராடுபவளாய் மாறட்டும் சுவாமி. தேசத்துக்கு நன்மையை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி, செழிப்பை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி. அப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒரு நேரம் உணவு இல்லாம தவிக்கிறோம். எத்தனையோ தேசத்தின் மக்கள் பசி அப்பா, பசி அப்பா. பசிக்கு சாகம் காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கி போகட்டும் சுவாமி. கீழ்படியட்டும் சுவாமி. உங்களுடைய வார்த்தை ஒன்றே ஆசீர்வாதம் சுவாமி. உங்களுடைய வார்த்தை ஒன்றே அவர்களை பூஜிக்கிறது சுவாமி. தகப்பனே, ஒரு நேரம் உணவு இல்லாம தவிக்கிற மக்களுக்கு ஒரு விசை, ஒரு விசை இறங்கி ஆண்டவர்கள் போஷிங்க சுவாமி. அப்பா, இவன் உள்ளோர் எல்லோருக்கும் நீங்கள் பகாரம் கொடுக்கிற தேவன் என்று எழுதப்பட்டபடி இவர்களை தோஷிங்க சுவாமி. இவர்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இவர்களை தோஷிங்க சுவாமி. அவர்கள் மனம் திரும்பட்டு, மனம் திரும்பி உங்களுடைய வழிகளை கற்றுக்கொள்வார்களானால் இவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுவோம். தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா, இந்த நாட்களுக்கு சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அதப்பனே, இந்த சபைகளுக்கு கொடுத்த இல்லை அதிகம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே, சபைகள் ஒவ்வொரு உங்களுடைய ரத்தத்தினா கிரியத்துக் கொள்ளப்பட்ட சபை அப்பா. ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. எங்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சபைகள் இருக்கிறதோ சுவாமி, நீங்க சபைக்கு தலைவராயிருக்கிறீங்க சுவாமி என்று சொல்லப்பட்டிருக்கு. தலைவராயிருங்க சுவாமி. அந்த நாட்களில் சபைகள் நாளுக்கு நாளுக்கு நாளுக்கு நான் பரிசுத்தப்படட்டும். உங்களோட வருகையாய் எதிர்பார்த்து கொண்டுக்கிற சபைகளாய் இருக்கட்டும். இந்த சபைகள் தானப்பா உங்களுடைய சம்பத்து, உங்களுடைய சம்பத்து என்று சொல்லிக்கொள்ற வேலை எடுக்கத்தானப்பா நீங்க வாரீங்க. அதுக்கு தகுதி உள்ளவர்களாய், மனவாட்டிகளாய், பரிசுத்தம் உள்ளவர், தங்களை ஆயத்தப்படுத்துறவர்களாய் நிற்கட்டும் சுவாமி. சபைகளில் ஒரு மனமும் அன்பும் ஆண்டவரே உண்டாகட்டும் சுவாமி. கீழ்படுகிறவர்களாய், சபையை கட்டுகிறவர்களாய் அப்பா இருக்கட்டும் சுவாமி. அவையோடும் உண்மையோடு உங்களை ஆராதிக்கிறவளாய், உங்களோட வார்த்தைகளை கேட்டு கீழ்படுகிற ஒவ்வொரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு சுவாமி ஆயத்தப்படட்டும் சுவாமி. ஆயத்தப்படட்டும் குடும்பம், குடும்பமாய் ஆயத்தப்படட்டும் சுவாமி. வெளியில் நிற்கிறார்கள் சுவாமி இவ்வளோ மக்கள் ஆண்டவரே. அங்குமெங்கு அலங்கலாய்த்து கொண்டு அலைகிற மக்களாக இருக்கிறார் இவர்கள் எல்லாம் ஆண்டவரே. சபைகளில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இவர்களும் உங்களுடைய வழியில் ஆண்டவரே ராஜ்யத்தில் சேரும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இப்போ சபைகள் தானப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறவே அப்பா, எங்கெல்லாம் இந்த சபைகள் இருக்கிறதோ பரிசுத்தப்படட்டும். சபையில் நிற்கிற போத மாவுளியர்களுக்காக வேண்டி உண்மை இருக்கட்டும் சுவாமி. மக்களை ஆண்டவரை நடத்துகிற உண்மை இருக்கட்டும் சுவாமி. நடத்துகிற போதவர்களாய் ஆண்டவரே, ஜனங்களை வழி நடத்துகிறவளாய், அவையோடு உண்மையோடு நடக்கிறவர்கள், பரிசுத்தமல்லவர்கள், ஒவ்வொரு போதவரும் வரை நடத்துங்கள். கொடுத்த சபையை ஐயா மேய்க்கத்தக்கவர்களாய் ஆண்டவரே, ஒவ்வொரு போதவரும் உதவி ஊழியக்காரர்களை நடத்துங்க. குடும்பங்கள் ஆசீர்வாதமாயும் ஆண்டவரே, சாட்சி உள்ளவர்களாக இருக்கட்டும் சுவாமி, முன்மாதிரியாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே கொடுக்கிற வார்த்தைகள் ஆண்ட போதவர்கள் வாயிலிருந்து ஐயா அக்னியாய் புறப்படட்டும் சுவாமி, புறப்படட்டும் சுவாமி. அவருடைய மனுஷிக பிரகாரம் அல்ல, உங்களுடைய வார்த்தைகள் வானத்தில் இருந்து அப்பா நீங்க கொடுக்கிறபடியினால் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். தகப்பனே இவர்களுக்கா வேண்டிக் கொள்கிறோம், ஐயா வேண்டிக் கொள்கிறோம். அப்பா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் சொன்னது எவ்வளவு அன்புள்ளது சுவாமி. ஒருவரும் கட்டு போவது உங்களுடைய சித்தம் அல்ல என்று சொல்லியிருக்கு. இதற்காகத்தானே அப்பா உங்களோட ஒரே புராண குமாரன் உலகத்துக்கு தந்தீங்க ஆண்டவரே. அவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி, அவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி. அதுதான் அன்பு ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா உங்களோட ஊழியம் ஆண்டவரே அப்பா எவ்வளவு வேகமா செல்ல முடியுமோ அந்த காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே டெக்னாலஜி காலமாய் வளர்ந்து ஆண்டவர் எவ்வளவு வேகமாய் வார்த்தைகள் செல்ல முடியுமோ அந்த காலத்தை தந்திருக்கிறீங்க சொன்னக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி. நாங்க மாத்திரம் ஆண்டவங்களுக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. நடத்துகிறவர்கள் கத்தாவின் ஊழியங்களை செய்கிறவர்கள் ரேடியோ ஊழியம் டெலிவிஷன் மீடியாக்கள் ஒன்று ஆண்டவரை எங்கெல்லாம் ஆண்டவரை நடத்துகிறார்களோ ஆண்டவரை உங்களுக்கு எலும்பினிக்கட்டும் சுவாமி, எலும்பினிக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு ஊழியர்களும் ஒன்று மனம் அன்புள்ளவர்களாய் மனமாய் ஒரு மனமாய் சேர்ந்து ஊழியர்களா இருக்கட்டும் சுவாமி. இருக்கிற குடும்பங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி, தேவைகளை சந்திங்க சுவாமி, இவர்களுக்கான வேண்டிய வழிகளை நீங்க திறந்து கொடுங்க சுவாமி. அப்பா இன்னும் ஆண்டவரே ஊழியர்கள் தேவையாண்டவை வைக்கப்பட்ட பட்டணங்கள் இரண்ட பட்டணங்கள் உண்டு சுவாமி. அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஊழியக்கார மிஷனரிகளை எழுப்பித்தாங்க சுவாமி, எழுப்பித்தாங்க சுவாமி. அந்த இடங்களில் நிற்கிறவர்கள் சுவாமி எவ்வளவு போராட்டங்களோட கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. அப்பா அவர்கள் குடும்பங்கள் எங்கெல்லாம் இருந்தாலும் சுவாமி அவர்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன் நீங்க சுவாமி. இன்னும் தேவையான இந்த நாட்களில் இந்த காலங்களில் அப்பா உங்களோட சத்தியத்தை அறிந்த ஒவ்வொரு மகனும் மகளும் ஊழியக்காரனாக மாறட்டும் சார். ஒருவருக்காவது எங்களுடைய ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய ஊழியக்காரனாக மாறட்டும் சாமி. உங்களுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஊழியக்காரனமான ஆண்டவரே அந்நாட்களில் நீங்க சொன்ன பிரகாரம் ஆண்டவர் இந்த நாட்களும் அறுவடை மிகுதி சுவாமி. அக்களோ குறைவு சுவாமி, அக்களோ குறைவு சுவாமி. எழுப்பி தாங்க சுவாமி, எழுப்பி எங்கெல்லாம் ஆண்டவர் எங்களோட பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா உங்களோட வார்த்தையை பெற்ற பிள்ளைகள் ஆண்டவரே எங்களோட வார்த்தைக்கு கீழ்படுகிற பிள்ளைகள் எங்கெல்லாம் ஆண்டவர் வேலை தளங்களிலோ பாடசாலைகளிலோ எந்த இடத்திலோ காண்கிற மக்களுக்கு ஆண்டவரே எங்களை அன்பை சொல்லக்கூடியவர்களாய் அவர்களை மாற்றுங்க சுவாமி. பயத்தை நீக்கி போடுங்க சுவாமி. தாழ்வு மனப்பாவம் எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே அந்த நாட்களில் அப்போஸ்தலர்களை எவ்வளவு துணிவாக ஆண்டவரே உங்களோட வார்த்தையை சொன்னார்களோ சுவாமி. தகப்பனே அப்படியான ஒரு ஆசீர்வாதம் இவர்களுக்கு வரட்டும் சுவாமி, ஒரு அபிஷேகம் வரட்டும் சுவாமி, அபிஷேகம் வரட்டும் சுவாமி. இவர்களுக்கா வேண்டிக்கோ ஐயா, இரண்ட தேசங்களில் நிற்கிற ஒவ்வொருவருக்கா வேண்டிக்கொள்ள தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி. இருந்த தேசம் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வரட்டும், வந்த மக்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி. ஆண்டவரே நிற்கிற ஊழியக்காரர்கள் மிஷனிகளை தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி, தேவைகள் உண்டு சுவாமி. போக்குவரத்து பாடசாலை ஆலயங்கள் வாழ்வாதாரம் என்று சொல்லி இவ்வளவு தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தகப்பனே கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, உதாரத்து உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, விசாரிக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு ஊழியர்காரர்களுக்கும் இவர குடும்பங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், தந்திக்கட்டும், சந்திக்கவர்களை ஆசீர்வதிங்க. தகப்பனே, தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவர்களுக்கா வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். தேசங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி. அப்பா உடகருக்கு வந்தாக ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம், விடுவார்த்தையின் வெளிச்சம், ரட்சிப்பின் வெளிச்சம், தேசங்களை எல்லாம் ஆண்டு செய்யட்டும் சுவாமி. அதற்குரிய காலங்கள் வந்திருக்கிற சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி குருளுக்கா வேண்டிக் கொள்ளுறோம். சகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். சகப்பனே இந்த வேலையிலிருந்து ஆண்டவர் கடைசி நாட்களில் ஆண்டவரே அன்புகணிந்து போன காலமாயிருக்கிற சுவாமி எங்கும் ஆண்டவர் தகப்பனே அன்பில்லை ஆண்டவரே அன்பில்லை அப்பா. ஜனங்கள் மத்தியில போராட்டங்கள் பொறாமைகளும் சண்டைகளும் பிரிவினைகள் விசேஷமாக குடும்பங்கள் ஆண்டவர் இரக்கமற்றவர்களாய் பெற்றோர்கள் ஆண்டவரே வாழ்கிற காலமாயிருக்கிற சுவாமி. தகப்பனே குடும்பங்களின் மகிமையை நீங்க அறிந்த தேவன் சுவாமி மறந்தவர்களாய் ஒருவரை விட்டு பிரிந்து ஆண்டவர் வாழ்கிற காலமாயிருக்கிற சுவாமி. இவர்களுக்கு தேவையானது அன்பு சுவாமி. உங்களோட அன்புதானப்பா தேவ அன்பு ஆண்டவரை சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லப்பட்டவரோ ஊற்றுங்கப்பா இந்த கடைசி நாளுக்கு ஒரு விசை ஆண்டவர் இவர்களுடைய குறைவு குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இவர்களை ஆண்டவரே தங்களை தாட்டி ஆண்டவர் உங்களமாய் திரும்பட்டு சுவாமி திரும்பட்டு சுவாமி அன்பை பெற்றுக் கொள்ளட்டு சுவாமி. ஒரு விசை ஆண்டவர் அன்பினால் நிரப்புங்க கூட அறிவிக்கும் அன்பாக பசுத்தாவியானவரே பின்மாறியாக அப்பா உங்களோட அன்பு ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு ஊற்றப்படுவோம் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் தாப்பனே இவர்களுடைய மன்னிப்பு உங்களுடைய இறக்கம் வேணும் சுவாமி. ஊற்றுங்க சுவாமி, ஊற்றுங்க சுவாமி, ஊற்றுங்க சுவாமி. அப்பா இந்த மக்களுக்காக வேண்டிக்கிறோம். ஒருவர் ஒருவர் நேசித்து அன்பளவாய் மாறட்டும் மாறட்டும் பாலிவ பிள்ளைகள் ஆண்டவர் தகப்பனே இந்த வாலிவ பிள்ளையோட நிலையா இருந்திருக்கிறீங்க சுவாமி ஆண்டவரே. இந்த வாலிவ பிள்ளைய இந்த வாலிப வயதில் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டிய வாலிப வயது ஆண்டவர் எங்கெல்லாம் சிக்கொண்டு ஆண்டவர் எங்கெல்லாம் எங்கெல்லாம் வழிதவரை போய் தவிக்கிற வாலிப பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் சுவாமி. இருக்கிற மீட்டுக்கொள்ளுற தேவன் நீங்க ஆண்ட மீட்டுக்கொள்ளுற தேவன் நீங்க. ஒருவர்தான மனுஷரால் முடியாத ஆண்டவரே உங்களால் முடிகின்ற பாப்பனே பலவான் கையில் இருந்து இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள முடியும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுற வாழ்க்கை திரும்பட்டு சுவாமி ஆண்டவரே. உங்களுடைய வழிகளில் உங்களோட சத்தத்தை கேட்கிறவர்களா உங்களோட வழிகளை பின்பற்றுவோம் தகப்பனே. இந்த வாலிப வயது மாறட்டும் சுவாமி. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளையோட பெற்றோர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ இந்த பிள்ளைகளுக்காக உங்களது கண்ணீரோடு யுவிக்கிறவர்களாய் தங்களோட சம்பிரதாயங்கள் வழிகள் எல்லாவற்றையும் விட்டு நீங்களே தேவன் நீங்கதான் தேவன் நீங்கதான் மீட்க வல்லவர் என்று சொல்லி கண்ணீரோடு உங்களை நோக்கி யுவிக்கிறவர்களாய் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ள இப்படியா இந்த வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் சாமி. மீட்டுக் கொள்ளுங்க அப்பா. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த புத்தக வெளியிட்டு இருக்கிற அந்த சகோதரின் ஊழியத்துக்காக வேண்டிக் கொள்ளும் கத்தாவே. ஊழியங்களை மயமைப்படுத்துகிற தேவன் நீங்க சுவாமி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் ஒரு மயமைப்படுத்துவேன் சொன்ன தேவன் நீங்க மாறாதுங்கெல்லாம் உங்களோட ஊழியத்தை கொண்டு சொல்லுகிறார்களோ அந்த சகோதரியை மயமைப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த புத்தக வழிவிடு மயமையாய் இருக்கட்டும் சுவாமி. அப்போ உங்களுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ள வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே பிரகாரம் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ள வார்த்தைகளா இருக்கட்டும் சுவாமி. அப்பா அந்த சௌரிக்கா வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இலங்கையிலும் ஆண்டவரே செய்ய போற அந்த ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. உங்களுடைய தயவும் இறக்க உங்களுடைய கிருபையும் அந்த மாலை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். மாலை சூழ்ந்தபடியாக ஒரு ஊழியக்காரக்கா வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கிருபையாப்பா, கிருபையாப்பா. போக்கிலும் மரத்தில் உங்கள் கிருபை தாங்கிக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்வோம். கிருபையாப்பா, கிருபையாப்பா. இந்த வேலையிலும் சுவாமி ஆண்டவரே இந்த இருந்த பட்டணங்கள் எல்லாம் திறக்கப்படும். இருந்த பட்டணங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசம் தகப்பனே, இந்திய தேசம் ஆண்டவரே இருக்கிற நிலைமையை காண்கிறீங்க சுவாமி. அந்த வாரங்களும் பிசாசின் கிரியும் கோட்டைகளும் விக்கிரகங்களும் ஆண்டவரே நிறைந்த தேசமாயிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே இந்த அறிவுள்ள காலத்தில், இந்த அறிவுள்ள காலத்தில் தகப்பனே இந்த ஜனங்களுடைய அறியாமையெல்லாம் நீங்க அறிவுக்கு அங்க திறக்கப்படும் முடியாது. ஜீவனுள்ள தேவன் நீங்க ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி இவர்கள் ஆண்டவரே இந்த விக்கிரக ஆராதனைகள் பிசாசின் கிரியைகள் அவருடைய சம்பிரதாயங்கள் வழிகள் எல்லாவற்றையும் இந்த விலகி உங்களோட ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இவருடைய அறிவுக்கு அங்கு திறக்கப்படட்டும். அதிகாரிகளாய் இருந்தான, அரசியல்வாதிகளாய் இருந்தான, படித்தவர்களாய் இருந்தான சுவாமி, அவருடைய அறிவுக்கு அங்கு திறக்கப்பட வேண்டும் அறிவிக்கணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி இந்திய தேசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய மக்கள், கோடி மக்கள் வாழ்ற தேசமான எத்தனை மக்களை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆகும் அப்பா, அசையப்பண்ணுற தேவன் நீங்க சுவாமி, தேசங்களை அசையப்பண்ணுற தேவன் சுவாமி, விடகருவைக்கு முன்பாக ஒற்றுமை செய்யணுற தேசங்களை அசையப்பண்ணுற தேவன் தேவன் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி தகப்பனே நன்றி. அப்பா இந்த வேலையிலும் ஆனால் கனடா தேசத்துக்காக வேண்டி கொள்கிறோம். நாங்கள் ஆண்டவர் அடைக்கலம் தந்த தேசம் ஆண்டவரே, எங்களோட உறவுகள் வந்து வாழ்வு பெற்ற தேசம் ஆண்டவரே, நன்றியுள்ளவர்களாக இருக்கட்டும். நீங்க தான் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது, நீங்க தான் அப்ப அந்த தேசத்துக்கு உங்களுடைய உறவுகளை கொண்டு வந்தது தகப்பனே. இவர்கள் அறிவுள்ளவர்களாய் மாறி ஆண்டவர் நன்றியுள்ளவர்களாய் மாங்கு உங்களை நோக்கி நேசிக்கிறவராய் மாறிட்டு கொண்டு வந்து வைத்திருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் தேசத்தை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் இங்க அறிவிக்கிறோம் சுவாமி, நாங்க கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. இந்த விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் தேசத்துல இருந்து ஒளிந்து போக வேணும் சுவாமி. இவனுள்ள தேவனே நீங்க ஆளுகிறவராய் தேசத்தை ஆட்கொள்ள வேணும்னு. இது உங்களுடைய தேசம் தகப்பனே, இந்த கனடா தேசம் கிறிஸ்தவ தேசம், கிறிஸ்தவ தேசம் மிஷனரிகளினால் உளியக்காரனால் கண்ணீர்னாலும் ஜபத்தினாலும் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவரே, மாறுவதில்லை மாறுவதில்லை. நினைவு கூறுங்கப்பா, இந்த தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கொள்ளும், அரசியல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக எல்லாருக்கும் நீங்க தான் அப்பா தேவன், நீங்க தான் தேவன். கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி, திறக்கப்படட்டும், திறக்கப்படும். தேசத்துக்கு நன்மையினால் நீங்க மொழி சுத்திக் கொள்ளுங்கப்பா, தேசத்துக்காக வேண்டிக்கொள். தகப்பனே எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே, எங்கெல்லாம் சுதறி வாழ்கிற உறவுகள் எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே இருள நாதிக்கத்தில் இருந்த வெளிச்சத்துக்கு வருவன் எங்களுடைய உறவுகள் அப்பா, எங்கெல்லாம் வாழுகிறார்கள் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி, ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. குடும்பங்கள் எல்லாம் மனந்திருப்பட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக்கொள்ள, எங்களுடைய இன்னங்கள் தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். எங்களை மூதாதையர்கள் உறவுகள் வாழ்ற தேசம் ஆண்டவர் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வர வேணும் சுவாமி, வர வேணும் சுவாமி. தேசத்தின் அக்கிரமங்கள், பாவங்கள், விக்கிரகங்கள், பொய்கள், ஆண்டவர் அசத்தங்கள், ஆண்டவர் அநீதிகள் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்க நீக்கிற வல்ல தேவன் சுவாமி. நீங்க நீதியின் சூரியனாக தேசத்தை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று விக்கிறோம் சுவாமி. தகப்பனே எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஒரு வழியை ஆண்டவர் விடுதலை ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய காலத்திலாவது கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ஜனாதிபதிக்காக அவரோடு இணைந்திருக்கிற மாந்திரி சபைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, நேசிக்கிறோம் சுவாமி. அவர்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ரட்சிக்கப்படட்டும், ரட்சிப்பை விட வேற ஒரு ஆசீர்வாதம் மேலானது அல்ல சுவாமி. ஆண்டவர் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டும் கருவையப்பா, எப்படியாக வேண்டிக் கொள்ளும், ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா, அவர் மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஒன்றை உங்களை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, எங்களை தரை மட்டும் தான் கண்ணீரோடு பாதத்தில் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஒவ்வொரு ஜபங்களையும் கூட பாலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே இந்த வகையில் சங்கம ரேடியோக்காக வேண்டிக்கிறோம், நடத்திர பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே வேண்டிய தேவைகள் சுதங்கள் பலங்கள் நீங்க ஆண்டவரே, அவருடைய மனுஷீக பலன் போதாதப்பா, மனுஷீக பலன் போதா, ஒன்றும் இல்லையாப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, உங்களுடைய பலத்தினால் அவர்களை விடையொட்டிக் கொள்ளுங்கள் சுவாமி, இடையொட்டிக் கொள்ளுங்கள். நடத்துங்கள் ரேடியோவை ஆசீர்வதிங்க. கேட்கிற வசனங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விநாய் வில்லாய் போகாதபடி ஒவ்வொரு முத்துக்களாய், ஆண்டவரே ஒவ்வொரு வெளியேற பெற்ற வார்த்தைகளாய் ஜனங்களுக்கு போகட்டும் சுவாமி. எனங்கள் எடுக்கிற பிரியாசங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்களுக்கு ஆவண்டிக்கும். கத்தாவே இந்த வேலையில உங்களை பிள்ளைகளுக்கா குடும்பங்களுக்கா வேண்டி கொள்ளுறோம். எங்களுடைய தயவு தான் அப்பா, அவங்களோட இரக்கம் தான் அப்பா, அப்பா அவங்களோட கிருவை தான் அப்பா. நம்பி இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவேன்னு சொன்னதே நீங்க உங்களை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுவோம். நான் எங்கிருந்தாலும் தப்பனே ஐயா உங்களுடைய தயவுள்ள கரம் ஆண்டவர்களை மூடிக்கொள்வதா. சட்டை நிலையில் மறைத்து ஆண்டவர் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்த ஆண்டவரை பிள்ளைகளை ஆசைப்படியாக ஒவ்வொருடைய கட பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உங்களுக்கு அந்த விளம்பி நிற்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. இவர்களுக்கா வேண்டிக் கொள்ளா கணவன் துதியுமாய் வேண்டிங்க தான் அப்பா. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிள்ளா.
0: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் எல்லா ஜபங்களுக்காக ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு எல்லா ஜபங்களுக்கும் கத்தர் பதில் தந்தார் என்ற இந்த விசுவாசத்தோடு நன்றிகளோடும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் சித்தமானால் இதே வேளையிலே நாளை கால வேளையிலே ஜப வேளையிலே திரும்பமாக இணைவோம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்
2: ஆமென் ஆமென். உங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென்
0: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ் அக்கா கனடாவிலிருந்து இணைந்து லாஜவங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே போய்க்கும் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமென் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம்.
1: வணக்கம். ரொம்ப சந்தோஷமான எக்ஸைட்டிங்கான அதே நேரத்தில் கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு விஷயத்தோடு நான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய முதல் புத்தகமான த சைலண்ட் பிரசன் மௌனச்சிறை என்கின்ற புத்தகத்தை நான் இன்றைக்கு பப்ளிஷ் பண்ணுற விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம். உண்மையாக சொல்ல வேண்டும்னு சொன்னால் இந்த தருணம் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். சின்ன வயதுலேருந்தே எனக்கு புத்தகங்கள் படிக்க பிடிக்கும். என்னுடைய வாழ்க்கையில் 100க்கும் மேற்பட்ட கதை புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். கதை புத்தகம் என்றால் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் நானும் ஒரு நாள் கதைகள் எழுதணும், ஒரு கதை ஆசிரியராக கதை எழுத்தாளராக வரவணும்ன்றது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. ஆனால் நான் எழுத நினைத்த கதைகள் வரும் கதைகளாக மட்டும் இருக்கக்கூடாது, விசுவாசத்தை அடிப்படையாய் கொண்ட கதைகளாக இருக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய கதைகளாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அது ஒரு பிரசங்க புத்தகமாக இருக்கக்கூடாது, ஒரு சர்மன் மாதிரி இருக்கக்கூடாது, அது ஒரு கதை புத்தகமாக இருக்க வேண்டுமென்றது தான் என்னுடைய வாஞ்ச. ஆனால் அந்த கதைகளில் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைச்சினான். அந்த

பக்கம் வரைக்கும் ஒரு சிறிய நம்பிக்கையை விசுவாசத்தோட ஒரு த்ரெட் வந்து கதை முழுவதும் பின்னப்பட்டிருக்கிறத நீங்கள் உணரலாம்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடிப்படையில் இது ஒரு காதல் கதை, ஆனால் இரண்டு மனிதர்களுக்கு இடையிலான காதல் அல்ல. தேவனுக்கும் அவர் ஒருபோதும் கைவிடாமல் தேடிக்கொண்டே இருந்த ஒருவருக்குமான இடையிலான காதல் கதை. இந்த புத்தகத்தை படிக்கிற ஒவ்வொரு இடமும் நான் ஒரு ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட்டை நான் வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து புத்தகத்தை முழுவதுமாய் படித்துவிட்டு ஒரு முடிவுக்கு கன்க்ளூஷனுக்கு வாங்க. நடுவில் இருக்கும் சில பக்கங்களை மட்டும் படித்து விட்டு உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஏன்னு சொன்னால் இந்த கதையின் உண்மையான அர்த்தமும் அதன் முழு சாரமும் கடைசி வரைக்கும் வந்தால்தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு சேர்மன் இல்லை, இது ஒரு ஷோர்ட் ஸ்டோரி மட்டும் இல்லை, இது ஒரு முழு கதை. அதனால் அந்த கதை முழுமையாக உங்களிடத்துல பேசுவதற்கு முழுவதுமாய் படித்து ஒரு வாய்ப்பை கொடுங்க. இந்த புத்தகம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். இதோட ஒரிஜினல் வேர்ஷன் தமிழில் தான் எழுதப்பட்டது. அதே புத்தகம் ஆங்கிலத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. ரெண்டு வேர்ஷனுக்குமான அமேசான் லிங்கை வந்து இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம். இந்த முழுக்க முழுக்க அமேசானே ப்ராசஸ் பண்ணி ஷிப் பண்ணும். புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லாதவர்களாக நீங்கள் ஒருவேளை இருப்பீங்கன்னு சொன்னால், ஐநோ இன்றைய வாழ்க்கையில் எல்லாருமே உட்கார்ந்து புத்தகத்தை படிக்கிறதில்ல, நேரமும் கிடைக்கும். அதனால ஸ்போட்டிஃபைல என்னுடைய ஆடியோ புக்கும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதை வேலை செய்யறதுல, வேலை செய்யும் போதோ அல்லது கார்ல டிரைவ் பண்ணிக்கலையோ அல்லது உங்களுடைய லெஷர் டைம்ல நீங்க அதை போட்டு கேட்கலாம். ஒருவேளை அமேசான்ல எப்படி ஆர்டர் பண்றதுன்னு எனக்கு தெரியாது அல்லது என்னால புத்தகத்தை வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா இருந்தா, தயவு செய்து என்ன வாட்ஸ்அப் மூலமாகவோ, மெசஞ்சர் மூலமாகவோ, டிஎம் மூலமாகவோ நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. நான் கட்டாயமாய் உங்களுக்கு ஒரு புத்தகம் கிடைக்கும்படி நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். முக்கியமாக இந்த புத்தகத்தை படித்த பிறகு அல்லது கேட்ட பிறகு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தோன்றியது, இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் என்ன காரியத்தில் உணர்த்தப்பட்டீங்க, நீங்கள் தொடப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் விட இந்த புத்தகத்தை பற்றி என்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று இருக்கிறது. இந்த புத்தகம் எங்கேயாவது யாருடைய வாழ்க்கையிலேயாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்திலேயாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சின்ன மாற்றமாக இருந்தாலும் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒருவரை தேவண்டத்தில் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாய் கொண்டு போக இது வேண்டும் என்று சொல்லி அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் தாண்டி என்னுடைய கண்களை எல்லாம் மேலே உயர்த்தி நித்தியமான பரலோகத்துக்குரிய காரியங்களை பார்க்க வைப்பதற்கு இந்த புத்தகம் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இயக்கம். பக்கங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையின் பயணத்தோடு பேசக்கூடிய ஏதாவது ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஆசை. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.

0: பிரியமானவர்களே, வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
1: கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக அவளோடு காத்திருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 7:4 முதல் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்னதாக கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்த வெளிப்படுத்தின விசேஷம் 7:3 வாசிக்க கேட்போமா?
0: இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாத படிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
1: தேவன் இஸ்ரவேலோடு கூட செயல்படும் போது நாட்குறிப்புகளோடும் எண்களோடும் செயல்படுகின்றார். சபையோடு கூட செயல்படும் பொழுது தேதிகளையும் எண்ணிக்கைகளையும் குறிப்பிடவில்லை. பவுல் ஒருபொழுதும் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எண்ணிக்கையில் கூறவே இல்லை. மகா உபத்திரவ காலத்தில் புறஜாதிகளில் திரளாக ரட்சிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் கூறப்படவில்லை. இந்த போதிலும் தேவன் இஸ்ரவேலர்களோடு செயல்படும் பொழுது எண்ணிக்கையையும் தேதியையும் குறிப்பிட்டு கூறுகிறார். கவுனிங்கள் வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 7:4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இஸ்ரவேல் புத்திரரில் முத்திரையிடப்பட்டவர்கள் 144,000 பேர். ஆனால் உலகம் முழுவதிலும் உள்ள புறஜாதியாரிலிருந்து எண்ணி முடியாத அளவிற்கு கணக்கில் அடங்காதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மகா உபத்திரவ காலத்திலும் ஏராளமான பேர் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் எவ்விதமாக ரட்சிக்கப்பட போகிறார்கள்? அவர்கள் முத்திரை போடப்பட போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இங்கிருந்து அவர்களை திரும்பவுமாக உயிர்ப்பிப்பது மாத்திரமல்ல, அவர்களை முத்திரையிடவும் போகிறார். முத்திரை போடப்படுதல் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக காணப்படுகிறது. தபால் அலுவலகத்திலே கடிதத்தை பதிவு தபாலிலே அனுப்ப வேண்டுமென்றால் அதற்காக சற்று கூடுதலான பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த கடிதத்திலே சற்று அதிகமாக தபால் தலை ஒட்டி அதற்கு விசேஷித்த முத்திரையிடுவார்கள். அந்த முத்திரைக்கு தபாலாக அந்த கடிதம் சரியான முகவரியிலே சேர்க்கப்பட்டு விட்டதா என்பதை பின்தொடர்ந்து கவனித்துக் கொள்ளும் என்ற அர்த்தம். பதிவு தபால் சென்றடைய சற்று கால தாமதம் ஆனாலும் அது சரியாக போய் சென்றடைவதற்கு தபாலாக பொறுப்படுத்திக் கொள்கிறது. இதே அர்த்தத்திலேதான் இங்கும் முத்திரை போடப்படுகிறது. அவர்கள் மகா உபத்திரவ காலத்தை கடந்து செல்வார்கள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கு அத்தாட்சி கொடுக்கிறார். அவர்கள் முத்திரை போடப்படவில்லை என்றால் விழுந்து போவார்கள். இஸ்ரவேல் புத்திரரிலே 144,000 பேர் எவ்வித அடையாளமும் இன்றி காணப்படுவார்கள். இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரிலும் இருந்து 144,000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள். இது மிகவும் சிறிய எண்ணிக்கையே ஆகும். இன்றைய உலகத்திலே 14 கோடி யூதர்கள் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் என்று நாம் வாசித்தோம். தேவன் ஆபிரகாமை அழைத்த காலத்திலிருந்து கொஞ்ச பேர் எப்போதும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாகவே இருந்தார்கள். ரோமர் 9:8 பவுல் இவ்விதமாக கூறியிருக்கிறார். கவனியுங்கள், அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மை. மேலும் பவுல் அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7,000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதை. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது என்று ரோமர் 11:4-5 வசனங்களிலே பவுல் கூறியிருக்கிறார். இவ்விதமாகவே மகா உபத்திரவத்தின் காலத்திலும் கொஞ்ச பேர், அதாவது 144,000 பேர் மீதியாக இருப்பார்கள். இவர்கள்தான் மகா உபத்திரவத்தின் காலத்தில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்கப் போகிறவர்கள். இந்த காலத்தை குறித்து பேசும்போது ஆண்டவராய் இயேசு ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று கூறியிருக்கிறார். இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:14 வாசிக்கிறோம். ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷம் வேறுபட்டது அல்ல. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மாத்திரமே தேவன் பாவிகளை ரட்சிக்கிறார். தேவனுக்கு பலியிட ஆபேல் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்த பொழுது ஆபேல், இந்த ஆட்டுக்குட்டி உன்னை ரட்சிக்குமா என்று கேட்டால், அவன், இல்லை, என் தாயிடம் தேவன் ஸ்திரீகளின் வித்தாக தோன்றும் ஒருவர் இந்த உலகத்தை ரட்சிப்பார் என்று கூறியிருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி அந்த ரட்சகரை குறிக்கிறது என்றுதான் கூறுவான். யோவான் 1:21 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வாசிக்கிறோம். இவ்வாறு கூறும்பொழுது யோவான் ஸ்நானகன் ஏசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்றார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சுவிசேஷமாக இருக்கிறது. இது இஸ்ரவேல் தேசத்தை உயிர்ப்பித்து அநேகரை கிறிஸ்துவிடமாக திரும்ப செய்யும், அப்பொழுது முடிவு வரும். சரி, ஒவ்வொரு கோத்தரத்திலிருந்தும் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சற்றே கவனிப்போம். கேளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 7:5-8.
0: யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000.
1: ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் முத்திரிக்கப்படுகிறார்கள். 144,000 12 வகுத்தால் 12,000 பேர் ஒவ்வொரு கோத்திரத்திற்குமாக வருவார்கள். எனவே யோவான் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து பேசுகிறான். கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே திரும்பவும் வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்பதை பழைய ஏற்பாட்டில் திரும்பவும் திரும்பவுமாக நாம் பார்க்கிறோம். தேவன் வந்து தனது ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். முதலாவது 1,000 வருட அரசாட்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நித்திய ராஜ்யம் காணப்படும். இங்கு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் கூறப்பட்டுள்ளது. ஒரு நூல் ஆசிரியர் வேதாமத்திலே 13 முறை 12 கோத்திரங்களின் பெயரும் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், மற்றும் ஒருவர் 18 முறை கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறுகிறார். ஒவ்வொரு முறை 12 கோத்திரங்களின் பெயர் குறிப்பிடப்படும் பொழுதும் ஒன்று விடாமல் 12 கோத்திரத்தாரின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில நேரங்களில் பெயர்களின் வரிசை மாற்றி கூறப்பட்டுள்ளது. இந்த மாறுதலுக்கான காரணம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் ஏதாகிலும் ஒரு காரணத்திற்காகவே இவ்விதமாக மாற்றி கூறியிருந்திருக்க வேண்டும். இந்த அட்டவணையிலே சில புதுமைகள் காணப்படுகிறது. இந்த அட்டவணையில் முதலாவதாக யூதாவின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. ரூபன் தான் வயதில் மூத்தவன் என்பதால் ரூபன் பெயர்தான் முதலாவதாக கூறப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ரூபன் தனது ஒழுக்கக்கேடான செயலின் நிமித்தமாக முதல் ஸ்தானத்தை இழந்துவிட்டான். ஆனால் அவனது பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி பாவம் செய்யும் பொழுது தனது ரட்சிப்பை இழந்து விடுகிறானா என்ற கேள்வி அடிக்கடி எழும்புகிறது. தனது ரட்சிப்பை இழக்கவில்லை, ஆனால் தனக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதியை, சிலாக்கியங்களை இழந்து விடுகின்றான். பல கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டும் பாவத்தில் விழுந்து தங்களது வெகுமதியை இழந்து விடுகிறார்கள். தேவன் எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதற்கு இந்த ரூபனின் காரியம் ஒரு உதாரணமாகும். ரூபன் தனது முதலிடத்தையும் தனது கனத்தையும் இழந்துவிட்டான். ஆனால் எல்லாவற்றையும் முழுமையுமாக

மற்றும் இப்ராஹிம் கோத்திரத்தாரின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. இந்த இரு கோத்திரத்தாருமே தேசத்தை விக்கிரக வணக்கத்திற்கு நேராக வழிநடத்தியவர்கள். தான் கோத்திரமே முதலாவது விக்கிரக வணக்கத்தில் விழுந்தது என்பதை நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18:30 இதை நாம் பார்க்கலாம். தான் கோத்திரமே கன்றுக்குட்டி வணக்கத்தின் தலைமை இடமாக விளங்கியது. இவ்விதமாக யெரொபெயாம் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினான் என்று 1 Kings 12:28-30 வாசிக்கலாம். 1000 வருட அரசாட்சியில் தானுக்கு முதலிடம் கொடுக்கப்படுவதை எசேக்கியேல் 48 நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் கிருபை எப்பேற்பட்ட பாவியாயினும் அவனை சந்தித்து அவனது தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. 1000 வருட அரசாட்சியிலே தான் கோத்திரம் பங்கு பெறுகிறது. ஆனால் மகா உபத்திரவத்தின் காலத்தில் சாட்சியாக நிற்பதற்கு அவர்கள் முத்திரை போடப்படவில்லை. இப்ராஹிம் கோத்திரமும் விக்கிரக வணக்கம் என்னும் பாவத்திலே விழுந்து விடுகிறது. ஓசியா தீர்க்க தரிசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். கவனிங்கள், ஓசியா 4:17, இப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. இது இஸ்ரவேலின் வடராஜ்யம் முழுமையையும் குறிக்கிறது. ஆனால் இப்ராஹிமே இதற்கு தலைவனாக இருக்கிறான். மேலும் ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்படுவதற்கு காரணமாக விளங்கியதும் இப்ராஹிம் கோத்திரமே. முத்திரிக்கப்பட வேண்டிய 144,000 பேரில் இப்ராஹிமின் இடத்தை யோசேப்பும் தானின் இடத்தை லேவியும் எடுத்துக் கொள்கிறார்கள். லேவி கோத்திரம் ஆசாரியர்களாக இருப்பதனால் அவர்கள் மகா உபத்திரவ காலத்தில் சாட்சியாக நிற்பார்கள். இப்பொழுது கர்த்தர் திரும்பவும் இஸ்ரவேலிடம் திரும்பிவிட்டார். அவர் அவர்களை விட்டுவிடவில்லை. ஓசியா 11:8, இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கூறியிருக்கிறார். இஸ்ரவேல் தேசம் ஒழிந்து போவதில்லை என்றும் இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்தில் குடியேறுவார்கள் என்ற தீர்க்க தரிசனங்களால் பழைய ஏற்பாடு நிறைந்திருக்கிறது என்றும் நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிற்குள்ளே வரும்பொழுது இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் கைவிட்டது போலவும் கர்த்தர் இஸ்ரவேலர்கள் மீது கோபமாக இருப்பது போலவும் பழைய ஏற்பாட்டிற்கு நேர் மாறானதாக தெரிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் பல இடங்களிலிருந்தும் ரயில்கள் வந்து சேருகின்ற ரயில் நிலையம் போலவும் ஆகாய விமானங்கள் பல தேசங்களிலிருந்தும் வந்து சேருகின்ற விமான நிலையம் போலவும் காணப்படுகிறது. தீர்க்க தரிசனங்களின் பெரும் கருத்துக்கள் அனைத்தும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வந்து ஒன்று சேருகிறது. அவ்விதமாகவே இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் இங்கே கூறப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் என்றால் இஸ்ரவேல்தான். இஸ்ரவேலை சபை என்று கூற வேண்டும் என்று நினைத்தால் அவ்விதமாக கூறியிருக்கலாம். ஆனால் இங்கு சபை கூறப்படவில்லை. இப்பொழுது இஸ்ரவேலை குறித்தும் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கப் போகிற 144,000 பேரை குறித்து மாத்திரமே கூறுகிறார். மகா உபத்திரவ காலத்திலே சாட்சியாக நிற்கப் போகிற இந்த 144,000 பேரும் பல பாடுகளை சகிக்க வேண்டும் என்பதனால் அவர்கள் முத்தரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் முத்தரிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் மகா உபத்திரவ காலத்தின் வேதனைகளையும் துன்பங்களையும் சகித்துக் கொள்ள முடியாது. இந்த பூமியிலே தனக்கென்று சாட்சிகள் இல்லாமல் தேவன் ஒருபொழுதும் விடுகிறதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். மீண்டும் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகள் அனைத்தையும் யோவான் பார்க்கவும் செய்கிறார், கேட்கவும் செய்கிறார். ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் என்று சொல்லப்படுவது ஒரு மனிதனாலும் எண்ண முடியாத அளவிற்கு திரள் கூட்ட ஜனங்களை யோவான் பார்த்ததை நமக்கு தெரிவிக்கிறது. சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் என்று வாசிக்கிறோம். சூரியனுக்கு கீழே காணப்படும் அனைத்து தேசங்களிலும் உள்ள கோத்திரங்களிலும் இருந்து வந்த ஜாதிகளாகிய இஸ்ரவேல் அல்லாத புறஜாதிகள், அதாவது மகா உபத்திரவத்தின் காலத்திலே ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் பிரசங்கிக்கப்படும். 2000 வருடங்களாக இதுவரையிலும் சபை செய்யாத பெரிய காரியத்தை இந்த மகா உபத்திரவ

ஏழு வருடங்களிலே இந்த 144,000 சாட்சிகளும் செய்து முடிப்பார்கள். மகா உபத்திரவத்தின் காலத்தில் பெருந்திரள் கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்று நாம் சிந்தித்த வேத பகுதியிலிருந்து இரண்டு காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, ரூபன் குடும்பத்திலே முதன்மையானவனாய் இருந்தாலும் அந்த முதன்மையான இடத்தை அவன் இழந்து போனான். காரணம் என்ன? அவனுடைய பாவம். விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்த சகோதரனோ சகோதரியோ தவறு செய்யும் பொழுது அதற்கான தண்டனை அவனுக்கு அவளுக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருந்த சில சிலாக்கியங்களை, சில வெகுமதிகளை நாம் இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை இழந்து போகப் போகிறதில்லை, மீண்டுமாக அவரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளப் போகிறீர்கள். ஆனால் அவர் உங்களுக்கென்று வைத்திருந்த சில வெகுமதிகளை நீங்கள் இழந்து போக நேரிடும். விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எந்த சோதனை வந்தாலும் நீங்கள் பின்வாங்கி போகாதபடி உறுதியான விசுவாச ஓட்டத்திலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற எல்லா வெகுமதிகளையும், எல்லா சிலாக்கியங்களையும், எல்லா பாக்கியங்களையும் நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் பின்வாங்கி போயிருப்பீர்கள் என்று சொன்னால் மீண்டுமாக தேவனோடு உள்ள உங்கள் உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள இன்றே அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் ரட்சிப்பை பரிபூர்ணமாய் இழந்து போகும் முன்னதாக அவரை நீங்கள் அண்டிக் கொள்வது உங்களுக்கு சிறந்தது. இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் கோத்தரத்தாரின் இந்த பட்டியலிலே தான் மற்றும் இப்ராஹிம் கோத்தரத்தாரின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. காரணம் என்ன? இந்த இரு கோத்தரத்தாருமே தேசத்தை விக்கிரக வணக்கத்திற்கு நேராக வழி நடத்தியவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ அல்லது பணத்திற்கோ நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விக்கிரக வணக்கத்திலே ஈடுபட்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட செயலை செய்கிற யாரையும் கர்த்தர் பொறுத்துக் கொள்கிறதில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இல்லையென்றால் உங்கள் வேலைக்கோ, உங்கள் குடும்பத்திற்கோ, உங்கள் தொழில் துறைகளுக்கோ நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் மற்றொரு காரியத்திற்கு கொடுக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கர்த்தருக்கு முதலாவது கொடுக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்பொழுது நீர் செய்கிற எல்லா காரியங்களை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஐயா. உம்முடைய வேத வசனங்களிலே எல்லாவற்றையும் நீர் தெளிவாய் சொல்லியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களிலேயும் 144,000 பெயரை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுக்க போகிறீர், பிரித்தெடுக்க போகிறீர், முத்திரையிடப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் விசுவாச வாழ்க்கையிலே யாராவது தங்கள் பாவத்தினாலே அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற சிலாக்கியத்தை இழந்து போகும் சூழ்நிலையிலே இருப்பார்கள் என்றால் அதை உணர்ந்து கொண்டு இன்றே ஒரு தெளிவான தீர்மானத்திற்குள்ளே கடந்து வந்து தன்னுடைய வாழ்க்கையை உம்மோடு கூட புதுப்பித்துக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிலே யாராவது உமக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அதை குறித்தும் தொடர்ந்து நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் வெறுக்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் எங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுத்து உம்முடைய கிருபைகளை நாங்கள் இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.

நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்

0: Recording in progress.
1: ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். சபை கூடிவருதலை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம ஒரு வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை கற்றுக்கொள்வோம். ரெண்டே ரெண்டு வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்க போறோம். மற்ற ஏராளமான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை உங்களுக்கு மனப்பாடமாக சொல்ல போறேன். உங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் உண்மை. ஹல்லேலூயா! வாசிப்போம். மத்தேயு 7 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 7. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா! இப்போ நம்ம வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், வேதத்தை, கர்த்தருடைய வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒன்னு, வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அற்புதங்கள் தாராளமாக நடக்கும், குறைவுகள் நிறைவாகும், வியாதிகள் சுகமாகும், தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, உபவாச சபம், விழிப்பு சபம், அந்த சபம், இந்த சபம்ன்றானே தவிர தேவனுடைய வார்த்தையை கேட்பதில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதில்லை. உபவாசம் நல்லது, வேதம் என்ன சொல்லுகிறது, விசுவாசம், விசுவாசிக்கணும், தேவனை விசுவாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும்.

அப்ப தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும், என சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும். சங்கீதம் முதல் சங்கீதம் 2:3 சொல்ல, கர்த்தருடைய கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை அறிந்து கொண்டு இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன் அப்படின்னு சொல்லப்படுது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலங்கள் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலையுதராக இருக்கிற மரத்தை புலர்ப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லப்பட்டது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் வாசிக்கணும், தியானிக்கணும். நான் சொல்றேன், இதான் உண்மை. அனைத்து எனக்கு கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க முடியல, நான் செய்யற வேலை அப்படி, நான் போற இடம் அப்படி அப்படின்றாரு. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க நேரம் இல்லைன்னு சொன்னா பிசாசு உன்னை கொல்ல போறான்னு அடையாளம். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா பிசாசு உன் குடும்பத்தை உன் சந்ததிய அழிக்க போறான் இருக்கு, அதான் அடையாளம். கர்த்தருடைய வேதத்தை எங்க வாசிக்கலையோ, எங்க தியானிக்கலையோ, எங்க கீழ்ப்படியலையோ, அந்த சந்ததிய பிசாசு அழிப்பதற்கு ரூட் போட்டேன், அதான் அடையாளம். அப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கும் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதற்கும் எந்த வேலை தடையா இருக்குதோ அந்த வேலையை முதல்ல ரிசன் பண்ணு. அல்ல இல்லையா, அந்த வேலையை ரிசன் பண்ணு. என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? அப்ப வேலையை ரிசன் பண்ணா எப்படி பிள்ளைகளை வளர்க்கறது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி நாங்க சாப்பிடுறது? கர்த்தருனை போஷிப்பார், கர்த்தர் உன் பிள்ளைகளை போஷிப்பார், கர்த்தர் உன் குடும்பத்தை நடத்துவார், உன் கையின் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த வேலையிலிருந்து நல்ல வேலையை கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். தேவனுடைய ஜனங்களோட உன்னை கர்த்தர் சேர்ப்பார். எப்ப? கர்த்தருடைய வேதத்துக்காக. உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. 119 சங்கீதம் 165. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது எப்படி? என்ன பாஸ்டர் வேலையை ரிசன் பண்ண சொல்றீங்க? வசனத்துக்காக, பைபிள் படிக்கிறதுக்கா? ஆமா. என்ன பாஸ்டர் இப்படி ஏட்டி முடியா பேசுறீங்க? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் நீங்க பாருங்க சத்தியத்தை. தேவன் பேசினது பூராமே ஏட்டிக்கு முடியாதே பேசியிருப்பாரு. இயேசுநாதர் பேசுறது பூராமே குண்டக மண்டகே பேசுவார், நம்புறதுக்கு ஏதுவில்லாமே பேசுவார். ஆனால் அவர் வார்த்தைக்கு மறுத்து பேசாமல் கீழ்ப்படிந்தவர்கள் பூரா பெரிய அற்புதத்தை பெற்றார்கள். அவர் வார்த்தைக்கு எதிர்த்து பேசாமல் கீழ்ப்படிந்தவர்கள் பூராமே அபாரமான ஆற்றலை அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். கரங்களை கட்டிக்கிறத்துல ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு மனப்பாடமாக சொல்லும் புரிஞ்சு, உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டில் கவனிங்க, ஒரு குஸ்தோரை வருவான், ஒரு சின்ன பிள்ளை சொன்ன ஆலோசனையை கேட்டு தீர்க்கதரிசிட்ட வருவான். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? யோர்தான் நதியில போய் 7 முழுகி எந்திரிண்டுவார். அவன் என்ன நினைச்சிருப்பான்? அவனுக்கு விருப்பமே கிடையாது. நான் குஸ்தோரவன் சுத்தம் பண்ணு வந்தா இந்த ஆளு குளத்தை போய் குளிக்க சொல்றாரு. என் தேசத்தில் இல்லாத தண்ணியா, நாம் பார்க்காத ஆறா, நாம் பார்க்காத குளமா, நான் குளிக்காத தண்ணியா அப்படின்ட்டு வேலைக்காரன் சொல்றான். ஒரு 1 கோடி ரூபா காணிக்கை கட்டா கொடுத்துருப்பீங்கல்ல தீர்க்கதரிசி. அதான் அவர் கேட்கல, இந்த தண்ணியில போய் தானே குளிக்க சொல்றாரு, இது ஈஸியான காரியம், இதத்தை செஞ்சு பாருங்க வேலைக்காரன் சொல்றான். 7 முன்னும் குஸ்தோரம் காணாம போச்சு. கரங்களை தட்டி கத்துறங்க. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதலுக்கு நடக்கிற அற்புதம். மாறாவின் தண்ணீர் கசப்பா இருக்கு. இஸ்ரவேல் மக்களை மோசை கூப்பிட்டு போறாரு, மாறாவின் தோரத்தில் தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணிய குடிக்க பாக்குறான், கசக்குது. மோசை ஜெபம் பண்றாரு, கர்த்தர் சொல்றாரு இந்த மரத்தை தூக்கி தண்ணியில போடுன்றாரு. இது குண்டக்க மண்டக்கான வார்த்தை, ஏட்டிக்கு முட்டியான வேலை, நம்புற வார்த்தையாது. ஏடா தண்ணி குடிக்க தண்ணி கசப்பா இருக்குன்னா இவர் மரத்தை தூக்கி உள்ள ஓடுன்றாரு. மரத்தை தூக்கி உள்ள போட்ட உடனே அதுக்கப்புறம் தண்ணியை குடின்றாங்க. குடிக்க மதுரமா இருந்ததா, இனிப்பா இருந்ததா? கரங்களை கட்டி கர்த்தரங்க படுத்துங்க. அல்லேலூயா. அந்த மரம் எதற்கு ஒப்பா இருந்தது? சிலுவை மரத்துக்கு ஒப்பா இருந்தது. அல்லேலூயா. அந்த மரத்தை மாறாவின் தண்ணியில போட்ட உடனே தண்ணி இனிப்பா இருந்த எல்லாரும் குடித்தார்கள். அற்புதம், கீழ்ப்படிதல். ஒரு இடத்துல தண்ணி ஒரு மாதிரி இருக்கணுமா? தீர்க்கதரிசி சொல்வாரு, அந்த தண்ணியில உப்பை போடுங்கண்டுவாரு. உப்பை போட்டு குடிச்ச உடனே தண்ணி நல்லா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரமே பொறுத்துங்க. என்ன குடிக்க தண்ணியை கேட்டா இவர் உப்பை கொடுக்கிறாரு.

ஏதாவது ஒரு கல்யாணத்துல என்ன நடக்குது, தண்ணி இல்ல, திராட்சை ரசம் இல்ல, மரியாதை வந்து சொல்ற அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்ல, வெளியே கை கால கழுவுறதுக்கு 6 கச்சாடிகள் வச்சிருக்கிறாங்க, அதுல தண்ணிய நிரப்புங்கன்றார் இயேசு. ஏதாவது கேள்வி கேட்டாங்களா, என்ன காலுகை கழுவுறதுல போய் தண்ணிய ஊத்த சொல்றாரு, ஊத்தணும்னு பூரா திராட்சை ரசமா மாறிடுச்சு. மணவாளன் சொல்றான், முந்தி நல்ல ரசத்தை கொடுத்து பிந்தி ருசி இல்லாத கொடுப்பாங்க, இவரோ இப்ப கடைசி வரைக்கும் நல்ல ரசமா இருக்கணும். கரங்களை தட்டி கத்தம் கொடுத்துங்க, கீழ்ப்படிதல், மறுத்து பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு எழுத்து பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது, கீழ்ப்படிதல். அல்லேலூயா. எலியா இருக்கிறாரு, எலியாவை போய் கர்த்தர் சொல்றாரு, நீ யோர்தான் நதியில போய் உட்காரு, தாகம் எடுத்தா அந்த தண்ணியை குடிச்சுக்க, உனக்கு காலையில சாயந்தரமும் உனக்கு இறைச்சியும் அப்பமும் தாகம் கொண்டு வரும்ன்றாரு. இது நம்புறது மாதிரியா இருக்கு? எவன் குருடனா இது நம்புவான? சொன்னா காகம் என்ன செய்யும்? திருடிட்டுதான் போவோமே, ஒருதையே அள்ளிட்டுதான் போவோமே, கொண்டு வந்து அவனுக்காக கொடுக்குமா? வழக்கமா காலையும் மாலையும் சாப்பாடு கொடுக்குமா? தேவன் சொல்லுகிறது பூராமே ஏட்டிக்கு முட்டியான வார்த்தை, குண்டக முண்டக்கான வார்த்தை, நெகட்டிவான வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனால் கீழ்ப்படிஞ்சால் பாசிட்டிவ், உயர்வு, வெற்றி, சமாதானம், அற்புதங்கள். கரங்களை தட்டி கர்த்தரங்கப்படுத்தினார். பல்லாயிரக்கணக்கான சனங்கள் கூடி கிடக்காங்க, பல்லாயிரக்கணக்கான சனங்கள் கூடி இருக்கிறாங்க. 3 நாள் மலை பிரசங்கம், இயேசு பிரசங்கிக்கிறார். ஆவியில எளிமை உள்ளவர் பாக்கியவான், துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான் சொல்லி 3 நாள் பேசுறார். 3 நாள் கழிச்சு மீட்டிங் முடிஞ்சு இப்ப ஜனங்கள் போகணும். ஒரு பிலிப்பு ஒருத்தனை கூப்பிடுறாரு, கேப்பா இவர்கள் நடந்து போகையில 3 நாள் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்றாரு. பிலிப்பு சொல்றான், ஆண்டவரே எங்கள்கிட்ட 200 பணம் தான் இருக்கு, பக்கத்துல ஓட்டலும் கிடையாது, இத்தனை தரான ஜனங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றான். ஒருத்தன் சொல்றான், இந்த கூட்டத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான், அவட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்குன்றான். அந்த அம்மா சொல்லியிருக்கு, நம்ம பசி தாங்கிறோம் 3 நாளைக்கு, பாவம் இந்த சின்ன பையன் பசி தாங்கன்னு ஒரு 2 மீனை பொறிச்சு ஒரு 5 அப்பம் பார்சல் பிட்டி கொண்டு வந்திருக்கு. இதை பார்த்துக்கிட்டான், அதை சொல்றான். இயேசுனார் சொல்றாரு, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்றாரு. முதல்ல விளக்கம் சொல்லல, என்கிட்ட கொண்டு வாங்க, அதை ஆசீர்வாதம் பண்ணி பெருகும்படி செய்யறேன்னு சொல்லல. அவர் அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்றாரு. என்ன நினைச்சிருப்பாங்க, சே 5 அப்பத்தை 2 மணையும் இவர் சாப்பிட்டுருவார் ஒருக்கு, இப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. இப்ப 5 மணையும் 2 மணி 5 அப்பத்தையும் கொண்டு வந்த உடனே ஆசீர்வதித்து கொடுத்தாருன்னு இருக்கு, ஆசீர்வதித்து தோத்திரம் பண்ணி கொடுத்தாருன்னு இருக்கு. இப்ப பங்கு வைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க 30,000 பேர், தாத்தா பாட்டி கணவன் மனைவி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க சந்ததிக அவன் இவன் வேத பாருங்கிற கூட்டம், ராஜாக்கள் கூடியிருந்த 30,000 பேரு திருப்தியாய் சாப்பிட்டார்கள். மீதம் 12 கூட என்ன கரங்களை கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா உங்க குடும்பத்துல ஒரு குறை இருக்காது, பொருளாதாரத்துல ஒரு குறை இருக்காது, உங்க தானியத்துல அரிசி மாவு எண்ணெய் காய்கறிகள் பருப்புகளை உங்க கிச்சன்ல குறையவே குறையாது, உங்க வங்கி கணக்குல உங்க பையில பணம் குறையாது. தேவனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அற்புதம், அற்புதம் தாங்க. ஒருத்த கண்ணு தெரியல குருட ஏசுனா இருக்க வர்றான், என்ன சொல்றாரு, எச்ச துப்பி சேட்டை குழச்சி கண்ணுல பூசி சீலாவன் குளத்துல போய் கழுவுன்றாரு. பக்கத்துல இருக்கேன்னு இந்த ஆள் அறிவு கட்டதனமாவே பண்ணிட்டு இருக்கிறாரு, அவனுக்கே கண் பார்வல்ல, சேட்டை குளத்து பூச்சி குள தண்ணியில போய் கழுவுன்றாரு. கேவலமா பேசியிருப்பானா பேசியிருக்க மாட்டாங்களா, பரியாசம் பண்ணியிருப்பாங்களா பண்ணிருக்க மாட்டாங்களா, கேள்வி பண்ணியிருப்பாங்களா பண்ணிருக்கலாம். இவன் மட்டும் கீழ்ப்படிஞ்சு போய் என்ன பண்றான், சொன்னது மாதிரி தண்ணியில போய் கழுவுறான். பார்வை வந்துருச்சு, கரங்களை கட்டி கத்துறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன காரியங்கள், இயேசுநாதர் சொன்ன காரியங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் குண்டகமண்டுக்கே பேசியிருப்பார். நம்ம மதுரை பாசையில சொன்னா ஏட்டிக்கு முடியாவே, என்ன என்னடா அவன் ஏட்டிக்கு முடியாவே பேசிட்டு இருக்கான்,
இதை செய்யண்டா அப்படி செய்யின்னு இருக்கு, அப்படியா செய்வா, இப்படி பேசுற உலகத்துல அந்த காலத்துல இருந்த வரைக்கும் தேவன் பேசினது பூராமே வேதத்துல எட்டிக்க முடியாம பேசியிருப்பார். அது கீழ்ப்படிஞ்சல் கீழ்ப்படிந்தவர்கள் பூரா பெரிய காரியங்களை செய்வார். மோசைய வந்து அழைக்கிறாரு ஊழியத்துக்கு, எனக்கு திக்குவாயிங்க நான் போக முடியாதுன்றாரு. பரவாயில்லப்பா, உங்க அண்ணனை ஆர்வனை வச்சுக்க, அவன் உனக்காக பேசுவான், போன்றாரு போன்றாரு. போண்டா என்ன நடக்குது பாருங்க, அந்த பார்வன் எதிர்க்கிறான், என்ன செய்யறாரு, உன் கீழே கீழே போ, உன் கம்புல இந்த கோலை கையில வச்சுக்கன்றாரு. அத்தனை பெரிய ராஜாட்ட போ, நான் எப்படி போறதுன்றான், இந்த கோலை கையில வச்சுக்கன்றாரு. இந்த கோலை வச்சு ஒரு ராணுவத்தை எதிர்க்க முடியுமா? ஏங்க, இந்த கோல் கையில வச்சிருக்க ஒரு குச்சியை வச்சு ஒரு ராணுவ சேனையை எதிர்க்க முடியுமா? ஒரு ராஜாங்கத்தை எதிர்க்க முடியுமா? எகிப்து தேசத்தின் அரசாங்கத்தை எதிர்க்க முடியுமா? தேவன் சொல்றாரு, இந்த குச்சிய கையில வச்சுட்டு போடான்றாரு. எவ்வளவு ஒரு ஏற்றிக்க முடியான வேலை. அங்க போறாரு, எதிர்க்கிறாங்க, குச்சியை கீழே போடுன்றாரு. அந்த குச்சி பாம்பாயிடும். பாம்பான உடனே திரும்ப வாழை பிடின்றாரு. வாழை எவனாவது பிடிப்பானா? வாழை பிடிக்கிறியா, மறுபடியும் குச்சி ஆகிடும். இப்ப ஜனங்களை கூட்டிக்கிட்டு போறாரு, பார்வன் இருந்து ரிலீஸ் ஆகி பின்னால ரதங்கள் பார்வன் பட வருது. முன்னால செங்கடல் இருக்கு, செங்கடல மாட்டிக்கிட்டாங்க. ஜனங்கள்லாம் கதறன், சோலி முடிய போகுது, அழிய போறோம், பார்வன் உடம்பட்டான். இப்ப தேவனை பார்த்து மோசை முறையிடுகிறாரு. தேவன் என்ன சொல்றாரு, உன் கோலை கடலுக்கு நேராக நீட்டுன்றார். எவ்வளவு ஒரு பைத்தியகரத்தனமனும், இது பைத்தியகரத்தனமான வாழ்க்கை. பைத்தியமா தான் தெரியும், நாங்களோ கிறிஸ்துவுக்கு பைத்தியமா இருக்கிறோம்ன்றார் பவுலு. உன் கோலை செங்கர் கடலுக்கு நேரம் நீட்டுன்றாரு. மோசை சந்தேகப்பட்டிருந்தானா இருக்கும், முறுமுறுத்துந்தானா இருக்கும். கோலை நீட்டுறான், செங்கடல் இரண்டாய் பிளந்து அப்படியே சுவர் மாதிரி நிக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் ரதங்கள் எல்லாம் கடந்து போறாங்க. எல்லாம் கடந்து போன பிறகு பார்வனுடைய ரதங்கள் உள்ள போகுது, தண்ணி சத்துருக்களை மூழ்கடிச்சிருது. கரங்களை தட்டி கத்திரமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! கீழ்ப்படிதல் கோல்ல வல்லமை இல்ல, ஊழியக்காரனையும் மோசையிட்ட வல்லமை இல்ல, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பார் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த கோல் கோலை நீட்டுன்றாரு. அந்த கீழ்ப்படிந்ததுனாலதான் வல்லமை. கோலை அடிச்சதுனால, கோலை நீட்டினதுனால வல்லமை கிடையாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால வல்லமை. எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, செய்தி ப்ரிப்பேர் பண்ணல. ஆண்டவர் இப்படி பேசுண்டா தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு வாரமா. ஏன் ஜனங்கள் மத்தியில அற்புதங்கள் இல்லை, ஆச்சரியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுதான் மேட்ரு. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அற்புதங்கள் நடக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும், ஹல்லேலூயா, பெரிய காரியங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், மகிமையான காரியங்கள் நடக்கும். சந்தேகப்படாதீங்க, முறுமுறுக்காதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியலங்க, நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியல. ஒன்னு பிரசங்கம் கேட்டிருக்கலாம், கூட்டத்துக்கு போயிருக்கலாம், ஊழியம் செஞ்சிருக்கலாம், ஜபம் பண்ணிருக்கலாம், உபவாசம் பண்ணிருக்கலாம், 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தையை நம்பல, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கல. அதுதான் குறைவுக்கு காரணம். தேவன் பச்சதாபம் உள்ளவர் அல்ல, எல்லாருக்கும் கர்த்தரானவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! அவர் மனுஷன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற அவர் மனுஷன் அல்ல, அவர் வார்த்தைகள், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்று வளமும் உனக்கு கைவிடுவதில்லை சொல்லி ஆதியாகமம் 28:11 சொல்றாரு. தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரா? மறுபடியும் மனம் திரும்புங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் வார்த்தையை நான் கேட்காம விட்டேன், இது வரைக்கும் நான் கீழ்ப்படியாம இருந்தேன், இது வரைக்கும் நான் நம்பாம இருந்தேன், இப்ப முழுவதுமாக நம்புறேன், உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிய, என் பிள்ளைகளை ஆசீர்வதி. கீழ்ப்படியும் போது உங்களை வாழாக்காமல் கீழாக்காமல் உங்களை மேலாக்குவார், உங்கள் வாழாக்காமல் தலையாக்குவார், உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அற்புதம் செய்வார். தேவன் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார்.
எபிரேயர் 13:8 சொல்லப்படுகிறது. அவர் அன்னைக்கு அப்படித்தான் இருந்தாரு, நேற்று அப்படித்தான் இருந்தாரு, இன்னைக்கு அப்படித்தான் இருந்தாரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வார்த்தை கேள்பட்டு, வார்த்தையை மதிக்கிற, வார்த்தையை நேசிக்கிற, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தமது ஜனங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை இல்லையா, பிள்ளைய கொடுப்பார். கடன் திரையிருப்பா, கடனை மாற்றுவார். வறுமையா, வறுமையை மாற்றுவார். ஏன்னா தமது பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், மரணத்தை ருசி பார்த்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார். இன்றைக்கு பிதாவாகிய தேவனிடத்துல உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மீட்புக்காக. எனவே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆண்டவரே, பாஸ்டர், நான் 20 வருஷமா என் நேரத்தை வேஸ்ட், கவலை இல்ல, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னைக்கு ஆரம்பிங்க. 20 வருஷம் கிடைக்காத ஆசீர்வாதத்தை ஒரே வருஷத்துல தேவன் உங்களுக்கு தருவான். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. தேவனுக்கு கீழ்படிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படித்தான் தேவனுக்கு கீழ்படிந்தார்கள், தேவனுக்கு கீழ்படிந்தார்கள். அப்போஸ்தலனே பவுல் எத்தனையோ செல்வந்த குடும்பத்துல பிறந்தவன். தேவன் அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல தேவன் சந்தித்த போது தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தார். நீ புறப்பட்டு போ, நீ செய்ய வேண்டியதை நான் சொல்ல வேண்டாரு போனார். பாருங்க, எத்தனை சபைகள், எத்தனை சீசர்கள், எத்தனை பட்டணங்கள், எத்தனை தேசங்களுக்கு அவனை ஆசீர்வதித்தார். கீழ்ப்படிகள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? நீங்க செழிப்பா இருக்கணுமா? அதுதான் தேவனுடைய சித்தம். நீங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். நீங்க கஷ்டப்படுறதுக்கு, கடை வாங்குறதுக்கு, வறுமையில இருக்கிறது தரித்திரக்கு இயேசு கஷ்டப்படல. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை தருவார், கர்த்தர் உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவார், கர்த்தர் உங்களுக்கு ஆத்மாக்களை தருவார், செல்வ செழிப்பை கர்த்தர் தருவார். ஆனா நீங்கள் மனம் திரும்பணும். கசப்பு, வைராக்கியம், கோபம், டென்ஷன் இதெல்லாம் விட்டுட்டு தேவன் என்ன சொல்லுகிறார் அதற்காக கீழ்ப்படிங்க. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம், மத்தேயு 7:24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலையாகி இயேசு, வார்த்தையாகி இயேசு, அவர் இன்னைக்கு வார்த்தையாகவே இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வார்த்தையை நேசிங்க, இரவும் பகல் வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி சொல்லி தேவனை துதிங்க. உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் தாராளமாய் நடக்கும், ஏராளமான குறைவுகளை சந்திக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த சிலுவை புண்ணியத்துக்காக தேவனை துதித்து தோத்தரித்து ஜெபிப்போம். எந்திருங்க.

பரலோகத்தை நல்ல தகப்பனு நன்றி உடம்ப துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சபை கூடி வருதலை நீர் ஆசீர்வதற்காக நன்றி. வந்திருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்களுக்காக நன்றி. கர்த்தாவே மக்கள் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே தேவனுக்கு கீழ்ப்படுதலே அபாரமான ஆற்றலை தரும். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுவதே வெற்றியை தரும். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்பட அற்புதங்களை தரும் என்று ஆதியம் திறந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பரிசுத்தவன்கள் மூலம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர் மூலம் பரிசுத்த ஆவியை கற்றுக்கொண்டதற்காக நன்றி. இவ்விதமாக நாங்களும் சபை மக்களும் உடைய வார்த்தையை மதித்து உடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஏராளமான அற்புதங்களை செய்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய நீர் சித்தம் கொண்டிருக்கிறவர்களால் நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறவர்களால் நன்றி. எங்கள் சபையை நேசிக்கிறவர்களால் நமக்கு நன்றி. மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுகிற தேவன் உடைய வார்த்தையின் வல்லமைகளை வெளிப்பாடுகளை கொடுத்ததற்காக நன்றி. உடைய வெளிப்பாட்டின் மூலம் எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி. சபையை மேன்மைப்படுத்த விரும்பினவர்களுக்கு ஸ்தோத்திரம். சபையின் எல்லைகளை விரிவாக்க நீர் நிறுத்ததற்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆடியோ வாயிலாக கேட்கிற மக்களை உணர்வடைய செய்யும், பலனடைய செய்யும். கர்த்தருடைய வார்த்தையே தஞ்சம் என்று கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் வாசிக்கிற ஜனங்கள் எழும்பட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் எழும்பட்டும். சாட்சி உள்ள மக்கள் எழும்பட்டும். ஆண்டவரே ஜனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் வேதத்தின் ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன், வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்து விட்டதற்காக நன்றி. எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தபடியாலும் மக்கள் நன்றி. எல்லா நன்மைகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், எங்களை கீழ்ப்படுகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்துறோம் நமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பரச்சரமா இருக்கிற இயேசுவ நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவலமாடு பரிசுத்தாமத்தை தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பும் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும்

0: ஸ்தோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வர கடவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
1: Recording stopped.

0: హలో హలో
1: ப்ரைஸ் தி லார்ட் அம்மா, ப்ரைஸ்
0: ப்ரைஸ் தி லார்ட்.
1: ஆமென். இந்த இருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய மாலை நேரத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் ஜெபங்களுக் கூடாக வழிநடத்த கத்தரது விசைவாராக. கத்தரை கரத்திலே போய்ப்போம். கத்தரது ஆமை உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அம்மா, வழிநடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
0: காட் பிளஸ். காட் பிளஸ். அன்பும் கிருபையும் ரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. இந்த நாளுக்காக நன்றி ராஜா. உங்களோட கிருபையும் நன்மையும் எங்களை தொடர்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உங்களோட கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடியால் தான் ஐயா நாங்கள் இந்த நாளை காணத்தக்கதாக, இந்த நேரத்தை காணத்தக்கதாக உங்களோட பாதத்தில் ஓடி வந்து நன்றிகள் துதிய ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்களை ஒப்படைக்கத்தக்கதாக இவனுள்ள ஜீவாதிபதியே எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மனுஷியாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்கள் ஐயா. இந்த நாள் எங்களுக்கு இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்து தந்ததுக்காக உங்களோட பாதத்தில் ஓடி வந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக அழியாத உங்களுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நீங்க தான் ஐயா ஆறுதலின் தேவன். நீங்க தான் எல்லாம் ஐயா. ஆர் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாகி எங்களை கைவிடாதபடி காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு விளப்பக்க நிழலாயிருந்த உங்களுடைய நீரின் விளக்கிறதுனால எங்களை நித்தியமாய் வழிநடத்த வல்லவரே வழிநடத்தி கொண்டு வந்தவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களை உங்களோட சாயலாக சிருஷ்டித்தீங்களே ராஜா. ஒரு பட்சம் இல்லாத தேவனே, நல்லார் மேலும் புல்லார் மேலும் மலையப்பையே பண்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே, உங்களே ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்தீங்களே ராஜா. அப்பா என்று கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்தீங்களே, அதுக்காக நன்றி. அது மட்டுமல்ல தேவனே, எங்களை திக்கெட் வரலாக விடாதபடி எங்களு ஓடு கூட இருக்கிற திரிய பரிசுத்தாவியானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் இருந்து எங்களை உணர்த்தி கொண்டு வார கிருபைக்காக விளக்கமோ பக்கமோ சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத செய்யாதபடி காத்து கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. திரியக தேவனே, பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவரே, உங்களோட நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற கனத்தையும் துதியையும் மகிமையும் உலகத்திலே உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ பதவிக்கோ உயர்வுக்கோ கொடுக்காதபடி ஆண்டவரே நீங்கள் உணர்த்தி உணர்த்தி வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே வழிநடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் இந்த சங்கம மொழியலியை நீங்க தடதாமதமின்றி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. சங்கமம் என்ற பேரையே நீங்க கொடுத்த ராஜா, இதை நடத்தத்தக்க வல்லமையை பிள்ளைகளுக்கு கொடுத்து உங்களுக்கு என்று சேவை செய்ய வேணும். உங்களோட அன்பை மற்றவர்கள் அறிய வேணும் அப்பா என்ற அந்த மனப்பாரத்தை கொடுத்து இந்த சங்கம மொழியலியை தொடங்கி ஆண்டவரை நடத்தி கொண்டு வரது நீங்க தான் நடத்துறீங்கள். அவர்களை உங்களோட ஆயுதங்களாக பாவிக்கிறீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேர் இதில் இணைந்திருந்து உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக கொடுக்கிற சந்தர்ப்பத்துக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, உங்களோட வார்த்தைகளை கேட்க, உங்களோட சாட்சிகளை கேட்க, உங்களோட துதிகளை கேட்க அப்பா, உங்களோட பொக்கிஷங்களுக்கு இப்படி ஒரு இருந்த இடத்திலிருந்து கேட்கத்தக்கதாக இப்படி ஒரு வழியை நீங்க திறந்தீங்களே ராஜா. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா. இருவரமும் கருக்குள்ள பட்டயம் போல் இந்த வார்த்தையை வாசிக்க கேட்க எத்தனையோ பேருக்கு கையில் இல்லாதவர்களுக்கும் வாசிக்க முடியாத பிளவீனமாக இருப்பவருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீங்களா அருள் செய்து கொண்டு வார பெரிய கிருபைக்காக வார்த்தையாக எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். இதுவரையும் இப்படிப்பட்ட வார்த்தை ஒன்றும் எழுதப்படவில்லை, இனிமேலும் எழுதப்பட முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தை ஐயா, பொன் போல வார்த்தைகள் ஆண்டவர். இந்த வார்த்தைகளுக்காக, வாசிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்காக, இருபுறமும் கருக்குள்ள பட்டேன் போல இந்த ஒவ்வொரு வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என்னும் பரிசுத்தப்படுத்தி, எங்களையும் இந்த வார்த்தைகள் இன்னும் பரிசுத்தப்படுத்தி, இன்னும் என்னென்ன விதமாக உங்களுக்கு பிரியமாக கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க வேணுமோ நடக்கத்தக்கதாக இந்த வார்த்தை கூடாக பரிசுத்த ஆவியானவரே கிரிய செய்து உங்களால் நடத்த முடியும். மனுஷர் உலக மனுஷர் எல்லாரும் எங்கட நடத்தைகளை செய்கைகளை பேச்சுக்களை பார்ப்பார்கள், ஆனால் எங்கட சிந்தனைகளை நீங்கள் ஒருவர் தான் ஐயா அறிவீங்க. இந்த சிந்தனைகளையும் அன்பின் தேவனே, ரக்கத்தில் அசியுள்ள தேவனே, உங்களோட பிள்ளைகளாகி ஒவ்வொருவருடைய இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருடையும், உங்களோட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடையும் சிந்தனைகளையும் பிரசுத்தப்படுத்தி, உங்களுக்கு பியமுள்ள விதத்தில் சிந்தித்து, உங்கள் அந்த சிந்தனைக்காக கூட சிந்தனை கூடாக கூடி உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். நீங்க நல்லவர் ஐயா, வல்லவர். உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு நித்திய பயம் ஆதாரமா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்தும் ஐயா, பாடல் கூடாகவோ செய்தி கூடாகவோ எந்தெந்த பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ அந்த பிள்ளைகள் வந்து ஆண்டவர் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க செய்த கொடுத்த சந்தர்ப்பத்துக்காகவும், அந்த பிள்ளை ஆத்தமாக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த வரங்கள் கனிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அதை உங்களை நாம மாமப்பட பாவிக்கத்தக்கதாக இந்த சங்கம மொழிகளில் நின்று உங்களை மாமப்படுத்த கிருபை செய்தவரே, வழியை துறந்தவரே, உங்களுக்கு நன்றி. அன்பிந்தவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் எங்கு ஐக்கியப்பட்டாலும், எந்த சபையில் ஐக்கியப்பட்டாலும், அவர்கள் குடும்ப மத்தியில் அயலார் மத்தியில் ஐக்கியப்படும் இடத்தில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி தயவாக அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ஐயா. உலகத்தை கொத்தபுருஷம் தரித்து பாவத்துக்கு போய் மாண்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களுக்கு ஒளிவாக ஒன்றுமே இல்லையன்றதை உணர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரே உங்களால் நடத்த முடியும். நடக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடற்கட மணல் போலையும் வானத்தின் நட்சத்திரம் போலையும் நீங்கள் ஆண்டவரே பாவிக்க வேணும், பாவிக்க வல்லவர். அதுக்காக உங்களை வருவோம் ராஜா. உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நட்சத்திரத்து கோழி மங்காதபடி இருக்கிறது போல, ஆண்டு இந்த கடற்கிற மணலை எவ்வளவுதான் தண்ணி அடிச்சு அலைகள் அடிச்சு மோதினாலும் அது கரையாது வழி இருக்கிறது போல, என்ன போராட்டங்கள் என்ன சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் தாட்சி அடையாதபடி ஆண்டவர் உங்களுக்கு உறுதி உள்ளவர்களாக வாழத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும், உங்களோட நேசிக்கும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்துவோம். உங்களுக்கு போராட்டம் ஒன்று என்று சொன்ன தேவன், ஆனால் அந்த போராட்டங்களை போராடி வெற்றியோடு உங்களுடைய பெறத்தக்கதாக, வெற்றி பெறத்தக்கதாக எங்களுக்குள் வாசம் பண்ற பரிசுத்தாவியானவரே எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இடகட்டி வழிநடத்துங்க. அப்பா வலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்தாவியானவரே உங்களால் எல்லாம் கூடும் என்று வாக்கு தந்தீங்களே. எங்களுக்காக பல பேரும் மூச்சு விட்டு வண்டி கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரே உங்களால் எல்லாம் கூடும். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். தண்ணீரை கடக்கும் பொழுதும் எங்களோடு உங்களோட பிள்ளைகளாய் எங்கள் ஒருவரோடும் கூட இருக்கிறீங்க. தண்ணீர்கள் கரைந்து அலைய போய்விடாதபடி காத்துக்கொண்டீங்க. வெப்பத்துக்குள்ள போகும் பொழுதும் போகாதபடி காக்கிற தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட தேவனே உங்களோட நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். நினைவித்தின வருஷ காலமாக உங்களுடைய அன்பர் சித்த சகோதரனுக்காக, உங்களை வச்சிப்பை பெற்று உங்களோட பிள்ளை அன்று உரிமையை பெற்ற சகோதரனுக்காக நான் சொல்கிறோம். அவருடைய மனதில் பாரத்தை போட்டு நான் அறிந்த தேவனே, நான் நேசிக்கிற உயிருள்ள தேவனே, எந்த இனசன பார்த்துக்களா எல்லாரும் அன்பானது அறிய வேணும். அந்த மன வாங்கி நீங்க தான் உண்டு பண்ணி இந்த சங்கம ஒளியிலே நடத்தி கொண்டு வரத்தக்கதாக அவர்களுக்கு கொடுத்த பொறுப்புக்காக நன்றி. அந்த அவர்கள் இந்த பொறுப்பை கொடுத்த பெயரை ஏற்றுக்கொண்டு சங்கமம் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டு ராஜா தாழ்மையோடும் உண்மையோடும் இதை தினவச காலமாக நடத்தக்கத்தக்க பிள்ளனை ஞானத்தை நேரத்தை வல்லமையை நீங்க தான் ஐயா கொடுத்துகள் நடத்துறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி. சோர்ணை சௌகரியமா சீர்வதிங்க ராஜா, கைகோத்த வண்ணம் புஞ்சிரிப்போடு ராஜா இதை நடத்தத்தக்கதாக மிரகோபகல் ஒன்று நாமல் தொடர்பு கொள்ளும் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டு இருப்பது சொல்லத்தக்கதாக தொடர்பு கொள்ளும் ஆத்மாக எந்த தேசத்தில் இருந்து தொடர் என்ன விஷயம் தலைப்பிலர்கள் ஊழியம் செய்தாலும் ஆண்டவரே இவர்களில் உங்களுடைய அன்பையும் உங்களோட உண்மையின் தாழ்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் இவர்கள் ஒரு ஆயுதங்களாக பாவிக்கிறதுக்காக எங்களுக்கு உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவநதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ விருட்சமே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ தண்ணீரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கதா கொடுத்த பிள்ளைகளுக்காக மகனுக்காக மகளுக்காக நன்றி சொல்கிறோம். மகளு நீங்கள் உங்களோட உயர்த்துக்கின்ற நீங்க பாவிக்கிறதுக்காக நன்றி ராஜா நன்றி. என்னும் பரலோக ஞானத்தை கொடுத்து ராஜா ஆண்டவரையும் கூட ராஜ்யம் வளர்றதுக்கு என்னென்ன விதமான ஒத்தாசை கொடுக்க முடியுமோ கொடுக்கத்தக்கதாக அவவே நீங்கள் ஒரு ஆயுதமாக கருவியாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். மகனுக்காக மருமகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உங்களில் திருந்து கால் நூன்றி கால் ஊன்றி நின்று உங்களை அதே சபையில் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக சமுதாயத்தின் சாட்சி அமைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். உங்களோட பிள்ளைகள் என்று முத்திர போட்டு அவர்களுடைய கையின் பிரியாசக்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. சந்ததியை பெருக பண்ண தேவனே இது சந்ததி கூடாகும் அந்த பேர பிள்ளைகளுக்கு கூடாகும் ஆண்டவரே உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாகும் உங்களோட நாமம் மகங்கப்படத்தக்கதாகும் ஆண்டவரே அவர்களை புல்லுள்ள இடங்களிலுமே அமர்ந்த தண்ணில் அண்டை நீங்கள் நடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி துதிக்கிறோம். வாலிப வயத பையா வாலிப வயது வளதப்பி போய் விடாதபடி கால் உண்டு உங்களுக்கு கல்வாரியாக உங்களுக்கு கால் உண்டு நன்றி. கருதருந்து ராஜச்சடை போலும் பலன் தருந்தும் அவள் கண்டுகள் போலும் அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீங்க காத்துக்கொள்ளுங்க ராஜா காத்துக்கொள்வோம். காமல் தூங்காமல் விழுத்த வண்ணம் மனக்குலத்தின் மேலும் விசேஷமா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மேல் கண் வைத்து வளர்த்துற புல்லாங்கன் கண்ணிக்கு விளக்கி உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் அந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை அந்த மருமகமாரில் வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள் எங்களை சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் அவர்கள் ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காற்றோ புசலோ வந்து அணுகாதபடி ரத்தத்தால் மூடி நீங்க காத்துக்கொண்டு வரதேவனே என்னும் காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே தொடர்ந்து இந்த சங்கம ஒலிகளே முடியும் அழகும் ஆண்டவர் உங்களை மாமப்படுத்த வாஞ்சியோடு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஆத்மா வருவதற்காக உங்களை அன்றில் வருகிறோம். உங்களோட வார்த்தையை கொடுக்க போற சகோதரங்களுக்காக வருகிறோம் ராஜா. அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்ததுக்காக நான் எல்லாவற்றுக்கும் மேலாக அழியாத ஜீவனுள்ள தேவன்ற பிள்ளைகள் என்று அவர்களை நீங்க முத்திர போட்டு காத்து கொண்டு வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துணிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த உலகாச பாச இச்சைகளுக்கு அடிமையாய் போகாதபடி உங்களோட கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக பிரதானமான கற்பனையாகிய கற்பனை உங்களை நேசிக்கிற போல் புறனை நேசி எந்த ரெண்டாவது ரெண்டு கற்பனைகளையும் கற்கொண்டு நேசிக்கிறவர்களாக நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக நன்றி. அவளுக்கு கொடுத்த ஞானம் உங்களோட அன்புக்காக நன்றி. ஒரு வார்த்தையை தினம் அவர்கள் சுயத்தில் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே அவர்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி அவர்களை உங்களை
2: அப்பா நீங்க ராஜாவில் வாழ்றால் நீங்க கொடுக்க போற செய்தியலோ பாடலோ துதியோ ஒவ்வொன்று உங்களோட நாமம் ஒன்று உயர்த்தப்படத்தக்கதாக நீங்க கிரிய செய்து கிருபை செய்து வல்லநடத்த உங்களால் முடியும். எந்த தேசத்தில் எங்கிருந்தாலும் ஐயா அவர்களை ஆசீர்வதிங்கோ, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, சபையை அழைக்கப்படும் சபை சமுதாயம் ஒவ்வொன்றைக்கும் ஆசீர்வத்து. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களோட வாழ்க்கையில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக, அவர்கள் ஒளியாக உப்பாக இருக்கத்தக்கதாக நீ பரமகரத்தினால் தாங்கி அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. இந்த நேரத்தில் அப்பா ஆண்டு இந்த அமெரிக்கா தேசத்துக்காக, அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். விசேஷமாக டொனால்ட் ட்ரம்பை பொறுப்படுங்க ராஜா, உங்களை நேசிக்கிற மகன். அவர் அந்த என்ன அவசியத்தில் எந்த தீர்மானத்தையும் எடுத்த விடாதபடி உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் எல்லாக எல்லா தேசங்களோடும் ஐக்கியமாக இருக்கத்தக்கதாக, விசேஷமாக தேசத்து தலைவரோடு ஐக்கியமாக இருக்கத்தக்கதாக உங்களுக்கு பிரியமில்லாதத்தில் எந்த தீர்மானத்தையும் எடுத்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களால் காத்துக்கொள்ள முடியும், காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை மிஷனர் மாறி எழுப்பின தேசம் ஐயா, இந்த அந்த கூடாக ஆண்டவரே இந்த தேசங்களில் உங்களுடைய அன்பை அறியத்தக்கதாக நீங்க ஆண்டவரே பாவித்த ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய சந்ததி சந்ததி சந்ததியும் ஆசீர்வித்து இந்த சந்ததி சந்ததி சந்ததியும் உங்களை தொடர்ந்து உங்களை நேசிக்கிறவர்களாக உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் உங்களால் பாவிக்க முடியும், பாவித்து கொண்டு வாரது. உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களுக்குள் ஆண்டவரே ரத்தத்தை ஆட்சியா மறுத்த ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய அபிஷேகத்தினால் நீங்கள் அவர்களை நிரப்பி ராஜா பாவிச்சீங்கள், சந்ததி சந்ததியாக பாவித்தீங்கள், பாவிக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. இப்போ கிட்ட நாட்களிலும் ஐயா உங்களோட உங்களோட ஊழியத்தை செய்து கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் அழைத்த ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் விட்டுட்டு போன ஊழியத்தை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தொடர்ந்து செய்யத்தக்கதாக, மனைவி மேரும் தொடர்ந்து செய்யத்தக்கதாக உங்களோட வல்லம் உள்ள கருத்தினால் தாங்கி அவர்களை வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. அவர்கள் தேவைகளை சந்திங்க தப்பினை சந்திங்கோ, சந்தித்த ஆண்டவரே இந்த விதத்திலும் சுயத்தில் அவர்களை எதையும் செய்து விடாதபடி ஆண்டவரே உங்களோட பாவத்தை தரித்திருந்து எப்படி ஆண்டவரே பெற்றார்கள் ஆண்டவரே மூதாதையர் செய்தார்களோ அதே போல் செய்யத்தக்கதாக, விண்ணப்பத்தை கேட்டு உங்களோட பதில் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து செய்யத்தக்கதாக அவருடைய சந்ததிகளையும் ஆண்டவரே பொருட்படுத்த உங்களால் வழிநடத்த முடியும். உலகத்தில் இப்பொழுது ஐயா எத்தனையோ விதமான வசதிகள் உண்டு ராஜா, ஆனால் உங்களோட வார்த்தையை வார்த்தையாக பேசி வார்த்தையை சத்தத்தை கேட்கும் பொழுது அதில் ஆண்டவரே இவ்வளோ மகிமை உண்டு ஐயா. ஆண்டவரே இந்த டெக்னாலஜிகளுக்கு அதுக்கும் தேவை, சில காரியத்துக்கு தேவை, அதுக்குள்ள அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட வார்த்தைகளை ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக, அந்த சத்தத்தை வார்த்தைகளை பேசுறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு சபை தலைவர்களையும் இடகட்டி வழிநடத்துகிறதே, உங்களால் இடகட்டி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சந்ததி சந்ததியா ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரையும் அபிஷேகத்தினால் நிரப்பும் ராஜா. எங்கிருந்து எந்த தேசத்திலிருந்து செய்தாலும் உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொருத்தரையும் அபிஷேகத்தினால் நிரப்பி அந்த அபிஷேகம் அவர்கள் சிரசில் இருந்து ஊற்றப்பட்டு ஆண்டு ஆத்துவாக்களை தொடத்தக்கதாக, உங்களை நேசித்து உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். இந்த அமெரிக்கா தேசத்தில் ராஜா உங்களது ஆண்டவரே ராஜ்யம் வளரத்தக்கதாக, இஸ்மவேல் சந்ததி ஆண்டவரே அதுக்குள்ளாட்டு வாழுகிறார்கள், நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தங்களது ஆண்டவரே அவர்கள் சுயத்தில் எதையும் அவர்கள் செய்தோட அவர்களையும் தொட்டு தொட்டு இயேசுவே நீங்கள் இரட்சகர் என்றதை அவர்கள் உணர்ந்து அறிக்க செய்யத்தக்கதாக, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, நீங்கள் ஆண்டவரை பாவங்களை மன்னித்து அவர்களை மீட்டெடுத்து ஆண்டவர் உங்களை ராஜ்யத்துக்கு சேர்க்க வல்லவர் என்றதை அவர்கள் உணர்ந்து அறிக்க செய்யத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த இஸ்மவேல் சந்ததியையும் தொடுங்கோ ராஜா தொடுங்கோ, பெரிய போராட்டம் ஆண்டவரே உங்களுடைய வெற்றி எங்களுக்கு ஐயா, உங்களுக்காக போராடி கொண்டு இருந்த இடத்திலிருந்து உங்களோட ஆச்சியம் வளர வேணும், உங்களை நாமம் மாமப்பட வேணும் என்ற வாஞ்சியோடு போராடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆத்மாவையும் வெற்றியை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. என்ன மாதிரி இங்கே பிறந்து வளர்ந்த இஸ்ரேல் தேசத்துக்காக அந்த தலைவருக்காக உங்கள் அண்டை வருவோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்க அத்தாவே தலைவராக தெரிந்தெடுத்து அந்த தேசத்தை வர உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக மட்டும் வழிநடத்தினது போல் இன்னும் வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வேலி அடைத்து அந்த தேசத்தை நீங்க காத்து கொண்டு வர கிருபைக்காக ஆறும் கப்பற்ற விடாதவண்ணன் நீங்க காத்து கொண்டு வர வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்சம் என்னத்தாவுக்கு நல்ல சரீர சுவலத்தையும் கொடுத்து பரலோக ஞானத்தையும் கொடுத்து எந்தெந்த தேசங்களோடு ஐக்கியமாயிருக்க வேணுமோ ஐக்கியமாயிருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அமெரிக்கா தேசத்தோடு எப்படி உறவாக இருக்க வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதே போல் இருக்கத்தக்கதாக, இன்னும் எந்தெந்த தேசங்களோடு ஐக்கியமாயிருக்க வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ உங்களை சித்தத்தின்படி ஞானத்தை கொடுத்து வழிய திறந்து ராஜா, அந்த ஜூத மக்களை நீங்க தொட்டு தொட்டு குணமாக்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அங்கு நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் ஒவ்வொருதரும் சந்ததியாக இருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொருதரையும் இன்னும் அபிஷேகத்தினால் நிறைத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர் அந்த தேசத்தை நீங்க சுட்டு வர வேலி அடைத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்னும் மனவாஞ்சியோடு உங்களோட பிள்ளைகள் நீங்க முழுகின அந்த யோர்தான் நதியில் முழுக்கு ஞானஸ்தானம் பெற வேணும் என்று வாஞ்சியோடு இருக்கும் பிள்ளைகளுக்கும் வழியை துறந்து அங்கு போகத்தக்க வழி பாதுகாப்ப கொடுத்து ஆண்டவரே அந்த ஞானஸ்தானத்தை பெறத்தக்கதாக ஆண்டவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை இருந்த வாஞ்சியை உங்களால் நிறைவேற்ற முடியும். நிறைவேற்றி அவளுடைய வாழ்க்கையிலும் நீங்க மாமட்டு என்னும் உங்களை நெருங்கி வாழ்ந்து சாட்சி பகரத்தக்கதாக நீங்க நடந்த பூமியில் நாங்கள் நடந்தோமே என்று உங்களோட நாமத்தை உயர்ச்சி சாட்சியா இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஞான கண்மலையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எல்லாவற்றுக்கு மேலாக இந்த வருங்கால சந்ததிக்காக உங்களை நிலவருகிறோம். எங்கெங்கெல்லாம் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் பாலுவல் பிள்ளைகள் வருங்கால சந்ததி ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. இந்த பாலுவ சந்ததி பலதப்பி போய்விடாதபடி காத்து கொள்ளுங்கோ ராஜா, காத்து கொள்ளுங்கோ. மனக்குழப்பம் அடைந்து ஆண்டவரே இந்த உலகத்தில் நடக்கும் காரியங்களை பார்த்து மனக்குழப்பம் அடைந்து பின்வாங்கி போய்விடாதபடி உங்களை நேசிக்கும் பாலுவ சந்ததிகளை ஆண்டவரே பொறுப்படுத்த பரிசுத்தாவியானவரே வழிநடத்தி ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வாதிங்க. அவர்களுக்கு இருந்த பாலுவ சந்ததிகளுக்கு தெரிந்தெடுத்து ராஜா உங்களோட அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அழைப்பை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்கோ. எல்லாவற்றுக்கும் மேலாக படுத்து பட்டம் பெற்று வேலை கிடைக்கவில்லையே, தகுந்த வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பாலுவ பிள்ளைகளுக்கு அன்பின்றவனே நீங்க பரலோகத்திலே நிச்சயத்திற்கிறதுடைய வெளிப்படுத்துங்கோ ராஜா, வெளிப்படுத்துங்கோ. வெளிப்படுத்த வல்லவர், அதுக்காக உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க சிருஷ்டி கர்த்தர் தானே அப்பா, ஆண்டவரே உங்களால் சிருஷ்டித்து கூடி கொடுக்க முடியும் அவளுக்கு ஏற்ற துணையை. அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருங்கால சந்ததி வலுதப்பி போய்விடாதபடி ராஜாவை கடுவாளம் போட்டு கட்டி எந்தெந்த சபைகள் ஆண்டவரே அவர்கள் ஆராதித்தார்களோ அந்த சபையில் அவர்கள் காலோன்று நிற்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் தான் ஐயா அவர்களை வழிநடத்த முடியும். இருவரும் கருக்குள்ளப்பட்டேன் போல வார்த்தைக்கு கீழ்படிந்து உங்களை மகமப்படுத்த வேணும், உங்களை ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேணும் என்ற வாஞ்சியோடு அவர்கள் நிலத்திருந்து ஆண்டவரை வழிநடத்த முடக்கோளாலேயும் தட்டியாலேயும் அவர்களை வழிநடத்தி ஆண்டவரே அப்பா நீங்கள் அவர்களுக்கு மேப்பராயிருந்து பரமதகப்பனாயிருந்து பரிகாரியான தேவனாயிருந்து வழிகாட்டியாயிருந்து ஆலோசனைக்கத்தராயிருந்து உத்தமம் உள்ள தேவனாயிருந்து அவர்களை வழிநடத்த வேணும் என்று வருங்கால வாழ்வு சந்ததிக்காக ஆண்டவரே, எங்களை எல்லார் மத்தியில், எங்களை பானல் மத்தியில், எங்களோட குடும்பங்கள் மத்தியில், எங்களோட சபைகள் மத்தியில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தானே இந்த கனடா தேசத்தில் மட்டுமல்ல ராஜா, இலங்கை தேசமோ, ஜெர்மன் தேசமோ, இங்கிலாந்து தேசமோ, ஆஸ்திரேலியா தேசமோ, அந்த தேசத்தில் உங்களோட பிள்ளைகள் இருந்தாலும் இந்த வாழ்வு சந்ததியை உங்களோட பரமகரத்தினால் தாங்கி காத்து கொள்ளுங்க ராஜா. காத்து கொள்ளுகிறவர்களால் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக இவ்வர்களுக்குள்ள எழுப்புதலை உண்டு பண்ணி ஆண்டவர் இவ்வர்களை ஆசீர்வத்து ஆண்டவரை உலகத்தில் தெரிந்து கூட அன்பு செயல்படுத்தக்கதாக சுயிஷ பிள்ளைகளாக இவர்களை ஆசீர்வத்து உங்களோட ஊழியத்துக்கும் பாத்திரவாரர்களாக உங்களால் வழிநடத்த முடியும். பண்ணடுத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்ததேவன் நீங்கள் ஐயா. தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்னீங்களே. தேடுங்கள், கண்டடைவீங்கள் என்று சொன்னீங்களே. நாங்கள் கேட்டு பெற்ற ஆசீர்வாதம் தட்டி திறக்கப்பட்ட வழி தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். என்ன நீங்கள் கொடுக்க போற இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. திரும்பவும் ராஜராஜனாக வர இருக்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நிமிஷம் எப்பொழுது நீங்கள் திரும்பி வர போறீங்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஐயா. அப்பா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரும் உங்களோடு ஈடுபடத்தக்கதாக, உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரை உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஆத்மாவையும் இடகட்டி உங்களால் நடத்த முடியும் ஐயா. இடகட்டி நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் பெருவெள்ளம், எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை பூமி அதிர்ச்சி, எங்கள் எல்லாம் இருக்கிறோம் அந்த ஆண்டவரே, அந்த இடத்தில் இருக்க இருப்பிடம் இல்லாமல் தவிப்போருக்கும் ஆண்டவரே, அவர்களுக்கு வாழ வழிய வசதிகளை நீங்கள் கூடாரங்களை அமைத்துக் கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. உங்களை அறியாமல் ஒன்றுமே நடவாது ஆண்டு, அதுக்காக உங்களை துடிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நன்மை மூலனே, உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வரவேணும். உங்களோட கிருபை சித்தமோ ஒன்று ஒன்றுதான் நிறைவேற வேணும். உங்களோட ராஜ்யம் பெற வேணும். இந்த ராஜ்யத்தில் நாங்கள் பங்குட பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு கொள்ளத்தக்கதாக, உங்களோட அழைப்புக்கு ஆயத்தமாக நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கத்தக்கதாக அப்பா, உங்களால் தான் ஐயா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்றவர்களாக, உங்களுடைய அன்பை காட்டுறவர்களாக இருக்கத்தக்கதாக, எப்படி மன்னித்து மறந்து நீங்க நடக்கிறீங்களோ அதே போல் மன்னித்து மறந்து உங்களோட அன்பை பாராட்டுறவர்களா இருக்கத்தக்கதா, உங்களோட பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா. அன்புதானே காலம் வரும் என்று சொன்ன தேவனே, இந்த அன்புதானே காலத்துக்குள் நாங்கள் அடிமையாகி போய்விடாதபடி உங்களோட பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் உங்களோட அன்புக்குள் வழிநடத்த உங்களால் முடியும். உங்களோட அன்பே ஆட்கொள்ள உங்களால் முடியும் என்று சுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த மீதியான சங்கமம் ஒலியே பொறுப்படுங்க ராஜா. உங்களோட பிள்ளைகளுக்கு கூட ஆறாறு கலப்பை கொடுத்தீங்களோ ராஜா, செய்தியை கொடுக்கவோ பாடலை கொடுக்கவோ ஆண்டவரை துதிக்கூடாகவோ ஆறாறு கலப்பை கொடுத்தீங்களோ, ஆறாருக்கு வாஞ்சியை கொடுத்தீங்களோ, அவர்கள் வந்து நேரத்துக்கு இதை சிறப்பாக அவர்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தி சிறப்பாக நடத்தத்தக்கதாக அவர்களுக்கூடாக நீங்கள் இதை சிறப்பாக நடத்தி முடிக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்ல உயிருள்ள தேவனே, உங்களோட பிள்ளைகளுக்காக பிறந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். உங்களோட வல்லமள நாமம் ஒன்றுக்கே நாங்கள் நன்றி துதி கன மைம செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் ஆமென், ஆமென், ஆமென்.

0: இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், தானாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் அதிகாரம் 21. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேவின் குமாரும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவர்களில் ஒருவரும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3வது தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ரா போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மறிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரப்பிற்று. ஆனாலும் அவன் மறிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். ஆமேன். அப்போஸ்தலருடைய நடவடிகள் அதிகாரம் 1. தெயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்புவும் தோமாவும் பர்தொலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் புதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள்.
1: ஐயா பிரைஸ் லார்ட்.
0: இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும்
2: கேக்குதாமா? பிரைஸ் லார்ட். சங்கமம் வானொலி இணைஞ்சிருக்கிறீங்க. பிரைஸ் லார்ட். மைக் ஆப்ல இருக்குமா? பிரைஸ் லார்ட். மஞ்சுளாமா? பிரைஸ் லார்ட். மஞ்சுளாமா? பிரைஸ் லார்ட்.
1: இருக்குமா?
0: ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழி காட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல் தாமா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாலாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும், அவனுடைய கண் காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யூஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் 2. பெந்தைகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சந்நிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசப்பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபொத்தோமியா யூதையா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மது பானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 வரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்க தரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியிலே இரத்தம் அக்கினி புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இன்னால் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்க தரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியினால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது
2: கரத்தினால்
0: எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆசிகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் 3. ஜப வேலையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்தது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவ ஆலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினால் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கிலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கிலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, நீங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்க தரிசியின் சொற் கேளாதவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்க தரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் 4. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவ ஆலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலம் ஆயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 ஆயிருந்தது. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இந்த எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ? நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர், புற ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் தேவனுடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கியனில் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியும் பிலாத்தும் புற ஜாதிகளோடும் இஸ்ரேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவர்களை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்புரு தீவானம் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறு பேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் 5. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவன் மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயமுண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவரை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கப்பட்டினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவருடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவ ஆலயத்திலே நின்று இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவ ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டு இருக்கவும், காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவ ஆலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவ ஆலயத்தில் இருந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனை தலைவன் சேவகரோட கூட போய் ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்துக் கொண்டு ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் நமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரலின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவர் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடி மதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகி யூதாஸ் என்பவர் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் அழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைகிறதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவ ஆலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 6. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நர் சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்க தமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தியடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷனை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய இந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசேயை நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் 7. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களையே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபொத்தோமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்துக் கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்துவம் பண்ணினார். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள். அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தை நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். அதற்கு பின் அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். மேலும் திருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்ற போது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களிலெங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமல் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை 1ஆம் தரம் அனுப்பினான். 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவரும் ஆகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மறித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதமளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை.
3: மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்ப்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான்.
0: பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தையை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும் போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் மனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் பொற்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு, அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாவங்களில் இருக்கிற பாத ரட்சைகளை கலட்டி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தியவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னைப் போல ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்காக எழும்பு பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும்

0: தேசத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மூலோகியினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரப்பான் என்னும் நட்சத்திர சுரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடி போக பண்ணுவேன் என்றும் தீர்க்க தரிசிகளின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதே. மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசையுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் மனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. மேலும் யோசுவாவுடனே நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புற ஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறானே. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். அப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகள் பாதகருமாயிருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நியாயம் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான்.
1: कॉल भी मैं जुड़ी थी यही टाइम पे, लेकिन फिर देखा तो ऐसे ही वीडियो था, मैंने ट्राई किया लेकिन किसी ने खोला नहीं, फिर मैं चली गई.
2: अभी भी जो है ना, अभी टाइम में भी
1: मैं ट्राई तो करती हूँ, जैसे हमारा टाइम में 9
2: हाँ, कुछ देर के बाद में ये संगमम वाले ज्वाइन होने वाले हैं, थोड़ी देर आप करके जा सकते हैं. प्रेज द लॉर्ड.
1: ओके ओके
2: ओके, वो हाँ. आएंगे तो दे दीजिए. ओके
1: ओके, दे दूंगी. हालेलुया हालेलुया, प्रभु धन्यवाद करते इस समय तूने हमको दिया तेरे करीब आने के लिए, तेरे नाम को ऊंचा उठाने के लिए. टाइम का शॉर्टेज हो रहा है प्रभु, हमें मदद कर. हम तो चाहते हैं तेरे करीब आने के लिए, लेकिन प्रभु समय शॉर्ट हो रहा है. प्रभु हमें मदद कर कि समय पे हम तेरी बचा कुचा समय नहीं, हम दिल और आत्मा के साथ तेरी स्तुति करें, आराधना करें तेरे नाम को. जो भी समय तू दे रहा है तेरे सभागृह में आकर हमारे इस गॉस्पल मिनिस्ट्री में आपका स्वागत करते हैं. कुछ ऐसा प्रभु कार्य कर कि हम सभी भाई बहन आकर मिलकर तेरी आराधना कर पाए और तेरे नाम को ऊंचा उठा पाए, ऐसा हम प्रार्थना करते हैं. मदद कर तेरे सहभागिता में, हमें मदद कर तेरा नाम ऊंचा उठाने में, मदद कर. पवित्र आत्मा हम स्वागत करते, तेरे नाम सब नामों में श्रेष्ठ है, तेरी महिमा करने के लिए हमारी मदद कर, तेरी स्तुति करने के लिए मदद कर, ऐसे में प्रार्थना करती प्रभु यीशु मसीह के नाम से मांगते. इस समय स्तुति करने के लिए, आराधना करने के लिए, तेरे नाम को ऊंचा उठाने के लिए हमारी मदद कर. पवित्र आत्मा तेरी शुद्धता मांगती हूँ, तेरी दया मांगती प्रभु, सहायता कर. धन्यवाद धन्यवाद धन्यवाद. ओरा बारा शिखरा बारा चंदर बरा, धन्यवाद प्रभु. तू महान है, तू सुंदर है, तू अच्छा है, इसे धन्यवाद करते हैं. धन्यवाद धन्यवाद धन्यवाद. ओरा बरा शिखरा बरा चंदर बरा अरे खंद बरा खुंद गुरु. धन्यवाद धन्यवाद धन्यवाद. स्तुति हो, तेरी महिमा हो, तेरे नाम को ऊंचा उठाते, एक मन होकर तेरे चरणों पे आते, तेरी प्रशंसा करते. सहायता कर, मदद कर और हमें तैयार कर. तेरे सिवा हम

சங்கமம் வானொலி பிரைஸ் லோட் அம்மா பிரைஸ் லோட் சங்கமம் வானொலி இணைஞ்சிருக்கிறீங்க பிரைஸ் லோட் சங்கமம் வானொலி இணைஞ்சிருக்கீங்க பிரைஸ் லோட் பிரைஸ் லோட் பிளஸ் லஸ்லேயா பிரைஸ் லோட்

பிசாரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் அதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். இப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் இந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய உதவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 2 அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது,
உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு துறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உசிக்க கொடுப்பேன் என்று எழுது. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய்
அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. மூன்றாம் அதிகாரம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கேதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நீ கேட்டு பெற்றுக் கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. திருதில்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதி நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை
காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் இவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். 4 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே இக்கான சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிட்டு அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள்

அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். 5 அதிகாரம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. இந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 1,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். 6 அதிகாரம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். இதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது.

ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். இப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். இதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் அவர்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கிணையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். ஏழாம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில்
முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காதனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காதனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். 8 அதிகாரம். அவர் 7 முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. 2 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. 3 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து இருந்து விழுந்தது. அது 6 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு 8 என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு 8 போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால்
மனுஷரில் அநேகர் செத்தார்கள். நான்காம் தூதன் எக்காணம் ஊதினான். சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும், சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும், நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருள் அடைந்தது. பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமற் போயிற்று, இரவிலும் அப்படியே யாயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் மூதப்போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஒன்பதாம் அதிகாரம். ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு புலியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பாதாள குழியை திறந்தான், உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டிக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. இவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல், தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல், 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையைப் போலிருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். இந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பா இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போலிருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பா இருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாயிருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாயிருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபத்தோன் என்றும், கிரேக்கு பாஷையிலே அப்பொல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. தூதன் எக்காலம் ஊதினான். இப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும், 1 நாளுக்கும், 1 மாதத்திற்கும், 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போலிருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வால்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வால்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளாயும் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. இப்படி இருந்தும் அந்த வாதிகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும்,
காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகள் ஆயும் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. 10 அதிகாரம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரத்தின் மேல் வான வில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். 11ஆம் அதிகாரம். பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் அவர்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்தேறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். மூன்றரை நாளைக்கு பின்பு தேவரிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். நீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2 ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3 ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. தூதன் எக்காலம் ஊதினான். இப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. 12 அதிகாரம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து பூமியில் உடனே முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவரிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் மனாந்திரத்திற்கு ஓடி போனாள். இங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவரால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே இழ தள்ளப்பட்டது. அதனுடைய கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே,
அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை எண்ணம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. 13 அதிகாரம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவரை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவனவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்திர மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் மாற சொஸ்தமடைந்த முந்திர மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும்
அந்த மிருகத்தின் முத்திரையை யாவது, அதன் நாமத்தை யாவது, அதன் நாமத்தின் இலக்கத்தை யாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் கேட்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. இதனுடைய இலக்கம் 266. 14 அதிகாரம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போலிருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக் கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, தற்புள்ளவர்கள் இவர்களே. குட்டியானவர் எங்கே போனாலும் பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று மகாநகரம் சகல ஜாதிகளுக்கும் கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3 தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவனவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் இதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இழைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் வருகிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. இவர்கள் வித்தியாசங்களை விட்டொழிந்து இழைப்பார்வார்கள். இன்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு நான் பார்த்தபோது இதோ உண்மையான மேகத்தையும் இந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அறிவாளியும் வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறிக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மேகத்தின் மேல் உட்கார்ந்தவன் அறிவாளை பூமியின் மேல் நீட்டினான். பூமியின் விளைவு கொண்டது. இன்று வேறொரு தூதனும் அறிவாளை பிடித்துக் கொண்டு
பழங்கள் படுத்திருக்கிறது. அறிவாளை நீட்டி அதன் புலிகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்ச பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 சாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. 15 அதிகாரம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள், கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. இந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. 16 அதிகாரம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. 2 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. 3 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர், இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்க தரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். 4 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு, இந்த வாதிகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை.
தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்க தரிசியின் வாயிலும் இருந்து கோழைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன், மானம் காணப்பட நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் திறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. இப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகாபாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. காலந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது. 17 அதிகாரம். ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி கோபிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது ஏழு தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய திருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம், ஏழு ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே, 8வதானவனும் வேலிலிருந்து தோன்றுகிறவனும்
நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் இழைக்கப்பட்டவர்களும் புரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இன்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். 18 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது! அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரீயாய் வீச்சிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிரதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, பாபிலோன் மகா நகரமே, வளமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்க பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்ச ரத்தத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும்
இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். உன் ஆத்மா இச்சித்த பழவர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின. குழுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின. நீ அவைகளை இனி காண்பதில்லை. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அணிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகாநகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ, மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாழிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்க தரிசிகளே, அவளை குறித்து அழி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் இயந்திர கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து, இப்படியே மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. இயந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. மணவாளனும் மணவாட்டியுமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியிலே பெரியவர்களாயிருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோத்தம் போனார்களே. தீர்க்க தரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். 19 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள், அல்லேலுயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள்.

ஆண்டவருக்கு துதி செலுத்த கடவோம். பட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, பட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். பின்பு

இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வத்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லோருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. 20 அதிகாரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாத்தானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடங்காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம்

புத்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். 21 அதிகாரம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, தேர்தலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, பட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தினக்கல்லை போலவும் பழியின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் பட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. 1 அஸ்திவாரம் வச்சிரக்கல், 2 இந்திரநீலம், 3 சந்திரகாந்தம், 4 மரகதம்,
ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ணரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், பதினோராவது சுனீரம், பன்னிரண்டாவது சுகந்தி இவைகளே. பன்னிரண்டு வாசல்களும் பன்னிரண்டு முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். 22 அதிகாரம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தை

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். விடுமுறை நாட்களுக்கு பின் கனடா தேசத்தில் இயங்கும் சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே 2 புதிய ஊழியர்கள் இந்தியாவிலிருந்து செய்து கொடுக்க செயல்படுகிறார்கள். அவளுக்காக ஜெபித்துக் கொள்ளவும். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளில் நிகழ்ச்சிகளில் கடந்து செல்வோம். ஆரம்ப ஜபம் பிரம் மகேந்திரன், ஜபம் பாடல் சிஷ்ட கர்ணாஸ் காபரோன் டேரியோ, துதி ஆராதனை வேத தியானம் சிஸ்டர் கிரேஸ், கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்கார்மணி, ஊழியருக்கான ஜபம் சிஸ்டர் டாலி. தொடர்ந்து இன்றைய நாளிலே செய்தியாளர் செய்தி கொடுக்க வருகிறார் பாச எப்சிபா இந்தியா, பாச ராஜதுரை இந்தியா, விக்டர் ஜோன்சன் இந்தியா, பாச சார்ல்ஸ் இந்தியா, இவர்கள் இன்று செய்தி கொடுக்க வருகிறார்கள். ஆரம்ப ஜபத்தை எடுத்து நிகழ்ச்சியை தொடங்குவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே சங்கம வானொலியிலே நடத்துகின்ற இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது நாமம் மாயப்பட வேண்டும், உமது வார்த்தையில் விளக்கப்பட வேண்டும். தாகத்தோடு நான் கையிட்ட செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் இன்றைய நாளிலே நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த வார்த்தையின் வெளிச்ச தொனி உலகமெங்கும் தொனிக்க நீர் கிருபை செய்யும். இருளான வாழ்க்கையில் வாழ்வோருக்கு இரண்ட தேசங்களுக்கும் அது வார்த்தை ஊடுருவி செல்ல நீர் இன்று கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். இன்று அற்புத நாளாக இந்த வார்த்தையின் வெளிச்ச நாளாக நீ மாற்றிக்கொண்டு வருகிறீர், அதுக்காக நன்றி. பரிசுத்தாவியானவரே, இன்றைய நாளே உமது பிள்ளைகள் துதிக்க வந்திருக்கிறார்கள், பாட வந்திருக்கிறார்கள், வேத தியானத்தை கொடுக்க வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த குடும்பங்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உற்றார் உறவினரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ராஜா ஐயா, இன்றைய நாளே இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலியை நினைவு கூறுகிறோம். சுப்ரதா சிஸ்டர் ரீட்டாவை நினைவு கூறுகிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகள் கைது செய்யும் காரியங்களை நீ கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து ஊழியக்காரர்கள் செய்து கொடுக்கும் பொழுது ஒரு பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எந்த உலகத்திலே எந்த தேசத்திலே எந்த வானத்துக்குள் கேட்டுக்கொண்டு போர் மீது ஒரு பிரசன்னம் வல்லம் இறங்க வேண்டுமாக. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கர்ணா அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கர்ணா.
1: பிரைஸ் தி லார்ட் அங்கிள்.
0: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விடுமுறை நாட்களுக்கு பின் உற்சாக துணியோடு வந்திருக்கிறார்கள். ஜெபித்து பாடலை பாடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்கிற பணி நடத்துங்கள். ஆமேன்,
1: ஆமென். காட் பிளஸ் யூ அங்கிள். ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவர்கள் இருளில் இல்லாதபடி நீர் உலகத்திற்கு ஒளியாய் வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உண்மையை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு போதும் பக்கப்பட்டு போவதில்லை சுவாமி. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னது அப்பன் நீர் ஆண்டவரே. சூரிய சந்திர நட்சத்திரங்களை உருவாக்கினவர், அவைகளை கட்டளையிட நிற்கும் அப்பா நீர் சொல்கிறது எல்லாவற்றிலும் இந்த இயற்கை கூட உமக்கு கட்டுப்பட்ட இயற்கையாக இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீரே நடத்துகிறவர். இந்த உலகத்திலே கேட்கிற இந்த செய்திகள் ஒன்றும் எங்களை அணுகாதபடி கத்தர் நீர் எப்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை உடைய வார்த்தைகளினாலே தேற்றி ஆண்டவரே அப்பா நீரை செலுத்துகிற சத்தங்கள் எப்போதும் உம்முடைய வசனங்களாய் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை போடுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம். உமக்கே துதியும் ஆராதனையும் கனமும் மகிமையை நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த நாளும் உம்முடைய ஊழியத்தை செய்ய வருகிற தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சவுல் நசிப்ல இருக்க அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்திலே ஆசீர்வதிக்கப்பட கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சிலற்றும் குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். அது போல மாந்திரங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்திலே பங்கு பெற சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போல தொடர்ந்து வரப்போகிற சௌரியலும் உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். சௌரிய ரஞ்சனி அலங்காரம் மணிக்காக இன்னும் சுபாலங்கோக்காக டோலிக்காக இன்னும் சாரி கிரேஸுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அவனுடைய காரியங்களுக்கு தாவே நின்று நடத்தும்படியாய் சௌரியலுக்கு தேவை பலனை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் சுகமாரோக்கியம் பலன் கொடுக்கும்படியாய் குடும்ப காரியங்களிலே சந்தோஷங்களை உண்டாக்கும்படியாய் உம்முடைய திருக்கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போகிற புதிய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்களிலே அநேக ஆத்மாக்கள் கிடைக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா ஒருவனே நீங்கள் இழுக்காவிட்டால் உங்களிடத்தில் ஒருவனும் வர முடியாது என்று சொல்லப்பட்ட ஆண்டவரே. அப்பா விதைக்கிறவர்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர்கள் கண்ணீரோடு இந்த ஆத்துமாக்களுக்காக விதைக்கிற விதைகளுக்கு தாவே அப்பா நீர் கம்பீரத்தோடு அநேக ஆத்துமாக்களை பெறும்படியாய் கிருபை பாராட்டும்படியாய் கொடுக்கிறோம். அவர்களை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் கிரமமாய் வந்து உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். அவருடைய சபைகள் பாதுகாக்கப்படட்டும். விசுவாசிகள் பாதுகாக்கப்படட்டும். பின்மாட்டத்தில் இருக்கிறவர்கள் சந்திக்கப்படட்டும். வார்த்தைகள் நாளை பொதித்தும்முடைய இந்த கடைசி கால எச்சரிக்கைக்கு பயந்தவர்களாய் உண்மை ஒன்று கூடி ஆராதிக்கப்படியாய் தகப்பன் நீங்க கூட்டி சேர்க்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பா உரிய குடும்ப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினாலே உடைய வசனத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பிழையான வழிகளிலும் பிழையான போதனைகளிலும் பொய்யான ஊழியங்களுக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாதபடி கர்த்தர் உம்முடைய சத்தியத்துக்குள்ளே மாட்டிக்கொள்ளும்படியாய் நீரே அவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்கிறவர் ஆண்டவரே. அப்பா உம்மை பின்பற்றும்படியா உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் வழி நடத்தி செல்லுகிற ஒவ்வொருவருக்கும் பின்னாலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒருவரே நீர் கைவிடாத தகப்பன் தொடர்ந்து நடத்துங்க அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சபையை நடத்துகிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அபிஷேகிங்க தேவைகளை சந்தித்தபடியாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல இஸ்ரவேல் சொன்னங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிற மண்டபை அந்த எருசலேம் நகரத்திலே கர்த்தர் உம்முடைய கால்கள் வந்து நிற்கும் முன்பாக அந்த ஜனங்கள் ரட்சிப்பை காணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சாலமோனுக்கு யுத்தம் இல்லாதபடி இளைப்பாறுதலை உண்மை தேடும் போது இளைப்பாறுதலை கொடுத்தவர் ஆண்டவரே. உண்மை மறுதளிக்கிற நேரத்திலே கத்தாவே அப்பா தவறான காரியங்கள்னாலே அந்த யுத்தங்கள் மீண்டும் அந்த தேசத்தை அழித்தது ஆண்டவரே. அது போல அந்த தேசம் அழிக்கப்படாதபடி உம்முடைய பலத்தகரம் இந்த இறுதி நாட்களிலே வந்து அந்த எருசலேமை காக்க போவதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை தேடின போது அவர்களுக்கு இளைப்பாறுதலை நீர் கட்டளையிடுகிறவர் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை அப்பா சுற்றுப்புறத்தாராலே யுத்தம் இல்லாதபடி இளைப்பாற பண்ணி அமைதலாக வாழ்க்கையை கொண்டு வரும்படியாய் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே. அது போல தொடர்ந்து தேசத்தை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா அவர்களுக்கு கூட யூத ஜனங்களுக்கு கூட நீங்க எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் சொல்லி நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் கர்த்தாவே எல்லா ஒவ்வொரு தேசத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே அந்த தேசத்துல உங்களுடைய சத்தியம் பரவட்டும். ஊழியங்கள் பெருகட்டும். இவாஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா தகப்பனே அந்த அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற எல்லா ஜப ஆராதனைகளையும் ஆசீர்வதிங்க. அநேக ஜனங்களை கொண்டு வரும்படியா எல்லா பயத்தை நீக்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க. அது போல கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்துல எங்களை அமைதியான வாழ்க்கை வாழ நீங்க கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேசத்து மக்களும் அப்படி ஒரு வாழ்க்கையை காணும்படியா கிருபை பாராட்டுங்க. அப்பா, தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, உங்களுடைய சத்தியத்தை அறிய வழிகளை திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அது போல இலங்கை தேசத்துக்காக மன்றாடுகிறோம். தேசத்திலே சத்திய நிலை நாட்டப்படும்படியாய் அவர்கள் செய்கிறோம், ஆளுகை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அதுக்காக பிரயாசப்படுகிறார்கள் அதுவரையானால்.

அவர்களும் பயணப்பட அவர்களை ஆயத்தப்படுத்த ஒரு கூட்ட ஊழியத்தை ஆயத்தம் பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே கைவிடாத தகப்பன் நீர் தொடர்ந்து தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது போல பொது வஸ்துகளுக்கும் சிறைகளுக்கும் இன்னும் நோய்களுக்குள்ளாகவும் பாடுபடுகிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு சத்தியம் பரவட்டும் அன்றுவரே. உம்முடைய வார்த்தை அவர்களை விடுதலையாக்கட்டும் அப்பா. உம்மை காணும் போது அவர்கள் ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே அப்பா தகப்பனே. அப்படியாக அந்த சத்தியம் அவர்களுடைய காதுகளுக்கு எட்டும்படியாய் கர்த்தர் நீர் அப்பா அனுப்பும் ஆட்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. கருவிகளும் ஒன்றோடு கூடிருங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டுமாகவும் கொடுத்து எல்லாம் வலே இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன்.

0: ஆமென் ஆமென் இன்று என்னாலிலே வார்த்தைகளின் வெளிச்சத்துக்காக பாரப்பட்டு ஜெபித்து ஆராதனை ஆராதனை பாடலை பாடி ஒரு பிரசன்னத்தை வார்த்தை விழுத்த நிகழ்த்தியில ஊற்றி கேட்போரையும் ஆவில அணுகொள்ள செய்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி. நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். நன்றி சிஷ்டக்காரனா. கர்த்தர்களை ஆசிரியப்பாராக.
1: ஆமென். அப்படி உங்களையும் ஆசிரியப்பாராக.
0: ஆமென். இதுவரை நேரமும் ஜெபம் செய்து பாடல் பாடினோர் சிஸ்டர் கர்ணா காப்ரோன்டாரியோ கனடா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். அந்த சிஸ்டர் வந்து துதித்து ஆராதித்து வேத தியான பகுதியை நடத்துவார். இப்பொழுது அவரை அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வேத பாட நிகழ்ச்சியை கொண்டு வாருங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களோட ஒப்புக் கொடுக்கிறது வழிநடத்துங்கள். ஆமே.
2: தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே நன்றி செலுத்தல். நன்றி ஆண்டவர். தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லி அந்த லீவு நாட்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவர். நித்தம் நடத்துகிற அந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துறோம். இதாகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்துல ஆண்டவரே நித்திய வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவர் வானொலி கூடாக கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லா இடங்களிலும் பரவத்தக்கதாக ஆண்டவரே ரட்சிப்பு நம் தேவனுடையது. வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே ஜேசு என்ற நாமமே அல்லாமல் ரட்சிக்கிறதுக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே ஆண்டவரே. அதன்படியா ஒவ்வொருதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமாயிருக்கிறபடினால் ஒவ்வொரு மனுஷரும் ரட்சிக்கப்பட தேவன் இந்த ஆண்டவரே வாசல திறந்திருக்கிற நித்திய வெளிச்சம் அண்ட ஆண்டவரே இதாவே இந்த வானொலி கூடாக அநேக ஜனங்களை நெருமாண்டி சேர்க்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவர் தாமே எங்களுக்கு கூடாக இந்த இடத்துல நீர் வழி நடத்திருக்கிறாய். நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. துதிக்கு பாத்திர மகி

உம்மை போல யாரும் இல்லை துதிக்கு பாத்திரர். மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நன்றி ஆண்டவரே, சோத்திரம். எத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். என்ன

தொடர்ந்து துதிசை மனமே உண்மை பருயிரோடிருக்கின்றார், துதிப்போரே கைவிட மாட்டார், துதிப்போரே கைவிட மாட்டார், கத்தருண்ண

தொடர்ந்து துதிசை மனமே என் மீட்பர் உயிரோடிருக்கின்றார். துதிப்போரே கைவிட மாட்டார். நுகத்தடி விரநீட்டை போக்கி நிபச்சொல்

மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன்மேல் பருயிரோடிருக்கின்றார். துதிப்போரே கைவிட மாட்டார், துதிப்போரே கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன்மேல் பருயிரோடிருக்கின்றார். துதிப்போரே கைவிட மாட்டார், துதிப்போரே கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும்

இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார், இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார், கண்மணி போல காத்தரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார், கண்மணி போல காத்தரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார், தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினரே, தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினரே, உம் தயவால் நடத்தினரே, தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தே தேவனே உம்மை துதிப்பேன், தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தே தேவ

நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாம காத்து கொண்டீர், எப்பக்கம்

0: நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே தேவனே உம்மை துதிப்பேன். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீர், நன்மையும் கிருபையும் தொடர செய்தேர் தேவனே உம்மை துதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்தேர் தேவனே உம்மை துதிப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இந்த நாளிலும் நான் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 நாங்கள் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால் மட்டுமே நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். உதவி எதுவும் இல்லாமலேயே தேவன் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதுதான் தேவனுடைய கிருபையா இருக்கிறது. நமக்கு தகுதியான எதிலிருந்தும் கிருபையானது முற்றிலும் தனிமைப்பட்டதாய் இருக்கிறது. ஏனென்றா கிருபையா இருக்கிற தேவன் நமக்கு தகுதியமா பார்க்கிறேத. அப்ப முற்றிலும் தனிமைப்பட்ட வெப்பம் வந்து கிருபையானது முற்றிலும் தனிமைப்பட்டதா இருக்கிறது. கிருபையினால் தேவன் இந்த முழு உலகத்தின் பாவங்களுக்கான விலக்கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். ஆனால் அது எங்களுடைய வாழ்க்கையில் பலனளிக்க வேண்டுமானால் நாங்கள் தேவனுடைய கிருபையின் மீது விசுவாசம் வைக்கத்தக்கதா. அவற்றை விசுவாசம் வைக்கும் போதுதான் தேவன் செய்து முடித்ததை விசுவாசனத்தினாலதான் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப நாங்கள் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை இந்த வார்த்தை எங்களுக்கு காண்பிக்கிறது. நாங்கள் தேவனுடைய கிருபையின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். ஆனால் எல்லோரும் தேவனுடைய கிருபையை விசுவாசித்து பெற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, தீத்து 2:11 இப்படி சொல்றது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, ரட்சிப்பை அருளுகிற தேவனுடைய கிருபை ஒவ்வொருவரிடத்திலும் வந்திருக்கிறது. இந்த வசனத்தின்படி எப்பவும் வந்து குற்றங்களை இரக்கமற்ற விதத்தில் செய்ய, இப்படிப்பட்ட இதில் நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, இது எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனால் விசுவாசத்தை எல்லாருக்கும் கூடுமண்டு கிடக்கு. தேவனுடைய கிருபை தொடர்ந்து நீடிக்கப்பட்டு காண்பிக்கப்பட்டு வந்தது. அப்ப அவ்வளவு அந்த பாவங்களில் ஒவ்வொரு தனிப்பட்ட பாவத்துக்கும் இயேசு விலக்கிரியத்தை செலுத்தி இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் வேற ஒன்றும் தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை எங்களை பற்றி என்ன சொல்லுகிறது? அவர் வந்து இந்த எங்களை பாவங்களை சாபங்களை எல்லாவற்றையும் அதை செலுத்தி இருக்கிறார். அவர் வந்து தானே பலியானவர்கள் நிமித்தம் கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவத்தை எல்லா பலியையும் அவர் எங்களோட பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டார். ஆனால் நமக்கு தெரிந்தவரை என்னென்றால் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் என்றால் நாங்கள் இருதயத்துல விசுவாசிக்கணும். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து சகல பாவங்களையும் எங்களை விட்டு நீக்கிட்டார். சகல வருத்தங்கள், நோய்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் என்று சொல்லி, சாப பாவ ரோகம் என்று சொல்லி மூன்று இதிலையும் அவர் வந்து விலக்கிரியம் கொடுத்து விட்டார். ஆனா எங்களுக்குள்ள ஒரு வேலை இருக்கிறது, அது என்னென்றால் தேவனிடத்துல நாங்கள் விசுவாசிக்க வேணும். அப்ப நித்தியத்துக்கு ஒவ்வொன்றிலும் வந்து நாங்கள் அவருடைய வாழ்க்கை முறை என்னென்றால் அவர் வந்தார், இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார். பதிலாக அந்த இருக்கிறது என்னென்றால் ஒவ்வொரு விலக்கிரியம் செலுத்தப்பட்டதனால் எப்பொழுதும் வந்து நாங்கள் அதை நாங்கள் விசுவாசித்து இந்த பூமியில இருக்கும் போதே நாங்கள் அதை விசுவாசிக்கும் போது விசுவாசம்தான் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். அப்ப ரட்சிப்புக்குள்ளாக இவ்வளவு நிறைவு இருக்கிற எண்ணத்தை இந்த நாட்கள்ல நாங்கள் இந்த வார்த்தை கூடாக நாங்கள் பார்த்தோம். இப்பவும் வந்து நாங்கள் அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபையினால நாங்கள் நில நிற்கிறோம். தேவனுடைய கிருபையினால சத்தியம், கிருபையும் சத்தியம் எங்களை விட்டு விலகாதிருப்பதாக அது எங்கள் களத்திலே பூண்டு இறுதியமாகிய பலகையில் எழுதி கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவீர்கள் என்று நீதிமொழி சொல்லப்படுது. அதே மாதிரி கிருபையினால விசுவாசத்தை கொண்டு இந்த நாட்கள்ல இந்த ரட்சிப்பு இருக்கிறதென்றதை இந்த வார்த்தை கூடாக தேவன் என்னோடு பேசினத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருதனும் ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய ஆண்டவர் சித்தமா இருக்கிறது போல ஒவ்வொரு ஜனங்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜபித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளை துதித்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கு பாத்திர கர்த்தர் நித்தமும் நடத்தி நன்றியோடு நான் பாடுவேன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கிருபை என்ற தலைப்பிலே இன்றைக்கு தியான பகுதி நடத்தீர்கள். கிருபையினால் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டோம், இது தேவனுடைய ஈவு. கல்வாரி சிலுவையில் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களை விடுதலை ஆக்கினார். இரட்சிப்பு உலகத்துக்கு விலை மதிப்பு போடவே முடியாது. இந்த இரட்சிப்பு கத்தருடையது. அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள் சிஸ்டர் கிரே. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து வேதத்தியான பகுதியிலே கிருபை என்ற தலைப்பிலே வேதத்தியானப்பை நடத்துகிறோம் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன்டாரியம். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரமாக அழைக்க போகிறோம். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜபிக்கும்படி சிஸ்டர் அழைக்க போகிறோம். Praise the Lord, Sister Rajani Alangarmani.
2: Praise the Lord, Brother Mahindran. God bless you.
1: God bless you too. Go ahead.
2: Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Lord. We are ever so thankful, O God Almighty, for the way you have come and given us, Lord, such salvation, Lord. First of all, Lord Jesus, we only, Lord God, we will not turn to the right or to the left, but look unto you, the author and the finisher of our faith, because salvation is possible only to them that believe that the Lord Jesus Christ is our Savior, that the Lord Jesus Christ is the only way for us to have eternal life and to have eternity in heaven. So, Lord, we thank you, Lord, for all those that are listening at this moment, O God. In the name of Jesus, I pray, O God, that you would, Lord, open their eyes of understanding, O God, to know this Savior, that the word has been already been shared, Lord, through the devotionals, Lord, that salvation is only possible, Lord Jesus, when we believe, Lord, by the grace of God are ye saved, not of works. Nothing, Lord, that we do, Lord, on our side of human way of, Lord, achieving salvation or achieving appeasement with God is possible through our works. It is like filthy rags you have called it out, O God. Therefore, Lord, help us to, Lord, come by faith, Lord, and receive you, Lord Jesus, at this time, Father, even as, Lord, the time is short, Lord. The time is becoming shorter and shorter, Lord, even as you are preparing, Lord, O God, even in the very church, Lord, that are calling out in your name, Lord, that they have been separated, O God, between the wheat and the chaff. We are the ones that you have called out, O God, in the name of Jesus. They that live the life of God, the day that live the life not through appeasement, through salvation alone, but the life that we live through the power of the living God Almighty, through His Spirit and His power alone, that it's possible that we come humbly, Lord, beseeching you and living, Lord Jesus, that it pleases you, Lord, how to live through your Spirit, O God, in our lives. Therefore, Lord, I entrust each and every person, Lord, that have come and, Lord, joined us, Lord, with Vartha in Velicham, Lord, this very moment, O God. Lord, we thank you, Father, because their eyes are open, Lord Jesus, even as you are working in and through their hearts and lives, Lord, opening their eyes of understanding, Father, even as all the praises that have been going on already, Lord, from Sister Karuna, Sister Grace, who have been coming and, Lord, singing and worshiping and also doing a devotional, Lord, with Sister Grace. Thank you, Lord, for all of them, Lord, and also Sister Dolly, who is going to come, Lord, and pray for the workers, Lord. And even as, Lord, they are, Lord, getting ready, Lord, for the word to receive, Lord, from the servant's lips, Lord, that you have prepared, Lord. We also remember the two new pastors that are coming, Pastor Johnson and Pastor Charles. Also, Lord, we remember them as well, Father, even as they come newly for the first time, Lord, that, and all the rest of them that are coming, Lord, to bring forth your word, O God, Pastor Hepzibah and all the rest, Lord, we give them all into your hands, O Father, that your anointing power of the Holy Spirit will work, Lord, anoint their lips, Father, even as you have prepared upon their hearts to come and, Lord Jesus, bring forth the word upon, Lord Jesus, the ones that are hearing, Lord, will receive it, Lord, with the power and the working power of the Holy Spirit upon their hearts and lives, even as you prepare the soil of their hearts, Lord, that even as they receive it, Father, many will come into the knowledge of your salvation, and many will grow in their faith, may many be drawn closer to you, Lord, through the Spirit of God, I pray. Thank you for the work. Thank you for the finished work of Calvary that is accomplishing the task through your word now, Lord. And I thank you for the power of the Holy Spirit that is doing the work in Jesus' name. I also thank you, Father, for Brother Mahendran, who is hosting this program today with Vartha in Velicham, Lord. Thank you, Father. Be with him. And I thank you for the anointing that is resting upon him, leading him and guiding him, Lord. And for the fervor and the strength and the power in which, Lord, you move, Lord, through your Spirit upon him, Lord, with such a fervor, Lord, for the hearts of the unsaved ones, for the lost ones, Lord, to come into the knowledge of your salvation, Lord, the hunger for souls. And I thank you, Father, for leading and guiding and being with him, Lord, right from the beginning to the end, oh God, and for the program as well, Father. Lord, all those who have gathered and joined, Lord Jesus, from the team, Lord. And I thank you, Lord, for Brother Leslie and Sister Rita as well, and Brother Leslie doing all the recordings, Lord. Father, Lord, we thank you, Father, for their dedication and service and time, Lord, that has been given to you, Lord, as service unto you, Lord. Especially, Lord, this is known as the end days of ministry. The time is short, Lord. Therefore, Lord, what we do, what we say, what we, Lord, dedicate to you, Lord, as our time and our service to you count much more than ever before because of the time, Lord Jesus, is so limited. And, Lord, we do not know when or how, Lord, that you would, Lord, appear in the clouds of glory for those that are prepared, Lord. Therefore, Lord, this is the time in which we have to, Lord, redeem the time, Lord, and work out the work of what you have entrusted, oh God, for the church and the people, oh God, that have been called out and separated unto yourself, Lord, to accomplish that task, because that's the mandate you have given to us, oh God, that the preaching of the gospel is the way to salvation, the power of salvation that lies upon it. And we thank you for the way in which you are moving and doing all of that, for the recordings to go into YouTube and Facebook and all the rest of the media networks, Lord, and all the 97 stations that have joined along with him, Lord. Thank you, Lord, for that blessing that is upon, Lord, for this very way in which you are moving. And also Sister Rita, who is working alongside, oh God, for all of the coordination and all that help that is needed, Lord, for the network to go on and for the production and everything, Lord, that it takes, Lord, them to work together and make it work, Lord. So we thank you for that, Lord. And also thank you, Father, even as Lord Jesus, you are in it and you are moving for the sake of this, the 97 stations that have joined to represent them in their own countries, Lord, to come out and preach the gospel of peace and love and joy and salvation message, Lord, into the countries that they represent, oh God. So we thank you for that, Master. Now also thank you, Lord, for the hearers that they have been listening, Father. Lord, they are the very reason we are here. They are the very reason the network is working for them, Lord. Oh, I thank you, Father, for each and every one of them, Father, in the name of Jesus. They did not bump into it. It is not an accident that they came in. It's the guidance of the Holy Spirit upon their lives. You love them with an everlasting love, Lord. You have a plan and a purpose upon their hearts and lives, oh God. The time is indeed, Lord Jesus, so precious, Lord, that you would, Lord, make a, Lord Jesus, a difference upon each and every one of them that are listening to the word of the living God and their program that has been such a blessing to them, Lord, that not a single person, Lord, will leave, Lord, when they come in, the way they come in with the burden of their hearts, will leave them without being, Lord, touched and set free, the chains falling off, the bondage has been broken, because the word of God has the power in it to set them free in the name of Jesus Christ. And I thank you for that touch upon their hearts and lives. In Jesus' name I pray, amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajya Rangarmani, for your praises. God bless you and your ministry. Amen. Amen.
2: Amen. Amen.
1: தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஊழியர்களுக்காக சங்கமா வானொலியிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலும் நித்திய வெளிச்சத்திலும் அநேக தேவ ஊழியர்கள் செய்து கொடுக்கிறார்கள். புதிய புதிய ஊழியர்கள் வந்து செய்து கொடுக்க வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபித்து வருகிற சிஸ்டர் டோலி ஃப்ரம் கல்கரி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி.
3: பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
1: ஆமென். வார்த்தைகளின் வெளிச்சத்திலே ஊழியர்களுக்காக பாடுபட்டு ஜெபிக்க வந்திருக்கீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்க சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்.
3: ஆமேன். ஆமே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. கடந்த காலமாக ஒவ்வொருதையும் நடத்தி ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க நடத்தி வந்த தகப்பனே, இப்பொழுது இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல வந்து வெளிச்சமாக ஒளியாக வந்து எங்களுக்கு இந்த வார்த்தையில பகிர்ந்து கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இன் திஸ் இஸ் அ அன்சர்டன் வேர்ல்ட் தட் காட் ஹஸ் கிவன் அஸ் to seek him in the uncertain world. In the ulagathile nanga uncertain ah irukkum poludhu kathar engalukku avarudaiya oliyai koduthu avare mattum nokki paartha. He is the beginning and the end of our faith. He is avare aadhim andhavumanavara nanga nokki paarpadharku thandengada maga pirdana anbukku naan nandri seluthren appa. Ovvoru uliyakarangalum andavare vaarthaiyin velicham nithiya velicham appa. Ovvoru uliyathile irundhu alaikkappatta uliyargalai ungala அதிகாரத்துல ஒப்பு கொடுக்கிற இப்பொழுதும் வார்த்தையின் வெளிச்சத்துல வரப்போற புதிதான ஊழியர்களுக்கான ஜபிக்கிற பாஸ்டர் ஜான்சன், பாஸ்டர் சார்ஸ் அவர்களை ஆண்டவரே உங்க ரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்கப்பா. அப்பா நீங்க அழைத்தவர்கள் ஆண்டவரே, அவர்களே அப்பா நீங்க கண்ணோக்கி எங்களோட உள்ள கையில் வரைந்து உங்களோட மறைவுல மறைத்து வைத்து ஆண்டவரே உங்க ரத்த கோட்டைக்களால அப்பா மறைத்து வைத்து அவர்களை கழுவி சுத்தமாக்க ஒரு புதிதான வாழ்க்கையை கொடுத்து எங்கள் மத்தியில் புதிதான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு அழைத்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது, நீ நினைத்தது அப்பா ஒருபோதும் ஆண்டவரே குறைவில்லாமைக்கு நிறைவாக்கி கொடுக்கிற தகப்பனே, உங்களுடைய உன்னதமான ஆசீர்வாதங்கள் மூலமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஒருவர் நீங்க மட்டும் தான் ஆண்டவரே, அவர் ஒருவரே சகலத்தையும் செய்து முடிப்பார், சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எங்கள் நாட்டில் புதிதான வெளிப்படுத்தலை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் மறுபடியுமாக உங்களோட கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற உங்களோட சித்தத்தை பண்ணி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு வரப்போற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா நீங்க பேர் சொல்லி அழைத்து அந்த அழைப்புக்கு பாத்திரராக நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபையிலுக்காண்டி நன்றி. இந்த கடந்த மூன்று நாளாக கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை, இன் திஸ் அன்சர்டன் வேர்ல்ட் தேர் இஸ் அவர் ஐஸ் இஸ் ஃபோக்ஸ் அவர்கள் மேல் நாங்கள் கண்களை வைப்பதற்கு எங்களை அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையில் எல்லாம் வீண் போகாத வண்ணமாக உங்கள் மேல நாங்கள் சாய்ந்து இருப்பதற்கு, உங்கள் மேல நாங்கள் வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு தந்த இந்த இந்த அழைப்புக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் ஆண்டவர் யாவரையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இரவில் உண்டாகும் பயங்க பகலில் நடக்கும் அன்புக்கும் ஆண்டவரே அப்பா நீங்க நடுவில் இருந்து ஆண்டவரே எல்லா இருளையும் நீக்கி யாவரையும் பாதுகாத்து நடத்த போற கிருபைகளுக்கான நன்றி. உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலது உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் வலது பக்கத்தில் 16000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அமீனப்பா, என்ன விதமான நிலபரமாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஆண்டவரே யாவருக்கும் ஒரு புதிதான கிருபையின் சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்த போற கிருபிகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்துல எங்கள் மத்தியில் நீங்கள் உங்கள் சமூகத்தை எங்களுக்கு அப்பா நாங்க உணரக்கூடிய காணக்கூடியதாக நாங்க எங்களுக்கு உங்களுக்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்ரம், வாழ்வலைக்கும்

0: அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். ஆமே, நன்றி அப்பா. உங்களை மற்றும் உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துற அப்பா. என அநேகரை கொண்டு வந்து எங்கள் மத்தியில் சேர்க்கும்படியாக ஜபிக்கிற பாவிகளை ரட்சிக்க வந்தரே, உங்களோட வார்த்தையில் ஆனவரே, எங்களுக்கு உண்மை உள்ளது, உங்களோட வார்த்தையில் விடுதலை உண்டது, உங்களோட வார்த்தையில் அப்பா வெற்றி உண்டது. அதுக்காண்டு யாவருக்கும் வெற்றி கொடுத்து யாவரையும் உங்கள் அன்பில் இழுக்கும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் அமைத்தி மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன் ஐயா, ஆமேன்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் டோலி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது டொரண்டோ நேரம், விக்டோரியா நேரம் செவ்வாய்க்கிழமை 4:30, டொரண்டோ நேரம் 7:30, இந்தியா 5 மணி, புதன்கிழமை காலை 5 மணி. இதுவரை நேரம் துதித்தோம், ஆராதித்தோம், நாமத்தை மாமிப்படுத்தினோம், வேத தியானத்தை கேட்டோம், மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் வார்த்தைகள் விளைச்ச நேரத்தில் செய்தியை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளே இந்த செய்தியை 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் எங்கெங்கே தேவ பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நன்றி சொல்றேன். இன்று வார்த்தைகளின் விளைச்சத்தில் முதலாவது செய்தியை கொண்டு வர எப்சிபா இந்தியா. இப்பொழுது இந்தியாவிலே காலை 5 மணி. அந்த பாசைபாவை சங்கமின் சார்பிலும் வார்த்தைகளின் விளச்சத்தின் சார்பும் அனைப்போம், வரவழைப்போம். பிரைஸ் லார்ட். பாசைப் ஜீவா.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அதிகால வேலையிலே, அதிகால வேலையிலே தேடுங்கள் கண்டடிவீர்கள் என்ற வார்த்தையின்படி தேவ செய்து கொடுக்க வந்திருக்கிறார். வார்த்தையின் விளச்ச நிகழ்ச்சியிலே இப்பொழுது கூட ஒப்பொடுக்கிற நீங்க வழி நடத்துங்கள். ஆமே,
2: ஆமே. பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சங்கமம் வானொலி நிகழ்ச்சியிலே இந்த அதிகாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதான ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்குள் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அப்படியே இந்த நாளிலும் இந்த காலை வேளையில தியானத்துல தேவ பிரசன்னத்துல நிற்கிற நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து கர்த்தர் இடைப்படுவாராக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டபடி இருதயங்களை கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமே. அப்படி இந்த நாளிலும் கேட்க போற கர்த்தருடைய வார்த்தைக்காக அப்படியே கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம ஜெபிக்கலாம். எங்களை கிருபியாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான புதிய நாளில் காலை வேளையில கூட தகப்பனே, உங்க பிரசன்னத்துல நிற்க, தேவரீருடைய சமூகத்துல நிற்க நீர் எங்களுக்கு கத்த கொடுத்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முன்பதாக கத்தர் நீர் கடந்து வந்து எங்களோடு கூட கத்தர் பேசும்படியா, உங்களுடைய வல்லமில்ல வார்த்தையினால கத்தர் நீர் எங்களை நடத்தி செல்லும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிரசனம், உங்களுடைய மகிமை, உங்க தயவு, உங்க இரக்கம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க பேசுவீராக. உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்துல கத்த நீர் எங்களை நடத்தி செல்லும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையினால ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க இடைப்படுகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உங்க பிரசன்னம், உம்முடைய வெளிச்சம், உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தி ஆளுகை செய்யட்டுப்பா. உங்க கரம் எங்களை அர்ப்பணி, உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட பேசும், நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அப்படியே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில நம்ம பார்த்து ஆண்டுடைய வார்த்தை வருகிற வேளையில நம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவைகளை நம் ஆண்டவர் எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளுவோம். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம நிலைநிற்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து கர்த்தர் இடைப்பட்டு கர்த்தர் தம்முடைய வல்லமில்ல வார்த்தையினால கர்த்தர் நம்மளை நடத்தி செல்வார், கர்த்தர் நம்மளை நடத்தி செல்வார். இந்த நாளிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம வாசிப்போம். மீகா எழுதினதான புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட வேளையில அதிசயமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததான ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்கிற வேளையில அது மிகவும் அதிசயமா என்ன செய்யப்படும்னா இருக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் யாருடைய கண்களுக்கும் யாருடைய செவிகளுக்கும் யாருடைய இருதயங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு நம்ப முடியாத அளவிற்கு ஒரு பெரிய அற்புதங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தார் என்பதே நாம் நன்கு அறிந்த ஒரு காரியம். இன்றைக்கும் இந்த காலை வேளையில நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவராய், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். மீகா 7:15 வாசிக்கிறோம், வாசித்தது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார், அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட உடனே ஆண்டவர் செய்கிறதான ஒரு பெரிய அற்புதம் என்ன என்று சொன்னார், ஒரு பெரிய அதிசயம் என்ன என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. யாத்திரியாகமம் எழுதுறதான புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரத்தினுடைய 15வது வசனமும் 16வது வசனம் உங்களை நம்ம வாசிக்கும் பொழுது 16வது வசனம் வாசிக்கிறோம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறதுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்று சொன்னால் சமுத்திரத்தை பிளந்து போடுகிறார், சமுத்திரத்தை பிளந்து போடுகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ உன் கோலை என்ன செய், ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சமுத்திரம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய உபத்திரவம், போராட்டம் அவருடைய வாழ்க்கையில வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்தது என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். நின்று கொண்டு இருக்கிற வேளையில அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்களுக்கும் ஆண்டவர் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படி ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை வெளியே பிரித்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், என்ன செய்தார, உன் தேசம் 400 வருஷம் அடிமைப்பட்டு இருக்கும், உன் தேசத்தின் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருப்பார்கள், பின்பு நான் அவனுக்காக ஒரு அர்ச்சகனை எழும்ப பண்ணுவேன், அவன் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே புறப்பட பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றுகிற வேளையில அதிசயமாய் அதிசயமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். எகிப்து என்கிற அடிமைத்தனம், எகிப்து என்கிறதான வேதனை, எகிப்து என்கிற கண்ணீர், எகிப்து என்கிறதான வருத்தம், எகிப்து என்கிறதான பலவீனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் புறப்பட பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த இப்படிப்பட்டதான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில எகிப்தை போல பாடுகளோடு கூட நான் நிற்கிறேனே என்று சொல்லி வருத்தத்தோடு வேதனையோடு கவலையோடு இருக்கிற உங்களை பார்த்தாண்ட சொல்லுகிறார், நான் எகிப்திலிருந்து உங்களை என்ன செய்வேன், புறப்பட பண்ணி உங்களை அதிசயமா என்ன செய்வேன், நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த இடத்துல 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புறப்பட்டு போகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். புறப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். எதிலிருந்து நாம் புறப்படுகிறோம் என்று சொன்னால், நமக்கு விரோதமா இருக்கிறதான எந்த காரியமா இருந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் இந்த நாளில நம்மளை புறப்பட பண்ணி நம்மளை அதிசயமாய் கர்த்தர் நம்மளை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 16வது வசனத்துல வாசிக்கிறோம், நீ புறப்பட்டு போன்னு சொன்ன கர்த்தர் சும்மா நம்ம அப்படியே புறப்பட்டு போக வச்சிடலைங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கோல சமுத்திரத்தின் மேல என்ன செய்ய, நீட்டு. சமுத்திரத்தின் மேல நீட்டு. சமுத்திரத்தை நீட்டுறது மாத்திரம் அல்ல, அந்த சமுத்திரத்தையே நீ என்ன செஞ்சிரு, பிளந்து போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம், யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சமுத்திரத்தை போன்ற பிரச்சனைகள் நம்ம அழுத்தி கொண்டு இருக்கிறோம். அடுத்த இடத்துக்கு நம்ம போகவே முடியாது, அடுத்த கரையை என்னால சந்திக்கவே முடியாது, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி எனக்கு வாழ்வதற்கு வழியே இல்லை, இனி அடுத்த காரியத்தை என்னால செய்வதற்கு பலனே இல்லை என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கோல சமுத்திரத்தின் மேல நீட்டி அதை என்ன செஞ்சு நீ பிளந்து போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிளந்து போடு என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வழி இல்லாத சூழ்நிலைகள்ல வசனம் சொல்லுகிறது, அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி வனாந்திரத்துல ஆண்டவர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாய் கர்த்தர் வழி நடத்தி வந்தாருங்க. யாருமே யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும், இப்படிப்பட்டது ஒரு அதிசயம் நடக்கும், இப்படிப்பட்டதான ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அந்த இடத்துல என்ன செய்தார் ஆண்டவர், அதிசயமாய் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி வந்தார். முதலாவது என்ன செய்தார் என்று சொன்னால், சமுத்திரத்தை அவர்கள் பிளந்து வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். வெட்டாந்தரையிலே நடந்து போகிற வேளையில பின்னாடி அவர்களை நோக்கி யார் வருகிறார், பார்வோனின் சேனை அவர்களை என்ன செய்கிறதுங்க, பின்தொடர்ந்து வருகிறது. ஒருவேளை அவங்க வெட்டாந்தரத்துல நடந்து போறத போல இருந்தாலும் பின்பாக பார்வோனின் சேனைகள் அவர்களை என்ன செய்கிறது, துரத்தி கொண்டு வருகிறது, துரத்தி கொண்டு வருகிறது. துரத்தி கொண்டு வந்த வேலையில இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள், ஓ ஒருவேளை ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செஞ்சாரு உண்மைதான், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செஞ்சாரு உண்மைதான், ஆனா என்னை பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனை, என்னை பின்தொடர்ந்து வருகிற போராட்டம், என்னை பின்தொடர்ந்து வருகிறதான இந்த உபத்திரவம், என்னை பின்தொடர்ந்து வருகிற இந்த வியாதி என்னுடைய வாழ்க்கையை விட்டு போகவே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஒருவேளை சமுத்திரத்துல பார்வோன் பின்னாடி துரத்தலாம், ஒருவேளை சமுத்திரத்துல பார்வோன் அவர்களை அழித்து போடும்படியாய் வரலாம், ஆனால் அதே பார்வோனின் சேனைகளை கத்து என்ன செய்தார் என்று சொன்னால் அழித்து போட்டார், அழித்து போட்டார். ஹல்லேலூயா. அதே 14வது அதிகாரத்திலுடைய 18வது வசனம், 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தெய்வ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார், அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் செய்தார்கள். என்னன்னா, அவர்களுக்கு முன்பதாக போய் கொண்டிருந்ததான் அந்த தெய்வதூதன் விலகி அவர்களுக்கு பின்னாடி வந்த உடனேயும் என்ன நடந்துச்சு, என்ன அதிசயம் நடந்துச்சு என்று சொல்லி பார்த்தால், அவர்களுக்கு மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு என்ன செய்ய ஆரம்பித்தது, பின்னே நின்றது என்று சொல்லி. மேகம் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகாதுங்க, எதையுமே நம்மளால பார்க்க முடியவே முடியாது, நம்மளால எதையுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நம்ம குளிர்காலத்துல பனிக்காலத்துல பார்த்தோம்னா அப்படியே மேகம் என்ன செய்திருக்கும், பனி நமக்கு முன்பதாக இருக்கிற அந்த ஒரு பொருட்களை மறைச்சு போகிறது போல இந்த மேகம் என்ன செய்திருதுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையே நடுவாக வந்து நின்று அவர்கள் பயந்து கொண்டிருந்த காரியத்தை அவர்களுடைய கண்கள் தெரியக்கூடாது. ஐயோ என் பிள்ளைங்க என்ன செஞ்சிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. என் பிள்ளைங்க பயந்து போயிட்டாங்கன்னா அவர்கள் சோர்ந்து போவார்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைத்து அவர்களுக்கு முன்பதாக சென்ற தேவதூதன் விலகி பின்னாலே போய் அவர்களுக்கு அவர்கள் அவருடைய கண்களுக்கு பயமுறுத்த பண்ணுகிறத, அவருடைய கண்களை அச்சுறுத்த பண்ணுகிற, அவர்கள் கண்களை வேதனைப்படுத்தி நினைக்கிறதான அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார், மறைத்து போட்டார், மறைத்து போட்டார். அதான் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது என்று சொல்லி. ஹலேலூயா. மேகம் இருந்துச்சுன்னு சொன்ன மேகத்தை தாண்டி எதுவுமே என்ன செய்ய முடியாதுங்க, பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. ஏன்னா மேகம் மறைத்துக்கொள்ளும். அது போல் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களை உபத்திரவத்தில் இருக்கிற உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கத்த அற்புதமாய் அற்புதமாய் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை உங்களுடைய கண்களை விட்டு மறைத்து கத்தரே உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது. ஹலேலூயா. முதலாவது செய்கிறார் ஆண்டவர் சமுத்திரத்தை என்ன செய்கிறார், பிளந்து போட்டு தம்முடைய ஜனங்களை அதிசயமாய் கத்த நடந்து வருகிறார். எகிப்தியர்கள் அதே வனாந்த அதே சமுத்திரத்துல நடந்து வருகிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது 21வது வசனம் சொல்லுகிறது, 21 பாதியிலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கத்த ரா முழுவதும் பலத்த கீழ்காட்சினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜனங்கள் புரிந்து போனார்கள். அடுத்தது வசனம் சொல்லுகிறது 26வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் முதலாவது என்ன சொன்னார் என்று சொன்னா, ஆண்டவர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படிய 16வது வசனத்துல சொல்லுகிற, நீ கோலை ஓங்கி சமுத்திரத்தை என்ன செஞ்சிரு, பிளந்து போடுன்னு சொல்றாரு. ஆனால் அதே ஆண்டவர் 26வது வசனத்துல சொல்லுகிறார், ஜலம் எகிப்தியருக்கு ரதங்களின் மேலுடைய குதிரைகளின் மேலும் திரும்பும்படி உன் கைய சமுத்திரத்தின் மேல என்ன செய்ய நீட்டு அப்படின்னு சொல்றாரு. முதலாவது மோசை பார்த்த ஆண்டவர் சொன்ன கைய நீட்டுன்னு சொன்னாரு, சமுத்திரத்தை பிளந்து போடுகிறார். இரண்டாவது முறை ஆண்டவர் சொல்லுகிற உன் கைய என்ன செய்ய நீட்டு என்று சொல்லி, அவங்க கைய நீட்டுன உடனேயும் எந்த சமுத்திரம் புரிந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்துல வழியைய பாதைகளை உண்டாக்கினதோ, கடல்களில சமுத்திரத்தை பாதைகளை உண்டாக்கினதோ, அவர்கள் கரை ஏறின பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கரையேறின பின்பதாக மறுபடியுமாய் மோசே தன்னுடைய கரங்களை நீட்டின வேளையிலே வசனம் சொல்லுகிறது 27வது வசனம் சொல்லுது, அப்படியே மோசே தன் கரைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எகிப்தியர் அதற்கு எதிரே ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி. ஹலேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க, எவ்வளவு அதிசயமாய் தம்முடைய ஜனங்களை நடத்தி வந்திருக்கிறார். யோசியுங்க, முதலாவது வனாந்தர் அவர்கள் கடலிலே சமுத்திரத்தில வழியை உண்டாக்கினார். அதே சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது. ஆனால் அதே சமுத்திரம் பார்வோனின் சேனைகளுக்கு அழிவாய் மாறினது. ஹலேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்கு அது பாதுகாப்பாய் மாறினது. ஆனால் எதிராளியா இருக்கிறவர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களுக்கு அது ஒரு பிரேத குழிகளாய் மாறி போனது. ஹலேலூயா. ஆண்டவர் ஒரே காரியத்தை செய்தார். சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாய் மதிலாய் இருந்தது. ஆனால் அதே சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்ததான பார்வோனின் சேனைகளுக்கு அவைகள் பிரேத குழிகளாய் மாறி போனது. ஹலேலூயா. இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறதா, உபத்திரவம் இருக்கிறதா, கண்ணீரோடு கூட கவலையோடு அடுத்து நான் என்ன செய்வேன், முன்னாடியும் என்னால போக முடியல, பின்னாடியும் என்னால நிற்கும் போக முடியல, முன்னாடி போனாலும் ஒரு சமுத்திரத்தை போன்ற ஒரு பெரிய என்னை அச்சுறுத்துகிற காரியம் முன்னாடி இருக்குது, பின்னாடி போனான்னா பார்வோனின் சேனையாகிய பிரச்சனைகளும் உபத்திரங்களும் போராட்டங்களும் என்னை நெருக்கி வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி கவலையோடு கஷ்டத்தோடு வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புறாரு. என்ன சொன்னார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி. ஹாலேலூயா! உங்களை அதிசயங்களை கத்தர் காண பண்ணுவாருங்க. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த சூழ்நிலையிலும் நம்ம கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் மீகாயேழு 15 வாசிக்கிறோம், உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லி. ஹாலேலூயா! அதே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கத்தர் அதிசயமாய் யோர்தான கத்தர் கடக்க பண்ணினார். அல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தான கடக்க பண்ணினாருங்க. யோர்தான கடக்க பண்ணது மாத்திரம், அதோடு கூட அவர் என்ன செய்யவே இல்லைங்க, நின்று விடவே இல்லை, நின்று விடவே இல்லை. அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில யோர்தானே அவர்கள் கடந்து போனார்கள். யோர்தானுங்கிற பிரச்சனையை அவர்கள் கடந்து போனாங்க. அதற்கு பின்பதாக வேதத்திலே நம்ம வாசிப்போமையானார், கத்தர் யோர்தானை கடக்க பண்ணின உடனேயும் அவருடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கத்தர் கட்டளையிட்டார். சமாதானத்தை கத்தர் கட்டளையிட்டாருங்க. சமாதானத்தின் தேவனாகிய கத்தருடைய வாழ்க்கையில அற்புதங்களை கத்தர் செய்தார். அதிசயமான காரியங்களை கத்தர் செய்தருடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா விதமான பயமுறுத்துதல்களையும் திகழ்களையும் அவர்களை கத்தர் மாறி போகப்பனே. கத்தர் அவருடைய இருதயத்துக்களுக்கு சமாதானத்தை கத்தர் என்ன செய்தாருங்க, கட்டளையிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்தது ஒரு காரியம் நேரிடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அவர்கள் சமுத்திரத்தை கடந்து வெளியில வந்துட்டாங்க. அதற்கு பின்பதாக 15 சொல்லுகிறது, அவர்கள் பாடி என்ன செய்தாங்க, கத்தரை துதிச்சாங்க. தம்புருவினால் இசைக்கருவிகளை வாசித்து கத்தரை என்ன செய்தார்கள், துதித்தார்கள் என்று சொல்லி 15 சொல்லுகிறதுங்க. 15 சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள், கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணினார்கள். இன்றைக்கும் கத்தர்களை அதிசயமாய் வழி நடத்தி வந்த தெய்வாதி தேவனை பார்த்து அவனுடைய சமூகத்தில் துதிக்கவோ ஆராதிக்கவோ ஆண்டவருக்கு நன்றிகளை நம்ம ஏறெடுக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய சமூகத்துல கத்தர் அதிசயங்களை காணப்பண்ணினதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கத்தர் பெரிய அற்புதங்களை செய்து தேவனே அவர்களுக்கு முன்பதாக இருந்து கத்தர் அவர்களை நடத்தி கொண்டு போனார். ஹல்லேலூயா! ஆண்டவர் இரண்டாவது ஒரு அதிசயமான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் என்று சொன்னால் 17 அதனுடைய 5 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கத்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்து உன் கோலை ஓங்கி உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். புறப்படும் என்றார், புறப்படும் என்றார். இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது சமுத்திரம் அவர்களுக்கு விரோதமா இருந்தது, கத்தர் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். இரண்டாவது அவர்களுடைய வாழ்க்கையில தண்ணீருக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், வாதாடுகிறார். எனக்கு குடிக்க தண்ணி இல்லையே, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வறண்டு போய் இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில வறட்சியோடு கூட இருக்கிறேனே, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, எந்த ஒரு செழிப்பும் இல்லையே, எந்த ஒரு நன்மையும் என் வாழ்க்கையில காணப்படாம எல்லாம் வறண்டு போன நிலைமையிலே காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கண்மலையின் தண்ணீரை கத்தர் உங்களுக்காக புறப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா! உங்களுக்காக கண்மலையின் தண்ணீரை கத்தர் புறப்பட பண்ண அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆமேன். அதே 17 சொல்லுகிறது, உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக போன்னு சொல்லிட்டு 6 சொல்லுகிறது, நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க நடுவிலிருந்து அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் என்று சொல்லி. ஹல்லேலூயா! கண்மலைங்க, நான் முதலே சொன்னது போல அவர் கண்மலையிலிருந்து தண்ணீரை நமக்காக என்ன செய்தார், புறப்பட பண்ணுகிற வசனம் சொல்லுகுது. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறைகளை நீர் ஊற்றுகளாகவும் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, மாற்றுகிறார். கண்மலையை தண்ணீர் தடாகமாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். நான் ஒருவேளை கண்மலை வறண்டு போன சூழ்நிலை, வறட்சியா இருக்கலாம், இதிலிருந்து என்ன வரும், என்ன நடக்கும் என்று சொல்லி ஒன்றுமே தெரியாத நிலைமையில இருக்கலாம், ஆனால் கண்மலையிலிருந்து கத்த நமக்கு அவர் தண்ணீரை அவர் புறப்பட பண்ண அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் கண்மலையிலிருந்து தண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ போ என்ன செய்ய, தண்ணீரை அடி, கண்மலையை பார்த்து நீ என்ன செய், அடி அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் கண்மலையை பார்த்து அடிச்சாங்க. ஆண்டவர் கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்கள் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. ஏசாய 43 அதிகாரம் அதனுடைய 20 வசனம் சொல்லுது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் என்ன செய்வேன், உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏசாய 43:20 அதிகாரம் சொல்லுகிறது. அவர் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்துக்குதான் வசனம் சொல்லுது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். தாகத்தோடு கூட இருக்கிற அந்த ஜனங்களை கத்த தன்னுடைய தண்ணீரினால வனாந்தரத்திலே மாறாமல் இருந்துதான் அந்த தண்ணீரை கத்தர் மதுரமாய் கத்தர் என்ன செய்கிறார், மாற பண்ணுகிறார். மாறாவின் தண்ணீரை ஆண்டவர் மாற பண்ணுகிறார். கண்மலையிலிருந்து தண்ணீரை கத்தர் புறப்பட பண்ணுகிறார். யாருக்கு என்றார், ஏசாய 43:20 வாசிக்கிறோம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு, நான் தெரிந்து கொண்ட

0: சொல்லுகிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட
1: ஆ
0: விதிகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிற, எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிற என்று சொன்னால், இன்றும் இப்படிப்பட்டதான உபத்திரவத்தில் வாழ்கிற, கண்ணீர்களை வாழ்கிற, வேதனைகளை நிற்கிற ஜனங்களுக்கு உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களால் கர்த்தர் உங்களை வைக்கும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய ஆச்சரியமான ஒளியவனிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாருங்க. வசனம் இசையில வாசிச்சோ, நான் அந்த ஜனங்களை என்ன செய்தேன், தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லி தெரிந்தெடுத்திருக்கிறாருங்க. 17 யாத்திரை 17 நம்ம வாசிக்கிறோம், அவர் ஓரே பிள்ளை நான் உனக்கு முன்பாக நிற்பேன், நீ கண்மலை அடி, அப்பொழுது அதிலிருந்து தண்ணீரை புறப்படும் என்றார். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தார். 7 வசனம் சொல்லுகுது, இப்படியே இஸ்ரவேல் புத்திர வாதாடுதி நிமித்தம் அந்த கத்த எங்கள் நடுவில் இருக்கிறாரோ இல்லையோ என்று அவர்கள் கண்களை அவர்கள் கத்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் என்று சொல்லி. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில கத்தர் அதிசயங்களை செய்கிற கத்தரை ஒரு நாளும் நம்ம பரீட்சை பார்த்து விடக்கூடாது. ஒரு நாளும் அவர் நமக்கு செய்வாரா, நன்மை செய்வாரா என்று சொல்லி அவர்களை நம்ம பரீட்சை பார்க்காதபடிக்கு கத்தரை முழுவதுமாய் சார்ந்து நிற்போம். கத்தரை முழுவதுமாய் நம்பி அவர் தான் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கத்தரை நம்ம சார்ந்து நிற்போமே. ஆனால் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அதிசயங்களை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதத்திலே நம்ம வாசிப்போமே, ஆனால் ஏராளமான அதிசயங்களை கத்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். ஏராளமான அற்புதங்கள், நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள், எண்ண முடியாத அற்புதங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டுடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு சுடர்களைப் போல கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு பிரகாசிக்கிற வேளையில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்வார். வசனம் சொல்லுகுது, யோர்தான நீங்கள் என்ன செய்வீர்கள், கடந்து போவீர்கள் என்று சொல்லி. யோர்தானே கடந்து போவீர்கள் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாயிருக்கிற யோர்தான்கள், நமக்கு விரோதமாயிருக்கிற செங்கடல்கள், நமக்கு விரோதமாயிருக்கிற கண்மலைகள், நமக்கு விரோதமாயிருக்கிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இழிவான வார்த்தைகள், இவைகள் எல்லாம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா, இவைகள் எல்லாம் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதே, பயப்படாதே. யாத்திரையாக 14 அதிகாரத்தினுடைய 13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொன்னான். ஹலேலூயா. இன்றைக்கு கத்தருங்களை பார்த்து சொல்கிறான், நீ பயப்படாத, உனக்கு முன்பதாக இருக்கிற யோர்தான கண்டு நீ பயந்து போகாத, உனக்கு முன்பதாக இருக்கிற சமுத்திரத்தை கண்டு நீ பயந்து போகாத, உனக்கு முன்பதாக இருக்கிற வனாந்திரத்தை கண்டு நீ பயந்து போகாத, பயப்படாத. ஏன் என்று சொன்னால், உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுகிற கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, உன்னை எகிப்திலிருந்து புறப்பட்டு பண்ணினது போல உன்னை அதிசயமாய் நடத்துவேன் என்கிற சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது. எனவே நீங்கள் யாத்திரையாகமம் 14:13 வசனத்தில் வாசிக்கிறோம், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. இன்றைக்கும் நீங்களும் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாருங்க, நீ என்ன செய்யாத, பயப்படாத. மகனே நீ பயப்படாத, மகளே நீ பயப்படாத, என்னோட நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளே, நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. நான் உங்க கூட என்ன செய்யறேன், இருக்கிறேன். நான் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை உங்களை காணப்பணுவேன் என்று சொல்லி ஆவியானவர் காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்முடைய வாக்கு தத்துவத்தை பிடிப்போம். வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தெய்வன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாறு ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று ஆண்டவர் உங்களை பார்த்து உன்னை அதிசயமா நடத்துவேன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாருங்க, உங்களை அதிசயமா நடத்தியே தீருவார். உன்னை பயப்படாதுன்னு சொன்னாருன்னா நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து நீங்கள் உங்களுக்கு முன்பதாக எந்த காரியம் நிற்கிறதோ, உங்களுக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய உபத்திரவம் போராட்டம் இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே. ஆனால் நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பீர்கள்.